இனிய காலை வணக்கம் நேயர்களே. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 28 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி மாதம் 2 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 19 தேதி புதன்கிழமை. ஆகாஷ்வாணி தர்மபுரி வானொலி நிலையம் 102.5 MHz மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நிலையத்தில் நேரம் காலை 5 மணி 56 நிமிடம்.

0: ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 6 மணி.
1: குரலோசை இறை மாட்சி 39 அதிகாரம் 10வது குரட்பா.

கொடையும் இரக்க குணமும் செங்கோன்மையும் குடிகாத்தலும் என்னும் நான்கையும் சிறப்பாகப் பெற்றவன் வேந்தர்க்கு எல்லாம் ஒளிவிளக்கு ஆவான்.

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சி நிரல். நிரலை இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனிவர் நா அரவிந்த்குமார் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 தர்மபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள், 6:55 தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி பங்கிருக்கும் மழலை எம் கிஷோர், 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தர்மபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தர்மபுரி உழவர் சந்தையின் காய்கறி விலை நிலவரம், தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானி, 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சிதபதி, 8:05 பொன்னியின் புதுப்புனல் இது அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, காலை 8:15 தர்மபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன், 8:30 தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன், 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன், 9:00 தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார், 9:05 வானொலியில் வசந்தம் என்ற நிகழ்ச்சியில் எல் நினோ தாக்கத்திலிருந்து கோழிகளை பாதுகாத்தல், கள்ளக்குறிச்சி சின்னசேலம் ICAR வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் எம் எஸ் கண்ணதாசன் அவர்கள் பங்கேற்கும் நிரலை, 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை ஜனநி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை, 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 பூவே பெண் பூவே, 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 களத்தில் சந்திப்போம் என்ற நிகழ்ச்சியில் பெண்ணாகரம் பகுதியை சேர்ந்த இறகு பந்தாட்ட வீராங்கனை எஸ் சுமித்ரா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 12:50 சூழல் காப்போம் தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் எல்லி

0: ஒன்று 10 நெய்யர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 2 விவசாய அரங்கம். இந்த நிகழ்ச்சியில் வெற்றிகரமான இறால் வளர்ப்பிற்கு தரமான இறால் குஞ்சுகளை தேர்வு செய்யும் முறைகள் குறித்து பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் டேனியல் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 பூங்குத்து, 3 கட்சபியில் கலக்கல் பாடல்கள், 4 விடை தேடும் வினாக்கள், 5 தருமபுரி டாக்டர் தீபக் நியூபான் சைல்ட் கேர் வழங்கும் நாளும் நலவுடன் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ். நேர்களே, இன்று மாலை 5 தருமபுரி டாக்டர் தீபக் நியூபான் சைல்ட் கேர் வழங்கும் நாளும் நலமுடன் வழங்குகிறார் மருத்துவர் தீபக் அவர்கள். 5:05 மாலை தென்றல், 6 தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமரு திருக்கோவில், 6:10 இசை மின்னல். நீர்கள் இதுவரை கேட்டது இன்றைய நிகழ்ச்சி நிரல். பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, தொடர்ந்து இணைத்தாலும் நல்லவி கேட்க சென்னை அஞ்சலாக.
1: This is Akashvani, the news read by Renu Kataria. National Testing Agency NTA has revamped its examination team by removing 600 experts and onboarding new experts. In a social media post, Ministry of Education said that a 4-tier question paper checking system will be put in place by NTA to strengthen the scrutiny of examination papers. The NTA will also induct 20 to 25 officials in the next 2 to 3 weeks. Further, NTA offices will be shifted to the new premises where security will be reinforced with CISF teams. Jharkhand government last night released a list of 44 recruitment exams that have been cancelled due to irregularities amid student protest over the issue. Issuing 8 notifications, state government said the cancelled exams include those conducted by Jharkhand Public Service Commission, JPSC, and outsourced agency TSR Data Processing Private Limited since 2014. The exams cancelled include recruitment for drug inspectors, assistant professors, deputy collectors, dental doctors, assistant engineers, civil judges, additional public prosecutors, and forest range officers, among others. Among the other major examinations cancelled are recruitment for lecturers in government polytechnics, senior scientific officers, assistant conservators of forest, and other administrative and technical posts. BRICS nations has reiterated their commitment to strengthening collaboration on environmental protection and sustainable development. A joint ministerial statement adopted on the conclusion of 12th BRICS environment ministers meeting in New Delhi yesterday said BRICS nations also reaffirmed their commitment to advancing the full and effective implementation of the 2030 Agenda for Sustainable Development, the United Nations Framework Convention on Climate Change, and its Paris Agreement. The countries emphasized that enhanced international cooperation, including availability of finance from developed countries, is essential to enable developing countries to effectively address environmental and climate challenges. The government has approved an incentive scheme for promotion of domestic PNG connections aimed at bringing clean, safe and affordable piped cooking gas to households across the country. The scheme will be effective from 1st of next month. The Minister of Petroleum and Natural Gas said that the scheme is designed to fast-track the expansion of active PNG connections, ensuring that more families can start using piped natural gas in their kitchens at the earliest. Currently, there are 1.74 crore domestic PNG connections across the country. The ministry added the new scheme directly incentivizes the city gas distribution companies to actively convert unbuilt connections into working gas connections and expand the PNG network to new areas. It said that piped natural gas offers households a safer, cleaner and more convenient alternative to LPG cylinders and traditional cooking fuels. Ministry of Finance has said that regional rural banks, RRBs, have recorded strong growth in credit delivery during the financial year 2025-26. The ministry said the performance of RRBs under the Reserve Bank of India's priority sector lending framework remained strong during the year. However, the gross loans outstanding of RRBs increased by 10.3% from nearly 5,24,000 crore rupees in financial year 2024-25.

0: to over 5,78,000 crore rupees in 2025-26. Indian Coast Guard's Daman Air Station conducted a swift operation to save the lives of 9 fishermen who were struck in a sinking boat. According to an official press release, the station received a distress call and immediately launched a Chetak helicopter to the location. In men's cricket, host Sri Lanka will resume the second innings at the overnight score of 84-4 on day 4 of the first test match of the series at the Gal International Stadium in Sri Lanka today. India were dismissed for 462 in the first innings, while Sri Lanka made 284 runs. And in hockey, the Indian men's team will face arch rivals Pakistan in a crucial Pool D encounter of the FIH Men's Hockey World Cup in Amstelveen, the Netherlands today, with both teams battling for a place in the next round. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ந. அரவிந்த் குமார் அவர்கள்.
3: உயர்வுடன் வாழ நினைக்கும் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில் எண்ணங்களை நெறிப்படுத்த வேண்டும். மனதில் தோன்றும் எண்ணங்கள்தான் மனித வாழ்க்கையின் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் காரணமாக அமைகின்றன. ஒரு செயலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நம் மனதில் எழும்போது அதில் உறுதியும் சேர்ந்து தோன்ற வேண்டும். இல்லையெனில் செயல் வடிவம் பெற்றிருக்காது. மனம் சொல்லும் எண்ணங்கள் அனைத்திற்கும் கீழ்ப்படியாது. அதில் எது சரியோ அதை மட்டும் செய்ய முற்படுங்கள். சில சூழலில் நம் மனதில் எழும் எண்ணம் நம்மையே பலவீனப்படுத்திவிடும். எண்ணத்தை உங்களின் கட்டுக்குள் வைக்க வேண்டும். அதற்கு ஒரு வழியை சொல்கிறேன். உங்கள் மனதில் தோன்றும் எண்ணத்தை முதலில் அப்படியே ஏற்றுக்கொள்ளாதீர்கள். மனதில் தோன்றும் அனைத்து எண்ணமும் உண்மையானதில்லை என்பதை உணருங்கள். நடக்காத ஒன்றை குறித்து ஆழமான பயத்தை உங்களுக்குள் உருவாக்குவது எண்ணங்கள்தான். ஒரு செயல் நிகழ்ந்த பின் அதை குறித்து கற்பனையில் தோன்றும் எண்ணத்தை பற்றி துளியும் கவலை கொள்ளாதீர்கள். நான் செய்த செயலால் எனக்கு ஏதேனும் தீய விளைவு வந்துவிடுமோ என அஞ்சாதீர்கள். உங்களின் மனதில் அப்படி உருவாகும் எண்ணம் நீர்மேல் தோன்றி மறையும் குமிழி போன்றது. அந்த எண்ணம் அந்த நேரத்தில் மற்றும் வலுவாக தோன்றும். மனதில் உருவாகும் எண்ணமெல்லாம் கடல் மேல் எழுந்த அலை போல அடுத்த நொடி இல்லாமல் போகும் என்பதை உணருங்கள். ஒரு செயலை செய்துவிட்டேன், அதனால் எனக்கு துன்பம் வருமோ என சிந்திக்கத் தொடங்கினால் துன்பம் வருகிறதோ இல்லையோ நிச்சயம் எதிர்மறையான எண்ணங்கள் வரும். அவை இல்லாத ஒன்றை இருப்பதைப் போல் காட்டி உங்களை பயப்படச் செய்யும். எதிர்மறை எண்ணமும் பயமும் மனிதனின் மனதிற்குள் வந்துவிட்டால் போதும் வாழ்க்கையில் நிம்மதி போய்விடும். அந்த இரண்டையும் உங்களிடம் இருந்து விளக்க, எண்ணம் என்பது தோன்றி மறைவது, அதனால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது என ஆழமாக உங்களின் மனதினுள் சொல்லுங்கள். உங்களின் மனதைரியம் எதிர்மறை எண்ணத்தை அழித்துவிடும். வாழ்க்கையின் போக்கில் வாழப் பழகுங்கள். எதற்கெடுத்தாலும் பயம் கொள்ளாதீர்கள். வாழ்வது ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை மனநிறைவுடனும் அமைதியுடனும் வாழப் பழகுங்கள். எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கப் பழகுங்கள். யாரையும் குறைத்தும் என்ன வேண்டாம், நம்முள் குறை இருப்பதாகவும் என்ன வேண்டாம். நாம் வாழ்வது அழகான வாழ்க்கை. இயற்கையின் படைப்பில் நாமும் ஓர் அற்புதம் என்பதை முதலில் உணருங்கள். நம்மை நாமே ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளத்தை காணுங்கள், உள்ளத்தை அழகாக்குங்கள். உங்களின் முகத்தில் தோன்றும் புன்னகை உங்களை உலகத்தவர் முன்னிலையில் பிரகாசிக்கச் செய்யும். அந்த புன்னகை பலரின் காயங்களுக்கு மருந்தாகும். மகிழ்ச்சியும் மனதைரியமும் ஒருவரின் வாழ்க்கையில் இருந்தால் அவர்களைப் போல் உலகில் மிகப்பெரிய சாதனையாளர் யாரும் இல்லை. நன்மைக்கான விதைகளை நாளும் விதையுங்கள். அனைவரிடமும் அன்போடு பேசுங்கள். இந்த உலகில் அன்பிற்கு இயங்கும் உயிர்கள் அதிகம். என் உறவுகளோடு எப்போதும் பேசுகிறேன் என்கிறீர்களா? நான் சொல்வது உங்களின் இரத்த உறவுகளை மட்டுமல்ல, இந்த சமூகத்தில் உள்ள உறவுகளையும் தான். சில நேர பயணத்தின் போது சில மனிதர்களை கண்டிருப்போம். அவர்கள் நம்மோடு உரையாட முயல்வார்கள், நாமோ பேசாமல் ஒதுங்கியிருப்போம். நீங்கள் மனிதர்களின் மனதை இனங்கண்டு கொண்டால் உண்மையானவர் யார் என்பதை எளிதில் உணர்ந்து கொள்வீர்கள். சாலையில் உள்ள எளியவர்கள் தன்னை யாரேனும் பார்த்து ஒற்றை புன்னகை புரிந்தால் கூட இந்த உலகில் கிடைத்தற்கரிய பரிசுக்கு தனக்கு கிடைத்து விட்டதாக எண்ணி மகிழ்வார்கள். அவர்களை போன்றவர்களுக்கு நாம் நம் அன்பின் மகிழ்வாய் புன்னகையை பரிசளிக்கலாம். ஏனென்றால் அவர்களுக்கு இயற்கையை தவிர துணை என்று வேறு யாரும் இல்லை. நாம் வாழும் இவ்வாழ்க்கை என்பது ஒரு அழகான புத்தகம். அந்த புத்தகத்தில் பல பக்கங்களை நாம் வெற்றி பக்கங்களாகவே வைத்திருக்கிறோம். அன்பினும் பேனாவை கொண்டு கருணை என்ற வார்த்தையை எழுதுங்கள். அந்த அன்பும் கருணையும் உங்களுக்கு தோன்ற முதலில் உங்களின் மன எண்ணத்தை நிர்வகிக்கத் தொடங்குங்கள். நம் மனதில்

0: தோன்றும் எண்ணத்தில் பொறாமை, பேராசை, கர்வம் என்ற மூன்று குணத்திற்கான வித்துக்கள் இருப்பின் அதை அடியோடு கைவிட்டு விடுங்கள். இம்மூன்று குணத்திற்கான எண்ணங்கள் நம் ஆக்கத்திற்கு உகந்தவை அல்ல, நம் அழிவிற்கு துணை செய்பவை. உள்ளத்தின் தூய்மையும் நம் வாழ்வின் மேம்பாடும் நல்லெண்ணத்தினால் உதிப்பது. நன்மையை சிந்திக்க கற்றுக்கொண்டால் எளிதில் மகிழ்வின் பாதையை அடைந்து விடலாம். நாம் நன்மையை சிந்தித்து வாழும் சூழலில் நம்மை சுற்றி நடப்பதெல்லாம் நன்மையாகவே மாறும். இந்த உலகில் உள்ள அனைத்திலும் நன்மையை காணுங்கள். வாழ்க்கையின் மேன்மையையும் எளிதில் அடைவீர்கள். பயனற்ற எண்ணத்தால் விளைவது தீமையே என உணர்ந்துவிட்டால் ஒருபோதும் நம் மனம் தீய விளைவினை நோக்கிச் செல்லாது. நம் முன்னோர் கண்ட உயர்வான நெறிகளில் மனதை ஒடுக்குதலே மிகச்சிறந்த நெறியாக விளங்குகிறது. மனதில் எழுகின்ற எண்ணத்தை வென்றுவிட்டால் இந்த உலகத்தில் நம்மை வெல்ல யாரும் இல்லை என்பதை உணருங்கள். நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொண்டு எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க முயலுங்கள். அவசியமற்ற வருத்தங்கள், கவலைகளை ஒதுக்கி மகிழ்வுடன் வாழுங்கள். இந்த உலகின் அனைத்து இன்பமும் உங்களின் வாழ்க்கையில் தோன்றும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ந. அரவிந்த்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

நேரம் காலை 6:15. நாம் இணைகிறோம், இது பக்தி மாலை நிகழ்ச்சி. நேர்களே, பக்தி மாலையில் முதல் பாடலாக பி. சுசீலா பாடியிருக்கக்கூடிய வரலட்சுமி மாலை என துவங்கும் பாடல்.

6:19 நிமிடம் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது பக்தி மாலை நேர்களே. இன்று காலை 6:55 தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மரளை மொழி பங்கிருக்கும் மரளை எம் கிஷோர். காலை 6:35 தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனியின் உழவர்களுக்காக நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எம் எம் யூசப் பாடியிருக்கக்கூடிய பாடல்.

கிஷோர். காலை 6:35 தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனியின் உழவர்களுக்காக நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எம் எம் யூசப் பாடியிருக்கக்கூடிய பாடல்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: 6:24 நிமிடம் கேட்டு கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை நேர்களை. இன்று காலை 6:35 தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனியின் உழவர்களுக்காக நேர்களை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஜாலி ஆப்ரகாம் பாடியிருக்கக்கூடிய எந்த ஜீவனிலம் என தொங்கும் பாடல்.

ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மாயந்தரோடு சேலம்.

0: దొందర గడత కదా
1: గరిజం
0: తరి కడతా
1: పరని ಿ

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:35. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி.
2: விவசாயிகளுக்கு ஓர்னர் செய்தி, தரம் நியாயமான விலைக்கு பெயர் பெற்றது நாதன் கம்பெனி. தர்மபுரியில் பழைய பஸ் நிலையம் அருகில் ஆறுமுக ஆசாரி தெருவில் நாதன் கம்பெனி 63 வருடங்களாக ஒரே நிறுவனமாக இயங்கி வருகிறது. இதற்கு கிளைகள் கிடையாது. விவசாயிகள் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான விதை, உரம், பூச்சி மருந்து மற்றும் இயற்கை உரங்கள் கிடைக்கும் ஒரே நிறுவனம் நாதன் கம்பெனி. 221 ஆறுமுக ஆசாரி தெரு, தர்மபுரி.
1: தர்மபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
3: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். தற்போது தென்மேற்கு பருவமழை குறைவாக காணப்படுகிறது. இதனால் நீர் இருப்புக்கு ஏற்றபடி குறைவான நீரை பயன்படுத்தி விவசாயம் செய்ய ஏற்ற பயிர்களை பயிரிட அறிவுறுத்தப்படுகிறது. குறைந்த பராமரிப்பு செலவு, குறைந்த நீர் தேவை, குறுகிய வயது அதிக லாபம் தருவதால் சிறுதானியங்களை முக்கியமான சோளம் பயிரிடுவது சிறந்தது. சோளம் சாகுபடியும் விவசாயிகளுக்கு தேசிய உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு இயக்கம் ஊட்டமிகு சிறுதானிய திட்டத்தின் கீழ் 1 ஹெக்டேர் பரப்பில் செயல் விளக்கத்திடல் அமைக்க 7,500 ரூபாய் மதிப்பிலான இடுபொருட்கள் மற்றும் பின்னேற்பு மானியம் வழங்கப்படுகிறது. அறுவடை மானியம் 1,000 ரூபாய் விவசாயிகளின் வங்கி கணக்கில் பின்னேற்பு மானியமாக செலுத்தப்படும். மக்காசோளம் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு தேசிய உணவு பாதுகாப்பு ஊட்டச்சத்து இயக்கம் மற்றும் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மக்காச்சோள திடல் அமைக்க விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு 11,500 மதிப்புள்ள உயர் விளைச்சல் ரக மக்காச்சோள விதைகள், உயிர் உரங்கள், நுண்ணூட்ட கலவை, மக்காச்சோள பயிர் புடையர் மற்றும் உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகள் போன்ற இடுபொருட்கள் அடங்கிய தொகுப்பு மானிய விலையில் வழங்க இலக்கு பெறப்பட்டுள்ளது. உயர் விளைச்சல் ரக மக்காச்சோள விதைகள் 1 கிலோவிற்கு 100 ரூபா மானிய விலையில் விநியோகம் செய்ய இலக்கு பெறப்பட்டுள்ளது. விவசாயிகள் உழவன் செயலில் பதிவு செய்தோ அல்லது பகுதி வேளாண் உதவி வேளாண் அலுவலர்கள், எருமப்பட்டி வட்டார வேளாண் விரிவாக்க மையம், முத்துக்காப்பட்டி துணை வேளாண்மை விரிவாக்க மையத்தை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். இவ்வாறு எருமப்பட்டி வட்டார வேளாண் உதவி இயக்குனர் தெரிவித்துள்ளார். அடுத்து வேளாண்மையில் குறைந்த உற்பத்தி செலவில் அதிக மகசூலை பெறுவதற்கான மண்வள மேலாண்மை மிகவும் முக்கியமானது. ஒரு நிலத்தில் பயிரிடுவதற்கு முன் அதன் சத்து நிலை, அமில நிலை, காரநிலை, நுண் சத்துக்களின் அளவை அறிவியல் முறையில் அறிந்து கொள்ள உதவுவது மண் பரிசோதனை. விதைப்புக்கு முன் மண் பரிசோதனை செய்வதன் மூலம் பயிரின் தேவைக்கேற்ற உரங்களை துல்லியமாக இட்டு மகசூலை கூட்டுவதுடன் மண்ணின் நீண்டகால வளத்தை பாதுகாக்கலாம். ஏன் அந்த மண் பரிசோதனை செய்யணும்? மண் பரிசோதனை மூலம் மண்ணில் உள்ள நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ் மற்றும் நுண் சத்துக்களினுடைய அளவு அறிய முடியும். மேலும் மண்ணின் கார அமில நிலை, உவர்ப்புத்தன்மை மற்றும் கரிம அளவுகளை மதிப்பிடலாம். இதன் அடிப்படையிலான பரிந்துரை வழங்கப்படுவதால் தேவையற்ற உர செலவை குறைவதோடு சுற்றுச்சூழல் மாசுபாடும் கட்டுப்படும். ஒரே தன்மையுள்ள நிலத்தை தேர்வு செய்து 5-10 ஏக்கருக்கு சிங் சாக் முறையில் மாதிரிகளை எடுக்கணும். மேற்பரப்பில் உள்ள தாவர கழிவுகளை அகற்றிவிட்டு வி வடிவில் வெட்டி அதன் பக்கவாட்டில் உள்ள மண்ணை சேகரிக்கணும். பிறகு அனைத்து மாதிரிகளையும் நன்காக கலக்கி 4 பாகமாக பிரிக்கணும். அந்த முறையில் சுமார் 500 கிராம் மண்ணை எடுக்கணும். பயிர்களுக்கு ஏற்ப மண் மாதிரி எப்படி இருக்கிறது? மெல் தானியங்கள், நிலக்கடலை ஆகிய பயிர்களுக்கு 5 சென்டிமீட்டர் ஆழத்துலையும் மண் மாதிரிகள் சேகரிக்கணும். பருத்தி, கரும்பு, வாழை, மிளகாய் ஆகிய பயிர்களுக்கு 22.5 சென்டிமீட்டர் ஆழத்தில் மண் மாதிரிகள் சேகரிக்கணும். பழத்தோட்டம் அமைக்க 30-60 மற்றும் 60-90 சென்டிமீட்டர் ஆழத்தில் தனித்தனியாக மாதிரிகளை சேகரிக்கணும். மண் பரிசோதனை செய்ய ஏற்ற காலம் இது. அறுவடைக்கு பிறகு உரமிடுவதற்கு முன்பு, அடுத்த பயிரை விதைப்பதற்கு முன்பு 30-45 நாட்களுக்கு முன்பும் மண் மாதிரிகளை எடுப்பது சிறந்தது. மண் மிகவும் ஈரமாக இருக்கும்போது மாதிரிகள் எடுக்கக்கூடாது. தொடர்ந்து சாகுபடி செய்யப்படும் நிலங்களில் 2-3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மண் பரிசோதனையை செய்யணும். இப்படி செய்கிறதுனால என்ன நன்மை? மண்ணில் உண்மையான சத்து நிலையை அறிய முடியும்.

0: தேவையான உரங்களை தேவையான அளவில் மட்டுமே இடலாம். இதனால் உற்பத்தி செலவு குறையும், மகசூல் கூடும், மண்ணின் நீண்ட கால வளத்தை பாதுகாக்கலாம், சாகுபடி நிலையான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக இருக்கும். இதுக்கு அரசு என்ன வழங்குகிறது? தமிழ்நாடு அரசின் மண் பரிசோதனை ஆய்வகங்கள் மூலம் மண் ஆரோக்கிய அட்டை திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு மண் பரிசோதனை வசதி வழங்கப்படுகிறது. இதில் மண்ணின் காரநிலை, அமிலநிலை, தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, கந்தக சத்து, சுண்ணாம்பு சத்து, கரிம சத்து மற்றும் நுண் சத்துக்களை ஆய்வு செய்து தகுந்த உர பரிசோதனை வழங்கப்படுகின்றது. விதைப்புக்கு முன் மண் பரிசோதனை, வளமான மண், உயர்ந்த மகசூல் என்னும் கொள்கையை ஒவ்வொரு விவசாயம் செயல்படுத்த வேண்டும். மண் காப்போம், வளம் பெறுவோம் என்னும் எண்ணத்துடன் ஒவ்வொரு விவசாயம் கால முறைப்படி மண்ணை ஆய்வு செய்து அதன் பரிந்துரைப்படி சாகுபடியில் ஈடுபட்டால் அதிக மகசூலையும் நிலையான விவசாய வளர்ச்சியும் அடைய முடியும். அறிவியல் சார்ந்த மண்வள மேலாண்மை மூலம் செலவை குறைத்து கூடுதல் உற்பத்தி பெறுவதுடன் இந்த மண்வளத்தை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க முடியும். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள அரசு மண் பரிசோதனை ஆய்வகங்களை அணுகி மண் மற்றும் மழை நீர் பாசன நீரை சோதனை செய்து மண் மற்றும் பாசன நீரை சோதனை செய்து பயன்பெறணும். இயற்கை வேளாண்மையை ஊக்குவிப்போம், மண்ணை காப்போம், மனித வாழ்க்கையை காப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி. தொடர்ந்து உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
0: அடுத்து பனை தென்னை மரத்திற்கு அடுத்தபடியாக வேம்பு மரம் தன்னுடைய ஒவ்வொரு பொருளையும் காசாக மாறுவதால் கசப்பான வேப்ப மரத்தை கூட ஏழைகளின் வாழ்வாதாரத்திற்கு உதவுகின்றன. அதனால் அவர்கள் வாழ்க்கை இணக்கிய செய்யும். அதுவும் இந்த சூப்பர் எல்நினோ காலகட்டத்தில், அறவே விவசாய வேலை இல்லாத காலத்தில் வயதான எளிய மகளிர்களுக்கு வருமானம் தரக்கூடிய தொழிலாக வேப்பம் பழங்கள் சேகரிப்பது தான். இந்த நவீன விவசாயத்தில் இயற்கை பூச்சிக்கொல்லியாகவும் உரமாகவும் பயன்படுகிறது. ஆண்டுதோறும் மே மாதத்தில், அதாவது சித்திரை வைகாசி வெயில் வேப்பம் பூக்கள் மரத்தில் அரும்பி காயாகிய பின் பழமாக மாறும். பின்னர் தானாகவே மரத்திலிருந்து உதிர்ந்து அதிகால வேளையில் வேப்ப மூட்டைகளை சேகரிக்க கூட்டம் கூட்டமாக பெண்கள் மரத்தை சுற்றி கீழே உதிர்ந்த வேப்பம் பழங்களை சேகரித்து அதனுடைய தோலை நீக்கி தண்ணீரில் நன்றாக கழுவி காய வைப்பார்கள். காய வைத்த வேப்ப மூட்டைகளை உள்ளூரிலே வியாபாரிகள் தெரு தெருவாக சைக்கிளில் வந்து வாங்குவார்கள். இன்றைய காலகட்டத்தில் ஒரு கிலோ வேப்ப மூட்டை 65-75 வரைக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இது வயதான விவசாய பெண்களுக்கு சிறுவாட்டு பணமாக உதவுகிறது. வேப்ப மரத்தின் அறிவியல் பெயர் அசாடிராக்டா இண்டிகா. இது அனைத்து மண் வகைகளிலும் வளரும். குறிப்பாக தரிசாக உள்ள நிலங்களில் மற்ற பயிர் சாகுபடி செய்வதை விட வேம்பு சாகுபடி ஒரு ஏக்கருக்கு 75-90 மரங்கள் வரைக்கும் நடவு செய்யலாம். இடைவெளி மரத்திற்கு மரம் 5 அடி இடைவெளியில் நட்ட 3-5 ஆண்டுகளில் காய்ப்புக்கு வரும். நல்ல மரத்தின் ஆண்டுக்கு 75 கிலோ முதல் 100 கிலோ வரைக்கும் வேப்பமுத்து கிடைக்கும். எனவே விவசாயிகள் அருகே உள்ள வனத்துறை அலுவலகத்தில் இலவசமாகவே வேப்பங்கன்றுகளை வாங்கி நடவு செய்யலாம். வேப்பங்கொட்டையிலிருந்து வேப்ப எண்ணெய் வேப்பம் புண்ணாக எடுக்கப்படுகிறது. வேப்ப எண்ணெய் இயற்கை விவசாயத்தில் பூச்சி விரட்டியாக பயன்படுகிறது. அது மட்டுமல்ல, யூரியாவில் தலைச்சத்து உரம் வீணாவதை தடுக்க யூரியாவுடன் வேப்பம் எண்ணெய் தடவி விற்பனை செய்யப்படுகிறது. வேப்பம் புண்ணாக்க எல்லா பயிர்களுக்கும் மண்ணில் உள்ள கூண்டு புழுக்கள் அழிக்க தடுக்க ஏக்கருக்கு 100 கிலோ இட பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. வேப்பம்பூ வேப்பம்பூ சங்ககால இலக்கியங்கள் பாடப்பெற்றது. பண்டைய வீரர்கள் வெற்றி பெற்று ஊருக்கு திரும்பும்போது வேப்பம்பூ மாலை அணிந்து வருவதை விவரிக்கிறது. தமிழ் புத்தாண்டு தினத்தில் வேப்பம்பூ ரசம் வேப்பம்பூ பச்சடி வைத்து விரதம் விடுவார்கள். இது மருத்துவ குணம் உள்ளது. வேப்ப இலை கால்நடைகளுக்கும் ஆடுகளுக்கும் தீவனமாக பயன்படுகிறது. அது மட்டுமல்ல, நெல் நடவுக்கு பசுந்தலை உரமாக பயன்படுத்தப்படுகிறது.
1: உழவர்களுக்கான தகவல்கள் வழங்கினார் பி சின்னசாமி.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: நேர்களை, இன்று காலை 6:55 தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி இன்று பங்கேற்க

0: மரடை எம் கிஷோர். இன்று காலை 7 மணிக்கு தருமபுரி JK குழந்தைகள் மருத்துவமனையின் நாள் மலர். நேர்களை பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. இணைந்திருங்கள் நேர்களை.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவுகளை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததென்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். அரசுப் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவு சார்ந்த அமைப்பை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததென்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று குடியரசுத் துணைத் தலைவர் மாளிகையில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் மத்தியில் உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் என்பவை அறிக்கைகள் மற்றும் அட்டவணைகளை காட்டிலும் குறிப்பிடத்தக்க தகவல்களை அளிக்கக்கூடியவை என்று அவர் கூறினார். இப்பணியில் துல்லியமான கள நிலவரங்கள் குறித்த ஆழமான புரிதலுடன் அதிகாரிகள் அணுக வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நம்பகமான புள்ளி விவரங்களே சிறந்த கொள்கை உருவாக்கம் மற்றும் திறமையான நிர்வாகத்திற்கு அடித்தளமாக அமைவதாகவும் திரு CP ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். சென்னையை அடுத்த கோவளத்தில் தமிழ்நாடு, கேரளம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளும் மாநாடு திரு அமித்ஷா தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. இதற்காக இன்றிரவு தனி விமானத்தில் திரு அமித்ஷா வர இருப்பதை ஒட்டி சென்னை விமான நிலையம், கோவளம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சருக்கு அளிக்க வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் விமான நிலைய வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. காவல்துறை உயரதிகாரிகள், விமான நிலைய உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். விமான நிலையத்திலிருந்து கோவளம் வரை சாலை மார்க்கமாக உள்துறை அமைச்சர் பயணிப்பதால் சாலைகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசுப் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அரசுப் பள்ளியில் கிருமி நாசினி கலந்த குடிநீரை அருந்திய 18க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர்களின் உயிருடன் விளையாடும் தாவேக அரசின் இத்தகைய மெத்தன போக்கை கண்டிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அரசு வெற்று விளம்பரங்களை தவிர்த்து இச்சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதுடன் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் அடுத்த மாதம் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கும்பாபிஷேகத்திற்கு செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தலைமையில் நேற்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்குடமுழக்கு நன்னீராட்டு பெருவிழா வரும் 17/9/2026 வியாழக்கிழமை காலை 7:40 மேல் 8:10 திருக்குடமுழு சிறப்பாக நடைபெற உள்ளது. திருக்குடமுழுக்கு பெருவிழாவிற்கான காண்பதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதால் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்குவதை உறுதி செய்திட காவல்துறை செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்து கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அதேபோன்று மதுரை மாநகராட்சி சார்பில் செய்யப்பட வேண்டிய அனைத்து அடிப்படை வசதிகள் மற்றும் மருத்துவத்துறையின் மூலம் தேவையான மருத்துவ உதவி மையங்கள், மருத்துவ குழு, 108 ஆம்புலன்ஸ் வசதி உள்ளிட்ட அனைத்து மருத்துவ சேவைகள் தயார் நிலையில் வைத்திருக்க ஏற்பாடு, அனைத்து துறை அலுவலர்களையும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. கூட்டத்தில் மாநகர காவல் ஆணையர் திரு ராஜேந்திரன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு தேவநாதன், மாநகராட்சி ஆணையாளர் திரு கௌரவ்குமார், பல்வேறு துறை சார்ந்த உயர் அதிகாரிகள், அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை

0: வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதியின் காரணமாக திருவள்ளூர், சென்னை, அரியலூர், திண்டுக்கல், புதுக்கோட்டை, தேனி ஆகிய மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இதற்கிடையே நெல்லை மாவட்டத்தில் இன்றும் நாளையும் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மத்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் இந்திய தேசிய கடல்சார் தகவல் சேவைகள் மையம் முன்னெச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இன்று 19 தேதி அதிகாலை 2:30 மணி முதல் ஆகஸ்ட் 20 தேதி மாலை 5:30 மணி வரை கேரள, தென் தமிழ்நாடு மற்றும் லட்சத்தீவு கடலோர பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்பட வாய்ப்புள்ளது. இதனையொட்டி நெல்லை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்களும் இன்று மற்றும் நாளை 20 தேதி ஆகிய இரு தினங்களில் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் கடல் சீற்றம் காரணமாக நெல்லை மாவட்ட கடற்கரை பகுதிகளில் பொழுதுபோக்கு மற்றும் சுற்றுலா நடவடிக்கைகள் மேற்கொள்ள 2 தற்காலிகமாக முழு தடை விதிக்கப்படுகிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: இருவரிச் செய்திகள். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஈரான் உடன்படும் வரை பேச்சுவார்த்தையை நிறுத்தி வைக்குமாறு அமெரிக்க குழுவினரை தாம் கேட்டுக் கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். சிரியாவின் வடமேற்கு மாகாணமான இட்லிப் பகுதியில் உள்ள விமான படைதளத்தின் மீது இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல் நடத்தியுள்ளது. பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய முகமது யாகூப் உள்ளிட்ட 3 பேருக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடியாணையை ஜம்மு காஷ்மீர் என்ஐஏ நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். குழந்தைகள் தொடர்பான பாலியல் பதிவுகளை வெளியிட்டு விதிமீறலில் ஈடுபட்டால் மெட்டா நிறுவனத்திற்கு சட்ட பாதுகாப்பு நீக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 தேர்வுகள் குறித்த பட்டியலை அம்மாநில அரசு வெளியிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே குப்பை கிடங்கில் பற்றிய தீயை பல மணி நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் கட்டுப்படுத்தினர். அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் போதையில்லா தமிழகம் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் மாவட்ட ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சுற்றுலா பேருந்து மோதி விபத்தில் இரவு காவலர் ஒருவர் உயிரிழந்தார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பருவமழை முன்னேற்பாட்டுப் பணிகளை கண்காணிக்க 15 அதிகாரிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நியமித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. சேப்பாக்கில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய சேப்பாக் அணி 19.3 ஓவரில் 167 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 168 ரன் என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய கோவை அணி 18.5 ஓவரிலேயே 5 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் திண்டுக்கல் திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணி தென்னாப்பிரிக்க அணியை 6-1 என்ற கோல் கணக்கில் வென்றது. நெதர்லாந்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்திய அணி இடம்பெற்றுள்ள டி பிரிவில் முதலிடத்தை பிடித்துள்ளது. இதனிடையே இந்திய ஆடவர் அணி இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் இவர் ஆஸ்திரேலியாவின் கோலின்ஸ் பிலிமோனை 16-21, 21-8, 21-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். மகளிர் இரட்டையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் த்ரீஷா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவுகளை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததென்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். அரசு பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு

உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக்கணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:55. இன்றைய பிறந்த நாள் மற்றும் மனநாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தருமபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
3: வணக்கம் நேயர்களே, குழந்தைகள் அவர்கள் பேசிடும் தெய்வங்கள் இணைந்திருக்கிறோம் மலையாளமொழி நிகழ்ச்சி. இன்றைய மலையாளமொழி நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆண்டிக்கரை பள்ளி குழந்தை எம் கிஷோர். வணக்கம் கிஷோர்.
4: வணக்கம்
3: கிஷோர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? சிரிச்சுட்டே இருக்கீங்க, ஏன் இப்படி சிரிக்கிறீங்க?
4: எப்படிதான்
3: ஓ, எப்பவும் இப்படிதான் சிரிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியா இருப்பீங்களா?
4: ஃப்ரெண்ட்ஸ்
3: எல்லாம் என்ன சொல்றாங்க? சரி, சிரிச்சிட்டே இருக்கிறவங்கள நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். சரி, ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக என்ன தருவாங்க?
4: எது வேணுமோ தருவாங்க.
3: எது வேணாலும் தருவாங்களா? சண்டை போடுறீங்களா கேள்விப்பட்டா உண்மையா?
4: இல்லை.
3: நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்களா? கிஷோர் எத்தனாவது?
4: ரெண்டாவது.
3: ரெண்டாவது. சரி, ஆண்டிக்கரை தானே ஊர். ஊரில் என்ன இருக்குது?
4: எங்கே பார்த்தா மரத்தாக்கா.
3: ஆமாப்பா, தெரியுது. எங்கே பார்த்தாலும் மரம் தான், பச்சை பசேன்னு. என்ன மரம் அதிகமாக இருக்குது?
4: என்ன மரம்?
3: சரி கிஷோர், என்ன தெரியும் உங்களுக்கு?
4: பெரிய மரமாக வளவேன், அத்துணிச்சலாக மணி ஓடித்து வெளியே வந்தது. பூரியும் மாலியும் எடுக்கொண்டது. சில நாட்கள் செடியாகவும் பின்னர் மரமாகவும் வளர்ந்தது. ஆனால் இருந்தால் விதை பயந்தது. வெளியே வந்தா பூச்சிங்கள் திங்கி பிடுவோம், என்ன காற்று என்ன உடச்சி பிடுவோம், மழை என்ன செயல்பட்டு பிடுவோம். நேற்று மண்ணுக்குள்ளேயே இருந்தது. கொஞ்ச நாள் மண்ணுக்குள்ளேயே இருக்கலாமான்னு நடித்தது. ஒரு நாள் கோழி வயலுக்கு வந்து மண்ணைக்கிலே அந்த வயதையே திங்கி விட்டது.
3: முடிஞ்சதா?
4: ம்.
3: சரி, இந்த கதை எத்தனை நாள் மறப்பறம் பண்ணீங்க?
4: 10 நாள்.
3: 10 நாள் ஆகிப்போச்சா? சரி, நல்லா மனப்படம் பண்ணுறீங்க. யார் சொல்லி கொடுத்தா கதையை?
4: எங்கள் அக்கா.
3: அக்கா சொல்லி கொடுத்தா? டீச்சர்லாம் எதுவும் சொல்லி தெரியல உங்களுக்கு?
4: எனக்கு தெரியாது, எங்கள் அக்கா தான் சொல்லி தருவா.
3: நிறைய பேர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாளா?
4: ம்.
3: சரி, பரவாயில்ல, உங்களை நல்லா தயார் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சரி கிஷோர், இப்போ சின்ன பையனாக இருக்கீங்கல்ல, அழகாக சிரிச்சுக்கிட்டேன். நாளைக்கு படித்து ஒரு பெரிய பையனானதப்போ நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்க?
4: போலீஸா?
3: போலீஸ். எதுக்காக போலீஸ் ஆகணும் ஆசை உங்களுக்கு?
4: ஜெயிலுக்குலாம் எல்லாத்துக்குமே தப்பு செஞ்சால் ஜெயிலில் பிச்சக்க.
3: ஓ, தப்பு செஞ்சால் போய் ஜெயிலில் வச்சுருங்க. எந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுறாங்க?
4: திருநா அப்படின்டா.
3: எங்கே பார்த்தீங்க நீங்கள் போலீஸ்காரா?
4: டிவியில் பார்த்தேன்.
3: சரிங்க கிஷோர், நீங்கள் படித்து ஒரு பெரிய பையனானதுக்கப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரியாக மாற தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை மனதார வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம். இணையணிகளே, இன்றைய மழலை முயற்சி சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆண்டிக்கரை பள்ளி குழந்தை எம் கிஷோர்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:00. நேர்களை நாம் இணைகிறோம். இது காலை வணக்கம் நிகழ்ச்சி. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக

0: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
1: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
0: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
2: இன்று ஆகஸ்ட் 19.
3: விடுதலை போராட்ட வீரர், சமூக சீர்திருத்த சிந்தனை மிக்கவர்.
4: சென்னை கிறித்துவ கல்லூரியில் பட்டம் பெற்று பின்னர் சட்டப்படிப்பு பயின்றார்.
3: தமிழ் ஆங்கிலத்தில் சிறந்த சொல்லாற்றல் கொண்டவர். சிறந்த வழக்கறிஞராகவும் விளங்கினார்.
4: ஊர் ஊராக சென்று தன் பேச்சாற்றலால் மக்களிடம் சுதந்திர வேட்கையை பரப்பினார்.
3: 1923 தேர்தலில் போட்டியிட்டு சட்டசபை உறுப்பினரானார்.
4: தனது அனைத்து சொத்துக்களையும் நாட்டுக்கே அர்ப்பணித்தவர்.
3: காமராஜரின் அரசியல் வழிகாட்டியாக திகழ்ந்தவர்.
4: 1939 சென்னை மேயராக பணியாற்றினார். தமிழை ஆட்சி மொழியாக்க அப்போதே வாதாடியவர்.
5: தீரர், சொல்லின் செல்வர், நாவரசர் என்றெல்லாம் புகழப்பட்ட எஸ் சத்யமூர்த்தி பிறந்த தினம் இன்று.
4: ஆண்டு 1887.
3: இந்தியாவின் 9வது குடியரசு தலைவர், அதற்கு முன் இந்திய துணை குடியரசு துணைத் தலைவராக இருந்தவர்.
4: தனது சமூக சேவை பணிக்காக லக்னோ பல்கலைக்கழகம் இவருக்கு தங்க பதக்கம் வழங்கியது.
3: கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றினார். போபால் மாநில முதலமைச்சராக தன் இளம் வயதில் பதவியேற்றார்.
4: இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் ஆளுநராக பணியாற்றியுள்ளார்.
3: 1992 இந்தியாவின் 9வது துணை குடியரசு தலைவராக பொறுப்பு வகித்தார்.
4: இந்திய மேனாள் குடியரசு தலைவர் சங்கர் தயாள் சர்மா பிறந்த தினம் இன்று.
3: ஆண்டு 1918.
4: புகைப்படம் மொழிகளை கடந்து மக்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று.
3: அனைவரையும் ஈர்க்கக்கூடிய ஆற்றலை பெற்றது புகைப்படக்கலை. ஆகஸ்ட் 19 பிரான்ஸ் அரசு டாகுரியோ டைப் செயல்பாடுகளை ஃப்ரீ டு த வேர்ல்ட் என உலகம் முழுவதும் அறிவித்தது.
4: இதனை எடுத்துரைக்கும் வகையில் இத்தினம் அனுசரிக்கப்படுகிறது.
3: புகைப்படங்களின் சிறப்பையும் புகைப்படக்காரர்களின் திறமையும் கொண்டாடும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இத்தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது.
4: உலக புகைப்பட தினம் இன்று.
3: ஒவ்வொரு நாளும் மனிதநேய பணியாளர்கள் போர், போரிடர் காலங்கள், ஆபத்தான தருணங்கள் மற்றும் அதுபோன்ற சூழ்நிலையில் சிக்கியுள்ளவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகின்றனர்.
6: மனிதநேய பணிகளில் தங்கள் உயிரை பணயம் வைத்து பணியாற்றும் மனிதநேய பணியாளர்களின் சேவைகளை அங்கீகரிக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 19 அனுசரிக்கப்படுகிறது.

0: மேலும் இத்தினம் மனிதநேய பணிகளில் மக்களை ஒன்றிணைத்து குரல் கொடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது.
1: உலக மனிதநேய தினம் இன்று.
2: இந்திய மெய்யியலாளர், தத்துவ ஞானி மற்றும் கவிஞர். 16 நூற்றாண்டில் ஹிந்தியில் ராமாயணத்தை ராமன் சரித மானஸ் என்ற பெயரில் எழுதினார்.
0: ராமாயண காவியத்தை முதலில் படைத்தவரான வால்மீகியின் அவதாரமாக கருதப்படுகிறார்.
2: ஏறக்குறைய 12 புத்தகங்களை எழுதியிருக்கிறார்.
1: இந்து சமயத்தின் பாரம்பரிய நாட்காட்டின்படி ஆடி அமாவாசை முடிந்த 7 நாள் இந்நாள் கொண்டாடப்படுகிறது.
2: 16 நூற்றாண்டை சேர்ந்த இந்திய மெய்யியலாளர், தத்துவ ஞானி, கவிஞர் கோஸ்வாமி துளசிதாஸ் பிறந்த தினம் இன்று. இன்று துளசிதாஸ் ஜெயந்தி தினம்.
3: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
4: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.

0: ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு 9443449892.
1: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகள் ₹200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுல ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சாரதா காலேஜ் ரோட், ஃபேர்லாண்ட், சேலம்.
5: தர்மபுரி மாவட்டம் லக்கியம்பட்டி ஊராட்சி செந்தில் நகரில் எழுந்தருளியுள்ள விநாயகர் செந்தில் பாலமுருகன் மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 23 நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். வரவிருப்பது செந்தில் நகர் மக்கள் நலவாழ்வு அமைப்பு மற்றும் கோவில் நிர்வாக குழு.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
9: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
10: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
11: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
12: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் ஐந்தரோடு, சேலம்.
13: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
14: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
15: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டனமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
16: ஏக்கா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்க்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
9: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
10: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
11: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
17: நேரம் காலை 7:08. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருமபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கறி விலை நிலவரம். தக்காளி 18 ரூபாய், கத்திரிக்காய் 28 ரூபாய், வெண்டைக்காய் 25 ரூபாய், அவரைக்காய் 45 ரூபாய், கொத்தவரை 40 ரூபாய், முள்ளங்கி 16 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், சுரைக்காய் 26 ரூபாய், வாழைக்காய் 8 ரூபாய், முருங்கைக்காய் 40 ரூபாய், புடலங்காய் 26 ரூபாய், பீர்க்கங்காய் 35 ரூபாய், சர்க்கரை பூசணி 18 ரூபாய், சின்ன வெங்காயம் 50 ரூபாய், பெரிய வெங்காயம் 40 ரூபாய், கேரட் 76 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், பீன்ஸ் 98 ரூபாய், முட்டைக்கோஸ் 34 ரூபாய், பூண்டு உடைத்தது 168 ரூபாய், பூண்டு பெரியது 238 ரூபாய், இஞ்சி 230 ரூபாய், மா இஞ்சி 80 ரூபாய், மொச்சை 60 ரூபாய், பாகற்காய் 45 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃபிளவர் 35 ரூபாய், குடைமிளகாய் 82 ரூபாய், வெள்ளரிக்காய் 44 ரூபாய். இவை யாவும் இன்றைய நம் தருமபுரி உழவர் சந்தையின் கிலோ ஒன்றுக்கான காய்கறி விலை நிலவரங்களாகும். உழவர் சந்தை செல்லும் பொழுது மறவாமல் பிளாஸ்டிக் அல்லாத பைகளை எடுத்து செல்லுங்கள். அன்பினர்களே, பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
18: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
19: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை

0: மகளிர் பத்திற்கு இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487726251.
2: நேரம் காலை 7:10.
3: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
4: என்ன பாட்டி, கண்ணாடியே இல்லாம டிவி பாத்துட்டு இருக்கீங்க?
5: ஆமா சாமி, கண்ணுல பொறந்துச்சு. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் சியாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல ஊசி இல்லாம, கட் இல்லாம, தையல் இல்லாம லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
3: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
6: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். மாம்பழ கவிராயர் என்ற ஒரு கவிராயர், ஆகச்சிறந்த அறிவாளி. ஆனால் அவருக்கு பார்வை இல்லை. அவருடைய சிறப்பு ஆற்றல் என்ன என்றால், யார் எந்த ஒரு பாடலை பாடினாலும், கவிதையை சொன்னாலும், ஒரு முறை காதில் கேட்டுவிட்டால் அப்படியே சொல்லுகிற பெரும் நினைவாற்றல் கொண்டவர் அவர். அவருக்கு 2 சீடர்கள் இருந்தார்கள். முதல் சீடன் 2 முறை ஒரு பாடலை கேட்டுவிட்டால் அப்படியே சொல்லிவிடுவான். அடுத்த சீடன் 3 முறை ஒரு பாடலை கேட்டுவிட்டால் அப்படியே சொல்லிவிடுவான். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த சீடர்களையும் மாம்பழ கவிராயர் வைத்திருந்தார். அரண்மனையில் அரசவை கவிஞராக இருந்தார். ஒரு நாள் அந்த அரசவைக்கு வேறொரு நாட்டிலிருந்து ஒரு புலவன் வந்தான். வந்தவன் மாம்பழ கவிராயரை பார்த்து, என்ன கவிஞரே, இந்த அரசவை இருளாக இருக்கிறதே, ஒளியே இல்லையே என்று சொன்னான். அதாவது இவரை சுட்டி காட்டினான். பார்வை இல்லை, ஆகையால் இருண்டு இருக்கிறது, ஒளி இல்லை அரசவையில் என்று சுட்டி காட்டினான். அமைதியாக இருந்தார் மாம்பழ கவிராயர். பிறகு மன்னன் கேட்டார் வந்த விஷயம் என்ன என்று. பாடல்களை பாடி உங்களிடத்தில் பரிசு பெற்று போக வந்திருக்கிறேன் என்று சொன்னான் அந்த கவிஞன். சரி பாடுங்கள் என்றார் மன்னன். தான் இயற்றிய பாடல்களை அந்த கவிஞன் பாடினான். பரிசு கொடுக்கும் நேரம். மாம்பழ கவிராயர் சொன்னார், இந்த கவிஞர் எழுதிய பாடல்கள் எல்லாம் நான் எழுதிய பாடல்கள் என்று சொன்னார். அவன் அரண்டு போய்விட்டான். என்ன, நீங்கள் எழுதிய பாடல்களா? நான் எழுதிய பாடல் என்று அவன் சொன்னான். நான் எழுதிய பாடல் என்று மாம்பழ கவிராயர் சொன்னார். வேண்டுமானால் நான் சொல்லட்டுமா அந்த பாடல்களை என்று அப்படியே தன்னுடைய நினைவாற்றலால் அத்தனை பாடல்களையும் ஒரு வரி விடாமல் சொன்னார் மாம்பழ கவிராயர். அவன் மேலும் அதிர்ச்சி அடைந்தான். இல்லை இல்லை, நான் எழுதிய பாடல்கள்தான் என்றான் அந்த கவிஞன். வேண்டுமானால் என்னிடத்தில் சீடனாக இருக்கிற என் முதல் சீடன் இப்போது அந்த பாடல்களை சொல்லுவான் என்றார் மாம்பழ கவிராயர். அந்த முதல் சீடன் 2 முறை கேட்டால் அப்படியே சொல்லுவான் அல்லவா, அப்படியே அந்த பாடல்களை ஒப்புவித்தான். அந்த கவிஞனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இல்லை இல்லை, நான் தான் எழுதினேன் என்று புலம்பத் தொடங்கினான். வேண்டுமானால் என்னுடைய மற்றொரு சீடன் அந்த பாடல்களை அப்படியே சொல்லுவான் என்றார் மாம்பழ கவிராயர். 3 முறை கேட்டால் அந்த சீடன் சொல்லுகிற பேராற்றல் கொண்டவன். ஏற்கனவே கவிஞன், மாம்பழ கவிராயர், முதல் சீடன் என 3 முறை அந்த பாடல்களை சொல்லிவிட்டார்கள். அந்த சீடன் அப்படியே அந்த பாடல்களை ஒப்புவித்தான். அந்த கவிஞன் அதிர்ச்சியாகி போய்விட்டான். யாரையுமே உருவத்தை கண்டு குறைவாக எடை போட்டு விடக்கூடாது. பிறகு தன் தவறை உணர்ந்து அந்த கவிஞன் மாம்பழ கவிராயரிடம் மன்னிப்பு கேட்டான். இறைவன் ஒரு ஆற்றலை ஒருவேளை குறைவாக கொடுத்திருந்தாலும் மற்றொரு ஆற்றலை பெரிதாக கொடுத்திருப்பான். யாரையுமே குறைவாகவோ ஏளனமாகவோ நினைக்கக்கூடாது. அப்படி நினைப்பது மனிதநேயமற்ற செயல் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. மற்றவர்களை குறை சொல்லுபவர்களுக்கு ஒருவேளை குறை இல்லாமல் இருக்கலாம் உடலில், ஆனால் உள்ளத்தில் மண்டி கிடக்கிறதே, அதை எப்படி தூய்மைப்படுத்துவது?

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை.
1: நிறைவு பெற்றது காலை வணக்கம். பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். தேசிய தேர்வு முகமையான என்டிஏ தேர்வுத்தாள் தயாரிப்பு குழுவிலிருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 பணி நியமன தேர்வுகள் குறித்த பட்டியலை ஜார்க்கண்ட் மாநில அரசு வெளியிட்டுள்ளது. தாமன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6-1 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள ஜப்பான் பிரதிநிதி குழுவினர் மத்தியில் பேசிய அவர், இந்தியா ஜப்பான் இடையேயான நல்லுறவின் முக்கியத்துவம் மற்றும் உறுதியான வளர்ச்சி குறித்து எடுத்துரைத்தார். அமைதி, முன்னேற்றம் மற்றும் இந்தோ பசிபிக் பகுதியில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சியில் இரு நாடுகளின் பொதுவான விருப்பம் உள்ளிட்ட விஷயங்களை அமைச்சர் அப்போது பகிர்ந்து கொண்டார். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் உள்ள தொழில் வளங்கள் குறித்தும் எடுத்துக் கூறிய திரு பியூஷ் கோயல், அந்நிய நேரடி முதலீட்டில் ஜப்பான் இந்தியாவின் 5வது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளதை சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து இந்தியாவில் முதலீடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்தார். தேசிய தேர்வு முகமையான என்டிஏ தனது தேர்வுத்தாள் குறித்த குழுவிலிருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. என்டிஏ நடத்தும் தேர்வுகளுக்கு முன்பாக அதனை 4 நிலைகளில் ஆய்வு செய்வதற்கு ஏதுவாக புதிய நிபுணர்களை குழுவில் இணைப்பதற்கான பணிகளையும் தேசிய முகமை தொடங்கியுள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தலைமையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் நிபுணர்களை சேர்ப்பது குறித்து அமைச்சரிடம் என்டிஏ தலைமை இயக்குநர் விரிவாக எடுத்துரைத்தார். அடுத்த 3 வாரங்களுக்குள் 25 அலுவலர்களை தேசிய தேர்வு முகமையில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், அதன் அலுவலகம் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினரின் பாதுகாப்புடன் புதிய கட்டிடத்திற்கு மாற்றம் செய்யப்பட இருப்பதாகவும் அமைச்சரிடம் எடுத்துரைக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 பணி நியமன தேர்வுகள் குறித்த பட்டியலை ஜார்க்கண்ட் மாநில அரசு வெளியிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அரசு பணியாளர் தேர்வுகளில் நடைபெற்ற முறைகேடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் நடத்திய தொடர் போராட்டத்தை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2014 ஆண்டு முதல் ஜார்க்கண்ட் மாநில தேர்வாணையம் மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் தேர்வுகளை நடத்திய டிஎஸ்ஆர் டேட்டா ப்ராசஸிங் நிறுவனத்துடன் இணைந்து நடத்தப்பட்ட தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக ஜார்க்கண்ட் மாநில அரசு தெரிவித்துள்ளது. மருந்து ஆய்வாளர்கள், உதவி பேராசிரியர்கள், துணை ஆட்சியர்கள், பல் மருத்துவர்கள், உதவி பொறியாளர்கள், உரிமையியல் நீதிபதிகள், வனச்சரக அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டதில் அடங்கும் என்று ஜார்க்கண்ட் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குழாய்கள் மூலமான இயற்கை சமையல் எரிவாயு இணைப்புகளை பாதுகாப்பான மற்றும் குறைந்த விலையில் வழங்குவதற்கான ஊக்கத்திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டம் அடுத்த மாதம் முதல் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் என்றும், அதிக எண்ணிக்கையிலான குடும்பங்கள் குழாய் வழி இயற்கை எரிவாயுவை விரைவில் பயன்படுத்துவதை உறுதி செய்யும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்போது நாடு முழுவதும் 1,74,00,000 உள்நாட்டு குழாய் வழி சமையல் எரிவாயு இணைப்புகள் உள்ளதாகவும், பயன்பாட்டிற்கு கொண்டுவராத இணைப்புகளை செயல்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதிய பகுதிகளுக்கு குழாய் வழி எரிவாயு கட்டமைப்பை விரிவுபடுத்தவும், நகர எரிவாயு விநியோக நிறுவனங்களை ஊக்குவிக்கவும் இந்த புதிய திட்டம் வழிவகுக்கும் என்று பெட்ரோலிய அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயம்.

0: சட்டமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா

0: தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். சென்னையை அடுத்த கோவளத்தில் தமிழ்நாடு, கேரளம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளும் மாநாடு திரு அமித்ஷா தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. இதற்காக இன்றிரவு தனி விமானத்தில் திரு அமித்ஷா வர இருப்பதை ஒட்டி சென்னை விமான நிலையம், கோவளம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சருக்கு அளிக்க வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் விமான நிலைய வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. காவல்துறையைச் சேர்ந்த உயரதிகாரிகள், விமான நிலைய உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். விமான நிலையத்திலிருந்து கோவளம் வரை சாலை மார்க்கமாக உள்துறை அமைச்சர் பயணிப்பதால் சாலைகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வது குறித்தும் இந்த கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். டாமன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர். படகு மூழ்கிக் கொண்டிருப்பதாக கடலோர காவல் படையினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து டாமன் விமான தளத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு விரைந்து சென்ற கடலோர காவல் படையினர் மீனவர்களை பத்திரமாக மீட்டதாக கடலோர காவல் படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காயமடைந்த 3 மீனவர்கள் உடனடியாக டாமனில் உள்ள மருத்துவமனைக்கு முதலுதவி சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பு மேலும் கூறுகிறது. மணிப்பூரில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த 46 பேர் ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைந்தனர். இம்பாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு எம் நம் கெம்சாங் சிங் முன்னிலையில் அவர்கள் சரணடைந்தனர். மணிப்பூரில் அமைதியை ஏற்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக சட்டவிரோதமாக வைத்துள்ள ஆயுதங்களை ஒப்படைத்து மறுவாழ்வு நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று முதலமைச்சர் ஏற்கனவே அழைப்பு விடுத்திருந்தார். அதனை ஏற்று சரணடைந்த 46 பேருக்கும் அவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மாநில அரசின் மறுவாழ்வு நடவடிக்கையாக சரணடைந்தவர்களுக்கு தலா 400,000 ரூபாய் நிரந்தர வைப்பு நிதியும், 36 மாதங்களுக்கு 6,000 ரூபாய் உதவித்தொகையும் வழங்கப்படும் என்று திரு எம் நம் கெம்சாங் சிங் தெரிவித்தார். சிரியாவின் வடமேற்கு மாகாணமான இட்லிப் பகுதியில் உள்ள அபு புகார் விமானப்படை தளத்தின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. விமானப்படை தளத்தின் ஓடுபாதையில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும், இதில் பலத்த சேதம் ஏற்பட்ட போதிலும் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. துருக்கி நாட்டின் இராணுவ படைகளை தனது விமானப்படை தளத்தில் நிலைநிறுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், விதிகளை மீறி சிரியா செயல்பட்டதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசின் மேற்கு பகுதியில் தங்க சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்தில் 30 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். மேலும் பலர் சுரங்கத்திற்குள் சிக்கிக் கொண்டுள்ளனர். நானா மெம்பரே மாகாணத்தில் இந்திய நேரப்படி இந்த அதிகாலை 3 மணியளவில் விபத்து ஏற்பட்டதாகவும், தொழிலாளர்கள் பணியில் இருந்தபோது சுரங்கப்பகுதி இடிந்து விழுந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்த பகுதியில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், காயமடைந்த தொழிலாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்தனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி தென்னாப்பிரிக்க அணியை 6-1 என் கோல் கணக்கில் வென்றது. நெதர்லாந்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்திய அணி இடம்பெற்றுள்ள டி பிரிவில் முதலிடத்தை பிடித்துள்ளது. இதனிடையே இந்திய ஆடவர் அணி இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் இவர் ஆஸ்திரேலியாவின் காலின்ஸ் பிலிபோனை 16-21, 21-8, 21-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். மகளிர் இரட்டையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் த்ரிஷா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்த இணை நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் அமெரிக்காவின் லாரன் லாம், அலிசான் லீ இணையை 21-15, 21-12 என்ற செட் கணக்கில் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். தேசிய தேர்வு முகமையான NTA தேர்வுத்தாள் தயாரிப்பு குழுவிலிருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 பணி நியமன தேர்வுகள் குறித்த பட்டியலை ஜார்க்கண்ட் மாநில அரசு வெளியிட்டுள்ளது. டாமன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6-1 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: நேரம் காலை 7:25.
1: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வ கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: தர்மபுரி மாவட்டம் லக்கியம்பட்டி ஊராட்சி செந்தில் நகரில் எழுந்தருளியுள்ள விநாயகர் செந்தில் பாலமுருகன் மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 23rd நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். வரவிருப்பது செந்தில் நகர் மக்கள் நலவாழ்வு அமைப்பு மற்றும் கோவில் நிர்வாக குழு.
7: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்பியல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
8: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் 5 ரோடு, சேலம்.
9: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
10: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
11: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
12: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சாரதா காலேஜ் ரோட், ஃபேர்லாண்ட், சேலம்.
6: தர்மபுரி மாவட்டம் லக்கியம்பட்டி ஊராட்சி செந்தில் நகரில் எழுந்தருளியுள்ள விநாயகர் செந்தில் பாலமுருகன் மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 23rd நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். வரவிருப்பது செந்தில் நகர் மக்கள் நலவாழ்வு அமைப்பு மற்றும் கோவில் நிர்வாக குழு.
3: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
13: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
14: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
15: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
16: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
17: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
18: தர்மபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
19: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம், வெள்ளி, வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
20: பிரெயின் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
21: தெரியும், திடீர்னு நெஞ்சு வலி வந்ததுன்னா அது வயிற்று வலியா இருந்தாலும் நெஞ்சு வலிங்கிற ஒரு பயம் வரும். அது மட்டும் கிடையாது, இப்போ மக்களுக்கு இன்னுமே அறிய நல்ல அறிவு வந்திருக்கு. அவங்களுக்கு வந்து நெஞ்சு மட்டும் இருக்காது, தாடை வலி, தோள்பட்ட வலி, கை வலினா கூட ஹார்ட் அட்டாக்னு சொல்றோம். ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் அப்படி கிடையாதுன்னா ஸ்ட்ரோக் மூளையோட செயல்கள் வந்து

0: மல்டிப்புளாக இருக்குது. அதாவது சிந்திக்கிறதுலேருந்து ஆரம்பித்து, ஞாபகத்துலேருந்து ஆரம்பித்து, பேசுறதுலேருந்து ஆரம்பித்து, நடக்கிறதுலேருந்து, கை கால் ஃபங்க்ஷன், அந்த மாதிரி பிளித்தோரா ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு செல்களுக்கும் 1000 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து மக்களுக்கு வந்து சடனாக சொல்ல முடியாது. இது வந்து இதுதான் ஸ்ட்ரோக்கு, அப்படின்னா தலைவலி வந்தால் ஸ்ட்ரோக்கு, அப்படி கிடையாது. ஸோ ஸ்ட்ரோக்குக்குன்னு சொல்லி நிறைய சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் இருக்குது. இது மக்களுக்கு நம்ம வெளியில் கொண்டு போய் அவங்களுடைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் பி ஃபாஸ்ட்னு ஒரு பேஜ் இருக்குது. அதாவது பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பேலன்ஸ். அதாவது நல்லா நடந்துட்டு இருக்காங்க, திடீர்னு அவங்களுக்கு வந்து பேலன்ஸ் ப்ராப்ளம், அதாவது தலை சுத்துது, நடந்தா தள்ளுது அப்படின்னா, அது திடீர்னு வந்ததுன்னா அது பிளட் வெசல்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து ஐ சிம்டம்ஸ், கண்ணில் வந்து கண் பார்வை திடீர்னு ஒரு கண் இருட்டிக்குது, இல்லை கண் பார்வை வந்து மங்குது, கண் திடீர்னு தெரியாம போகுது, அப்படின்னா ஸ்ட்ரோக் வர சான்சஸ் இருக்கு. எல்லா சிம்டம்ஸும் ஒரு பக்கம் வந்ததுனாலும் ஸ்ட்ரோக்ஸ், சடனாக ரெண்டு பக்கமும் வர சான்சஸ் இருக்கு. முக்கியமான பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட், அதாவது எஃப்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து முகம் வந்து கோணையாக போகிறது. நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, மீட்டிங்கில் இருப்பாங்க, நம்மள மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு வாய் கோணையாக போகும், பேச்சு குளரும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அது சடனாக வந்ததுன்னா அது ஸ்ட்ரோக்கு தான். தென் அடுத்த எஃப்ல ஃபாஸ்ட்டில் வர அடுத்தது வந்து ஏ. ஏனா ஆம் இல்லைன்னா லெக்கும் சேர்ந்திக்கலாம். ஆம் அண்ட் லெக் வீக்னஸ், வீக்னஸ்னால் பேரலிசிஸ், திடீர்னு ஏதாவது ஒரு கை கால் வராமல் இருக்கிறது, இல்லை அந்த கை கால் மறுத்து போகிறது, தொட்ட உணர்ச்சிகள் இல்லாமல் மறுத்து போகிறது. அண்ட் தென் எஸ், எஸ் ஃபார் ஸ்பீச், பேச்சு குளர்றது இல்லை பேச்சே வராமல் இருக்கிறது. ஸோ ரெண்டுமே, அதாவது அவங்களால வந்து நம்ம சொல்கிறதெல்லாம் புரியுது, அவங்க பேசும்போது குளறி குளறி பேசுனாலும் ஸ்ட்ரோக்கு தான். செகண்ட், அவங்களுடைய ஸ்பீச் ஏரியாவே அஃபெக்ட் ஆகிருக்கலாம். ஸ்பீச் ஏரியாவே அஃபெக்ட் ஆச்சுன்னா, இப்போ நீங்கள் என்கிட்ட கொஸ்டின் கேட்டிங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு எனக்கு புரியாது. அப்புறம் சம்டைம்ஸ் அது புரியும், அவங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுற ஏரியாவில் அஃபெக்ட் ஆச்சுன்னா, நம்ம அவங்க பேசுவாங்க ஆனால் உளருவாங்க, ஆனால் அது அடுத்தவங்களுக்கு புரியாது. ஸோ இந்த கம்யூனிகேஷன் டிஃபெக்ட்டுமே ஒரு ஒரு ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் தான். ஸோ பேலன்ஸ், ஐ ப்ராப்ளம், வாய் கோணையாக போகிறது, பேச்சு குளறுதல், கை கால் வராமல் போகிறது, இல்லை மறுத்து போகிறது, இந்த ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் தான் ஒரு 80% ஆஃப் ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ். ஏன்னா 80% ஆஃப் ஸ்ட்ரோக்கில் வந்து இந்த 5-6 சிம்டம்ஸோடு தான் ஆரம்பிக்கும். அது இல்லாமல் ஒரு சடனாக கன்ஃபியூஸ்டாக இருக்கிறது, ஒரு மாதிரி ஒரு மயக்கமாக இருக்கிறது, சம்டைம்ஸ் தலைவலியோட கூட இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு எந்த குழாயில் மூளையில் இருக்கிற 5-6 குழாய்களில் எந்த குழாயில் பிளாக் இருக்கோ, எந்த ஏரியாவோட பிரெயின் செல்ஸ் டேமேஜ் ஆகுதோ, அதை பொறுத்து தான் சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து ரொம்ப வருஷமாக இருக்காது. இப்போ நல்லா இருந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு ஆரம்பிச்சதுனா தான் அது ஸ்ட்ரோக்னு சொல்லணும். ஏன்னா இது சடனாக ஸ்ட்ரைக் ஆகும். ஸ்ட்ரோக் வந்து யாருக்கு வேணாலும் அஃபெக்ட் ஆகலாம், பட் அந்த திக்குவாய் இருக்கிறவங்களுக்கு வந்து அது ஸ்ட்ரோக்கானு கேட்டால் கிடையாது. திக்குவாய் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க லாங்குவேஜ் பிறக்கும் போதே பிரெயினில் இருக்கிற நோய் தான், நோய்கள் தான் அது. அவங்களுக்கு கம்யூனிகேஷன் இருக்கிற ஏரியாவில் ஏதாவது மாறுதல்கள்னால அவங்களால கிளியராக கம்யூனிகேட் பண்ண முடியல, அதனால தான் அவங்களுக்கு திக்குவாய் இருக்குது. ஸோ திக்குவாய் பேஷண்ட்டாக இருந்தாலும், நார்மல் பேஷண்ட்டாக இருந்தாலும் யாருக்கு வேணாலும் ஸ்ட்ரோக் வரலாம். பட் திக்குவாய் வந்து ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ், திக்குவாய் பேஷண்ட் ரொம்ப வருஷமாக இருக்காங்கன்னா அது ஸ்ட்ரோக்குன்னு முடிவு பண்ண முடியும். அது வந்து பிறவியிலே ஏற்படுற ஊனம் அது.
1: இதுவரை பிரெயின் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேரம் காலை 7:34.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1500 ரூபாய், ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

நேர்களே, இன்றைய நிகழ்ச்சிக்கான பொது அறிவிப்பினா 2024-2025 ஆண்டிற்கான சங்கீத நாடக அகாடமி புரஸ்கார் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? இந்த வினாவிற்கான விடை நிகழ்ச்சி நிறைவில் உங்களுக்காக காத்திருக்கிறது. நேர்களே, நிகழ்ச்சியில் முதல் பாடலாக கல்லூரி திரைப்படத்திலிருந்து ஜோஷ்வா ஸ்ரீதரின் இசையில் நா முத்துக்குமாரின் பாடல் வரிகளில் ஹரிச்சரன் பாடியிருக்கக்கூடிய இந்த இனிய பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் என்றும் என்றென்றும் இதுதம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
7: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை வருகின்ற 23 தேதி முதல் புதிய பொலிவுடன் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகிறது.
8: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
9: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
8: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.

0: நேர்களே, இன்று காலை 8 மணிக்கு தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சீதபதி. காலை 8:30க்கு தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள். நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு வானொலியில் வசந்தம். இந்த நிகழ்ச்சியில் எல்நினோ தாக்கத்திலிருந்து கோழிகளை பாதுகாத்தல். கள்ளக்குறிச்சி சின்னசேலம் ICAR வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் MS கண்ணதாசன் அவர்கள் பங்கேற்கும் நிரலை நிகழ்ச்சி.
1: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தூர் ரோட் போச்சம்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: நேரம் காலை 7:45.
8: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷச்சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
7: நிர்லய நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வாழ்த்துகள் திரைப்படத்திலிருந்து. யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் நா முத்துக்குமாரின் பாடல் வரிகளில் ராகுல் நம்பியார், ராஜலட்சுமி இணைந்து பாடியிருக்கக்கூடிய இந்த இனிய பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7.

0: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளை வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: பத்தாண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 8:15 நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம்.
4: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
5: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
4: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம் பள்ளி.
6: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. BE, BTech அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
7: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
9: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
10: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
11: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
12: 7:54 நிமிடம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து டி இமானின் இசையில் நாமுத்துக்குமாரின் பாடல் வரிகளில் விஜய் யேசுதாஸ் ரீட்டா தியாகராஜன் பாடியிருக்கக்கூடிய பாடல்.

0: நேர்களை நிகழ்ச்சியினுடைய நேர்வில் இருக்கும் இன்றைய நிகழ்ச்சிக்கான பொது அறிவிப்பினா 2024-2025 ஆண்டிற்கான சங்கீத நாடக அகாடமி புரஸ்கார் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? 2024-2025 ஆண்டிற்கான சங்கீத நாடக அகாடமி புரஸ்கார் விருது நடிகர் வாகை சந்திரசேகர் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சி மீண்டும் உங்களிற்காக 2024-2025 ஆண்டிற்கான சங்கீத நாடக அகாடமி புரஸ்கார் விருது நடிகர் வாகை சந்திரசேகர் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 8 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான

0: ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
2: நாம் நினைத்து செய்கிற ஒவ்வொரு செயலும் அது ஒன்றிய நிலையில் செய்யப்படுகிற செயலாக இருக்கிறதா என்கிற கேள்வி எனக்குள்ளே எப்பொழுதும் எழுவது உண்டு. அடிக்கடி நாம் அவசரமாக தேடுகிற பொழுதுதான் எங்கே வைத்துவிட்டோம் என்று தேடுகிற நிலைக்கு உருவாகிறோம். வெளியில் கிளம்புகிற பொழுதுதான் வாகனத்தின் சாவி எங்கே இருக்கிறது என்று தேடுகிறோம். நாம் தான் வைத்தோம், வைத்தது கை, அதை கண் பார்த்தது, இந்த புலன்கள் கவனித்தன. ஆனால் ஏன் மறந்துவிட்டது? அதற்கு பின்புலம் என்ன? நாம் ஒன்றுதான் செய்தோம், ஒரு சாவியை வைத்தோம். ஆனால் மனம் ஒன்றி செய்யவில்லை, கை ஒன்றி செய்யவில்லை, ஒளி ஒன்றி செய்யவில்லை. இது ஒவ்வொரு நிலைக்கும் உரிய சிந்தனையாக எனக்கு தோன்றுகிறது. பட்டினத்தார் பாடுகிறார், ஒரு பூஜை செய்கிறவனை பார்த்து சொல்லுவது போல தன்னை உளப்படுத்தி கொண்டு சொல்கிறார். கை ஒன்று செய்ய, விழி ஒன்று நாட, கருத்து ஒன்று எண்ண. ஆனால் ஒன்றுதான் நடக்கிறது. கை ஒன்று செய்ய, விழி ஒன்று நாட, கருத்து ஒன்று எண்ண, பொய் ஒன்று வஞ்சக நாவு ஒன்று பேச, புலால் கமழும் மெய் ஒன்று சார, செவி ஒன்று கேட்க விரும்பும் யான் செய்கின்ற பூசை இது. இதனை எப்படி நீ பூசை என்று ஏற்றுக்கொள்ளுகிறாய் எம்பெருமானே என்று கேட்கிறார். கை ஒன்று செய்கிறது, அது மலர் எடுத்து இறைவனுக்கு காணிக்கையாக்குகிறது. விழி எங்கோ திசை திரும்பி நாடுகிறது. கை ஒன்று விழி ஒன்று ஆகிற போது கருத்து தன் நிலையிலிருந்து வேறொன்று எண்ணுகிறது. என்ன பூஜை எப்படி இருக்கிறது என்ற உடன் மந்திரம் சொல்லுவது போல இந்த வஞ்சக நா ஒன்றுதான். அது பல பேசுவது, அது பேசுவது ஒன்றே ஒன்றுதான், அது பொய். பொய் ஒன்று வஞ்சக நாவு ஒன்று பேச, புலால் கமழும் மெய், ஞானம் கமழ வேண்டிய, மனம் கமழ வேண்டிய இந்த மேனி, இது ஒன்றுதான். ஆனால் அது வேறொன்றில் சார, செவி வேறொன்று கேட்க, ஐந்து பூதங்களும் ஒன்றாக இருந்து இயங்குகிற இந்த உலகத்தில் ஐந்து புலன்களும் அது அது ஒன்று ஒன்றாக தனித்தனியாக செய்வது எப்படி? ஒன்றி செய்கிற பூசையாக மாறிவிடும். எனவே யான் செய்கின்ற பூசை எவ்வாறு கொள்வாய் என்று கேட்டுவிட்டால் அது கேள்வி. அந்த கேள்விக்குரிய நாயகன் யார் என்று முன்னிறுத்துகிற போதுதான் இது பாடலாக பரிணமிக்கிறது. வினை தீர்த்தவனே என்று இறைவனை காட்டுகிறது. இந்த வினை செயல், இந்த செயல் ஒன்றென்றும் ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு செயலை செய்கிறது. ஆனால் ஒன்றி செய்யவில்லையே, இதனை எப்படி பூசை என்று கொள்ளுகிறாய் எம்பெருமானே என்று கேட்கிறார். இது இறைவனுக்கு செய்கிற போது இது பூசை. நாம் அலுவலகத்தில் செய்வது கடமை, வீட்டில் செய்ய வேண்டியது பணி, உலகத்திற்கு செய்ய வேண்டியது நம்முடைய ஒழுக்க பணிகள், பண்பு. எனவே ஒன்றொன்றாக இருந்து தனித்தனியே செய்வதை விடவும் ஒன்று செய்தாலும் ஒன்றி செய்வதுதான் வெற்றிக்குரிய வழி என்பதை விளக்கி சொல்லுகிறது. நாம் தொலைந்த சாவியை தேட ஆரம்பித்தோம். நாம் எங்கெல்லாம் தொலைப்பதற்கான வழிகளை கை கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் சிந்திக்க தோன்றுகிறது. எனவே ஒன்றொன்றும் ஒன்றொன்று வேலைகளை செய்வதை விடவும் ஒன்றி செய்கிற நிலைக்கு நம்மை ஆட்படுத்திக் கொள்வதுதான் இன்று ஒன்று நன்று என்று நாம் கொள்ள வேண்டியது இருக்கிறது. எனவே ஒன்றி செய்கிற ஒவ்வொரு செயலும் வெற்றிக்குரியதாக நமக்கு விடிவை தரும் என்று நம்புவோம், செயல்படுவோம். நல்ல பொழுதாக இந்த பொழுது அமையும் அன்பர்களே.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 8:05.

0: நேர்களே, இது அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: நெர்லே பொன்னியின் புதுப்புற நிகழ்ச்சியில் அறிமுக நேர்கள் பங்கேற்க 0-43-42-24-40-30 எண்ணிலும், மற்ற எண் 0-43-42-24-40-31 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான புத்தம் புதிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அறிமுனர்களே, உங்களுக்காக மேலும் ஒரு வாய்ப்பு. 0-43-42-24-40-30 என்ற நம் நிலைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம், உங்கள் ஊர் ஆகியவற்றை நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் வழியாக டைப் செய்து அனுப்பலாம்.

இருக்கலை நிகழ்ச்சியின் முதல் பாடல வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. தருமபுரி மாவட்டம் வைரவள்ளி பகுதியிலிருந்து செந்தமிழ் செல்வன் அவர் விரும்பி கேட்டுக்கக்கூடிய பாடல் விஸ்வநாதன் சன்ஸ் திரைப்படத்திலிருந்து.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985

0: 7 1 2 3 4 5. ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்தர் ரோடு, சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
4: நேரம் காலை 8:10. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியிலிருந்து விஜய் மதன் அவர் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் கத்தி திரைப்படத்திலிருந்து.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254-00159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: நேரம் காலை 8 மணி 17 நிமிடம். இது அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு. நேர்களை, நிகழ்ச்சியில் பங்கேற்க காத்திருக்கும் அறிமுக நேயர் வருக, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: சரிங்களா?
0: சரிம்மா, என்ன பாடல் கேட்க ஆசைப்படுறீங்க?
1: வீட்டுல விசேஷம் படத்துல இருந்து சிறகாக உன்னை.
0: அப்படிங்களா? சரிங்கம்மா, நிச்சயமா கொடுத்துடலாம். இதோ உங்களுக்கான பாடல் வருது, கேட்டு ரசிங்கம்மா.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
9: நேரம் காலை 8:25.
10: தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் டாக்டர் சங்கர்.

0: ரங்கநாதன் அவர்கள்.
1: தர்மபுரி பண்பலைகளுக்கு காலை வணக்கம்.
2: நம்முடைய மருத்துவமனை ஏறத்தாழ ஒரு 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகும். இது வந்து அதிநவீன உயர் சிறப்பு சிகிச்சைக்காக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமனைய சிறப்பு அம்சங்கள்னு பாத்தீங்கன்னா, தர்மபுரி மாவட்டத்தில் எந்த நிலையிலும் இல்லாத அளவு இங்கு வசதிகள் உள்ளது. என்ன வசதிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24 மணி நேரம் பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் 1.5 டெஸ்லா அதிநவீன சிறப்பு MRI ஸ்கேன் பரிசோதனை 24 மணி நேரமும் பயன்படுத்தப்படுகிறது, செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 32 ஸ்லைஸ் CT ஸ்கேன் வசதியும் இருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவு, விபத்து மற்றும் தலைகாய சிகிச்சை பிரிவு, விஷ முறிவு சிகிச்சை பிரிவு மற்றும் இருதய சிகிச்சை பிரிவும் இப்பொழுது சமீபத்தில் ஆரம்பித்திருக்கிறோம். இதுல வந்து கேத் லேப்னு சொல்லுவோம். கேத் லேப் அப்படின்னா அது ஹார்ட் அட்டாக்னு சொல்றோம் இல்லையா, மாரடைப்புக்கு செய்யக்கூடிய ஆன்ஜியோ கருவிகளை நம்ம நிறுவியிருக்கிறோம் நம்முடைய மருத்துவமனையில். இதுல வந்து இருதய மருத்துவர்கள், இதய பிரச்சனைக்கு கூடிய நோயாளிகளுக்கு உடனடியாக சிகிச்சை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது மட்டும் இல்லாம நம்முடைய மருத்துவமனையில மற்ற துறைகளான எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை துறை மற்றும் சீனியர்கத்துறை டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கிறோம். இது வந்து முதலமைச்சர் சிறப்பு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இலவசமாக செய்யப்படுகின்றது. இது மட்டும் இல்லாம வயிறு குடல் பிரிவு, நுரையீரல் பிரிவு, அப்புறம் வந்து தலைகாய சிகிச்சை பிரிவு, மூளை நரம்பியல் பிரிவு, தண்டுவட அறுவை சிகிச்சை பிரிவு என எல்லா சிறப்பு சிகிச்சைகளும் கிடைக்கின்றது. நம்முடைய மருத்துவமனை வந்து பாத்தீங்கன்னா பிரத்யேகமாக முதலமைச்சரின் சிறப்பு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாம NK48 சொல்லுவாங்க, அதாவது தலைகாய ஏற்பட்டு விபத்து ஏற்பட்டு 6 மணி நேரத்துக்குள் நம்முடைய மருத்துவமனைக்கு வந்தால் அவங்களுக்கு 2 நாட்களுக்கு இலவசமாக தமிழ்நாடு அரசுடைய பங்கீட்டு கீழ் இந்த சிறப்பு காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இலவசமாக வைத்தியம் செய்து கொண்டிருக்கின்றோம்.
3: இடுப்புல வரக்கூடிய TB நோய், அதாவது காச நோய் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப நிலையில் கண்டறியப்பட்டால் இதுக்கு TB மருந்துகள் கிடைக்கின்றன. இது வந்து பாத்தீங்கன்னா தேசிய காச நோய் புரோகிராம் நடக்குது, அதாவது ரிவேஸ்ட் நேஷனல் டியூபர்குலோசிஸ் கண்ட்ரோல் புரோகிராம், அதாவது தேசிய காச நோய் தடுப்பு குழுன்னே தனியா இருக்கு. இதுக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதுமாக மருந்துகளை இலவசமாக கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட நோயாளிகள் மருந்துகளை சரியாக உட்கொள்கிறார்களா அப்படின்னு கண்காணிப்பாங்க. கண்காணிச்சு அரசுக்கு அவங்க தகவல் தெரிவிப்பாங்க. ரெண்டாவது, இந்த மருந்துகளை உட்கொள்ள தவறக்கூடிய நோயாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து வீடு சென்று அவங்களை கண்டுபிடிச்சி மருந்துகளை உட்கொள்ள வைக்கிறது அவங்களுடைய வேலை. அந்த அளவுக்கு வந்து நம்ம ஹெல்த் ஒர்க்கர்ஸ், அதாவது சுகாதார பணியாளர்கள் இதில் வந்து சம்பந்தப்பட்டு ஒரு அர்ப்பணிப்பு பணியோடு இது வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் வந்து பார்த்தீங்கன்னா காசு நோய் ரொம்ப குறைவாக மாறிவிட்டது, ரொம்ப குறைவாயிடுச்சு. நான் வந்து MBBS படித்த காலத்தில் நிறைய காசு நோய் நோய்களை பார்ப்போம். இப்போ காசு நோய் நோயாளிகளை குறைஞ்சிட்டாங்க. ஏன்னா இதனுடைய முக்கியமான ஒரு வீரியத்தோட ஒரு முனைப்போடு இந்த செயல்பாடு நடக்கின்றது. நம்ம ஆனால் நம்மளுடைய நோயாளிகளுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தண்டுவடத்தில் வரக்கூடிய TB கிருமி வந்து காச நோய் மருந்துகள், அதாவது TB மருந்துகள் இலவசமாக அரசு மருத்துவமனையிலே கிடைக்கிறது. நான் நல்லா தானே இருக்கேன் டாக்டர், எதுக்கு இந்த 6 மாதத்துக்கு மாத்திரை சாப்பிட சொல்கிறாங்க? அட்டட்டியாக மாத்திரை இருக்குது. இந்த மாத்திரை சாப்பிட்றனால எனக்கு ஹீட் ஆயிடுச்சு உடம்புல, எனக்கு முடி கொட்டுது, எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் பேசுவாங்க. இது ரெண்டு விஷயம் இருக்குங்க. முதல்ல வந்து நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்டில் வந்து நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு வைத்தியமுமே வந்து பரிபூர்ணமாக குணமாகும். பாதிலேயே நம்ம வந்து குணமாயிட்டோம்னு நினைக்கவும் கூடாது, அவநம்பிக்கையும் கொள்ளக்கூடாது. ரெண்டுமே ஆபத்து. நம்ம சரியாயிடுச்சுன்னு நம்மளே முடிவு பண்ண முடியாது. உங்களுக்கு வைத்தியம் பண்ணக்கூடிய மருத்துவரை தான் பார்த்து உங்களுக்கு சரியாயிடுச்சா இல்லையான்னு சரி செய்ய முடியும். ஒரு வண்டி சர்வீஸ் விடுறோம், ரிப்பேர் செஞ்சுட்டு இருக்காங்க, பாதிலே போய் வண்டி எடுத்துட்டு நீங்க வந்து ஓட்டிடுவீங்களா? ஓட்ட மாட்டோம்ல. ஒரு வண்டிக்கே நம்ம அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அந்த அளவுக்கு பயப்படுறோம். நம்ம உடம்பும் ஒரு வண்டி தாங்க. மருத்துவர்கள் யாரு? ஹியூமன் மெக்கானிக், அவ்வளவுதான். அவங்க வந்து வண்டி சர்வீஸ் பண்ணுறாங்க, மோட்டார் மெக்கானிக்கு, நாங்கள் வந்து ஹியூமன் மெக்கானிக். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி நல்லா இருக்குது, எப்படி நீங்கள் செயல்படலாம் அப்படிங்கிற ஒரு மருத்துவர் சொன்னான்னா அவங்களுடைய அறிவுரை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா கட்டாயம் இது பரிபூர்ணமாக சரியாகலாம்.
2: தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.
0: தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கிய நலமாய் வாழ கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும்

0: 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: நேர்கள் இதுவரை கேட்டது அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். நேர்கள் பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
6: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
8: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
7: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
8: என்றும் இனி என்றென்றும்
7: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
8: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் பி கே சீனிவாசராவ் தெரு
7: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
8: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
7: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
8: என்றும் இனி என்றென்றும்
7: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
8: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் பி கே சீனிவாசராவ் தெரு
7: தருமபுரி.
6: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
9: வணக்கம். ஒட்டக்கூத்து மாட்டுக்கு ரத்த தாப்பான்னு என்ன, அது ஒரு பழமொழி அப்படிங்கிற மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுவாக கூட நடந்துடும் வேலை. அடா நீங்கள் பேசாம இருங்க, நான் போய் அதை முடிச்சு காட்டுற மாட்டேங்க அப்படின்னு போய் நம்ம போய் நம்மளே பார்த்துருந்தா அதை முடிச்சிருக்கலாம். இந்த ஒரு படத்தில் வடிவேலு சீட் விளாண்டுக்கிட்டு இருக்கப்போ இந்த அந்த அது இறக்காதுன்னு சொன்னால் கேட்டியா அப்படின்னு சொல்லி அவனுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம்ல. அது மாதிரி சொல்கிறதுக்கு பேர் தான் ஒட்டக்கூத்தம் பாட்டுக்கு ரெட்டா தாப்பாங்கிறது. இப்படி நடந்திருக்குமா? நடந்திருக்குமாங்கிறது கட்டில் நமக்கு ஒரு பாட்டு கிடைக்குது பாருங்க. அதாவது கணவன் மனைவிக்குள்ள சிறு சண்டை வரும். வரலாங்கிறாரு, வரணுங்கிறாரு திருவள்ளுவரை. 1330 திருக்குறள் என்ன அப்படின்னா, ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கு இன்பம் கூடி மயங்க பெரிய. குடும்பம்ன்றிருந்தால் சிறு சண்டை வரணும். சண்டைக்கு பிறகு அவருடைய அன்பு மிகவும் ஆழமாகும். இதுதான் அதனுடைய பொருள். இப்போ சண்டையும் வரக்கூடாது, வந்துட்டால் கோர்ட்டுக்கு போயிடணும் அப்படின்னு வந்துடுறோம். இது வேறு, இந்த இதை விட்டுருங்க. இப்போ இந்த சிறு சண்டை வந்தால் எப்படி அந்த சண்டை போயுங்கிறத சங்க இலக்கியத்தில் சொல்கிறான். அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லையா? ஆனால் அந்த பேச்சுவார்த்தையை முறிப்பதற்கு யாரெல்லாம் துணை நிற்பார்கள்னா, குழந்தைகள் துணை நிற்குமா? சில வீட்டில் அம்மா சொல்கிறதா அப்பாட போய் சொல்லணும், அப்பா சொல்கிறதா அம்மாட்ட போய் சொல்லணும், இப்படி பிள்ளைய தபால் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு வகை. அப்புறம் பேசிடுவாங்க நிறைய வந்து, ஏங்க அவன் என்ன சொல்கிறான்னு புரியலையா அப்படின்னோடனே சரி பேச்சுவார்த்தை வந்துடும். விருந்தினர்கள் வந்தால் இந்த ஊழல் தீர்க்கும் வாயில்களில் அவங்களும் ஒருத்தவங்களாம். எப்படி அப்படின்னா, ரெண்டு பேர் பேசாமலே இருப்பாங்களாம் 3-4 திடீர்னு வெளியாள் வந்துட்டாங்கன்னு வைங்களேன், சொந்தக்காரவங்க இதை போய் சண்டைன்னு சொன்னால் உருவரம் சொல்லிவிடுவாங்க. உடனே உள்ளே திரும்பி, இங்கேரே உங்கள் சித்தப்பா வந்திருக்காரு பாரு, அடே வாங்க வாங்க வாங்க, ஏங்க போய் அவருக்கு போய் ஒன்று இது போய் எடுத்து வாங்க, அவர் ஈரல்லாம் நல்லா சாப்பிடுவார் அப்படின்னோடனே அந்த சண்டை முடிஞ்சு போவான். இவ்வளோதான், இப்படி தான் முடியணும். அவர் போன பிறகு திருப்பி ஆரம்பிக்கக்கூடாது. நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம்.
6: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்
10: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
11: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள் இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
10: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் பொம்மிடி தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
6: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச

0: காஞ்சிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நேரம் காலை 8:35. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி பிஇ பிடெக் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
7: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

நேர்களே, பொன்னியின் புதுப்பு நிகழ்ச்சியில் அறிவுமணியர்கள் பங்கேற்க 0 43 42 24 40 30 எனிலும் மற்ற எண் 0 43 42 24 40 31 என்ற இந்த இரண்டு எண்களில் தொடர்பு கொண்டு பங்கேற்கலாம். மேலும் உங்களது பாடல் வாட்ஸ்அப் வழியாக கேட்க விரும்பினால் 0 43 42 24 40 30 என்ற நம் நிலைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெறுள்ள திரைப்படம், உங்கள் ஊர் ஆகியவற்றை நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் வழியாக டைப் செய்து அனுப்பலாம்.

நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடலை வாட்ஸ்அப்ல யாக விரும்பி கேட்டிருக்காங்க. தருமபுரி பகுதியிலிருந்து கலீல் அகமத் அவர் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் மாநாடு திரைப்படத்திலிருந்து.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
4: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
5: அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
2: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
1: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
4: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
3: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
4: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: 9 மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள்.

பிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: Viking Bunions and Briefs.
1: நேரம் காலை 8:46. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால். சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில்
4: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
3: சைபால்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: ஒருத்தர் குதிரை ரேஸுக்கு போனார், பணம் கட்டினார், தோத்து போயிட்டார். மறுபடியும் போனார், பணம் கட்டினார், தோத்து போனார். அடுத்த தடவையும் பணம் கட்ட போனப்போ அவரை தடுத்து கேட்டோம், ஏன் சார் ஏற்கனவே விட்டது போதாதா, இன்னமும் இருக்கிறத விடணுமா அப்படின்னு கேட்டோம். விட்டதையெல்லாம் மொத்தமாக எடுக்க வேணாமா சார், அதுக்காக தான் தொடர்ந்து பணம் கட்டுறேன்னார் அவர். இவரை திருத்துறது ரொம்ப கஷ்டம். இது ஒரு மனநோய். மனநோய்களில் பல வகை உண்டு. மனநோய்கள் பிரிவு அட்டவணையில் சூதாட்டம்ங்கிறது அவதி உறும் நோய் அப்படிங்கிற தலைப்பில் வருது. சூதாட்டம் வந்து ரெண்டு வகைப்படும்னு சொல்கிறாங்க உளவியல் நிபுணர்கள். ஒரு வகை எப்படின்னா, நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு மகிழ்ச்சியும் கிளர்ச்சியும் அடையிறதுக்காக ஈடுபடுறது. பிரச்சனைகளை தீர்க்கறதுல ஒரு ஆர்வம். கேளிக்கைக்காக கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது அப்படிங்கிற மனுஷனுடைய அடி மனசில் உள்ள விபரீத பிணைய சுபாவம், இதெல்லாம் அதுக்கு காரணம். இன்னொரு வகை எப்படின்னா, சூதாட்டத்தில் ஈடுபட்டு ஒரு கட்டாய நிலைமைக்கு ஆளாயிடுறது. செய்ய ஈடுபடு அப்படின்னு மனசு ஒரு வெறித்தன்மையை தூண்டிக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு நாம் தோத்துக்கிட்டு இருக்கோங்கிறது தெரியும், நாம் ஜெயிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லைங்கிறதும் தெரியும். இதனால் நமக்கும் கஷ்டம், நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கஷ்டங்கிறதும் புரியும். அப்படி இருந்தும் சூதாடுவாங்க. இதுக்கு காரணம் சூதாடியின் பகற்கனவு அப்படிங்கிறாங்க நிபுணர்கள். இந்த நிலைமைக்கு கட்டாய சூதாட்டம் அல்லது நிர்பந்த சூதாட்டம் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆசாமி இருக்கிறது பூரா விட்டுருவான், கடன் வாங்குவான், திருடுவான், இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். விட்டதை எடுத்துருவேங்கிற ஒரு நம்பிக்கை சுடர் அவனுக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இவனை வந்து மனநோயாளி அப்படின்னு சொல்லிட முடியாதான். என்ன காரணம்னா, இது மாதிரி ஆளுங்கக்கிட்ட மன போராட்டமோ கவலையோ பதட்டமோ இருக்கிறதில்ல. சில விசேஷமான குணங்கள் இவங்கக்கிட்ட உண்டு. எதிர்ப்பு உணர்ச்சி, சிறுபிள்ளைத்தனம், சட்டத்திட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் உட தெரியாத மனப்போக்கு, பொறுப்பில்லாத தன்மை, நெறி தவறி நடக்கிறது எல்லாம் இவங்ககிட்ட உண்டு. ஆனால் வெளிப்பார்வைக்கு ரொம்ப சிநேகமாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, அப்படி இருக்கிறதாக காட்டிக்குவாங்க. ஆதாயம், சுயலாபம் இதெல்லாம் கருதி தான் பழகுவாங்க. இவங்க கேட்குறப்ப நாம் பணம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்மளை கை விட்டுருவாங்க. நம்ம மேலே அபாண்டமாக பழி சுமத்துறது கூட தயங்க மாட்டாங்க. தங்களுடைய சூதாட்ட நடவடிக்கைகளுக்கு சாதகமான காரணங்களை சொல்லிகிட்டு இருப்பாங்க. நீ வேணும்னா பாரு, ஒரே நாளில் நான் இழந்ததையெல்லாம் மீட்டு லட்சாதிபதி ஆறுனா இல்லையா பாரு அப்படிம்பாங்க. தோத்து போகிறத ஒரு படிப்பினையாக வந்து இவங்க எடுத்துக்கிறதே இல்லை. தோத்து போகிறதுலேயே இவங்களுக்கு ஒரு அலாதியான சுகம். தனக்குத்தானே துன்பத்தை வரவழைச்சிக்கிட்டு இன்பம் அடையிறதுக்கு தன்வதை சுகம் அப்படின்னு பேர். இவங்கள்லாம் அந்த ரகம். சில பேர் எப்படி தெரியுமா, மந்திர எண்ணங்களை வந்து வரவழைச்சிக்கிறது, சூதாடுறதுக்காக ஆஃபீஸில் வந்து கையாடல் பண்ணுறது, அடுத்தவங்கக்கிட்ட இருந்து திருடுறது. இந்த மந்திர எண்ணம் தீவிரமாச்சுன்னா ஒரு மாதிரியாக பேச ஆரம்பிச்சுருவாங்க. தோல்வி தான் சார் வெற்றிக்கு முதல் படியும்பாங்க. தன்னால் வந்து பகடக்காய்களையும் குதிரை ஓட்டிகளையும், அதாவது இந்த ஜாக்கிகள், அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியுங்கிற பித்து நிலைக்கு இவங்கள்லாம் தள்ளப்பட்டுருவாங்க. சில சூதாடிகளை வந்து ஆராய்ஞ்சி பார்த்ததில் என்ன தெரிய வந்தது தெரியுமா, அவங்கெல்லாம் குழந்தை பருவத்தில் அன்புக்காக ஏங்கினவங்களாம், புறக்கணிக்கப்பட்டவங்களாம், உதவிகளை பெற

0: முடியாதவங்க இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. இவங்க வளர வளர மற்றவங்க சௌகரியம் பற்றி அக்கறை இல்லாதவங்களாக ஆயிடுறாங்க. அதிர்ஷ்ட தேவதை தன்னோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற அசையாத நம்பிக்கை இவங்களுக்கு. இவங்களை வந்து திருத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால் பந்தயம் சூதாட்டம் இது மாதிரியான விஷயங்களை விட்டு விலகியே இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஒரு ஆள் சொன்னான், என்னுடைய குதிரை வேகமாக ஓடுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கால்நடை மருத்துவர்கிட்ட யோசனை கேட்டேன். அவர் ஒரு பாட்டில் நிறைய மாத்திரைகளை கொடுத்து தினம் ரெண்டு மாத்திரை வீதமாக கொடுக்க சொன்னார். முதல் நாள் ரெண்டு மாத்திரையை கொடுத்தேன், கொடுத்துட்டு அது மேலே ஏறி உட்கார்றதுக்கு போனேன், அவ்வளவு தான். அதுக்குள்ளே அது அம்பு மாதிரி பாஞ்சு ஓடி போச்சு, நான் இன்னும் உட்காரவே இல்லை, அதுக்குள்ளே பாஞ்சு ஓடி போச்சு அப்படின்னா, அடடா அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன பண்ணுறது, மீதி மாத்திரை பூராவே நான் முழுங்கி விட்டு அதுக்கப்புறம் துரத்தி பிடிச்சி அது மேலே ஏறி உட்கார்ந்தேன் அப்படின்னா அவன்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால், சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ, பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.

0: Viking Bunions and Briefs.
1: எட்டு மணி 55 நிமிடம். நேர்களே, இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்த நிகழ்ச்சியில் எல் நினோ தாக்கத்திலிருந்து கோழிகளை பாதுகாத்தல். கள்ளக்குறிச்சி சின்னசேலம் ICAR வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் MS கண்ணதாசன் அவர்கள் பங்கேற்கும் நிரலின் நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.

0: நேர்களே, ஒழித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது.
1: வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
3: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது வழங்குகிறார் தவத்திரு.

0: குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
1: நம்முடைய மாவட்டத்தில் ஆட்சித்தலைவராக அப்போது இருந்து நாகைக்கு மாறுதலாகி இருந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் சுனாமி தாக்கப்பட்ட நேரத்தில் மாவட்ட ஆட்சியராய், நாகை மாவட்ட ஆட்சியராய் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். சுனாமியின் தாக்குதல் ஏற்பட்ட செய்தி கேட்டவுடன் அவரிடம் தொடர்பு கொண்டோம். என்ன மாதிரியான உதவிகள் நாங்கள் அந்த களத்தில் பணியாற்ற வேண்டும் என்று அவர் கூறியது இதுதான். இப்போது பொருள்கள் தேவையில்லை, பணம் தேவையில்லை, தூய்மை பணியாளர்கள் தேவைப்படுகிறார்கள், சடலங்களை அப்புறப்படுத்துவதற்கான பணியாளர்கள் தேவைப்படுகிறார்கள், குவியல் குவியலாய் இறந்து கிடக்கிற பிணக்குவியலை அப்புறப்படுத்துவதற்கு ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். நாம் உடனே புறப்பட்டோம் நாகை மாவட்டம் நோக்கி. நம்மோடு ஒரு இளைஞர் பட்டாளம் புறப்பட்டோம். வேளாங்கண்ணி தேவாலயத்தின் வாயிலே பிணக்குவியல், நாடி போன, அழுகி போன, ஊதி போன சடலம், இயல்பான மனித சடலமாய் இல்லாமல் அந்த சடலம் கொடூர வடிவத்தில் இருக்கும். அதை நம்முடைய இளைஞர்களும் நாமும் அடக்கம் செய்யும் பணியில் ஈடுபட்டோம். அப்போதுதான் டாக்டர் பாலகிருஷ்ணன் என்ற விஞ்ஞான பெருந்தகை, அவர் பல விருதுகளை பெற்றவர், 80 வயது முடிச்சவர், அவரும் தன்னுடைய 4 இளைஞர்களோடு சேர்ந்து ஒரு சடலத்தை தாங்கிக் கொண்டு போனார். இதுதான் அவர் பெற்ற விருதில் பெரிய விருது என்று நமக்கு எண்ணம் தோன்றியது. நாகூர் தர்கா அருகேயும் பிணக்குவியல், அங்கேயும் நம் இளைஞர்கள் அப்புறப்படுத்துகிற பணியில் நாமும் சேர்ந்து ஈடுபட்டோம். ஏன், கன்னியாகுமரி கடற்கரையிலும் பிணக்குவியல், அங்கேயும் அந்த பணி நடைபெற்றது. ஆக வேளாங்கண்ணி தேவாலயத்தின் வாயிலும் நாகூர் தர்கா அருகிலும் கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறைக்கு அருகேயும் பிணக்குவியல். அலைகளின் கோர தாண்டவத்தால் மனித உயிர்கள் மடிந்து கிடக்கின்றன. அலைகள் கோர தாண்டவம் ஆடிவிட்டு நமக்கு தந்த செய்தி என்ன? நமக்கு தந்த செய்தி இதுதான், மனிதர்களே மனிதர்களே, மரணத்திற்கு இந்து இல்லை. மனிதர்களே மனிதர்களே, மரணத்திற்கு இந்து இல்லை, மரணத்திற்கு இஸ்லாமியன் இல்லை, மரணத்திற்கு கிறித்தவன் இல்லை. மரணம் எப்படி சகலருக்கும் பொதுமையோ, அதை போல நீயும் வாழ்ந்து காட்டு என்றுதான் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறது. ஆக மனிதம் வாழ வேண்டும் எல்லா அடையாளங்களையும் தாண்டி, ஜாதி மத என அடையாளங்களை தாண்டி மனிதன் வாழ்வதுதான் இன்றைய காலத்தின் தேவையாகும். அதுதான் ஒவ்வொரு பேரிடரும் நமக்கு அறிவிக்கின்ற அறிவிப்பு செய்தி. அது அன்பு செய்தி அல்ல, அதிர்ச்சி செய்தியாய் இருந்தாலும் அந்த செய்தியில் மனிதத்தை காப்பாற்றுகிற முயற்சியில் நாம் நாளும் ஈடுபட வேண்டும்.
0: தர்மபுரி சங்கர் ஸ்டேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்டேன்ஸ்.

0: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நேரம் காலை 9:04. கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் இது வானலையில் வசந்தம். இன்னைக்கு வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில இந்த எல்லினோ தாக்கத்திலிருந்து கோழிகளை பாதுகாத்தல் நேரலையில் பங்கேற்கிறார் கள்ளக்குறிச்சி சின்னசேலம் ICER வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் MS கண்ணதாசன் அவர்கள். நேர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். அறிமுக நேர்கள் 0434-342 என்ற முன்னெடுப்பெண்ணோடு 244-0330 மற்றொரு 9486-811-0025 மற்ற நேர்கள் 0434-342 என்ற முன்னெடுப்பெண்ணோடு 244-0331 மற்றொரு 9486-52025 இந்த எண்கள் அளித்து உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். அதற்கு முன்பாக
1: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா முதுகு கழுத்து மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை சேலம் ரோடு கிருஷ்ணகிரி. 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
2: தொடர்புக்கு 8985712345.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
6: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443

0: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
1: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: வானலையில் வசந்தம். இன்று எல்லினோ தாக்கத்திலிருந்து கோழிகளை பாதுகாத்தல் நேரலையில் பங்கேற்கிறார் கள்ளக்குறிச்சி சின்னசேலம் ICR வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் MS கண்ணதாசன் அவர்கள். நேர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெளிவுபெறலாம். அறிமுக நேர்கள் 0434342 என்ற முன்னணி பெண்ணோடு 2444300 மற்றும் 9486811025. மற்ற நேர்கள் 0434342 என்ற முன்னணி பெண்ணோடு 2444301 மற்றும் 9486652025 இந்த எண்கள் அழைக்கலாம். பொதுவாக இப்போ கிராமங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கோழி வளர்ப்பில் ஈடுபட்டு இருப்பாங்க. நிறைய பேர் கோழி பண்ணை வச்சும் வளர்த்துட்ருக்காங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இது லாபகரமான தொழில் நோக்கத்தோடும் வந்து வளர்த்துட்ருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்காக வந்து வளர்க்குறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி இப்போ இந்த கோழிகளை வளர்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த எல்நினோ தாக்கம் அப்படின்றது பரவலாக பேசப்பட்டு வருது. இந்த தாக்கத்திலேருந்து எப்படி வந்து கோழிகளெல்லாம் பாதுகாக்கலாம் அப்படின்ற தகவல்கள் தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கோம். நம்ம கூட நேரலையில் இணைஞ்சிருக்காரு கள்ளக்குறிச்சி சின்னசேலம் ICR வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் MS கண்ணதாசன் அவர்கள். வணக்கம் சார்.
3: வணக்கம்
2: சார். சொல்லுங்க, பொதுவாக இந்த எல்நினோ தாக்கம் அப்படின்றது இந்த பசிபிக் பெருங்கடலில் வந்து இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை, அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்பநிலை வேறுபாடு ஏற்படும் அப்படின்றது தான் வந்து எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். நீங்க சொல்லுங்க, இந்த எல்நினோ அப்படின்னா என்ன, இதனால வந்து கோழிகளுக்கு என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படும் சார்?
3: நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பசிபிக் பெருங்கடலில் இந்த வெப்பநிலை மாற்றம் ஏற்படும், நீருக்கு மேலே இருக்கிற வெப்பநிலை மாற்றம் ஏற்படும். இந்த ட்ரேடு ஏர்ன்னு சொல்லுவாங்க, அதாவது வியாபார காற்றுன்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய மூமெண்ட் வந்து பாதிக்கப்படுறதால என்னாகும்னா மழை பெய்யாத இடங்களில் வந்து பெய்ய வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி மழை பெய்கிற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சம் நிலவ வாய்ப்பு இருக்கும். இந்த சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்துலேருந்து 20 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே இந்த எல்நினோ வர்ற சூழ்நிலை இருந்தது. இப்போ காலநிலை மாற்றத்தின் காரணமாக நம்ம தான் அதுக்கு காரணம், மனிதர்கள் தான். அதனால் இப்போ வந்து 10 வருஷத்துக்கு ஒரு டைம் வர்ற நிலைமையில் வந்து இருக்குது. அதுலேயும் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் எல்நினோ, ஏறக்குறைய 2 டிகிரிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலை உயர்ந்துருச்சு பசிபிக் பெருங்கடலில். ஸோ இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். இதனுடைய விளைவுகள்னு வந்து பார்க்கும்போது மழைப்பொழிவு குறையும், விவசாயம் பாதிக்கப்படும், கால்நடைகள் கோழிகள் உள்ளிட்ட கால்நடைகள் உற்பத்தி வந்து பாதிக்கப்படும். ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா எல்நினோவால் ஒரு 16% அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விலைவாசி உயரக்கூடும் அப்படின்ற ஆய்வு வந்து சொல்லுது. ஸோ இது எல்லாமே மொத்தமாக பார்க்கும்போது நம்ம மனிதர்களை தான் வந்து பாதிக்கும். இந்த சூழ்நிலையில் கோழிகள் வளர்ப்பவர் வந்து பார்த்திங்கன்னா கோழி வளர்க்குறவங்க ஒரு சின்ன 4-5 கோழி வச்சுருக்கிறவங்களும் இருப்பாங்க, வீட்டு
2: மேடம்
3: ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டு பயன்பாட்டுக்காக. ஒரு சிலர் ஒரு மீடியம் அளவில் 100 கோழி 500 கோழி 1000, ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் இல்லை 10,000 20,000 கணக்கில் கோழிகள் கூட வச்சுருப்பாங்க. ஸோ இருந்தாலும் அவங்களுடைய அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வந்து இதுதான் அடிப்படை. இந்த எல்நில சூழ்நிலையால் காலநிலை மாற்றம் ஏற்படும் பொழுது அதை தகவமைச்சிக்கிறதுக்கு, அதாவது கோழிகள் வந்து தங்களுடைய உடல் வெப்பநிலையை தகவமைச்சு அவருடைய உற்பத்தி வந்து குறையாமல் இருக்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் வந்து விவசாயிகள் வந்து பண்ணணும். இது என்னென்னா, ஸோ நம்ம சாதாரணமாக இருந்துடக்கூடாது, அது நாட்டுக்கோழி தானே, உதாரணத்துக்கு நாட்டுக்கோழி வந்து அது வெயிலை தாங்கும் வெப்பத்தை தாங்கும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அதற்கான மேலாண்மை முறைகளை வந்து கடைப்பிடிக்கணும். ஏன்னா அனிமல் வெல்ஃபேர்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு இருக்கிற உரிமைகள் மாதிரி கால்நடைகள் கோழிகளுக்கும் உரிமை இருக்குது. நல்ல காற்று, நல்ல தீவனம், அடுத்து தொந்தரவு கொடுக்காமல் இருக்கிறது, ஒரு சௌகரியமான சூழ்நிலை. ஸோ இது மாதிரியான அனிமல் வெல்ஃபேர் இதை வந்து நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் மேடம்.
2: சரிங்க சார். இப்போ வந்து இந்த கோழிகளுக்கு வந்து இந்த எல்நினோ இதன் மூலமாக வந்து இந்த வெப்ப அழுத்தம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம எப்படி சார் தெரிஞ்சுக்கலாம்?
3: சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா கோழிகள் வந்து ரொம்ப இயல்பாக திரிஞ்சிட்ருக்கோம். அடிப்படையில் வந்து கோழிகளோட உடல் வெப்பநிலை வந்து அதிகம். ஸோ இந்த அடிப்படையில் கோழிகளோட உடல் வெப்பநிலை அதிகன்றதுனால என்னாகும்னா இந்த எல்நினோவில் வெப்பத்தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த வெப்பத்தை தாங்கிக்காமல் என்ன பண்ணணும்னா மூச்சு விட ஆரம்பிக்கும், பெருமூச்சு விடும். ஸோ அந்த பெருமூச்சு விடுறது வந்து எப்போ என்னென்னா அந்த வெப்பத்தாக்கம் அதிகரிக்க பெருமூச்சு விடுறதுடைய வீரியம் வந்து அதிகரித்து கொஞ்சம் கொஞ்சமாக கோழி வந்து தலையை உயர்த்த ஆரம்பிக்கும். அதை வான் நோக்கி தலையை உயர்த்தி மூச்சை வந்து வாயை திறந்து விட ஆரம்பிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோழிகளுடைய இறகுகளை வந்து தூக்கி அந்த அல்லை இல்லை கக்கன்னு சொல்லி கை வச்சு பார்த்தோன்னா உடல் சூடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த சூடை தணிக்கிறதுக்கு என்ன பண்ணால் கோழி வந்து ரெக்கையை விரிச்சிரும், விரிச்சிட்டு வந்து உட்காந்துட்ருக்கும். அடுத்தது வந்து தீவனம் எடுக்காது, ஈரமான இடத்த நோக்கி வந்து உட்காரும். பார்த்தாவே தெரியும், அசௌகரியம் வந்து தெரியும். முக்கியமானதுன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த மூச்சு

0: அப்படின்றது தான். அதனுடைய தீவிரத்தின் கருதி நம்ம வந்து உடனடியாக அந்த கோழிக்கு வந்து நம்ம தேவையான சிகிச்சையோ இல்லை மேலாண்மை முறைகளையோ வந்து நிச்சயமாக தரணும்.
1: சரிங்க சார், இப்போ நீங்கள் சொன்ன இந்த அறிகுறிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்டு பயன்பாட்டுக்கு ஒரு 10 கோழி வச்சுருக்கவங்க, ஒரு 100 கோழி வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த அறிகுறியெல்லாம் கரெக்டாக வந்து பார்க்கல. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 1000 கணக்கில் கோழிங்கெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த வரத்துக்கு முன்னாடி எப்படி பாதுகாப்பாக இருந்துக்கணுமாங்க சார், இல்லை இது வந்ததுக்கப்புறம் எப்படி அவங்க அந்த கோழிகளெல்லாம் வந்து பராமரிக்கிறது?
0: பொதுவாக பார்த்தோம்னா அது கோழியோட எண்ணிக்கைன்னு கிடையாது, ஒரு கோழியோ இல்லை லட்சக்கணக்கில் கோழி வச்சுருக்காங்களோ எல்லாருக்குமே வந்து இந்த வெப்பத்தாக்கம், இந்த எல்லினோவில் வெப்பத்தாக்கம் வந்து இருக்கும். நீங்கள் பண்ணை முழுமையாக கூட பார்க்க தேவையில்ல, 1 லட்சம் கோழி வச்சுருக்காங்கன்னா பண்ணை முழுமையாக பார்க்க தேவையில்ல, நீங்கள் ஒரு ரேண்டமாக ஒரு தோரயமாக அங்கங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே கோழியுடைய நிலை வந்து தெரிஞ்சிடும். ஸோ இதை பார்க்குறதுக்கு வந்து என்ன பண்ணணுன்னா நம்ம காலையிலே வந்து கோழிகளை பார்த்துறது வந்து நல்லது. ஸோ பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விவசாயிகளுமே வந்து காலையில் எழுந்தவுடனே தங்களுடைய கோழிகளை வந்து பார்வையிடுவாங்க. உதாரணத்துக்கு தீவனம் வைக்க, தண்ணி வைக்க எல்லாமே பாடுவாங்க. பார்க்கும் பொழுது அதையும் அதுக்கடுத்து இந்த வெயில் அதிகமாக இருக்க, ஒரு 10-11 மணிக்கு மேலே வெயில் அதிகமாகிடும். ஸோ அந்த சமயத்தில் கோழியுடைய நடவடிக்கை எப்படி இருக்குன்றத வச்சு நம்ம வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். பெரிய விவசாயிகள் வந்து சிசிடி அளவுக்கு கூட போவாங்க, ஆனால் இது பார்வையிலே கண்டுபிடிக்கக்கூடிய எளிதான விஷயந்தான். இதை தடுக்கிறதுன்னு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு முறைப்படி தடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம எந்த கோழியை வளர்க்குறோம் அப்படின்றது இருக்குது. நம்ம வளர்க்குறோன்னு போது இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு சின்ன பேட்சை வந்து ஒரு கறிக்கோழி வளர்க்குறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 32-40 நாளுக்குள்ளே வந்து அதை டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ வந்து வெயில ஓரளவு தாங்கக்கூடியது என்னன்றது வந்து நம்ம கால்நடை மருத்துவர்களையோ இல்லை பல்கலைக்கழகத்தில் இருக்கவங்களையோ இல்லை முன்னோடி விவசாயிகளோ கேட்டு அதை அதுக்கு தகுந்த மாதிரி வளர்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழிகள் வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெப்பத்தை வந்து தாங்கக்கூடியதோ, ஸோ அது மாதிரி வந்து நம்ம வந்து போயிடலாம். ஸோ இனத்தேர்வு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொட்டகை அமைப்பு. ஏற்கனவே வந்து கொட்டகை அமைச்சவங்க வந்து ஒன்றும் பண்ண முடியாது, புதுசாக அமைக்கிறவங்க வந்து கிழக்கு மேற்கா வந்து அமைக்கலாம். அடுத்தபடியாக கொட்டைகளை வந்து காற்றோட்ட வசதி, காற்றோட்ட வசதி அப்படின்றது போது வந்து பார்த்திங்கன்னா காற்றே ரொம்ப உஷ்ணமாக தான் அடிக்கும். என்ன அப்படின்னா நீங்கள் கிழக்கு மேற்காக வந்து உங்களுடைய கொட்டகை அமைச்சிங்கன்னா வடக்கு தெற்கில் வந்து பார்த்திங்கன்னா கம்பி வலை இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு செவுத்தை ஒட்டி வச்சிடுறாங்க. ஸோ அப்போ வடக்கு தெற்காக வந்து ஓப்பன் இல்லைன்னா என்ன ஆகுனா காற்று ஒரு வழியாக போய் செவுத்தில் மோதி ரிட்டர்ன் வரும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்ததுன்னா என்ன ஆகுன்னா நோய் தொற்று அதிகமாகும், உஷ்ணமும் அதிகமாகும், அதாவது வெப்பமும் வந்து அதிகமாகும். ஸோ வடக்கும் தெற்கும் வந்து ஓப்பனாக வச்சு காற்று வந்து உள்ளே நுழைஞ்சி வெளியில் வரணும். ஸோ அப்படி உள்ளே நுழைஞ்சி வரும்பொழுதும் அறிவியல் பூர்வமாக வந்து அகலம் இருக்குது. ஒரு கொட்டகையோட அகலம்னு வந்து பார்க்கும்போது 22 அடிக்கு மிகாமல் இருக்கணும். ஸோ 22 அடிக்கு மிகாமல் இருக்குது நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறது வந்து நல்லது. ஆனால் அது அடுத்த தவறு என்ன விவசாயிகள் தெரியாமல் பண்ணுறது என்னென்னா ஒரு கொட்டகைக்கும் இன்னொரு கொட்டகைக்கும் நடுவில் ஒரு லாரி மட்டும் போகிற அளவுக்கு வச்சுப்பாங்க, அது வந்து தவறு. ஒரு கொட்டகையோடைய அகலத்தின் 3 அல்லது 5 மடங்கு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கொட்டகைக்கு வந்து இடைவெளி இருக்கணும். நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் பண்ணுற ஒரு தப்பு அப்படின்னா வந்து காற்றோட்ட வசதி குறையிறதுக்கு தப்புன்னு சொல்லும்போது இந்த ஒரு கொட்டகைக்கும் இன்னொரு கொட்டகைக்கும் இருக்கிற இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா குறைச்சி இருக்கிறது. ஸோ அது வந்து இருக்கக்கூடாது. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொட்டகைன்னு வரும்போது கூரை ரொம்ப முக்கியம். எப்படி சைடில் வந்து வடக்குலேருந்து தெற்கு காற்று போகணும் முக்கியமோ அதே மாதிரி கூரை முக்கியம். ஸோ கூரை வைக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வெப்பம் அதிகமாக இருக்கிற சமயங்களில் கூரை மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வைக்கோலை வந்து பரப்பலாம், இல்லை ஓலை இலைகளை வந்து போடலாம், தென்னங்கித்து ஓலை வந்து போடலாம். இப்படி போகிறதால என்னாகுன்னா அந்த தென்னங்கித்து ஓலை வைக்கோலுக்கும் அந்த தகட்டுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்டியான ஒரு வெற்றிடம் வந்து உருவாக்கும். இதனால் வந்து வெப்பம் வந்து கடத்தப்படுறது வந்து தவிர்க்கப்படும். ஸோ இன்னொன்று என்ன பண்ணலான்னா கலர்களில் அதாவது வண்ணத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை நிறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெளிச்சத்தை வந்து பிரதிபலிக்கக்கூடியது, அது வந்து உள்ளே இழுக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் நீங்கன்னா உங்களுடைய தகரம் அது மாதிரி எதாவது போட்டிருந்தா கோழிகளுக்கு மேலே வந்து தகரம் பயன்படுத்துகிற பட்சத்தில், கூரை பொருட்களாக தகரத்தை பயன்படுத்துகிற பட்சத்தில், ஆஸ்பட்டாஸ் அதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது நீங்கள் வந்து சுண்ணாம்பு அடிக்கிறது வந்து நல்லது. அந்த சுண்ணாம்பில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பசை இப்போ ஃபெவிக்கால் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் அளவுக்கு 1 லிட்டரு தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கலந்த அந்த சுண்ணாம்பு கலந்த தண்ணியில் ஒரு 50 மில்லி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபெவிக்கால் கலந்து அடிச்சிங்கன்னா அது வந்து நல்லபடியாக ஒட்டிக்கும். ஸோ இது ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயந்தான், ஆனால் நீங்கள் இந்த வெள்ளைப்பூச்சி பூசும் வந்து குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/3 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1/3 அளவுக்கு தான் வந்து வெப்பம் வரும். ஒரு 70% வந்து அந்த வெப்பம் வந்து பிரதிபலித்து வெப்பம் வந்து உள்ளே இழுக்காது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கூரையின் உட்புறம் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கருப்பு கலர் பெயிண்ட் அடிக்கணும். ஸோ ஏன் கருப்பு கலர் பெயிண்ட் அடிக்கணும்னா ஸோ கோழி வந்து ஏற்கனவே உஷ்ணமாக இருக்கும், உஷ்ண காற்று விடும், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எச்சம் போடும். ஸோ அந்த எச்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமோனியா வரும். ஸோ அந்த அமோனியா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து ஒரு சுவாச கோளாறுகள் வந்து உருவாக்கும். இப்போ கருப்பு நிறத்தை வந்து கூரையினுடைய உட்பகுதியில் அடிச்சிங்கன்னா அதாவது கொட்டாய்க்குள்ளே நுழையும் போது நீங்கள் அண்ணாந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் தெரியணும். ஸோ அடித்தோம்னா என்னாகுனா அது வந்து அந்த உஷ்ணத்தை இழுக்கும். ஸோ இழுக்கும் பொழுது வடக்கு தெற்கு வழியாக காற்று போகிறது என்னாகுன்னா உங்களுக்கு உஷ்ணத்தை வந்து குறைக்கும். ஸோ இது இல்லாமல் வந்து மரங்களை வந்து சுற்றி நடுறது வந்து

0: நல்ல விஷயம். ஸோ அதையும் வந்து நம்ம வந்து பண்ணணும். அடுத்தது வந்து குடிநீர். நம்ம கொடுக்கிற குடிநீர் வந்து பார்த்திங்கன்னா தூய்மையான குடிநீர் வந்து கொடுக்கணும். ஸோ இயல்பாக வந்து ஒரு கோழி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழியுடைய டெம்பரேச்சர் வந்து அதாவது வெப்பநிலை வந்து 25 டிகிரிக்குள்ளே இருந்தது அப்படின்னா அந்த கோழி வந்து ஆரோக்கியமாக சௌகரியமாக உணரும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோழி குஞ்சுகளுக்கு வந்து வெப்பம் தரும், கூடுதல் வெப்பம் தரும். நாட்டுக்கோழி வளர்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும், நாட்டுக்கோழி வந்து தன்னுடைய இறகலை அதை ரெக்கையில் வந்து பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுகளை அடைச்சிக்கும், என்னென்னா சூடு அதிகப்படுத்துறதுக்கு. ஸோ கோழி குஞ்சுகளுக்கு சூடுன்னு வந்து பார்க்கும்பொழுது 35 டிகிரி சென்டிகிரேட் அளவுக்கு வந்து கோழி குஞ்சுகளுக்கு சூடு வந்து அதாவது இனி ஆரம்ப காலத்தில் வந்து 35 டிகிரி தேவை. ஆனால் இப்போ சாதாரணமாகவே வந்து பார்த்திங்கன்னா 35 தாண்டி தான் போகுது. 35 டிகிரி சென்டிகிரேட் தாண்டி போகும்பொழுது என்ன ஆகும்னா கோழிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்பத்தாக்கம் அழுத்தம் வந்து ஏற்படும், கோழி குஞ்சு ஏற்படும், கோழிகளுக்கும் ஏற்படும். ஸோ அதற்கு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து எப்பவும் குளிர்ந்த நீரை வந்து தரணும். பெரும்பாலும் என்ன பண்ணுறோம்னா நம்மளுடைய சின்ன விவசாயிகளில் வந்து பார்த்திங்கன்னா தொட்டி தண்ணீர், பானை தண்ணீர் இது மாதிரியான தண்ணீர்களை வந்து கொடுப்பாங்க, அது வந்து குளிர்ச்சியாக இருக்கும். இதே ஒரு பெரிய அளவில் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸோ பைப்பில் வரும், பிளாஸ்டிக் பைப்பில் வரும், பிளாஸ்டிக் பைப் வந்து வெயிலில் இருந்ததுன்னா.
1: சரிங்க சார், இப்போ வந்து வெப்ப அழுத்தம் நார்மலாக எல்நினோ தாக்கம் மட்டும் இல்லாமல் இயல்பாகவே வந்து வெப்பநிலை குறைவாக இருக்க என்னெல்லாம் செய்யணும், கொட்டகை அமைக்கணும் அப்படின்றதெல்லாம் சொன்னீங்க. நம்ம நேயர் ஒருத்தர் இணைப்பில் வர்றாரு, அவரால் கேள்வி கேட்டுருவோம் சார். வணக்கம். வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சந்திரசேகர். சொல்லுங்க.
2: ஆமா ஐயா, நீங்க இப்ப கேட்டு இப்ப சொல்லிட்டு இருந்தீங்க இந்த பெயிண்ட் அடிக்கலாம் அந்த கொட்டகைக்கு அப்படின்ட்டு. இத வந்து ஃப்ரீக்வெண்டா நம்ம அடிக்கணுமா, அல்லது எவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம அடிக்கக்கூடிய இந்த பெயிண்ட் அப்படிங்கறது தாங்கும்?
0: இல்ல
2: வந்து நீங்க காற்று எல்லாம் கூட திசை அனுப்பி விடும்ங்கிறீங்க. சோ அப்ப ஃப்ரீக்வெண்டா பண்ணிக்கிட்டே இருக்கணுமா இந்த விஷயத்த?
0: ஃப்ரீக்வெண்டாக பண்ண, வருடம் ஒரு முறை பண்ண போதும். வருடம் ஒரு முறை தான் வெயில் காலம் வரும், வருடம் ஒரு முறை பண்ண போதுங்க ஐயா. அது
1: அந்த வெயில் காலத்தில் மட்டும்,
0: வெயில் காலத்துக்கு முன்னாடி முன்னேற்பாட்டு பணியாக வந்து பண்ணிக்கலாம். சப்போஸ் செய்யலனாலே வெயில் காலத்தின் போதும் வந்து நீங்கள் வெள்ளை பூசிக்கிறது வந்து நல்லது. உள்ள வெள்ளையும் அதாவது குறையின் மேற்புறம் வந்து அதாவது வானத்தை நோக்கி இருக்க பகுதி வந்து வெள்ளையும், நீங்கள் கொட்டகைக்கு உள்ள நுழைஞ்சி அண்ணாந்து பார்த்தீங்கன்னா கூரையுடைய மேற்பகுதி தெரியுங்களா, அந்த மேற்பகுதி வந்து கருப்பும் பூசிக்கிறது நல்லதுங்க ஐயா.
1: சரிங்க சார், அடுத்த நேயரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம்.
3: வெப்ப
0: காலங்கள்ல வந்து நீங்க சொல்ற ரெண்டு அறிகுறி அதிகமாகும். இந்த எல்நினோ காலம், வெப்பம் அதிகமா இருக்கிற கோடை காலங்கள் வந்து கோழிகளை தாக்குற மிக முக்கியமான நோய் வந்து வெள்ளை கழிச்சல் நோய், அதாவது கொக்கு நோய்ன்ற கழிச்சல் நோய், வெள்ளையா இல்ல பச்சையா கழியும். அடுத்தது ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி வர்ற அம்மை நோய், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நச்சுயிரி வைரஸால் வர்ற நோய். இது வந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொருளாதார இழப்பு வந்து நிறைய இருக்கும், கோழி இறந்து போயிடும், வைத்தியம் பார்க்குறது கஷ்டம். கோழிகளுக்கு பண்ணைகளுக்கு உள்ளே இருக்கிற கோழிகளுக்கும் எளிதில் பரவும், பண்ணைக்கு ஒரு பண்ணையிலேருந்து இன்னொரு பண்ணைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எளிதில் பரவக்கூடியது. ஸோ இதை தடுக்கிறதுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வருமுன் காப்பும், அதுதான் வருமன் காப்புன்றது நம்ம தடுப்பூசி போடுறது தான். நம்ம தடுப்பூசி அட்டவணை இருக்குது. ஸோ அதுபடி முதல் நாள் வந்து மேரக்ஸ் தடுப்பூசி வந்து போடணும், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 7வது நாள் வந்து பார்த்திங்கன்னா F1 போடணும், அடுத்து 14வது நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்போரா, அடுத்து 21வது நாள் அளவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லசோட்டா கொடுக்கணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வாரம் கழித்து வந்து நீங்கள் வந்து அம்மை நோய் தடுப்பூசி வந்து கொடுக்கணும். இதே நாட்டுக்கோழி வளர்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா பிரதி சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா கால்நடை மருந்தகத்தில் வந்து உங்களுக்கு வெள்ளை கழிச்சல் நோய் தடுப்பூசி இலவசமாக போடுறாங்க, அங்கே வந்து நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கலாம். அம்மையினோர் தடுப்பூசி வந்து கால்நடை மருத்துவர்கிட்ட சொன்னீங்கன்னா அதனுடைய தேவை இருந்து வந்து சொல்லுவார். இது நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கிறது வந்து ரொம்ப சாலச்சிறந்தது. என்ன இன்னொரு விஷயம்னா நீங்கள் எப்போவுமே தடுப்பூசி போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த தடுப்பூசி போடப்பட்ட கோழி மட்டும் பாதுகாக்கப்படாது, அதன் வழியாக வர்ற மற்ற கோழி குஞ்சுகள் அதாவது அந்த முட்டை வழியாக வர்ற கோழி குஞ்சுகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். ஒரே தீர்வு தடுப்பூசி மட்டுமே.
1: சரிங்க சார், அடுத்த நேரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, கேளுங்க உங்களோட கேள்வி. அதுக்குதான் ஐயா முன்னாடியே சொன்னாரே தடுப்பூசி போடுங்க.
0: சத்தமா சொல்லுங்க. அதுதான் அம்மாவுக்கு இல்லைங்க ஐயா, அதுதான் சொல்லும் போது சொன்னேன் பிரதி சனிக்கிழமை வந்து வெள்ளைக்கழிச்சல் தடுப்பூசி போடுவாங்க. நீங்கள் வந்து அம்மை தடுப்பூசினா ஐயா அவர்கள் கால்நடை மருத்துவரின் ஆலோசனையில் நீங்கள் வந்து போட்டுக்கணும், வாங்கி போட்டுக்கணும். இருந்ததுன்னா அரசாங்கம் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அவங்க வந்து போடுவாங்க. இப்போதைக்கு வெள்ளைக்கழிச்சல் தடுப்பூசி தந்துட்டு இருக்காங்க, அது வந்து நீங்கள் பிரதி சனிக்கிழமை போட்டுக்கலாங்க ஐயா.
1: சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ்.

0: முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை, அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே, எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே, கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகள்

0: கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், காஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
1: மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
7: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
8: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
7: வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
9: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
10: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் FK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
11: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
12: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
4: அதான் நம்ம போச்சம்பள்ளியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
3: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டூர், போச்சம்பள்ளி.
0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை, ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
10: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை, அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
11: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
12: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
11: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
13: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
14: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
15: நேரம் காலை 9:29 கேட்டிருக்கும். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வானலையில் வசந்தம். இன்னைக்கு வானலில் வசந்தம் நிகழ்ச்சியில் இந்த எல்நிலோ தாக்கத்திலிருந்து கோழிகள் எல்லாம் எவ்வாறு பாதுகாக்கலாம் அப்படின்ற நிறைய தகவல் தான் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம கூட நேரில் இணைஞ்சிருக்காரு கள்ளக்குறிச்சி சின்னசேலம் ICR வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் MS கண்ணதாசன் அவர்கள். தொடர்ந்து பேசலாம் சார். அதுக்கு முன்னாடி இணைப்பில் ஒரு நேயர் வராங்க, அவங்களோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம்.
16: வணக்கம். பெரியாம்பட்டியிலிருந்து சாந்தி பேசுறேங்க.
15: கேளுங்க உங்களோட கேள்வி.
16: வீட்டுல நிறைய கோழி வளர்க்குறேங்க.
17: சரிங்கம்மா.
16: ஒரு 10-15 குஞ்சு பொறிக்கும். போன வாரத்துல ஒரு கோழி குஞ்சுக்கு ஒரே குஞ்சு, இந்த வாரத்துல பிறந்தா இன்னைக்கு ஒரே குஞ்சு தாங்க பொறிச்சிருக்கு. பூரா பூல முட்டையா போயிருச்சு.
17: சரி, எத்தனை முட்டை பொறி வச்சிங்கம்மா? ஒரு கோழி குஞ்சு தான் வந்துருதுமா?
16: 10-11 கோழி முட்டை வச்சிருங்க.
17: சரிங்கம்மா.
16: ஒரு குஞ்சு தான் பறிச்சிருக்கு.
17: சரிங்கம்மா. முட்டையை கோழி வச்சதுக்கு அப்புறம் அதை எங்க சேகரிச்சு வைப்பீங்கம்மா? எங்க வைப்பீங்க முட்டையை?
16: நாங்க அரிசி பானையில தான் வச்சிருவோம்.
17: சரிம்மா. வைக்கும் போது எப்படி படுக்க வச்ச மாதிரி வைப்பீங்களா இல்ல நிக்க வச்சு வைப்பீங்களாம்மா?
16: மாமலா வளர்க்குறங்க கோழி நிறைய.
17: இல்லம்மா, கோழி முட்டையை வந்து அரிசி பானையில வைக்கும் போது படுக்க வைப்பீங்களா நிக்க வைப்பீங்களா?
16: அப்படியே வைப்பங்க. வைக்க எடுத்து
17: அதான்மா வைப்பீங்க. படுக்க முட்டையை வந்து
15: கிடைக்கா
17: படுக்க வைப்பீங்களா இல்ல நேரம் நிறுத்தி வைப்பீங்களான்னு கேட்டேன்.
16: படுக்கதாங்க வச்சிருவோம்.
17: படுக்க வைக்கும் போது என்னன்னா முட்டையோட அகன்ற பகுதி வந்து எப்பயுமே வந்து மேல இருக்கிற மாதிரி வைக்கணும்மா. அரிசி பானையில வைக்கும் போது உங்களோட முட்டை வந்து பாத்தீங்கன்னா நிக்க வைக்கணும். முட்டையை படுக்க வைக்க கூடாது. முட்டையோடைய கூரான பகுதி வந்து கீழே, நம்ம கம்பை வந்து நிலத்துல குத்துற மாதிரி நினைச்சுக்கோங்க. ஸோ முட்டையோட கூரான பகுதி வந்து அடியில் அரிசியில வந்து பட்டிருக்கணும். அகலமான பகுதி வந்து மேலே இருக்கணும். ஏன்னா அகலமான பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த காற்றுப்பை, ஏர்செல்லுன்ற பை வந்து இருக்குது. அதுதான் வந்து அதன் மூலமாக தான் வந்து உங்களுக்கு வந்து சுவாசம் நடைபெறும். அதாவது உள்ளே இருக்கிற அந்த பொறிக்க போகிற குஞ்சுக்கு.

0: ஸோ இது மாதிரி வச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேகரித்து வைக்கும் பொழுது முட்டை வந்து எந்த அழுக்கும் இருக்கக்கூடாதுமா மேலே. சப்போஸ் அழுக்கு இருந்ததுன்னா ஒரு நல்ல துணியோ சுத்தமான துணியை வச்சு தொடச்சி வச்சிடலாம், இல்லாட்டி உப்பு காயம் இருந்ததுன்னா லைட்டாக சுரண்டி வந்து வச்சிடலாம். அடுத்தது நீங்கள் வந்து காற்றோட்டமான இடத்துல வைக்கணும். இந்த அரிசி பானையில் வைக்கிறது மட்டும் இல்லை, அரிசி பானை வைக்கிறது இல்லாமல் நீங்கள் பெட்டர் வந்து என்னவென்னா நெல் சாரி உமி இல்லாட்டி மணல் இது மேலே வந்து வச்சுட்டு அந்த சட்டி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணியோ இல்லாட்டி சாக்கு பையோ வந்து கட்டிட்டு அதில் அப்பப்போ தண்ணி தெளிச்சிங்கன்னா அந்த ஈரப்பதம் இருக்கும். ஸோ கோழியுடைய உள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த குஞ்சுடைய அந்த உயிர்த்தன்மை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இருக்கும். இது ஒன்று. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் சேகரிக்கிற அந்த முட்டையை அதிகபட்சம் வந்து ஒரு வாரத்துக்குள்ளே வந்து நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கணும், எதுனா அடக்கி வைக்கிற மாதிரி வந்து இருக்கணும். அது ஒன்று இருக்குங்கம்மா. ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் வந்து கரெக்டாக வரும். இது இல்லை அப்படின்னா சிக்கல் தாம்மா உங்களுக்கு.
1: சரிங்க சார். இப்போ இந்த வெயில் காலம்ன்றது தாண்டி இப்போ இந்த எல்நிலோ தாக்கத்தினாலையும் வந்து இந்த மாதிரி முட்டைகள்லாம் வந்து இதாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க சார்?
0: நிச்சயமாக நிச்சயமாக மேடம். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலை வந்து அதிகமாகும் பொழுது உங்களுக்கு முட்டையோட ஓடு வெளியில் பார்க்குறதுக்கு வந்து தெரியும். ஆனால் முட்டையோட ஓடுன்னு வழியாக சின்ன சின்ன துளை வந்துருக்கும், கண்ணுக்கு புலப்படாத துளைகள் வந்து இருக்கும். அதன் வழியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நீராவி மாதிரி இருந்தால் வெளியேறிட்டே இருக்கும். ஸோ இது வந்து வெப்பநிலை அதிகமாக போகும்போது, அதாவது வெப்பம் அதிகமாக இருக்கும்பொழுது இந்த வெளியேறது வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து நிச்சயமாக உள்ளே இருக்கிற அந்த பொறிக்கக்கூடிய அந்த கோழி குஞ்சினுடைய உயிரது வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஹேச்சபிலிட்டி வந்து குறைவும். நார்மலாக பண்ணை வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும், வெப்ப காலங்கள் அதாவது கோடை காலங்களில் வந்து ஹேச்சபிலிட்டி வந்து நிச்சயமாக குறையும், அதை குஞ்சு பொறிக்கும் திறன் வந்து நிச்சயமாக குறையும்.
1: சரிங்க சார். இப்போ இந்த எல்நிலோ தாக்கத்திலிருந்து நம்ம எப்படிலாம் பாதுகாத்துக்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம தமிழ்நாடு பல்கலைக்கழகம் எந்த மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் வந்து செஞ்சிட்ருக்காங்க சார்?
0: ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கால்நடை அறிவியல் மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் வந்து மொத்த கால்நடைகள் கோழிகள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லினோ நோக்கி தான் வந்து மொத்த நிகழ்ச்சிகளையும் வந்து பண்ணிகிட்ருக்கு. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையங்கள், அப்புறம் வேளாண் உழவர் பயிற்சி மையங்கள், அப்புறம் வேளாண் அறிவியல் மையங்கள், இது எல்லாத்தின் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி நடக்கிறது எல்லாமே வந்து எல்லினோ சார்ந்து தான் இருக்குது. எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அதன் மூலமாக வந்து எல்லினோவில் வந்து நம்ம எப்படி ஆடுகளை பராமரிக்கலாம், கோழிகளை பராமரிக்கலாம், கறவை மாடுகளை பராமரிக்கிறது, இது எல்லினோ சூழ்நிலையில் நெல் சாகுபடி எப்படி மேம்படுத்துறது, எல்நினோ சூழ்நிலையில் மீன் வளர்க்குறது எப்படி, ஸோ இந்த மாதிரி மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் எல்நினோக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இந்த டிஸ்ட்ரிக்ட் கண்டின்ஜென்சி பிளான் சொல்லிட்டு மாவட்ட அளவிலான இந்த திட்டத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் இடம்பெற்று அறிவியல் ரீதியான பரிந்துரைகளை வந்து செஞ்சுட்டு வராங்க. ஸோ இதனுடைய அளவு வந்து பயிற்சியோட மட்டும் இல்லாமல் அவுட்ரீச் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் கொடுத்துட்ருக்கிற இந்த வானொலி நேரலை, அதேமாதிரி தொலைக்காட்சி நிகழ்ச்சி, இதெல்லாம் வந்து விவசாயிகளை வந்து களத்தில் போய் பார்வையிடுறது. ஸோ எல்லா இதுலேயும் வந்து பார்த்தோன்னா எல்நினோ வந்து சொல்லிட்டுருக்காங்க.
1: எல்லா தலங்களையும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை கொடுத்துட்டே தான்
0: இருக்கு. நிச்சயமாக விழிப்புணர்வு.
1: சரிங்க சார், அடுத்த நேரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம்
2: மேடம். வணக்கம் மேடம். நான் தருமபுரி மாவட்டம் தமிழமட்டியிலேருந்து பேசுகிறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
2: சார் வந்து இந்த நான் இன்குபேட்டர் வச்சிருக்கிறேன், கோழி நாட்டுக்கோழி ஒரு 100-150 ரூபாய் இருக்குது.
0: சரிங்க.
2: அது என்ன சார் வந்து இந்த குஞ்சு வந்து பொறிச்ச உடனே இன்குபேட்டர்ல ஒரு 5-6 நாள் கீழே விட்டுருவாங்க டெம்பரேச்சர்.
0: ஓகே.
2: அப்புறமா கீழே எடுத்து விட்டோம், விட்டு பின்னாடி ஒரு 2-3 நாள் ஆச்சு, 4-5 நாள் ஆச்சுனாக்கா அந்த கண்ணு வந்து பிறக்கும் போது நல்லா தெளிவா இருக்குது.
0: ஓகே.
2: அது பின்னாடி வந்து கண்ணு ரெண்டும் அப்படியே வந்து மோல்டிங் அந்த மாதிரி ஒட்டிக்குதுங்க சார், கண்ணு வந்து திறக்க முடியறதில்ல. அப்படியே ஒரு 2-3 நாள் தான் அப்படி செத்துருங்க சார். கொஞ்சம் அதுக்கு என்ன பயத்தி
0: இல்லை. நீங்கள் இது டெம்பரேச்சர் உள்ள எத்தனை நாள் வைக்கிறீங்க இன்குபேட்டர் உள்ளங்க ஐயா? குஞ்சு பொறிக்கிற இயந்திரத்திலிருந்து கோழி 21 நாள் வந்ததுக்கு அப்புறம் அது எடுத்து ப்ரூடிங்க்கு வந்து கீழே வச்சிடணும், அதாவது வெப்ப கொடுக்கணும், கதகதப்பு கொடுக்கணும் கோழிக்கு, கோழி குஞ்சுக்கு. தாய்க்கோழிக்கு நல்ல தீவனம் கொடுத்துருக்கீங்களா? தாய்க்கோழிக்கு சமச்சீர் தீவனம் கொடுத்துருக்கீங்களா? தாய்க்கோழிக்கு அரிசி அரிசி இதா போடுறீங்களா? ரேஷன் அரிசி இதா போடுறீங்களா ஐயா? இல்ல எவ்வளவு கரெக்டா எவ்வளவு போடுவீங்க? ஒரு 1 கிலோ தீவனத்துல எவ்வளவு ரேஷன் அரிசி கலப்பீங்க ஐயா?
2: சார் வந்து ஒரு மக்காச்சோளம் ஒரு 25 கிலோ

0: கல்லப்பிள்ளைக்கு ஒரு 10 கிலோ அரைக்கணும் சார். ரெண்டு
1: முப்பத்தஞ்சு
0: பண்ணி
1: ஆ முப்பத்தஞ்சு
0: அதில் ஒரு 10 கிலோ ரைஸ் மிக்ஸ் பண்ணி போடுவோம் சார்.
1: முப்பத்தஞ்சு பத்து ஓகே. ஏறக்குறைய கால்வாசி கொடுக்குறீங்க, சரிங்கய்யா. ஆக்சுவலாக அரிசி வந்து கோழிகளுக்கான உணவு இல்லைங்க ஐயா. ஒன்று அரிசிங்களுக்கு கோழிகளுக்கான உணவு இல்லை. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா 10% அளவுக்கு மேலே வந்து கொடுக்கக்கூடாது. நீங்கள் 20-25% அளவுக்கு வந்து கொடுக்குறீங்க ஐயா. தாது உப்பு எதாவது போடுறீங்களா? தண்ணியில் தாது உப்பு இல்லாட்டி சலவை சோடா இல்லை உப்பு ஏதாவது கலக்குறீங்களா குடிக்கிற தண்ணியில்?
0: நான் மெடிக்கல் ஸ்டோர்லேருந்து ஒரு பவுடர் கொடுத்துருங்கிறாங்க சார். அந்த எம்எஸ்டின்னு சொல்லி ஒரு பவுடர் தண்ணியில் கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் சார்.
1: ஆ சரிங்க.
0: அது வயிற்று இப்போ கழிச்சல் வராமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்குறாங்க.
1: ஆ சரிங்க.
0: குஞ்சு பிறந்து வந்து 1 வீக்கில் வந்து ஒரு சொட்டு மருந்து கொடுக்குறாங்க, அதுவும் வாங்கிட்டு வந்து
1: சொட்டு மருந்து கொடுக்கலாம். அந்த எம்எஸ்டின்ற மருந்து வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் வந்து பயன்படுத்தக்கூடாது. மருந்தை குறை சொல்லலை, நீங்கள் தவறான சமயத்தில் பயன்படுத்தக்கூடாது. அது வந்து கழிச்சல் இருக்கும்போது மட்டும்தான் வந்து கால்நடை மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் மட்டும்தான் மருந்து வந்து பயன்படுத்தணும். நீங்கள் என்னென்னா தண்ணி வந்து குளிர்ச்சியான தண்ணி, தண்ணி வேணால் டெஸ்ட் பண்ணிக்கிங்கய்யா. தண்ணி வந்து வேளாண் அறிவியல் நிலையத்தில் வந்து கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதனுடைய கடினத்தன்மை ஆசிட் பிஹெச் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்துங்க. பிஹெச் வந்து அமிலத்தன்மையாக இருக்கணும், காரத்தன்மைக்கு வந்து போகக்கூடாது. ஒருவேளை தண்ணி வந்து காரத்தன்மைக்கு போயிடுச்சுன்னா அமிலத்தன்மையை மாற்றுறதுக்கு நீங்கள் எலுமிச்சம்பழ சாறை வந்து பயன்படுத்தலாம். 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மில்லி எலுமிச்சம் சாறு கொடுத்தீங்கன்னா அது வந்து சரியாயிடும். இது வந்து கோழி சார்ந்த விஷயங்கள். அடுத்தது நம்ம பராமரிப்புன்னு வரும்போது நீங்கள் நம்ம கோழி குஞ்சுக்கு எந்த அளவுக்கு வந்து வெப்பம் தரோன்றது, ஒரு கோழி குஞ்சுக்கு 1 வாட்ஸ்னு கூட கணக்கு வச்சுங்க. என்னன்னா கோழி ஒரு நீங்கள் ப்ரூடிங் வச்சுருக்கீங்க, சதுரமாவோ வட்டமாவோ, வட்டமாக இருக்கிறது நல்லது. அந்த ப்ரூடிங் நீங்கள் சொல்கிற அமைப்பு வந்து வட்டமாக இருக்கிறது தான் வந்து நல்லது. ஸோ அது மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா லைட்டு போட்டிருக்கும் போது கோழிகள் வந்து இயல்பாக இங்கே அங்கே நடந்துட்டுருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா பரவாயில்ல. இல்லாட்டி கோழி வந்து ஓரமாக போய் அண்டிகிட்ருக்கு, சேர்ந்துட்டுருக்கு, ஒன்று ஒன்று மெதிக்குது, இல்லை வந்து லைட்டு கீழே இருக்குது அப்படின்னா வெளிச்சம் சரியில்லைன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து வெளிச்சம் கரெக்டாக கொடுக்காத கூட ஒரு காரணமாக இருக்கலாங்க ஐயா. அதனால் நீங்கள் ஐயா அவர்கள் வந்து நம்ம குணலப்பட்டி கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்துக்கு கூட நேரில் சேர்ந்து மொத்த டீட்டெயிலாக வந்து விஷயங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி போகும்பொழுது நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க, ஒரு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க, ஒரு கோழி கண்ணு மூடி கோழியை சூழ்நிலையை எடுத்துகிட்டு போங்க, இதெல்லாம் போயிட்டு சொல்லுங்க ஐயா. நிச்சயமாக
2: இதே மாதிரி தான் நடக்குது அப்படின்றப்ப அவர் அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிறது தானே சார் அதுக்கான ஒரு
1: நிச்சயமாக அதுக்காக தான்
2: இருக்கும்.
1: நிச்சயமாக
2: என்ன காரணம் அப்படின்றது தெரிஞ்சால் தான் ஏன்னா அடுத்து இந்த மாதிரி கோழிகளுக்கு நடக்காமல் இருக்கும்.
1: நிச்சயமாக இது தாய் கோழிகளுக்கு தர்ற தீவனம் மற்ற அந்த விஷயங்கள் வந்து இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ரூடிங் தான் விஷயமா இருக்கும்.
3: நம்பிக்கை
4: ஏக்கா செய்தி தெரியுமா? என்னடி நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி.
5: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சாரதா காலேஜ் ரோட், ஃபேர்லாண்ட், சேலம்.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, மக்கள் மனம் கவர்ந்த கைராசி நிறுவனம்.
7: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
8: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
11: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
12: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
11: செம்ம டேஸ்ட்.
12: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
13: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
14: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
13: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
14: தொடர்புக்கு

0: 8985712345.
1: நேரம் காலை 9:41 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3. ஏழில் வானலையில் வசந்தம். இன்று எல்லினோ தாக்கத்திலிருந்து கோழிகளை எவ்வாறெல்லாம் பாதுகாக்கலாம் அப்படின்ற தகவலை தான் நேரில் தந்துட்டு இருக்காரு. கள்ளக்குறிச்சி சின்னசேலம் ICR வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் MS கண்ணதாசன் அவர்கள். சரி, இப்ப இணைப்பில் ஒரு நேயர் வராங்க, அவங்களோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, கேளுங்க.
2: சொல்லுங்க.
3: வணக்கம் சார்.
2: சொல்லுங்க ஐயா.
3: இது நாட்டு கோழி வச்சிருக்கேன்.
2: சரிங்க ஐயா.
3: கோழி வந்து 2 குஞ்சுக்கு மேல பெரிய மாட்டேங்குதுங்க.
2: அதேதான் ஐயா, உங்களுக்கு முன்னாடி சொன்ன அதே விஷயம் தாங்க ஐயா. தீவனத்தை பார்க்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 குஞ்சுக்கு மேலே பொறிக்க மாட்டேன்னும் போது நான் எப்படி அடமுட்டையை வைக்கிற முட்டையை வந்து பாதுகாக்கணும்னு வந்து சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அதனுடைய தூய்மையை வந்து எப்படி பராமரிக்கிறோம்னு சொன்னது இல்லைங்களா, அதை தாங்க நம்ம கடைபிடிக்கணுங்க ஐயா.
1: சரிங்க சார், அடுத்த நேரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம். அப்படியே கொள்ளையிலும் போட்டு
1: கேளுங்க உங்களோட கேள்வி.
4: நம்ம நாட்டு கோழிலேயே வந்து அந்த கருப்பு கோழி இருக்குங்க
2: ஐயா. சொல்லுங்க. கடக்கநாத்து கருப்பு கலர் இருக்கும், அதை கடக்கநாத் இல்ல காலமாசி கோழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ சமீபம் ஒரு 10 ஆண்டுகளா அது வந்து ரொம்ப பிரபலமாயிட்டு வருது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மருத்துவ குணம் அதிகமா இருக்கிறதாக ரொம்ப விரும்பப்படுகிறது எல்லாராலையும். ஸோ இதனுடைய ரத்தமும் வந்து கருப்பு கலரில் இருக்கும். அடுத்தது முட்டை வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய கருமை நிறத்தை நோக்கி தான் வந்து இருக்கும். ஸோ இது வளர்க்குறது வந்து நல்லது. ஏன் அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழியில் வந்து ஒரு புது வகையாக புது இனமாக இருக்கிறதால மக்கள் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. குழந்தைகள்லாம் அந்த குழந்தை சில நேரங்களில் வந்து அந்த கலருக்காக விரும்பாமல் போகலாம். ஆனால் அதனுடைய டேஸ்ட் வந்து பிடிச்சிருச்சுன்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இதுவும் நம்ம நாட்டுக்கோழிகளை எப்படி பராமரிக்கிறோமோ அதே மாதிரி பராமரிக்கிறது தான் இதுவும். இதில் சிறப்பாக எதுவும் தனியாக இது பண்ணணுன்றது எதுவும் கிடையாது. வளர்க்கும் முறை வந்து எல்லாமே ஒன்று தான். நுகர்வோரும் அதுக்கான கறிக்கான காசு தான் வந்து என்ன விலைன்றது மட்டும்தான் வந்து மாறுபடும். அது
1: சரிங்க சார். அடுத்த நேரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
2: வணக்கம்.
5: தர்மபுரி மாவட்டம் குளத்துலேருந்து முனையன்மால் மனசாமி பேசுங்கம்மா.
1: கேளுங்க.
5: இது அவித்துல இருந்து கொஞ்சம் 21 நாள் விட்டு இறக்குனாங்க, அதுக்கு எத்தனை நாள் விட்டு சொத்து மருந்து கொடுக்கலாம்? ரெண்டாவது வந்து கொக்குனோ வந்த கோழிகளை வந்து நம்ம சாப்பிடலாமா? மருந்து கொடுத்து எவ்வளவு நாள் விட்டு சாப்பிடலாம்?
2: ரெண்டு கேள்வி. ஃபர்ஸ்ட் கேள்வி சொல்லிடுமா, கோழி குஞ்சு வந்ததுன்னா கோழி குஞ்சு பிறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணியை வந்து கொடுக்கணும். அதில் வந்து குளுக்கோஸ் வந்து கலந்துக்கலாம். குளுக்கோஸ் இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு சொல்கிறேன், 1 லிட்டர் தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா 20 கிராம் அளவுக்கு வந்து வெல்லமோ, 1 கிராம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு, 1 கிராம் அளவுக்கு சலவை சோடா கலந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுக்கலாம். இதில் வந்து மாற்றம் இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து பண்ணலாம். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது என்னென்னா, அரிசியை சின்ன ரொம்ப ரவை சைஸ்க்கு வந்து அரிசியை உடச்சி கொடுக்கலாம். இல்லை ரவை இதை வந்து கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தீவனம் வந்து ஓரளவு தீவன தேவை வந்து சரியாயிடும். சொட்டு மருந்து கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணை முறையில் வளர்க்கும்போது, தருமபுரியில் வந்து சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேரக்ஸ்ன்னு சொல்கிற நரம்பு வாத நோய் இருக்கும். ஸோ அது வந்து முதல் நாள் அன்றைக்கி வந்து மேரக்ஸ் தடுப்பூசி போடணும். அது வந்து பண்ணை அளவில் போடுவாங்க. நாட்டுக்கோழிகளுக்கு வந்து பெரும்பாலும் அது வந்து தேவைப்படுறதில்ல. 7வது நாள் வந்து நீங்கள் சொட்டு மருந்து வந்து ஆரம்பிக்கணும். 7வது நாள் வந்து F1 அப்படின்ற சொட்டு மருந்து போடணும். 14வது நாள் வந்து கம்போரோன்ற சொட்டு மருந்து போடணும். 21வது நாள் லசோட்டான்ற சொட்டு மருந்து. எளிமையாக நினைவு வச்சிங்கன்னா 1 வாரம் முடிவு, 2 வாரம் முடிவு, 3 வாரம் முடிவு. ஸோ இதற்கான பயிற்சிகளும் நடைபெறுது. நம்ம கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் குண்டலப்பட்டி மற்றும் வேளாண் அறிவியல் நிலையம் இதில் பாப்பாரப்பட்டியிலும் நடக்குது. அதில் கலந்துக்கலாம். தொலைபேசி வாயிலாகவும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா,
1: கொக்குனோ
2: வந்த கோழிகளை சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஸோ கொக்குனோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸால் வர்ற வந்து வியாதி. நீங்கள் நல்லாவே யோசிச்சு பார்த்துங்க, ஒரு நோயால் பாதிக்கப்படுற கோழியை வந்து சாப்பிட்றதே எந்த அளவுக்கு நல்லதுன்னு யோசிச்சிங்க. நீங்கள் வேறு கேட்டீங்க மருந்து கொடுத்துட்டு எவ்வளோ நாள் கழித்து சாப்பிட்லான்னு. இப்போ கோழிகளை எதிர்நோக்கியுள்ள மிகப்பெரிய சவால் என்னென்னா, விவசாயிகள் வந்து தங்களுடைய அறியாமையால் வந்து இந்த ஆன்டிபயோட்டிக்னு சொல்கிற மருந்துகளை வந்து தொடர்ச்சியாகவோ இல்லாட்டி தவறுதலாகவோ அதாவது தவறுதலான அளவிலோ வந்து கொடுக்கறது, தேவைப்படாத நேரங்களில் வந்து தர்றது. நீங்கள் இதில் வந்து இந்த கொக்குனவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்டிபயோட்டிக் யூஸ் ஆகாது, அதாவது நச்சுயிரியை வந்து தடுக்கிறதுக்கு யூஸ் ஆகாது. ஆனால் 2வது நிலை பாக்டீரியா நோய்களை தடுக்கிறதுக்கு வந்து நிச்சயமாக நீங்கள் ஆன்டிபயோட்டிக் பயன்படுத்த மாதிரி இருக்கும். அந்த ஆன்டிபயோட்டிக் நீங்கள் பயன்படுத்தினா அதுக்கு வந்து வித்ட்ராவல் பீரியட் இருக்குது.

0: அதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக் பயன்படுத்தினோம்னா கோழியிலையோ இல்லை ஆடுகள்லையோ மாடுலேயோ பயன்படுத்தினா குறிப்பிட்ட காலம் 5 நாள் 7 நாள் 9 நாள் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பாலையோ கறியோ முட்டையோ பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ அதனால் இதை தவிர்க்கிறது வந்து நல்லது. இது என்னென்னா வருமுன் காப்போம் தான், வருமுன் காப்போம் தடுப்பூசி போட்டுக்கிறது வந்து நல்லதுங்கம்மா.
1: முடிஞ்ச அளவுக்கு அதை அப்புறப்படுத்துறது தான் நல்லது.
0: ஆமாம், முறையாக அப்புறப்படுத்தணும். அது என்னென்னா நீங்கள் நல்லபடியாக நல்ல ஒரு இதை சொன்னீங்க பாயிண்ட்டு, அந்த இறந்த கோழிகளை வந்து பார்த்திங்கன்னா அதாவது நோய்வாய்ப்பட்ட கோழிகளை வந்து தனிமைப்படுத்திடணும். அந்த கோழி நோய்வாய்ப்பட்ட கோழிகளை யார் பராமரிக்கிறாங்களோ அவங்க நல்ல பண்ணைக்கு வரக்கூடாது, நல்ல கோழிகள் இருக்கிற பண்ணைக்கு வந்து வரக்கூடாது. அதே மாதிரி நோய்வாய்ப்பட்ட கோழி வந்து அது மேலப்பட்ட காற்று வந்து நல்ல கோழிகள் மேலே படக்கூடாது. ஸோ காற்றின் போக்கை வச்சும் நீங்கள் வந்து நோய்வாய்ப்பட்ட கோழிகளை வந்து பராமரிக்கணும். இதே மாதிரி தான் புது கோழிகளை கொண்டு வந்தாலையும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோழிகள் இறக்கும் பொழுது வந்தோன்னா ஆழமாக தோண்டி புதைக்கணும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரோட்லேயே பார்ப்போம், கோழிகளை வந்து பார்த்திங்கன்னா இறந்த கோழிகள் அதனுடைய வேஸ்ட்டை வந்து ரோட்லெல்லாம் போட்டிருப்பாங்க, ஆற்றுலெல்லாம் போட்டிருப்பாங்க. அது வந்து மிக தவறான விஷயம். ஸோ நீங்கள் இறந்த கோழிகளை வந்து நிச்சயமாக ஆழமாக வந்து புதைக்கணும். அந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் கல் உப்பு சுண்ணாம்பு எல்லாம் போட்டுட்டு புதைக்கிறது வந்து நல்லதுங்க.
1: சரி, என்னென்னா நம்ம விவசாயிகள் வந்து ரொம்ப நாளாக வளர்த்துட்டோம், இது வேஸ்ட்டாக போகுது அப்படின்றதுக்காக அவங்களே சமைச்சாவது சாப்பிடலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் அதன் மூலமாக நமக்கு எவ்வளோ நோய் பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றத அவங்க அறியாமையும் தான் சொல்லணும் இல்லையா?
0: ஆமாம், நிச்சயமாக இறந்த கோழிகளை சாப்பிட்றது தவிர்க்கணும். ஒருவேளை நோய் பாதிப்பின் துவக்கத்தில் இருந்து அறிவியல் பூர்வமாக பார்த்தீங்கன்னா நோய் பாதித்த கோழிகளை சாப்பிட்றது வந்து நல்லது கிடையாது.
1: நல்லது கிடையாது. சரிங்க சார், அடுத்த நேயரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க ஐயா.
2: கரூர் மாவட்டம் தோட்டம்
0: சொல்லுங்க ஐயா.
2: சார், இப்போ வந்து வெப்ப காலத்தை பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் வந்து வெட்டி கொடுத்துட்டா நோய்கள் காக்காது ஏற்படுத்தி இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க.
0: ஓகே.
2: அதே சமயத்துல வந்து தண்ணி வந்து வந்து அமைச்சி விடுறாங்க, தண்ணி போட்டாலும் வெப்பத்தை தண்ணி நோய் வர.
0: இல்லை, இதுக்கு என்னென்னா வெங்காயத்தோட ஒரு நல்ல மருந்து என்னென்னா நம்மளுடைய மூலிகைகள் வந்து எடுத்துக்கலாம். அதாவது மூலிகை கஷாயம் மாதிரி பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு துளசி வந்து ஒரு 30 கிராமு, வில்வ இலை இருந்ததுன்னா ஒரு 30 கிராமு, கற்பூரவள்ளி வந்து ஒரு 30 கிராமு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதினா இது வந்து ஒரு 30 கிராம். இந்த நாலு இதுவும் வந்து சேர்த்துக்கிட்டு இந்த நாளையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா மிக்சியில் போட்டு வந்து அரைச்சிடணும். ஸோ அரைச்சதை வந்து நல்லா வடிகட்டி அந்த தண்ணி எடுத்து ஒரு 5 லிட்டர் தண்ணியில் கலந்து வந்து பார்த்திங்கன்னா வெயில் நேரத்தில் வைக்கணும். இதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு வந்து நம்ம நாட்டு வெள்ளம், நாட்டு சர்க்கரை இல்லை பனவெல்லம் சேர்த்துக்கிறது வந்து நல்லது. அது வந்து சுவை தரக்கூடியது. இதெல்லாம் கலந்து கொடுத்தீங்கன்னா ஸோ கோழி சாப்பிடும் பொழுது அதற்கு வந்து அந்த வெப்ப தாக்கத்தில் இருக்கிறது வந்து அதை வந்து குறைச்சிக்க முடியும். ஸோ அதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. சில கோழிகள் வந்து தீவன கோளாறு காரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஈரல் வந்து பாதிக்கப்படலாம். இது வந்து பெரிய பண்ணை வச்சுருக்கிறவங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. அதாவது கோழியை அறுத்து பார்த்தா அதனுடைய ஈரல் வந்து கெட்டு போயிருக்கிறது வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலாம், ஒரு 30 கிராம் அளவுக்கு வந்து மஞ்சள், அப்புறம் கரிசலாங்கண்ணி ஒரு 30 கிராமு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி விழுது ஒரு 10 கிராம், அது 30 30, இது ஒரு 10 கிராம் அளவுக்கு கரைச்சி அதை வந்து சுடுதண்ணி ஆற வச்ச சுடுதண்ணியில் வந்து கலந்து கொடுக்கறது வந்து நல்லது. இது எல்லாமே இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா ஒன்றுமே வேணால் 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 20-50 கிராம் அளவுக்கு வந்து வெள்ளம் சேர்த்துங்க. 1 கிராம் சோடா உப்பு, 1 கிராம் உப்பு, இதை வந்து கலந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த நீர் சம்பந்தமான பற்றாக்குறை இதெல்லாம் வந்து சரி செஞ்சிட முடியுங்க ஐயா.
1: சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
3: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை, அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே, எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே, கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே, நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி. எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
4: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி.

0: இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 2610.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: முதுகுவலி, கழுத்துவலி, சயாட்டிகா, மூட்டுவலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
9: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
10: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
9: ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள், என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
11: நேரம் காலை 9:55 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வானலையில் வசந்தம். இன்று எல்லினோ தாக்கத்திலிருந்து கோழிகளை பாதுகாத்தல் நிரலில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் கள்ளக்குறிச்சி சின்னசேலம் ICR வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் MS கண்ணதாசன் அவர்கள். சரி, இப்போ குறிப்பாக இந்த எல்லினோ தாக்கத்தில் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு எவ்வளோ தண்ணி கொடுக்கலாம்? இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெப்ப காலங்களில் வந்து ஓரளவு தண்ணி கொடுப்போம். ஆனால் இந்த சுச்சுவேஷனில் அந்த கோழிகளுக்கு எவ்வளோ தண்ணி கொடுக்கலாம்? அதே மாதிரி இந்த நம்ம கொடுக்குற தண்ணியை வந்து குளிர்ச்சியாக கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதை எப்படி நம்ம குளிர்ச்சியாக வச்சுக்கிறது, அதெல்லாம் சொல்லுங்கள் சார்.
12: நிச்சயமாக மேடம், பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளர்ந்த கோழி அப்படின் போது எவ்வளோ சாப்பிடுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5 கிலோ இடம் இருக்கிற ஒரு கோழி வந்து பார்த்திங்கன்னா 110-120 கிராம் அளவுக்கு வந்து தீவனம் சாப்பிடும் வளர்ந்த கோழி. பொதுவாக நார்மலாக வெப்பம் இல்லாத காலங்களில் வந்து எவ்வளவு தீவனம் எடுக்குதோ அதோட 2 மடங்களை வந்து தண்ணி தேவைப்படும். ஒரு உதாரணமாக ஒரு கோழி 125 கிராம் தீவனம் எடுத்துக்குதுன்னா அதனுடைய 2 மடங்கு அளவுக்கு வந்து தண்ணி குடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே வெப்ப காலங்கள் அதிகமாக இது வந்து 4 மடங்கு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாகும். ஸோ இதை வந்து நம்ம கணக்கிட முடியாது. இப்போ கோழி வளர்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேய்ச்சலில் வளர்க்குறவங்க வந்து எவ்வளோ தீவனம் சாப்பிட்றதுன்றது கணக்கிட முடியாது. அதனால் என்ன பண்ணலான்னா அட்லிபிடம் வாட்டர், அதாவது நிறைய தண்ணி, அது கோழி வந்து 24 மணி நேரமும் தண்ணி குடிக்கக்கூடியதாக வந்து வைக்கணும். குறிப்பாக வெயில் நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கோழி வந்து டக்குன்னு டக்குன்னு போய் தண்ணி குடிக்கிற அதாவது அணுகும் தூரத்தில் இருக்கிற மாதிரி நல்ல நீர்நிலைகளை வந்து வச்சுக்கணும். தட்டில் வைக்கிறது, பிளாஸ்டிக்லாம் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து அந்த உஷ்ணத்தன்மை வந்து இருக்கும். அதனால் நீங்கள் வந்து

0: மண்பாண்டங்களில் வந்து வைக்கலாம், மண் தகடில் வந்து வைக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தண்ணி எங்கே சேகரிக்கிறோன்றதுக்கு தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட்டில் இருக்கிற தண்ணியோ அது மாதிரி பயன்படுத்தாமல் தொட்டியில் இருக்கிற தண்ணியை வந்து பயன்படுத்தலாம். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சில சில இடங்களில் வந்து தொட்டி வந்து வெயிலில் பட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த தொட்டியை சுற்றியோ இல்லை தொட்டியோட மூடி மேலேயோ வந்து பார்த்திங்கன்னா சாக்கை வந்து போத்திட்டு அது மேலே தண்ணி தெளிக்கிறது மூலயமாகவும் வந்து பார்த்திங்கன்னா வெப்பத்தை வந்து குறைக்க முடியும். இல்லாட்டி நேரடியாக வந்து ஆழ்துளை குணாறு கிணறு இல்லாட்டி கிணத்துல இருக்கிற தண்ணிகளை வந்து பயன்படுத்தும் பொழுது ஸோ அதனுடைய தூய்மை வந்து முக்கியம். ஸோ அதோட டெஸ்ட் பண்ணிவிட்டு கொடுக்கறது வந்து நல்லது, ஆழ்துளை குணராக இருந்தாலும் சரி கிணறுகளாக இருந்தாலும் சரி. ஸோ அது மாதிரி வந்து நம்ம வந்து நிச்சயமாக வந்து கொடுக்கலாம். இல்லை இதெல்லாம் வாய்ப்பில்லை அப்படின்னும் போது இருக்கவே இருக்க நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கிற வசதி இருக்கிறவங்க வந்து நல்ல தண்ணீரை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டியாக மாற்றி அந்த ஐஸ் கட்டியை எடுத்து தண்ணியில் கலந்தும் வந்து கொடுக்கலாம். ஸோ இது வந்து சாதாரண தண்ணிக்கு மட்டும் கொடுக்குறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் அளவுக்கு அளவில் வந்து ஒரு 20 கிராம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெல்லமும் ஒரு கிராம் சோடா உப்பும் 1 கிராம் சாதாரண உப்பும் கலந்து கொடுக்கும் பொழுது அதனுடைய அயற்சி வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து குறையும் மேடம்.
1: சரிங்க சார், தண்ணி எந்த அளவுக்கு கொடுக்குறது, அதே மாதிரி நம்ம அந்த கோழிகளுக்கான தீவனம் கொடுக்கறது இதெல்லாம் சொன்னோம், காற்றோட்டம் எல்லாமே சொல்லிட்டோம். இப்போ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கோழிகளோட அந்த கழிவுகளை வந்து நம்ம அப்புறப்படுத்துறது இருக்கு இல்லைங்களாங்க சார், அதை வந்து எப்படிங்க சார் நம்ம செய்யலாம், அது இந்த குறிப்பாக இந்த எல்நினோ காலத்தில்?
0: கோழியோட கழிவுகள் அகற்றுறது பார்க்கும்போது ரெண்டு விஷயமா வந்து பார்க்கலாம். ஒன்று வந்து இந்த புறக்கடையில் வளர்க்குறவங்க, புறக்கடையில் வளர்க்குறவங்க கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா சேகரிக்கிறது, அது காலையில் சாயங்காலம் வந்து பெருக்கி விட்டுறலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாணியை வந்து கரைச்சி, மாட்டு சாணியை வந்து கரைச்சி தெளித்து விடுறது மூலிமா வந்து பண்ணிடலாம். இந்த அல்லன அந்த இந்த இதை எச்சத்தை வந்து கோழியோட கழிவுகளை வந்து பார்த்திங்கன்னா கோழியுடைய இருக்கிற இடத்துலேருந்து தொலைவான தூரத்தில் ஆழமாக தோண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா சேகரிக்கணும். நிறைய பேர் வந்து மண் மேலேயே கொட்டுவாங்க, அதாவது தரைத்தளத்தின் மேலே பூமியின் மேலே கொட்டுவாங்க, அப்படி பண்ணக்கூடாது, தோண்டிட்டு ஆழமாக வந்து கொட்டலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மண்புழு உற்பத்தி கூட வந்து பார்த்தீங்கன்னா கோழியோடைய எச்சத்தை பயன்படுத்தி மண்புழு உர உற்பத்தியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அந்த தொழில்நுட்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிச்சயமாக அதை பயன்படுத்தலாம். அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் ஒரு கொட்டகை வச்சுருக்கிறவங்க அப்படின்போது அந்த தரை பொருட்கள் படுக்கை பொருட்கள் வாங்க, உதாரணத்துக்கு தேங்காய் நார் போட்டிருப்பாங்க, அடுத்தது கள்ளத்தொட்டு இதெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. வெயில் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் நாடு இந்த படுக்கை பொருட்களுடைய உயரம் அதிகமாக அதிகமாக வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 2 அங்குலம் அளவுக்கு இருந்ததுன்னா வந்து போதும், நிறையெல்லாம் வேண்டாம், ஒரு 3 சென்டிமீட்டர்லேருந்து ஒரு 5 சென்டிமீட்டர் அளவுக்கு உயரம் இருந்ததுன்னா வந்து போதும். எதுனா அந்த படுக்கை பொருட்கள் தேங்காய் நாரோ இல்லாட்டி நீங்கள் தொழி இந்த கள்ளத்தொழியை பயன்படுத்தும் பொழுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எச்சம் போடுது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வெயிலுக்கு வந்து உடனடியாக வந்து ஈர்த்துக்கும், அதையும் வந்து நம்ம வந்து முறையாக வந்து அப்புறப்படுத்தணும், ஈரமாயிடுச்சுன்னா அப்புறப்படுத்தணும். ஸோ இதுக்கு வேணால் சுண்ணாம்புத்தூளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே தெளித்து விட்டாலையும் வந்து அதில் வந்து ஓரளவு வந்து சரியாயிடும். படுக்கை பொருளை மாற்றும் போது அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அதை வந்து உரமாக மாற்றிக்கிறது வந்து நல்லதுங்க மேடம்.
1: ஒரு பெரிய தொழில்நுட்பமே இருக்குது, நம்ம அதை பயன்படுத்தணும்னா அதுலேயும் வந்து நமக்கு நிறைய லாபகரமான இதெல்லாம் இருக்கு இல்லைங்களாங்க சார், அந்த உரமாக மாற்றுறது, கழிவுகளை உரமாக மாற்றுறது. சரிங்க சார், இப்போ ஒரு கோழிக்கு அதிகமாக இப்போ மூச்சு இறைக்குது அப்படின்னா நம்ம உடனடியாக என்ன செய்யணும் சார்?
0: ஆக்சுவலாக கோழிக்கு உடனடியாக மூச்சரிக்கிறோம், நம்ம நம்ம என்ன பண்ணணும்னா உடனடியாக ஓடி போய் மெடிக்கல் ஸ்டோரில் மருந்து வாங்கணும்னு நினைப்போம், இல்லை டாக்டர் கூப்பிடணும்னு நினைப்போம். அதை நீங்கள் டாக்டருக்கு தகவல் சொல்லிவிட்டு உடனடியாக வந்து முதலுதவி செய்கிறது தான் முக்கியம். கோழிக்கு வந்து அதிகப்படியாக மூச்சு வாங்குதுன்னா முதல்ல காற்றோட்டமான இடம், ஒரு ஃபேனு கீழே கொண்டு வந்துடலாம், இல்லை வந்து மரத்துக்கீழே கோழி எடுத்துகிட்டு வந்துடலாம், இந்த மாதிரி வந்து பண்ணிடலாம்.
1: மனுஷங்களுக்கு
0: மாதிரி தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி. ஸோ அந்த கொடுக்குற தண்ணி வந்து குளிர்ந்த தண்ணீராக இருக்கணும். அந்த குளிர்ந்த தண்ணி வெறும் தண்ணியாக இல்லாமல் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 லிட்டர் தண்ணியில் 20 கிராம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20-50 கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, 1 கிராம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சலவை சோடா, 1 கிராம் அளவுக்கு உப்பு கலந்து கொடுக்கறது வந்து நல்லது. இதுவும் இல்லை அப்படின்னா இளநீர் கொடுக்குறதுனா வந்து கொடுக்கலாம், பழரசங்கள் கொடுக்குறதுனாலையும் வந்து நிச்சயமாக வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். கோழி கொடுக்கும்போது தெம்பு வரும், நம்மள மாதிரியே தான், நம்ம வந்து எலுமிச்சம் ஜூஸ் குடித்தோம்னா உடனே தெம்பாக வர மாதிரி தான் கோழிகளுக்கும். ஸோ அது மாதிரி ஆசுவாசப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டாக்டரை அழைச்சி அவருடைய ஆலோசனை எலக்ட்ரோலைட்லாம் இருக்குது, எலக்ட்ரோலைட் பவுடர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா மெடிக்கல்ஸ்லையும் இருக்கும், மனிதர்களுக்கு பயன்படுத்துறது கூட கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி பயன்படுத்தலாம். ஆனால் இது எல்லாமே கிராமத்தில் இருக்கிறவங்களா இருந்ததுன்னா சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா இளநீர் கொடுக்கறது மூலிமாவோ இல்லை உப்பு வெள்ளக்கரைசல் கொடுக்கறது மூலிமா வந்து சரி பண்ணிடலாம். பெரிய பண்ணையாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த பொருட்களை வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோலைட் இது மாதிரியான பொருட்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த சின்ன பண்ணையாளர்களுக்கு வந்து கொடுத்து உதவுங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாங்க முடியாத பட்சத்தில் கொடுத்து உதவுங்க. ஸோ அவங்க பயன்படுத்திக்கிட்டோம், சிறிய பணியாளர்கள் வந்து ஒன்றா சேர்ந்து கூட வாங்கிக்கலாம், வாங்கி பயன்படுத்திக்கலாம் மேடம்.
1: சரிங்க சார், நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். நிறைவாக இப்போ நம்ம விவசாயிகளுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த எல்நினோ காலத்தில் அந்த கோழிகள்லாம் வந்து பாதிப்படையாமல் இருக்க நம்ம எந்த மாதிரி முன்னேற்பாடுகள் வந்து செஞ்சுக்கலாங்க சார்?
0: சிம்பிளாக சொல்கிறதுனா கோழியும் நாமளும் ஒன்று அப்படின்னு நினச்சிட்டோம், மனிதர்களுக்கு என்னவோ அதுதான் கோழிகளுக்குன்னு நினச்சிட்டு மெயினாக காற்றோட்டம் கொடுக்கணும், குளிர்ந்த சுகாதாரமான நீர், அடுத்து வந்து தீவனம். ஸோ இந்த தீவனம் கொடுக்கறதுல வந்து பார்த்திங்கன்னா வெயில்

0: நேரங்களில் தீவனம் கொடுக்காமல் காலையில் பாதி அளவு தீவனமும் சாயங்காலத்தில் பாதி அளவு தீவனமும் கொடுத்துட்டு இந்த வெயில் நேரங்களில் வந்து குளிர்ந்த நீர் அப்புறம் வந்து பசுந்தீவனம் அசோலா இது மாதிரியான பசுந்தீவனங்களை கொடுக்கறது வந்து நல்லது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உண்ணி பிரச்சனைகள் இருக்கும், ஸோ அதனால் வந்து உண்ணி மருந்துகள் வந்து அடிக்கணும். அடுத்தது வந்து ஏற்கனவே விவசாயிகள் சொன்ன மாதிரி அம்மை கொக்குண வாய்ப்பு இருக்குது, அதற்கான தடுப்பூசிகள் வந்து நிச்சயமாக வந்து போடணும். குறிப்பாக வந்து எந்த நேரமும் வந்து கால்நடை மருத்துவனுடைய தொடர்பு பல்கலைக்கழகத்தோட தொடர்பில் இருக்கணும், தெரிஞ்சுக்கிட்ட தவிர மற்ற விவசாயிகளுக்கும் வந்து பகிர்ந்து கொள்ளணும். இதனால் ஒட்டுமொத்த கோழி இனத்தையும் வந்து நம்ம பாதுகாக்க முடியும், எள்ளு நோவையும் வந்து நம்ம நல்ல முறையில் சமாளிக்க முடியும் என்று விவசாயிகள் கோழி வளர்க்கும் விவசாயிகள் அனைவருக்கும் தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றிங்க சார். இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் பங்கேற்று குறிப்பாக அந்த எல்லினோ தாக்கம் மட்டும் இல்லாமல் இயல்பாகவே கோழிகளுக்கு எந்த மாதிரியான நோய் தாக்குதல் வரும், கோழிக்கு கொட்டகை எப்படி அமைக்கிறது, அந்த கழிவுகளை எப்படி அப்புறப்படுத்துறது, இந்த மாதிரியான நிறைய தகவல்களை சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இந்த எல்லினோ தாக்கத்தை நம்ம சமாளிக்க எந்த மாதிரியான முன்னேற்பாடுகள் செய்யலாம் அப்படின்றதையும் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் பங்கேற்று நிறைய தகவல்களை சொன்னீங்க, நன்றிங்க சார்.
0: நன்றிங்க மேடம், தேங்க்யூ.
1: நேர்களை, நிறைவுக்கு வருகிறது இன்றைய வானொலியில் வசந்தம். இன்று எல்நினோ தாக்கத்திலிருந்து கோழிகளை பாதுகாத்தல் நேரலில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை வழங்கினார் கள்ளக்குறிச்சி சின்னசேலம் ICR வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் மற்றும் முதன்மை விஞ்ஞானி டாக்டர் MS கண்ணதாசன் அவர்கள். இதுவரை கேட்டு ரசித்தோம்
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, மக்கள் மனம் கவர்ந்த கைராசி நிறுவனம்.
1: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
3: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
4: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில், தர்மபுரி.
3: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
5: சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்கிறார்களே, சுவர் இல்லை என்றால் சித்திரம் வரைய முடியாதா? சுவர் இல்லாமல், தாள்கள் இல்லாமல், வண்ணங்கள் இல்லாமல், பிரஷ் பேனா இல்லாமல் மனதிலேயே ஓவியங்கள் வரைய முடியாதா? நண்பர் புகழ்மதி கேட்டார். சுவர் என்பதும் தாள் என்பதும் அடிப்படைகள். எப்படி அஸ்திவாரம் இல்லாமல் வீடு கட்ட முடியாதோ, வீடு இல்லாமல் மனிதர்கள் வாழ முடியாதோ, அதுபோல்தான் இதுவும். எதற்கும் அமைப்பு ரீதியான ஓர் அடிப்படை இருந்தால்தான் அந்த பின்னணியில்தான் எதையுமே உருவாக்க முடியும் என்றேன். நண்பர் புகழ்மதி தலையை சொரிந்து கொண்டு புரியவில்லை என்பது போல் பாவனை செய்தார். ஒரு நிறுவனம் என்றால் அதில் வேலை செய்ய அலுவலக கட்டடம் தேவை. பள்ளி என்றால் மாணவர்கள் சென்று கல்வி கற்க ஒரு கட்டடம் தேவை. வழிபாடு செய்ய வேண்டுமென்றால் கோயிலோ மசூதியோ தேவாலயமோ தேவை. இப்படி அடுக்கிக் கொண்டே நான் சொல்ல இடைமறித்தார் நண்பர் புகழ்மதி. கட்டடங்கள் இல்லை என்றால் அலுவலகமே இயங்காதா? கட்டடங்கள் இல்லை என்றால் கல்வியே வளராதா? கட்டட அமைப்பு இல்லை என்றால் பக்தி செழிக்காதா? அப்படியென்றால் கட்டடம்தான் அலுவலகமா? அதிலுள்ள மனிதர்கள் இல்லையா? கட்டடம்தான் கல்வியா? படிப்பு கிடையாதா? கோயிலோ மசூதியோ தேவாலயமோ அங்கும் கட்டடம்தான் பக்தியா? கடவுள் எங்கும் இருக்கிறார் என்றால் இவையெல்லாம் எதற்கு? அடுக்கிய கேள்விகளில் என்னை அசர வைத்து விட்டார் நண்பர் புகழ்மதி. எதுவும் இல்லை என்றாலும் எதனையும் வளர்த்து விடலாம் சிந்தனைகள் மூலமாக. ஆனால் அமைப்பு என்பது இல்லாமல் போய்விடும். புள்ளிகள் இல்லாமல் கோலமிட முடியாது. வரைபடங்கள் இல்லாமல் கட்டடம் எழுப்ப முடியாது. கடவுள் எங்கும் இருந்தாலும் அவருக்கென ஓர் இடம் எழுப்பி வழிபட்டால்தான் நமக்குள் அமைப்பியல் ரீதியான ஓர் ஒழுங்கு உண்டாகும் என்றே நான். தியானம் மூலமாக கூட வழிபாடு நிகழ்த்தலாம் என்றாலும் அதற்கும் சில முன்னேற்பாடுகள் தேவை. எங்கோ படித்த ஒரு கதை நினைவுக்கு வருகிறது. ஒரு குருவிடம் ஒருவர் சென்று கேட்டார், வீட்டில் பறவைகள் வளர்க்க வேண்டும், அவற்றை வளர்க்க கூண்டுகள் அவசியமா? கூண்டு என்பது ஓர் அடிப்படை தேவை. கூண்டினை ஏற்பாடு செய்தால்தான் பறவைகளை அங்கே வரவழைக்க முடியும் என்றார் குரு. வெறும் கூண்டு பறவைகளை வரவழைத்து விடுமா? குருவிடம் கேட்டார் சீடர். முதலில் ஒரு வெறும் கூண்டை வாங்கி வீட்டில் வை,

0: கொஞ்ச நாள் கழித்து என்னிடம் வா என்றார் குரு. சீடர் வீட்டில் வெறும் கூண்டை வாங்கி வைத்தார். வீட்டிற்கு வருகின்ற நண்பர்களும் உறவினர்களும், கூண்டு அழகாக இருக்கிறதே, இதிலிருந்த பறவைகள் எங்கே, பறந்து போய்விட்டனவா என்று நாள்தோறும் விசாரிக்கத் தொடங்கிவிட்டனர். நாளடைவில் அவர்களின் நச்சரிப்பு தாங்க முடியாமல் பறவைகளை வாங்கி கூண்டில் வைத்து வளர்க்க தொடங்கிவிட்டார் சீடர். கேள்விப்பட்ட குரு சொன்னார், எதற்கும் கூண்டு அவசியம், பறவைகள் தாமாக வந்துவிடும். ஆம் நேயர்களே, எதற்கும் ஓர் அடிப்படை அமைப்பு தேவை. கல்வி வளர்க்க, பக்தி வளர்க்க, தியானம் வளர்க்க, குடும்பம் நடத்த, அலுவலகம் இயக்க, எல்லாவற்றிற்கும் அடிப்படைகளை அமைத்து கொண்டால் போதும், எல்லாவற்றிலும் வெற்றி காணலாம். நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

0: நேர்கள் கேட்கவிருப்பது சேலம் மற்றும் திருச்சி மங்கலன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்கலன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, மக்கள் மனம் கவர்ந்த கைராசி நிறுவனம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல் இடம்பெறுவதற்கு 0 43 42 24 40 30 என்ற நம் நிலைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம், உங்கள் ஊர் ஆகியவற்றை உங்கள் குரலில் பதிவு செய்து அனுப்புங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கைராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: அதெல்லாம்
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: நேர்களை நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இடம்பெறும் முதல் பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: பண்பலைக்கு வணக்கம். என்னுடைய பெயர் செல்வராஜ். நான் பனைக்குளத்துலேருந்து பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் புதிய பாதை பாடல் வந்து பச்செப்புள்ள ஆடுச்சுன்னா பாட்டு பாடலை என்ற சாங். நன்றி, வணக்கம்.

0: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
1: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
0: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. BE, BTech அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி,
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி.

0: சித்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: 10:16 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். நேர்களை, நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
2: தர்மபுரி பண்பலை நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். அஞ்சட்டி வட்டம் பனையூரிலிருந்து நாகம்மா. படம் தவசி, பாடல் தந்தன தந்தன தை மாசம் என்ற பாடலை ஒளிபரப்பவும். நன்றி.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: முழங்கால வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
8: 10:22 நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
9: தர்மபுரி வானொலி எஃப்எம் நிலையத்திற்கு வணக்கம். தர்மபுரி மாவட்டம் இண்டூர் அருகே போயத்திரு தலவாயலி எம் ராஜ்குமார் ஜோதி படம் எஜமான் பாடல் ஒரு நாலு முனை மரவாத சாங் அனைவருக்காகவும் நன்றி, வணக்கம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் தன்கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் கோ.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுல ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சாரதா காலேஜ் ரோட், ஃபேர்லாண்ட், சேலம்.
5: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரிவர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்தர் ரோடு, சேலம்.
6: நேயர்கள் இதுவரை கேட்டது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, மக்கள் மனம் கவர்ந்த கைராசி நிறுவனம். நேரம் காலை 10:30. நேர்களையது உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
7: ரமேஷ், ஜோதிலட்சுமி, குட்டப்பட்டியிலிருந்து பேசுறோம். படம் மர்மலட்சி பாடல் நன்றி சொல்ல உனக்கு வார்த்தைகள் எனக்கு போடவும்.
8: நன்றி சொல்ல.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
4: நேரம் காலை 10:36. நேர்களே, இன்று முற்பகல் 11:05. பொறியியல் படிப்புகள் அவை வழங்கும் வேலை

0: வாய்ப்புகள் குறித்து நேரலையில் விளக்கமளிக்கிறார் மேச்சேரி காவேரி பொறியியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் வி துரைசாமி அவர்கள். நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: ஐயா வணக்கம். கே சதீஷ்குமார், குண்டலப்பட்டி. படம் அருணாசலம், பாடல் அதாண்டா இதாண்டா.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: 10:43 நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
2: நான் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் பெரியஸ்வர கிராமத்தில் சீனிவாசன். எனக்கு பிடித்த பாடல் காதல் வெண்ணிலா வானத்து போல படத்திலிருந்து.

0: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
1: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
2: அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. BE, BTECH அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641, தொடர்புக்கு 9865754222.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பத்து மணி 48 நிமிடம். இது உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில். நிரலை நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
2: சேலம் மாவட்டம் மேட்டுவட்டம் பெரியசோரை கிராமத்திலிருந்து மயில்சாமி பேசுகிறேங்க. புவே உனக்காக படத்திலேருந்து ஆனந்தம் ஆனந்தம் பாடும்.

0: வர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா. ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
0: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
6: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
7: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
6: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
7: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
8: 10:55 நிகழ்ச்சியின் நிறைவு பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
9: அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். பெயர் தீபிகா. ஊர் பெண்ணாகரம். படம் காதலர் தினம். பாடல் ரோஜா ரோஜா. அனைவருக்காகவும் வழங்கவும் நன்றி.

நேர்களே, ஒழிக்கின்ற இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது. உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இனி கேட்கலாம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.

கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம இன்னைக்கு கேட்க போகிறது ரெண்டு விதமான டிஷஸ் அப்படின்னே சொல்லலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது இனிப்பு வகை, திணை கதம்ப இனிப்பு. இதுதான் இன்றைக்கி வந்து நிகழ்ச்சியில் முதலாவதாக சொல்ல போகிறேன். கேட்டுட்ருக்கிற நீங்கள் நோட்டு பெண்ணாக எடுத்து வச்சுக்கிங்க நோட் பண்ணுறதுக்காக. இந்த திணை கதம்ப இனிப்பு செய்கிறதுக்கு திணை மாவு ஒரு 350 கிராம், அரிசி மாவு 50 கிராம், வெல்லம் ஒரு 400 கிராம், பால் ஒரு 1/2 லிட்டர், ஏலக்காய் தூள் தேவையான அளவு, நெய் வந்து ஒரு 150 மில்லிகிராம் எடுத்துக்கோங்க. இதை எப்படி செய்யலாம்? முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, அதில் நெய் தவிர மற்ற எல்லா பொருட்களையும், அதாவது திணை மாவு, அரிசி மாவு, வெல்லம், பால், ஏலக்காய் தூள், முதல்ல திணை மாவும் அரிசி மாவும் போட்டுட்டு நல்லா கலந்துக்குங்க. அது கூட வெல்லத்தை நல்லா பொடியாக்கி கலந்துக்கிட்டு அதில் பாலை ஊற்றுங்க. பாலை ஊற்றி நல்லா பிசைஞ்சு ஏலக்காய் தூள் லைட்டாக அது மேலே தூவினீங்க அப்படின்னா இப்போது தோசை பதத்துக்கு அந்த மாவை வந்து நல்லா கலக்கிக்கணும். இப்போ அடுத்து அடி கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் நெய் போட்டு நெய் நல்லா உருகி வந்த பின்னாடி இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த தோசை மாவு பதத்தில் திணை மாவு, அரிசி மாவு, வெல்லம், பால், ஏலக்காய் தூள் இதெல்லாம் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அடி கனமான பாத்திரத்தில் நெய்யை உருக்கி அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுகிட்டே வாங்க. இப்போது அதை நல்லா அல்வா பதத்தில் நல்லா கிண்டிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து வரும். அவ்வளோதாங்க. கீழே இறக்கி வச்சுட்டு சூடு ஆறுறதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய சூட்லேயோ எடுத்து வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைகளும் பெரியவங்களும் ரொம்ப அருமையாக விரும்பி சாப்பிடுவாங்க. சுவையாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும் இந்த திணை கதம்ப இனிப்பு. என்ன நேயர்களே, கேட்டிங்களா திணை கதம்ப இனிப்பு எப்படி செய்யறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு மீண்டும் உங்கள் நினைவிற்காக என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன். திணை மாவு 350 கிராமு, அரிசி மாவு 50 கிராம், வெல்லம் 400 கிராம், பால் 1/2 லிட்டர், ஏலக்காய் தூள் சுவைக்காக, நெய் 150 மில்லிகிராம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, சுவையாக இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்கக்கூடியது இதுவும் ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு தான், சீஸ் கட்லெட். சீஸ் கட்லெட் செய்யறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத பார்க்கலாம். சீஸ் தேவையான அளவு, நெய் 50 கிராம், பச்சை மிளகாய் 3 நன்கு நறுக்கியது, மிளகாய் தூள் 1 ஸ்பூன், சின்ன வெங்காயம் 20, காய்ச்சிய பால் 100 மில்லி இருந்தால் போதும், அப்புறமா ரஸ்க் தூள். சீஸ் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், இந்த பாலாடை இருக்கு இல்லைங்களா, அது கெட்டியான பதத்தில் கிடைக்கும். அதை நல்லா கேரட் துருவுற அந்த துருவலில் நல்லா துருவி வச்சுக்கிங்க. நெய் வந்து 50 கிராம், பச்சை மிளகாய் 3 நல்லா நைஸாக நறுக்கிக்கிங்க, மிளகாய் தூள் 1 ஸ்பூன், சின்ன வெங்காயம் 20 நைஸாக நறுக்கிக்கிங்க. இப்போ என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்துட்டோம், இது எப்படி செய்கிறது அப்படின்றது கேட்கலாம். ஒரு இரும்பு சட்டியில் கொஞ்சம் நெய் ஊற்றி அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா போட்டு வதக்கணும். அதுக்கப்புறமா காய்ச்சின பாலை, அதாவது நமக்கு எவ்வளோ தேவையோ 1/4 லிட்டர் பால் இல்லைன்னா 100 மில்லி பால் போதும், நல்லா அதில் ஊற்றிட்டு டம்ளர் தண்ணீரை நல்லா ஊற்றி வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி லைட்டாக மிளகாய்த்தூள் உப்பு போட்டு மீதியை நெய் அது மேலேயே ஊற்றி சட்டியில் ஒட்டாமல் நல்லா கிண்டி எடுத்து வச்சுக்கிங்க. இப்போ 10

0: நிமிஷம் ஆறட்டும். இப்போது அதில் சீஸ் போட்டு மல்லி தலையை நல்லா நைஸாக நறுக்கி போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இந்த கலவையை எடுத்துக்கிட்டு ஒரு 5 மணி நேரம் நல்லா ஒரு ஈர துணியில் கட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா, இப்போது கார்ன்ஃப்ளவரை எடுத்து அதில் நல்லா பிசைஞ்சி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது இந்த கிறிஸ்பியாக, அதாவது மொறு மொறுன்னு வரத்துக்காக இந்த ரஸ்க் தூள் இருக்கு இல்லையா, அதில் நல்லா கொஞ்சம் வடை மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தீங்கன்னா சுவையான சீஸ் கட்லட் ரெடி. என்னங்க, சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்ததா? மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னும் சுவையான ஆரோக்கியமான ஒரு உணவு பதார்த்தத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அறிவிப்பாளன் பிரதீப்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிய முற்பகல் வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர முற்பகல் 11:08. இது அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் வானமே எல்லை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
6: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மாயந்த ரோடு, சேலம்.
7: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் வானமே இல்லை. இன்றைய நிகழ்ச்சியில் பொறியியல் படிப்புகள், அவை வழங்கும் வேலை வாய்ப்புகள். நேரலில் பங்கேற்கிறார் மேச்சேரி காவிரி பொறியியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் வி துரைசாமி அவர்கள் மற்றும் கணினி மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை தலைவர் எம் பாலமுருகன் அவர்கள். நேர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவுபெறலாம். அறிமுக நேர்கள் 0434342 என்ற முன்னிப்பினோடு 244-0330 மற்ற 9-8-6-8-1-1-0-2-5 மற்ற நேர்கள் 0434342 என்ற முன்னிப்பினோடு 244-0-3-1 மற்ற 9-8-6-6-5-2-0-2-5 இந்த எண்கள் அழைக்கலாம். வணக்கம் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பொறியியல் கல்விகளுக்கான கவுன்சிலிங் 3rd கவுன்சிலிங் வந்து போயிட்டுருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் அதை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். இந்த பொறியியல் படிப்புகள்லாம் வந்து என்னென்ன இருக்குது, அது வழங்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் வந்து எந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்ற தகவலை தான் நம்ம நேயர்களுக்கு சொல்ல போகிறோம். சொல்லுங்கள் சார், இப்போது நம்ம இந்த பொறியியல் படிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சது IEEE, ECE, மெக்கானிக்கல் இந்த மாதிரி வந்து சிவில் இப்படி தான் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இது தவிர இன்னும் என்னென்ன படிப்புகள்லாம் இருக்குது அப்படின்றத சொல்லிடலாம் சார் நேயர்களுக்கு.
1: நம்ம பொறியியல் கல்லூரி பொறியியல் படிப்புகளை பொறுத்த வரைக்கும் நிறைய பாடத்திட்டங்கள்லாம் இருக்குது. இப்போது சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, இதெல்லாம் வந்து நம்ம ஒரு கோர் இன்ஜினியரிங் துறையில் நம்ம சேர்த்துறோம். அதை தாண்டி நமக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே வந்து நிறைய பாடத்திட்டங்கள்லாம் இருக்குது. இப்போது நம்ம சைபர் செக்யூரிட்டி, ஏஐடிஎஸ்ஸு, மெஷின் லேர்னிங் அந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் நிறையா அந்த துறை சார்ந்த கம்ப்யூட்டர் துறையை சார்ந்தே நிறையா இருக்குது. ஸோ அந்த துறையெல்லாம் வந்து நேயர்கள்லாம் வந்து நம்ம மாணவர்கள்லாம் வந்து தேர்ந்தெடுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறையா நம்ம பயோமெடிக்கலு, கெமிக்கல் இன்ஜினியரிங்கு, அதே மாதிரி ஃபார்மஸ்டிக்கல் இன்ஜினியரிங், அது போன்ற நம்மளுடைய ஹெல்த் கேர் சம்மந்தப்பட்ட துறைகளும் இருக்குது. ஸோ மாணவர்களுக்கு வந்து இப்போ பொறியியலை பொறுத்த வரைக்கும்

0: நிறைய பாடத்திட்டங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை நம்ம ஒவ்வொரு கல்லூரிகளையும் நம்ம என்னென்ன பாடத்திட்டங்கள் இருக்குங்கிறத ஒரு தகவலை சேகரித்து அதுக்கு பின்னால் அவங்க வந்து அந்த கல்லூரியோட தரத்தையும் சேகரித்து நம்ம சூஸ் பண்ணாங்கன்னா எந்த ஒரு அவங்களுடைய செலெக்ஷனில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் செய்ய முடியும்.
1: பொதுவாக நம்ம செலக்ட் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டையும் தாண்டி இப்போ இந்த கல்லூரி தான் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும் இல்லைங்களாங்க சார்? அப்போ அவங்க வந்து எந்த மாதிரி வந்து டிபார்ட்மெண்ட்டையும் சரி ஒரு காலேஜையும் வந்து தேர்வு செய்யணும் அப்படின்னா எதெல்லாம் நம்ம யோசித்து தேர்வு செய்யலாம்?
0: இப்போ நம்ம ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கணும்னா இப்போ நம்ம வந்து ஈஸியாக எல்லாத்தினாலையும் பண்ண முடியுது, அந்த கல்லூரியில் வந்து நேக் அந்தஸ்து இருக்குதா அப்படிங்கிறத வந்து அவங்க முதல்ல பார்க்கலாம். அந்த நேக் அந்தஸ்தில் என்ன கிரேடு இருக்குது, இப்போது நம்ம வந்து பி இருக்கும், அதே மாதிரி ஏ கிரேடு இருக்கும், அந்த கிரேட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ ப்ளஸ்ஸு A++ என்ற தரங்களும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெறும் நேக் மட்டுமே இருக்கா, இல்லை அந்த கல்லூரி வந்து அதை தாண்டி அக்ரிடேஷன், அதாவது வந்து நம்ம NBA அக்ரிடேஷன் போயிருக்காங்களா, அது மட்டும் இல்லாமல் அந்த கல்லூரி வந்து ஒரு அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் அச்சீவ் ஆகியிருக்கா, அதை பார்த்துட்டு அவங்க வந்து நம்ம கல்லூரியை தேர்ந்தெடுக்கலாம். ஏன் அதை நம்ம வந்து பார்க்கணுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு அங்கீகாரம் வந்து அந்த கல்லூரிக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா அது வந்து ஒரு ஆட்டானமஸுங்கிறது வந்து இருக்கணும் அப்படின்னா அது நேக் வந்து தரத்தை பெற்றிருக்கணும். ஸோ அந்த தரத்தை பெறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து நம்ம ஒரு அக்ரிடேஷன் கவுன்சில் வந்து அதை நம்ம ஆய்வு செஞ்சு அதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ஃபேக்கல்ட்டி, அதோடைய டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்ஸு, ஸ்கில் டெவலப்மெண்ட்டு போன்ற எல்லா துறையும் நம்ம அவங்க செக் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து அதுக்கு அந்தஸ்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து ஏற்கனவே ஒரு அங்கீகாரம் பெற்றதுனால நம்ம அதை வந்து சான்றாக எடுத்துக்கிட்டு நம்ம தைரியமாக நம்ம வந்து அந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்கலாம்.
1: சரிங்க சார், இப்போ நேக்கு அது இல்லாமல் அட்டானமஸ் இது ரெண்டையும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இதை தாண்டி வேறு ஒரு கல்லூரியை நம்ம தேர்வு செய்யணும் அப்படின்னா அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் நம்ம பார்க்கலாம் சார்?
0: இன்னும் அதை தாண்டி நம்ம இதை தவிர NIRF ரேங்கிங்கிறது ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவலில் நம்ம வந்து கல்லூரி எந்த இதில் இருக்குது, அதில் வந்து எந்த ரேஞ்சில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்து நம்ம வந்து கல்லூரியை தேர்ந்தெடுக்கலாம். ஸோ அது வந்து அவங்களுக்கு இன்னும் அனைத்து மற்ற ஒரு இதுவாக இருக்கும்.
1: சரிங்க சார், இப்போ வந்து இன்றைக்கி வந்து இந்த தேர்ட் கவுன்சிலிங் நடந்துட்டுருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
0: இப்போது நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் இந்த கவுன்சிலிங்கில் வந்து இப்போ மூன்றாவது சுற்று நடந்துகிட்ருக்குது. இப்போ இந்த மூன்றாவது சுற்றில் இன்றைக்கி தான் வந்து நம்மளுடைய கடைசி நாள், நம்ம சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு உண்டான கடைசி நாள். ஸோ இதில் நம்ம இன்றைக்கி வந்து நம்ம சாய்ஸஸ் எல்லாம் நம்ம ஃபைனலைஸ் பண்ணி அதில் நமக்கு தேர்ந்தெடுத்த கோர்ஸு, நம்ம தேர்ந்தெடுத்த கல்லூரி இருக்குதாங்கிறத வந்து நம்ம ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம சாய்ஸ் லாக் பண்ணிடணும். சாய்ஸ் லாக் பண்ணிட்டிங்கன்னா அதை வந்து எக்காரணத்தை கொண்டு மறுபடியும் அதை மாற்ற முடியாது. ஸோ ஒரு முறைக்கு ரெண்டு முறை நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி என்னென்ன கோர்சஸ் இருக்குது, என்னென்ன கல்லூரிகள் இருக்குது, இதெல்லாம் வந்து அந்த கல்லூரியில் நம்ம விருப்பப்பட்ட கோர்ஸ் இருக்குதா. ஏன்னா இப்போது உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்து வேகன்சி பொசிஷனை பார்க்க முடியும். இப்போ எல்லாமே எல்லா கல்லூரியிலையும் அந்த வேகன்சி பொசிஷன்ஸை டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த கல்லூரியில் போய்ட்டு சர்ச் பண்ணி நீங்கள் என்ன வேகன்சி, நம்ம கேட்குற கோர்ஸு நமக்கு கம்யூனிட்டியில் அந்த வேகன்சி இருக்குதாங்கிறத முதல்ல செக் பண்ணிக்கங்க. நிறைய மாணவர்கள் அதை பார்க்குறதே இல்லை. நமக்கு விருப்பப்பட்ட கல்லூரி, விருப்பப்பட்ட கோர்சஸ்ஸு அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம ஃபில் பண்ணுறோமே தவிர அதில் எத்தனை சாய்ஸஸ் போட்டாலுமே எவ்வளோ சாய்ஸஸ் வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம அதில் நமக்கு தேவையான சாய்ஸஸ் மட்டும் சூஸ் பண்ணி அதில் வேகன்சி பொசிஷன் இருக்கா. ஒருவேளை சப்போஸ் நமக்கு வந்து ஒரு இசி துறையை தேர்ந்தெடுக்கிற மாணவருக்கு வந்து அந்த துறையில் வேகன்சி இல்லைன்னா அந்த கல்லூரி அவருக்கு விருப்பப்படுறாருன்னா நமக்கு அதுக்கு மாறுதலாக நம்ம வந்து IEEE வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். இது எல்லாமே ஒரு அலைடு கோர்சஸ் தான். அதே மாதிரி ஒரு சிவில் துறையை தேர்ந்தெடுக்கிறவங்க அக்ரிகல்ச்சர் துறையை தேர்ந்தெடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வேகன்சி பொசிஷனை வந்து நம்ம ஓப்பன் கேட்டகிரியிலையும் நம்ம அந்த கம்யூனிட்டி கேட்டகிரியிலையும் இருக்குதான்னு பார்த்துட்டு தான் அந்த சாய்ஸஸ் போடணும். ஆனால் இந்த மூன்றாவது சுற்றுங்கிறது வந்து அதிக மாணவர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு சுற்று. அதாவது மேலேயும் 100,000 மேலே நம்ம மாணவர்கள் இந்த இதில் வந்து பங்கேற்பாங்க. ஸோ அப்படி பங்கேற்கிறப்ப நமக்கு வந்து அந்த செலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணுக்காக தான் நம்ம அந்த சாய்ஸஸ் எல்லாம் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி அது நம்ம எடுத்து கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணணும். நம்ம ஒரு சென்ட்ரல்லையோ இல்லை வேறு ஏதோ இடத்துல கொடுத்தோம் அப்படின்னா அவங்க இருக்கிற சாய்ஸஸ் மினிமமாக போட்டுட்டு லாக் பண்ணிவிடுவாங்க. அப்போ நமக்கு அந்த கோர்சஸ் கிடைக்காது.

0: கிடைக்காத பட்சத்தில் என்னென்னா, ஒரு முதல் பட்டதாரி மாணவனாக இருக்கார் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் கோட்டாவில் செலக்ட் பண்ணி வந்தால் தான் அந்த ஸ்காலர்ஷிப் பெனிஃபிட் கிடைக்கும். அப்போ அந்த ஸ்காலர்ஷிப் பெனிஃபிட்டை வந்து சில டைம்ஸில் எனக்கு வேண்டாம், நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்துக்கிறோன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து அந்த ஸ்காலர்ஷிப் பெனிஃபிட்டே கிடைக்காது. ஸோ அதனால் மாணவர்கள் வந்து முதல் பட்டதாரி மாணவர்கள் எல்லாம் வந்து கரெக்டான நம்ம சாய்ஸஸ் போட்டு கவர்மெண்ட் கோட்டாவில் நம்ம அலாட் ஆகி வந்தால் மட்டும்தான் அந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து நம்ம முழுசாக பயன்படுத்த முடியும். ஸோ அதை விட்டுட்டாங்க அப்படின்னா, தவற விட்டுட்டாங்கன்னா நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்கிறப்ப நம்ம எந்த ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்காது.
1: சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு. அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் வானமே இல்லை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு.
2: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சாரதா காலேஜ் ரோட், ஃபேர்லாண்ட், சேலம்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
10: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
9: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
10: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
9: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
11: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
12: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறத பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
1: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: கல்யாணத்துல கவனிச்சியா?
4: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
5: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட

0: 92.5% தரத்துல தான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
5: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
4: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
5: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
7: நேரம் முற்பகல் 11:23 கேட்டிருக்கும். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வானமே இல்லை. இன்று பொறியியல் படிப்புகள் அவை வழங்கும் வேலை வாய்ப்புகள் நேரலில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மேச்சேரி காவிரி பொறியியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் வி துரைசாமி அவர்கள், கணினி மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை தலைவர் எம் பாலமுருகன் ஆகியோர். சார் சொல்லுங்க சார், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் கவுன்சிலிங் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க இல்லையா, இதுக்கான ரிசல்ட் எப்போ வரும், இப்போ அவங்க எப்போ போய் காலேஜில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற தகவலாம் சொல்லுங்க சார்.
8: வணக்கம்மா. இப்போ நம்ம இந்த 3வது சுற்றுல பார்த்தீங்க அப்படின்னா 17-19 வரைக்கும், அதாவது இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் நம்மளுடைய சாய்ஸ் பில்லிங்கை நம்ம பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம லாக் பண்ணிக்கணும். ஸோ லாக் பண்ணுறப்போ நமக்கு வந்து எந்த நம்பரில் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பரில் ஓடிபி வரும். அந்த ஓடிபியை பேஸ் பண்ணி நம்ம வந்து சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு தான் நம்ம முன்னால் சொன்ன மாதிரி என்னென்ன கோர்ஸஸ் தேர்ந்தெடுக்கணும், வேகன்சி பொசிஷனை பார்க்கணும். அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு 5 பாடத்துறையை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா இதில் ஒரு வாய்ப்பு இருக்கும். ஒரு முதல் சுற்று நீங்கள் 3வது சுற்றில் ஒரு அலாட்மெண்ட் கிடைக்கும். பின்னால் வந்து நீங்கள் அப்வேர்டு மூவ்மெண்ட்டுக்கு ஆப்ட் பண்ணலாம். அதாவது அப்வேர்டு மூவ்மெண்ட்டுனா இப்போ நான் இங்கே ஒரு 4வது சாய்ஸ் வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மேலே 3வது சாய்ஸ் வந்து நமக்கு கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ அந்த 3வது சாய்ஸுக்கு வந்து நீங்கள் ஆப்ட் பண்ணுறதுக்கு அப்வேர்டு மூவ்மெண்ட்டு நம்ம கொடுக்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னா, என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சாய்ஸஸ் போடுறப்ப ப்ரியாரிட்டிஸ் பண்ணணும். முதல் சாய்ஸ் எது, நம்ம விருப்பப்படுறதுலையே முதல் ஒரு கல்லூரியிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் இருக்கும். ஸோ அதில் நமக்கு எதெல்லாம் விருப்பப்படுற கோர்சஸை நம்ம வந்து முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது இன்னொரு கல்லூரியில் வந்து நமக்கு விருப்பப்படுற கோர்சஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சாய்ஸஸ் எப்படி வேணாலும் நம்ம வந்து லாக் பண்ணலாம். அதாவது வந்து ஒரு காலேஜ், அது ஒரு கோர்ஸு, இந்த ரெண்டையும் மேப் பண்ணி ஒரு சாய்ஸாக வரும். ஸோ இப்போ நீங்கள் முதல்ல வந்து ஒரு கல்லூரியில் ஒரு சிவில் துறையை தேர்ந்தெடுக்கிறீங்க, ரெண்டாவது வந்து இன்னொரு கல்லூரியில் மெக்கானிக்கல் துறையை தேர்ந்தெடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம சாய்ஸஸ் பண்ணலாம். இப்போ ஒரு சிலரெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே கல்லூரியில் நம்ம இருக்கிற கோர்சஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரே ஆர்டரில் கொடுத்துட்றாங்க. ஸோ அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து சிவில் துறை தான் பிடிக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம எல்லா கல்லூரியிலையும் நம்ம அந்த வேகன்சி பொசிஷன் சொன்ன மாதிரி அதே மாதிரி அந்த சென்ற ஆண்டு கட்டாப்பும் வந்து நமக்கு கவுன்சிலிங்லேயே நம்ம வந்து டிஎன்ஏ சைட்லேயே இருக்குது. அதை எடுத்து பார்த்திங்கன்னா சென்ற ஆண்டு அந்த கல்லூரி வந்து அந்த பர்டிகுலர் கோர்ஸ் வந்து என்ன கட்டாப்பில் போயிருக்குங்கிறது தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி அதுக்கு நேரராக இருக்கிற நம்மளுடைய ரேங்க் என்ன இருக்குது, நம்மளுடைய கட் ஆஃப் மார்க் என்ன இருக்குதுன்னு அதுக்கு தகுந்த மாதிரியான சாய்ஸஸை தேர்ந்தெடுக்கணும். ஸோ அப்படி நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணி என் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் நம்ம போடலாம். 10 தான் போடணும், 20 தான் போடணும்னெல்லாம் லிமிட் கிடையாது. எத்தனை சாய்ஸஸ் வேணாலும் போடலாம். நம்ம சாய்ஸ் செலெக்ஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு வர ரேங்க்கில் நம்ம போட்டிருக்கிற சாய்ஸஸில் நமக்கு அந்த சீட்டு இருந்துச்சுன்னா அதை அலாட் பண்ணிவிட்டு தான் அடுத்த ரேங்க்குக்கே அது மூவ் ஆகும். சில பேர் நினைக்கிறாங்க நமக்கு வந்து ரேங்க்கு கம்மியாக இருக்குது, அதாவது வந்து நம்மளுடைய கட் ஆஃப் மார்க்கும் ரேங்க்கும் கம்மியாக இதுவாக இருக்கும், அதனால் நமக்கு முன்னால் சாய்ஸ் போட்டோம்னா நமக்கு முதல்ல கிடைச்சிருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு சிலர்கிட்ட இருக்குது. அப்படியெல்லாம் நடக்காது. ஸோ நம்மளுடைய ரேங்க்கு படி நமக்கு ஒரு சிஸ்டம் வந்து அலோகேட் பண்ணுறப்போ நம்ம ரேங்க்கு வர்றப்போ அந்த ரேங்க்குக்கு எந்த கோர்சஸ்ஸு நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கோர்சஸ்ஸு வேக்கண்ட் இருந்தால் தான் அதுக்கு அலாட் பண்ணுமே தவிர, நம்ம இல்லாத ஒரு கோர்சஸையோ போடாத ஒரு கோர்ஸையோ இல்லை நமக்கு வந்து வேக்கன்சி இல்லாத கோர்ஸை முதல்ல போட்டதுனாலேயும் அந்த கோர்ஸ் கிடைக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் மாணவர்கள் கொஞ்சம் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம

0: கஷ்டப்பட்டு படித்து மார்க் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த சாய்ஸ் செலெக்ஷனில் கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணி அதை கொஞ்சம் நம்ம அதனுடைய நாலேஜ் உள்ள ஒருத்தரிடம் நீங்கள் வந்து அணுகி, அல்ல நியர்பை இருக்கிற கல்லூரியிலையோ இல்லை நாங்கள்லாம் பார்க்கினா காலேஜில் நியர்பை இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருமே நிறைய பேர் வர்றாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த கைடன்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். ஸோ பக்கத்தில் இருக்கிற ஒரு கல்லூரியை சேர்ந்து நீங்கள் வந்து இதை பற்றி ஒரு ஆலோசனை பெற்றுட்டு சாய்ஸ் பண்ணலாம். அது பண்ணிச்சுன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு தவறும் இல்லாமல் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதில் இப்போ நமக்கு வந்து 19ஆம் தேதி நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணலாம். அதோடைய கன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு 21ஆம் தேதி ப்ரொவிஷன் அலாட்மெண்ட் கிடைக்கும். அந்த ப்ரொவிஷன் அலாட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதில் 2 நாள் உங்களுக்கு வந்து 23ஆம் தேதி வரைக்கும் அந்த 2 நாள் 21, 22 வந்து நீங்கள் அதில் கன்ஃபார்ம் பண்ணணும். எதை நீங்கள் இந்த சாய்ஸஸை ஏற்றுக்கிறீங்களா, உங்களுக்கு செலக்ட் பண்ண கோர்ஸஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா, அடுத்தது வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் மேயோக்கு அப்போர்டு மூமெண்ட்டுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோமா இல்லை நம்ம இதிலேருந்து எக்ஸிட் ஆகிக்கிறோமா. ஸோ இந்த ஒரு சாய்ஸஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் கொடுக்குறப்போ அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அப்போர்டு மூமெண்ட்டுக்கு ஆப்ஷன் இருக்காது. ஸோ நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து அப்போர்டு மூமெண்ட்டுக்கும் நீங்கள் ஒரு ஆப்ஷனும் கொடுக்கலாம். அதை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்கிற சாய்ஸஸ்ஸு யாராச்சும் இந்த அலாட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணாமல் வேக்கன்சி க்ரியேட் ஆகி அந்த வேக்கன்சியில் வந்து இந்த அலாட்மெண்ட்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு 4வது சாய்ஸாக அலாட் ஆகிருக்குன்றப்போ நீங்கள் 3வது சாய்ஸுக்கு விருப்பப்படுறீங்க. ஒரு வேளை நீங்கள் வந்து அந்த கோர்ஸ் கிடைக்கலன்னா இப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ண கோர்ஸையே நான் எடுத்துக்கிறேங்கிற கண்டிஷனில் தான் நீங்கள் இந்த ஆப்ஷனை கொடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் வந்து நமக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் இந்த செலக்ட் பண்ண கோர்ஸையும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இல்லை இதுக்கு மேலே இருக்கிற கோர்ஸ் எனக்கு பெட்டராக இருக்குது, அது கிடைச்சா பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க அந்த அப்போர்டு மூமெண்ட் ஆப்ஷன் கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அக்செப்ட் ஆகிட்டு எக்ஸிட் ஆகிடலாம். ஸோ நீங்கள் அதுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு 23ஆம் தேதி கிடைக்கும். அந்த 23ஆம் தேதி கிடைக்கிற அதை வச்சுட்டு நீங்கள் கல்லூரியில் போயிட்டு நேராக 23லேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் போயிட்டு கல்லூரியில் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸு என்ன ஃபீஸ் கட்டணும்னு உங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர்லேயே வந்துடும். ஸோ அதை கையில் வச்சுட்டு நீங்கள் போய் அந்த தேர்ந்தெடுத்த கல்லூரியும் போய் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு பண்ணிடலாம். அப்புறம் 31ஆம் தேதி தான் நீங்கள் அப்போர்டு ஆப்ஷன் கொடுக்குறவங்களுக்கு வந்து நீங்கள் 31ஆம் தேதி அந்த அலாட்மெண்ட்டு கிடைக்கும், இருக்குதா இல்லையாங்கிறது தெரியும். ஸோ நீங்கள் வந்து அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணி அந்த காலேஜில் போய் சேர்ந்துடணும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்போர்டு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த 31ஆம் தேதி அப்போ உங்களுக்கு அந்த அப்போர்டு ஆமட்டில் கிடைச்சிருக்காங்கிறது தெரியும். ஸோ அதை நீங்கள் ஒரு வேளை கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னான்னா நீங்கள் அந்த கல்லூரியில் போய் மறுபடியும் நீங்கள் சேர்ந்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த 3rd ரவுண்டோட ப்ரொசீஜர். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதில் இதுதான் கடைசி ரவுண்டு, இதுக்கப்புறம் நான் அடுத்த ரவுண்டு போகணுன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில். ஏன்னா நீங்கள் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அதுவும் இப்போ ப்ராசஸ் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்குது. இது பேரலெல்லாம் இன்றைக்கி அதுக்கும் இன்றைக்கி தான் கடைசி நாள். ஸோ நீங்கள் அந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸு நீங்கள் அப்ளை பண்ணி வைக்கிறீங்க. ஒரு வேளை இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் அதை பண்ணலாம். இதை பார்த்துட்டு நீங்கள் அதை பண்ணலான்றப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் இந்த 3rd ரவுண்டை உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி அந்த கவுன்சிலிங்கில் சாய்ஸஸை போட்டு நீங்கள் ஒரு விருப்பப்பட்ட கல்லூரியை எந்த தொய்வும் இல்லாமல் சேர்றதுக்கு காவேரி பொறியியல் கல்லூரி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
1: சரிங்க சார், இப்போ இந்த 3rd கவுன்சிலிங்கோட ப்ராசஸ் என்ன அப்படின்றத சொன்னீங்க சார். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாணவர்கள் அதிகமாக வந்து செலக்ட் பண்ணுற ஒரு துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணினித்துறை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த சிவில் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஜாப் போகணும் அப்படின்னாவே முக்கியமாக அந்த கம்ப்யூட்டர் ஜாப் இருந்தால் பெட்டராக இருக்கும்ப்பா அப்படின்னு யோசிச்சு தான் வந்து அவங்க அந்த துறையை சொல்கிறாங்க. அதில் என்னென்ன துறைகள் இருக்குது, அதில் வந்து எப்படி வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் சார்.
2: கணினித்துறையை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு வந்து ஒரு சரியான விழிப்புணர்வு இருக்கணும். கணினித்துறை அறிவியல் சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒரு பேஸ் டிபார்ட்மெண்ட். அதில் நிறைய கிளைகள் இருக்குது. என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் இருக்குது, சைபர் செக்யூரிட்டி இருக்குங்க, க்ளவுட் கம்ப்யூட்டிங் இருக்குது, ப்ளஸ் வந்து நமக்கு நெட்ஒர்க்கிங் ரிலேட்டட் கோர்சஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து இப்போ இதில் எது படித்தா அப்படின்னா எது படித்தாலும் இந்த துறைகளில் எதுக்கு வேணால் வேலைக்கு போகலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸு அது சம்மந்தப்பட்ட இந்த ஸ்பெஷலைசேஷனில் எது படித்தாலும் எது எந்த துறைக்கு வேணால் வேலைக்கு போகலாம். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மிஷின் லேர்னிங் படித்தோம் அப்படின்னா ஒரு ஏஐஎம்எல் இன்ஜினியர் ஆகலாம், அப்ளிகேஷன் டெவலப்பர் ஆகலாம், சைபர் செக்யூரிட்டி படிக்கும்போது சைபர் செக்யூரிட்டி அனாலிஸ்ட் செக்யூரிட்டி இன்ஜினியர்

0: ஆகலாம், கிளவுட் கம்ப்யூட்டிங் படிக்கும்போது கிளவுட் கம்ப்யூட்டிங் இன்ஜினியர், டெவாப்ஸ் இன்ஜினியர் ஆகலாம், டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் படிக்கும்போது டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட் ஆகலாம். அப்புறம் ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கணிப்பொறித்துறையை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னாவே நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் போகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ ஜென்ரலாக என்ன புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னா, கணிப்பொறி படித்தா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு தான் போகணும் அப்படிங்கிறது கிடையாது. இதில் இவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி உலகமே வந்து கணினியை பொறுத்து தான் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. அப்போ நிறைய வேலை, கணினி அறிவியல் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் படிக்கும்போது நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. இவங்க மட்டும் கிடையாது, இந்த கூட இருக்கிற இந்த இசிஇ IEEE மற்ற டிபார்ட்மெண்ட்டும் படிச்சுட்டு அவங்க வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கோர்ஸ் படிக்கும்போது கணினி அறிவியலில் கணினி சம்மந்தமான இதுவும் போகலாம். இப்போ இவங்களுக்கு வந்து அதிக வேல்யூ ஆடடாக இருக்கும். சிஎஸ்சி, ஐடி, ஏஐடிஎஸ் இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்புக்கு அதிக வேல்யூ ஆடடாக இருக்கும். அது மட்டும் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு கல்லூரியில் சேர்றோம், சேர்ந்துட்டா பத்தாதுங்க. அதுக்கப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது 4 வருஷம் முடிஞ்சு நம்ம வெறும் இன்ஜினியரிங் டிகிரி வாங்குறோமா இல்லை இன்ஜினியர் ஆகிறோமா அப்படின்னு. இன்ஜினியரிங் டிகிரி வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு அகாடமிக் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போகணும். ஆனால் ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியங்க. இப்போ ஆரம்பத்திலேருந்தே வந்து அவனுக்கு எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பிடிச்சிருக்கோ, பைத்தான், ஜாவா அப்படிங்கிற மாதிரி இப்போ ரீசெண்டாக நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் போயிட்டுருக்கு, அதை படிக்கணும். அவங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். படிக்கும்போதே வந்து சின்ன சின்ன நிறைய அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணணும், அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணணும். அப்புறம் இன்டர்ன்ஷிப் போகணும், இன்ப்ளான் ட்ரைனிங் போகணும், நிறைய வேல்யூ ஆடட் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணும்போது அவங்க வேலை வாய்ப்புக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
1: சரிங்க சார், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நிறைய கோர்சஸ் வந்து பண்ணுறது தான் அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஜாப் போகும்போது அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போது இன்ஜினியரிங், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் நிறைய சொன்னீங்க, இப்போது கிளவுட் கம்ப்யூட்டிங்லேருந்து ஏஐலேருந்து எல்லாமே, இப்போ இதெல்லாம் முடித்தா அது சம்மந்தமான அந்த ஒரு பணிக்கு தான் போக முடியுமா? இல்லை இப்போ இன்ஜினியரிங் முடித்தாவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே படித்த ஒரு அந்த டிகிரிக்கு ஏற்ற வேலைக்கே போயிடுறதில்ல. இப்போ இன்ஜினியரிங் முடிச்சுட்டா அந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் வேலைக்கு போகிறாங்க. அவங்க படித்தது ஒன்றா இருக்கும், ஆனால் இப்போ செய்கிறது ஒன்றா இருக்கும். அந்த மாதிரி இப்போ அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள், இதை தாண்டி இப்போ அது கோர்ஸே இல்லாமல் வேறு மாதிரி என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குங்க?
0: நீங்கள் சரியாக கேட்டீங்க. என்ன அப்படின்னா, படித்தது ஒன்று, போகிறது வேலைக்கு ஒன்று. அதுக்கு தான் நான் தெளிவாக சொன்னேன், ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு இதுக்கு போகிறோம் அப்படின்னா அதை சார்ந்து அவங்களுக்கு அந்த அறிவு இருக்கணும். ஸோ அதை சார்ந்த ஒரு கோர்சஸ் வந்து அவங்க படிச்சிருக்கணும். ஸோ அப்போ அவங்க வந்து சேரும்போதே வந்து என்ன அப்படின்னா, பேசிக்கான இந்த விஷயம், இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லெல்லாம் கற்றுக்கிட்டு கூட ஒரு நல்ல ப்ரோக்ராமிங் ஸ்கில் கற்றுக்கணும். அவனுக்கு ப்ரோக்ராமிங் வருது அப்படின்னா ப்ரோக்ராமிங் சைடு போகலாம், இல்லை அவனுக்கு வந்து வேறு வந்து ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ் ஆகிறான்னா அந்த சைடு போகலாம், இல்லை அப்படின்னா ஒரு டிசைன் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னா டிசைன் சைடு போகலாம். ஸோ அவனோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதை பொறுத்தோ அதை பொறுத்து அவனோட ஸ்கில்லை வந்து அவன் டெவலப் பண்ணிக்கிட்டான் அப்படின்னா அவனுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்குது.
1: சரிங்க சார், நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் படிக்க வந்தோமா இன்ஜினியர் ஆகிறோமா அப்படின்றது தான் நம்ம செலக்ட் பண்ணுற ஒரு இதாக இருக்குது இல்லைங்களா?
0: ஆமாம்.
1: சரிங்க சார்,
2: இதில் ஒரு விஷயம் அவங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம என்னென்னா, கல்லூரி படித்து முடித்ததுக்கப்புறம் டிகிரி கையில் வாங்கினதுக்கப்புறம் எந்த வேலைக்கு போகணுமா அப்படிங்கிறத யோசிக்கிறத விட்டுட்டு அந்த கல்லூரி தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாலே தேர்ந்தெடுத்தாச்சு, இந்த கோர்ஸை சேர்ந்தாச்சு. அந்த சேர்ந்த கோர்ஸிலிருந்து 4 வருஷம் நம்ம எந்த வேலைக்கு போக போகிறோங்கிற ஒரு நோக்கத்தோடு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை தயார்படுத்திக்கணும். அவர் டாக்டர் பாலமுருகன் சொன்ன மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட்டுங்கிறது வந்து நமக்கு வந்து எல்லாருக்கும் தேவை. இப்போ கம்பெனி எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, நம்ம முடிச்சுட்டு வெளியே வந்த உடனேயும் ஒரு ரெடிமேடு என்ஜினியரை தான் தேடுறாங்களே தவிர, ஒரு நம்ம அவங்கள ட்ரெயின் பண்ணி நமக்கு அவங்கள வந்து நம்மளை 6 மாதம் ஒரு 1 வருஷம் ட்ரெயின் பண்ணி மறுபடியும் வேலையில் அமர்த்தணுங்கிற நிலைமைக்கு இப்போ கம்பெனி இல்லை. எல்லாருமே முடித்த உடனே வேலை கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ அப்படின்றப்போ நமக்கு முடித்த உடனே நமக்கு சம்பளம் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க நமக்கு வேலைக்கும் தயாராக இருக்கிற மாதிரி தயார்படுத்திக்கிறது தான் நம்ம தேவை. அதனால தான் நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் எல்லாம் அவர் சார் சொன்னார். இப்போ நம்ம காவேரியில் பொறுத்த வரைக்கும் இந்த கோர்சஸ் எல்லாமே நம்ம வந்து வருஷம் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கு, அவங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் எல்லாம் 2வது ஆண்டு, அதாவது 1வது ஆண்டு வந்து நம்மளுடைய பொதுவான படிப்புகளை படிக்கிறாங்க, 2வது ஆண்டுலேருந்து அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அதனால் அவங்கள பசங்களை முடித்து வெளியே வந்த உடனே பிளேஸ் பண்ண முடியுது. ஸோ அது மாதிரி எந்த கல்லூரியில் சேர்ந்தாலும் அந்த மாணவர்களை வந்து நம்ம வந்து சேர்ந்த உடனே அதுக்கு தேவையான ஆயத்தப்படுத்திக்கணும் அவங்கள. அது பண்ணாதனால தான் நமக்கு அந்த கேப் கிரியேட் ஆகுது.
1: எஸ் சார், நிறைய பேர் வந்து 4 வருஷம் ஜாலியாக இருந்துட்டு அப்புறமா ஒரு ஸ்கில் கோர்ஸ் முடிச்சுட்டு அப்புறமா வேலைக்கு போய்க்கலாம் அப்படின்னு யோசிக்காமல் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 1வது வருஷத்தில் வந்து டிசைட் பண்ணிடலாம். 2வது வருஷம் வந்து அவங்க என்ன மாதிரியான வேலைக்கு போகிறோம் அப்படின்றத அவங்களே முடிவு பண்ணி அதுக்கு தேவையான கோர்ஸ் அந்த நாலேஜ் இப்போ வந்தே வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா முடியும் போது அவங்க கையில் வந்து வேலையோட பிளேஸ் ஆகிடும்.
2: ஏன்னா நான் வந்து இப்போ எங்களுக்கு வந்து

0: எனக்கு 35 வருஷமாக நான் அந்த கல்வி பணியில் இருக்கேன். அதில் 20 வருஷமாக கல்லூரி முதல்வராக தான் இருக்கேன், வேறு கல்லூரியில். இப்போ இங்கே நம்ம காவேரி கரியூர் பொறியியல் கல்லூரியில் 10 ஆண்டுகளாக நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா நிறைய மாணவர்களை பார்த்துருக்குறோம், நிறைய அப் அண்ட் டவுன்ஸை பார்த்துருக்கோம். ஏன்னா இப்போ ஒரு துறை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாருமே வந்து ஃபோக்கஸ்டாக சென்ற ஆண்டு வரைக்கும், இந்த ஆண்டு வந்து இசி துறையை எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுக்கிறாங்க.
1: அது ஒவ்வொரு வருஷமும் எப்படிங்க சார், அந்த மாதிரி அவங்க குறிப்பிட்ட ஒரு துறையை மட்டும்தான் வந்து இது பண்ணுறாங்க?
0: அது காரணம் என்னென்னா, நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியில் வர்ற சேஞ்சஸை வச்சு நம்ம இது நடக்கிறது இல்லைங்க, வேர்ட் ஆஃப் மவுத்து. இப்போ நம்ம என்னென்னா, 4 பேர் சொல்கிறதை கேட்டு நம்ம அந்த கோர்ஸை போய் எடுக்கிறோம். அந்த மாணவர்களுக்கு அதுக்குண்டான கெப்பாசிட்டி இருக்கா? ஒரு வந்து பொறியியல் துறையை சேர்ந்தெடுக்கிறப்ப கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு கணிதத்தில் வந்து நம்ம அவங்க நல்லா வெல்வெஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதே மாதிரி நம்ம அந்த கோர் இன்ஜினியரிங் எடுக்கிற அத்தனை மாணவர்களுக்கும் நமக்கு வந்து ஒரு ஃபிசிக்ஸு, அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸு, அதாவது கணிதம், அதில் வந்து கொஞ்சம் நம்ம ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம அந்த கோர் இன்ஜினியரிங்கில் அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஏன்னா நிறையா அது டிசைன் வரும், நிறையா கால்குலேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அவங்க அந்த துறையில் வந்து அந்த மாணவர்களுக்கு வந்து மேத்ஸில் ரொம்ப வீக் ஆகிற மாணவனை போய்ட்டு நம்ம அந்த கோர்ஸை எடுக்க சொன்னோன்னா அவன் அதில் வந்து முழு ஈடுபாட்டோடு அவனால் செய்ய முடியாது. ஸோ நிறைய அரியர்ஸ் வரணும், அப்போ கோர்ஸில் அவன் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் டைவெர்ட் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாணவர்களுக்கு வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த இதையெல்லாம் நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு மேத்தமெட்டிக்ஸில் ஸ்ட்ராங்காக, ஒரு வேளை நம்ம சரியாக படிக்கலைன்னா கூட மறுபடியும் படிச்சுக்கணும், 4 வருஷம் நம்ம படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையெல்லாம் நம்ம வந்து சேர்ந்த நாளிலிருந்தே நம்ம அதை வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணால் தான் நம்ம வந்து அந்த சக்ஸஸ்ஃபுல் இன்ஜினியராக நம்ம வெளியில் வர முடியும். இந்த மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு எனக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் துறையிலேயே ஆர்வம் இல்லை, ஆனால் மற்றவங்க எல்லாம் சொல்கிறாங்க கம்ப்யூட்டர் படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு, அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு வந்து எடுக்கிறோம். ஏன்னா நம்ம கோர்ஸில் சேர்ந்த இன்றைக்கே அவர் இன்ஜினியர் ஆறதில்லை, ஒரு 4 வருஷம் கழித்து தான் இன்ஜினியர் ஆகிறாங்க. அந்த 4 வருஷத்தில் நமக்கு மாற்றங்கள் நிறையா வரும்.
1: கண்டிப்பாங்க சார்,
0: அந்த 4 வருஷத்துக்குள்ளே நம்ம என்ன சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறது வந்து ஒரு 5 வருஷம் நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணி 5 வருஷம் கழித்து எப்படி இருக்கும்னு நினச்செல்லாம் யாரும் எடுக்கிறது இல்லை. தற்போதைய நிலையில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் எடுக்கிறாங்க. ஸோ அப்போ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அவங்க முடித்து வர்றப்ப அந்த துறையில் வந்து வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எந்த படிப்பு படித்தாலும் அவங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் இருக்குது, அந்த படிப்புக்கு தேவையான தகுதியை அவங்க வளர்த்துக்கணுங்கிறது தான் முக்கியமான கன்ஸ் பார்க்கணும்.
2: அதாவது இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சவங்களுக்கு வேலை இல்லாமல் போகலாம், இன்ஜினியருக்கு வேலை இல்லாமல் இருக்காது.
1: இன்ஜினியரிங்க்கு எப்பவுமே வந்து ஏதாச்சும் ஒரு வகையில் தொழில் வாய்ப்புகள் இருந்துகிட்டே தான் இருக்கு, ஆனால் நம்ம அதை சரியாக வந்து ஆராய்ஞ்சு பார்க்கறதுல அப்படின்னு என்ன சொல்லலாங்க சார்?
2: ஆமாம் கண்டிப்பாக.
1: சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு. அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் வானமே எல்லை. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
5: NAC ஜாயின்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
6: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
7: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
9: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
10: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
9: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
11: ஏக்கா செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்க்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய

0: பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நேரம் முற்பகல் 11:48 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வானமே எல்லை. இன்று பொறியியல் படிப்புகள், அவை வழங்கும் வேலை வாய்ப்புகள் நேரலில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மேச்சேரி காவிரி பொறியியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் வி துரைசாமி அவர்கள், கணினி மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை தலைவர் எம் பாலமுருகன் அவர்கள். சார் சொல்லுங்க சார், இப்போ நிறைய கல்வி வாய்ப்புகள் இதெல்லாம் பற்றி நம்ம சொன்னோம். இப்போ இன்ஜினியரிங்கில் வந்து இன்றைக்கி தேர்ட் கவுன்சிலிங் நடந்துட்டுருக்கு. இதெல்லாமே நம்ம வந்து நேர்களுக்காக சொல்லிட்டோம். என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அது இல்லாமல் அவங்க என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள், இந்த கோர்ஸ் படித்தா இது போகலாம் அப்படின்றத சொன்னோம். இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பயோமெடிக்கல், இந்த இன்ஜினியரிங் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. சிலர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் தான், இந்த ஏஐ படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆசைப்படுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அவங்க ஆசைப்பட்ட கோர்ஸ் வந்து கிடைக்காது. ஆல்டர்னேட்டிவாக அவங்க செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா எந்த கோர்ஸுக்கு எதை ஆல்டர்னேட்டிவாக செலக்ட் பண்ணலாங்க சார்?
4: சார், இப்போது அந்த ஆசைப்படுறங்கிறது தான் கொஞ்சம் வித்தியாசமான கேள்வியாக இருக்குது. ஆசைங்கிறது வந்து மாணவர்களுக்கு வந்து அந்த துறையை பற்றிய புரிதல் இல்லாமே நான் சொல்கிறது. ஆசைங்கிறது வந்து தன்னுடைய சக மாணவர்கள் கூட இருக்கிற மாணவர்கள் வந்து என்ன படிச்சிருக்காங்கங்கிறத அதை வச்சு தான் அவங்க வந்து இந்த கோர்ஸுங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. பொதுவாகவே அவங்க வந்து அந்த மாணவர்கள் வந்து அவங்க கூட படித்த மாணவர்கிட்ட தான் அதை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் அந்த துறையில் வந்து நல்லா வேலையில் இருக்கிறவங்க, அந்த துறையில் படித்து வேலைக்கு போயிட்டுருக்கவங்க, அதில் சிறந்து விளங்குகிற ஒரு ஆசிரியர்கிட்டேயோ இல்லை அந்த மாணவர்கிட்டேயோ அவங்க பேசுகிறதில்ல. அவங்க ஸ்கூல் லெவலில் படிச்சிருக்கிற மாணவர்கள்ட்டே பேசுகிறப்போ அவங்களுக்குள்ள அறிவு தான் அவங்களுக்கும் இருக்கும், அவங்க சரியாக நம்ம பார்க்குறது இல்லை. இப்போ தான் மொபைல் கையில் எல்லாத்துலேயுமே இருக்குது. இப்போ நீங்கள் அந்த சேட்ஜிபிடியில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க சொல்லுது என்னென்ன கோர்சஸ்ஸு, என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறது ஆட்டோமேட்டிக்காக சொல்லுது. அதை கூட நம்ம அதை பார்க்குறது இல்லை. ஸோ ஆசைங்கிறது வந்து ஒரு வேறு கதுமேன், அதுக்கு அவங்களுடைய ஆர்வங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ அந்த ஆர்வங்கிறத வந்து ஒருத்தர் வந்து நல்ல ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸில் நல்லா சிறந்து விளங்குறாரு அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணலான்னா கம்ப்யூட்டர் துறையை தேர்ந்தெடுக்கலாம். ஏன்னா நிறையா வந்து கோர்ஸ் கேட்பாங்க, எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ஏடிஎஸ் வேணும். இப்போ நாங்கள் கேட்குற முதல் கேள்வி என்னவாக இருக்கும், நீ ஸ்கூலில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கியா, அந்த கோர்ஸ் எடுத்திருக்கியான்னு. ஆனால் எடுத்திருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு பயாலஜி கோர்ஸ் எடுத்திருப்பாங்க, அந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் பயாலஜி படிச்சிருப்பாங்க. அந்த துறையை வச்சுட்டு திரும்ப வந்து எனக்கு கம்ப்யூட்டர் கேட்பாங்க. ஸோ அப்படி நம்ம கணிதத்துறை தான் எடுக்கணுங்கிறவர்கள் வந்து ப்ளஸ் டூலேயே நம்ம அந்த கணிதத்தில் வந்து நம்ம சரி அந்த கணினித்துறையில் வந்து அவங்க தேர்ந்தெடுத்திருக்கலாம், அப்படி எடுக்கணும். அதே மாதிரி இப்போ நமக்கு வந்து கணினித்துறையில் எடுக்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து நல்லா நான் வந்து கெமிஸ்ட்ரியில் நல்லா எனக்கு வந்து வரும் அப்படிங்கிறவங்க வந்து கெமிக்கல் துறையிலையும் ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங் அந்த துறையெல்லாம் அவங்க எடுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபிசிக்ஸில் நல்லா படிக்கிறவங்க வந்து எல்லா துறையுமே எடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் துறை எடுக்கலாம், எலக்ட்ரிக்கல் எடுக்கலாம், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையும் அவங்க தேர்ந்தெடுக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறது வந்து ஒரு பொதுவான துறை, எது படிச்சிருந்தாலும் எல்லாருக்கும் அது வந்து பொதுவாக வரக்கூடியது. ஸோ அதனால் எல்லாருமே அந்த துறையை எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு அதே மாதிரி நமக்கு ஃபிசிக்ஸு அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸில் நல்லா வரும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன பண்ணலான்னா அவங்க எல்லா கோர் இன்ஜினியரிங் துறையை எடுக்கலாம். அதாவது சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி எல்லா துறையுமே அவங்க வந்து எடுக்கலாம். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து விருப்பங்கிறது வந்து அவங்களுடைய பேஸ், அவங்க சயின்ஸில் என்ன படித்து அவங்க விருப்பப்பட்டு அதில் நல்ல ஆர்வமாக இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கோர்ஸை தேர்ந்தெடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கோர்ஸை திறன்பட பண்ணலாம்.
3: சரிங்க சார், அதாவது ஆசை இருக்கக்கூடாது, ஆர்வம் இருக்கக்கூடாது, பார்த்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி.
4: ஆசைங்கிறது வந்து மற்றவங்க சொல்றதை வச்சு வர்றது, ஆர்வங்கிறது வந்து தனக்குள்ளேயே வர்றது. அந்த ஆர்வம் வந்து நம்ம படித்த படிப்பில் இருந்து வரணும்.
3: அதாங்க சார், நம்ம படித்தப்பறம் நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, நம்ம எதில் வந்து ஒரு வெல் டேலண்டடாக இப்போ நம்ம படிக்கிறப்பே தெரிஞ்சிடும் எந்த சப்ஜெக்ட்டில் நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணுறோம் அப்படின்ற அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம எடுக்கணும்.
4: எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நமக்கு வந்து திறன்பட அதை செய்யலாம்.
3: சரிங்க சார், இப்போ நம்ம காவிரி பொறியியல் கல்லூரியில் இந்த

0: பிளேஸ்மெண்ட் பற்றி சொல்லுங்கள், இன்னும் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத வேலை சொல்லுங்கள் சார்.
1: சார், நம்ம இங்கே காவேரி பொறியியலை பொறுத்த வரைக்கும், பொறியியல் கல்லூரியை பொறுத்த வரைக்கும், நாங்கள் வந்து 2006 ஆரம்பித்த கல்லூரி. இப்போ 20 ஆண்டுகள் வந்து கல்வி பணியில் நிறைவடைஞ்சு, இப்போ வந்து ஒரு 4 கோர்ஸ் இருந்து ஆரம்பித்து ஆரம்பித்தோம். ஸோ இப்போ வந்து அந்த கல்லூரி வந்து 20 கோர்சஸ் வந்து இப்போ ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். அண்டர் கிராஜுவேட் கோர்ஸில், அதாவது வந்து பிஇ பட்டப்படிப்பில் வந்து 10 துறையும், அதாவது சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி, பயோமெடிக்கல், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அதே மாதிரி ஏஐடிஎஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஏஐடிஎஸ், இந்த 10 துறைகளை வந்து நம்ம வச்சிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் அந்த ஒவ்வொரு துறையிலையும் ஒரு முதுநிலை படிப்பு எம்இ எம்டெக் பாடப்பிரிவுகள் வந்து இருக்குது. அதாவது அப்ளை எலக்ட்ரானிக்ஸ் வச்சுருக்கோம், அதாவது வந்து அது இசியில் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வச்சுருக்கோம். பயோமெடிக்கலுக்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் துறையை வச்சுருக்கோம். அதே மாதிரி சிவிலில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங், அதே மாதிரி என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் வச்சுருக்கோம். மெக்கானிக்கலில் வந்து 2 பாடப்பிரிவுகள் வச்சு, மெக்கானிக்கலில் ஒன்று இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி வச்சுருக்கோம், ப்ராடக்ட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் வச்சுருக்கோம். ஸோ இது மாதிரி அதையும் இல்லாமல் எம்பிஏ அண்ட் எம்சிஏ இந்த கோர்சஸ் எல்லாம் வச்சுருக்கோம். ஸோ மொத்தமாக வந்து 20 பாடப்பிரிவுகள் நம்ம கல்லூரியில் இருக்குது. இப்போ ஒரு இளநிலைத்துறையை பொறுத்த வரைக்கும் 780 இன்டேக் வந்து நம்ம கல்லூரியில் இருக்குது. இதில் அனைத்து துறைகளுக்குமே வந்து 2வது ஆண்டிலிருந்தே அவங்களுக்கு நம்ம வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கிறது நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம கரிக்குலத்திலே வந்து பார்த்திங்கன்னா 2வது ஆண்டு 3வது ஆண்டு வந்து சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு நம்ம ஒரு சப்ஜெக்டாகவே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ட்ரைனிங்கில் வந்து பிளேஸ்மெண்ட்டுங்கிறது வந்து பார்த்தா நான் சொன்ன மாதிரி வந்து கம்பெனி எதிர்பார்க்கறது ரெடிமேடு என்ஜினியர் தான் எதிர்பார்க்குறாங்க. ட்ரைனிங்கிறது வந்து நம்ம படிக்கிறப்பே எடுத்துக்கணும். அந்த நோக்கத்தில் தான் வந்து கல்லூரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செகண்ட் இயர்லேருந்தே நமக்கு வந்து சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் நம்ம சப்ஜெக்ட்லேயும் வச்சுருக்கோம். அதே மாதிரி வந்து நமக்கு செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயருக்கு வந்து நம்ம தனியாகவும் நம்ம ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட்டாக கொடுக்குறோம். ஸோ நமக்கு வந்து அனைத்து துறையை சேர்ந்த மாணவர்களுக்கும் நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ அனைத்து துறையிலையுமே வந்து 100% நம்ம வந்து பிளேஸ்மெண்ட்டு நம்ம வாங்கி கொடுத்துட்றோம் எல்லா மாணவர்களுக்குமே. ஸோ அதனால் இந்த கல்லூரியை சேர்ந்தெடுக்கிற மாணவர்களுக்கு நமக்கு இந்த பகுதியில், அதாவது வந்து நம்ம மேச்சேரி பகுதியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் கல்லூரி சார்பிலே நமக்கு வந்து. ஏன்னா இந்த பகுதியில் வந்து எக்கனாமிக்கலி கொஞ்சம் வீக்கர் செக்ஷன்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறோம். அவங்களுடைய மார்க் கட் ஆஃப் பேசிஸில் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ட்ரைனிங்கும் நம்ம கொடுக்குறோம். அதே வந்து இந்த பகுதி ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நமக்கு பெங்களூர், கோயம்புத்தூர், சென்னை இதெல்லாமே ஒரு 3-3.5 மணி நேரத்தில் நம்ம போயிட்டு வரக்குண்டான ஒரு வசதி வாய்ப்புகள் இருக்கிறதுனால வேலை வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் மாணவர்களுக்கு வந்து நம்ம சிறந்த ஒரு சேவையை நம்ம 20 ஆண்டுகாலமாக பண்ணிகிட்ருக்கோம்.
0: சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
8: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
9: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், காஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
10: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
11: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
10: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
12: மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ்.

0: முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345. கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை, அனைத்து செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே, எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே, கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், காஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.

0: நேரம் முற்பகல் 11:58. இது வானமே இல்லை. இன்னைக்கு நிகழ்ச்சியில் இந்த பொறியியல் படிப்புகள் அவை சார்ந்த அந்த வேலை வாய்ப்புகள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் நிகழ்ச்சியில் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். சார், நிறைவாக வந்து இந்த பொறியியல் படிப்புகள் அது சார்ந்த வேலை வாய்ப்புகள் பற்றி நம்ம மாணவர்களுக்கும் அது பெற்றோர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த விரும்ப என்ன சொல்லணும் சார், சொல்லலாம்.
1: இப்போது நம்ம இந்த எங்கள் காவேரி பொறியியல் கல்லூரியில் இப்போ இந்த ஐடியா லேப்ன்ற ஒரு கான்செப்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஐடியா லேப்பில் 1 கோடி மதிப்பிலான ஒரு லேபரட்டரி. இதில் வந்து அனைத்து துறை மாணவர்களுக்கும் தங்களுக்கு தங்களுடைய திறமையை ஒரு நம்ம ஒரு மாடலாக நம்ம வந்து செஞ்சு பார்க்குறதுக்கு ஒரு லேபரட்டரிஸாக நம்ம வந்து அனைத்து துறை மாணவர்களுக்கும் நம்ம இந்த ஐடியா லேப்ன்ற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது கரிக்குலத்துலேயுமே ஒரு மேண்டேட்ரி கோர்சஸாகவும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாணவர்கள் வந்து தங்களுடைய கண்டுபிடிப்பு நம்ம யாரும் அவங்களோட ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஐடியாஸை போய்ட்டு நம்ம செஞ்சு ஒரு புரோட்டோடைப் மாடலாக ரெடி பண்ணி அதை நாளைக்கு ஒரு ப்ராடக்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம அது வந்து ஒரு என்டர்பிரனர் ஆகிறக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் நம்மளுடைய இனோவேஷன்ஸை மாணவர்களை தங்களுடைய திறமையை வளர்த்துக்கிறதுக்காக நம்ம ஐடியா லேப்ன்ற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது மாணவர்களுடைய வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் மாணவர்கள் அனைத்துமே அனைத்து நிறையா கல்லூரியில் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் காவேரி பொறியியல் கல்லூரியும் இதை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 3வது சுற்று வந்து இப்போ நம்ம நிறைவேறிய உள்ள நிலையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மாணவர்கள் அனைவருமே நாங்கள் சொன்ன அந்த விஷயங்களை ஒரு முறை நம்மளை உள்வாங்கிட்டு அதுக்கு தேவையான ஒரு ஹோம்ஒர்க்கு ஒர்க் பண்ணிவிட்டு ஸோ இன்றைக்குள்ளே நீங்கள் அந்த சரியான சாய்ஸை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிறந்த எதிர்காலத்தை வந்து ஏற்படுத்திக்கலாம். ஸோ ஒரு சில மாணவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தவறான சாய்ஸை எடுத்துகிட்டு தவறான கல்லூரிக்கு நம்ம போயிட்டு எனக்கு பிடிக்கல மறுபடியும் நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்துக்கிறோன்னு சில மாணவர்கள்லாம் வர்றாங்க.
0: அது வேஸ்ட் ஆஃப் டைம் இல்லைங்க சார்.
1: அந்த அது அவங்களுக்கு வந்து என்னென்ன மார்க் இருந்தும் அவங்களுக்கு இந்த கல்லூரியே சரியான முறையில் சாய்ஸ் லாக் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கல்லூரியே கிடைச்சிருக்கும். ஸோ அது கிடைக்காம அவங்கள வந்து அந்த கோர்ஸை வந்து டிஸ்கனி பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணுறப்போ அவங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப்பெல்லாம் எதுவுமே கிடைக்காது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து சேர வேண்டியிருக்கும், அதிக பணத்தை செலவழிக்க வேண்டியிருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் மனசில் எடுத்துக்கிட்டு இவ்வளோ தூரம் நம்ம 12 வருஷம் படிச்சிருக்கோம் கல்லூரி பள்ளியில். ஸோ அதை இந்த ஒரு நாட்கள் கொஞ்சம் உக்காந்து நம்ம பேரண்ட்டும் கொஞ்சம் கூட உக்காந்து அவங்க கூட மாணவர்களுடைய கவனத்தில் அவங்கள என்ன எதிர்பார்க்குறாங்க அவங்களுக்கு என்ன தேவைங்கிறதையும் கொஞ்சம் உட்காந்து நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஸோ மாணவர்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியும்.
0: சரிங்க சார். சார், நிறைவாக நீங்கள் சொல்லுங்கள் சார்.
2: ஆக்சுவலாக நம்ம காவேரி பொறியியல் கல்லூரி பார்த்திங்கன்னா கிராமப்புற மாணவர்களுக்காக பல வசதிகள் பண்ணி கொடுக்குறாங்க. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட்டே ஒரு சில ஸ்காலர்ஷிப்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவன் 110 கட் ஆஃப் எடுத்திருக்கான், 110லேருந்து 129 கட் ஆஃப் அப்படின்னா அவனுக்கு 5000 ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. 130லேருந்து 159 அப்படிங்கும்போது அவங்களுக்கு 15,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. 160க்கு மேலே எடுத்திருக்காங்க அப்படின்னா 25,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் பல விஷயங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்குறாங்க. அவனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 7.5க்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் எம்பிசி ஸ்காலர்ஷிப்க்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்க்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்குறாங்க. பிஎம்எஸ்எஸ் ஸ்காலர்ஷிப்க்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அனைவருக்கும் இந்த கல்வி போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா பையன் வந்து இன்ஜினியரிங் சேர்ந்துட்டான் அப்படிங்கிறதோட அவன் அடுத்து வந்து இன்ஜினியரிங் டிகிரி மட்டும் வாங்கக்கூடாது, அவனோட ஸ்கில்

0: டெவலப் பண்ணி இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ் ஸ்ப்ரிங் போர்டில் வந்து நாங்கள் வந்து டைப் வச்சுருக்கோம், அந்த இன்ஃபோசிஸ் எம்என்சி கம்பெனியோட டைப் வச்சுருக்கோம். அதில் ஸ்ப்ரிங் போர்டில் நிறையா ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் வந்து பசங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்னும் சொல்ல போனால் இன்ஃபோசிஸ் கேம்பஸ்க்கே கூட்டி ஐவியெல்லாம் கூட்டிகிட்டு போய் அவனுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவனுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம்.
1: இல்லை அது மட்டும் இல்லாமல் 51 கம்பெனிக்கு மேலே வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம். ஸோ வெவ்வேறு துறையை சார்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம், எம்ஓயு சைன் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பும் வேலை வாய்ப்புகளும் உறுதிப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்.
0: அந்த புரிந்துணர்வு அந்த எம்ஓயு பண்ண கம்பெனி ப்ளஸ் ஐசிடி அகாடமிக்கில் நிறைய டெக்னிக்கல் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி நிறைய செல் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம், ஐஐசி செல், IIIC செல். இதெல்லாம் என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குது, எப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும், ஒரு ஸ்டார்ட் அப் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் ஐடியா லேப் சொல்லியிருந்தார், நிறைய கம்பெனியோட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். லேப் வந்து எப்படி கம்பெனியில் நடக்குது அப்படிங்கிறதுக்கு அதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இங்கே பண்ணிகிட்ருக்கோம். வேல்யூடர் கோர்ஸு, என்பிடல் கோர்ஸு, இன்டர்ன்ஷிப்பு, இண்டஸ்ட்ரியல் விசிட்டு.
2: சரிங்க சார், இப்போது நிறைவாக இப்போ நம்ம கல்லூரியை பற்றி இன்னும் மேலும் தகவல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது தொலைபேசின்னு சொல்கிறீங்களா?
1: சார், அவங்களுக்கு வந்து அந்த கல்லூரி பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கல்லூரிக்கு நேராகவே வரலாம், அட்மிஷன் செல்லில் வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் 9524936156 நம்பரில் ஃபோன் பண்ணி நீங்கள் அந்த தகவல் ஏதாச்சும் உங்களுக்கு தேணும்னா நம்ம கல்லூரியை அணுகலாம்.
2: சரிங்க சார்.
1: ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு சிறப்பாக நாங்கள் பங்கேற்கிற வாய்ப்பு கொடுத்த தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை எஃப்எம்க்கு வந்து காவேரி பொறியியல் கல்லூரி சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
0: அதே மாதிரி எங்களுக்கு வாய்ப்பு அளித்தமைக்கும், மாணவர்களுக்கு நிறைய பேர் ரீச் ஆகட்டுன்னு உங்களோட சமுதாய உணர்வுக்கும் ரொம்ப நன்றி தெரியும்.
2: நன்றிங்க சார்.
1: நன்றிங்க
2: சார். இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் பங்கேற்று இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பொறியியல் வாய்ப்புகள், அவை வழங்கக்கூடிய அந்த வாய்ப்புகள், என்னென்ன வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குது, என்னென்ன படிப்புகள் இருக்குது, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா குறிப்பாக இங்கே காவிரி பொறியியல் கல்லூரியில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்ற நிறைய தகவலை நேரில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை வழங்கி கொண்டார்கள் மேச்சேரி காவிரி பொறியியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் வி துரைசாமி அவர்கள், கணினி மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அலுவலர் எம் பாலமுருகன் அவர்கள். நேர்களை நிறைவு பெறுகிறது வானமே இல்லை. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
3: This is Akashvani, the news read by Anuja Kumar. Information and Broadcasting Minister Ashwini Vaishnaw has said that India's economic growth is now recognized globally and the country is growing at a growth range of 6 to 8%. He said this growth story is driven by four key pillars: investment in social, digital and physical infrastructure, inclusive growth and a strong focus on manufacturing. Addressing the Uttar Pradesh Japan Investment Summit 2026 in New Delhi today, Mr. Vaishnaw said investment is an important part of the country's growth journey, with India investing around $130 billion every year.
4: We have been growing at a very sustained pace of 6 to 8% growth band, with moderate under control inflation, with very good balance sheet, and making sure that the entire country grows together. This is possible because of the four pillars of our growth story: investment in social, digital and physical infrastructure.
3: The Enforcement Directorate ED has conducted searches at 10 premises in Rampur and Saharanpur in Uttar Pradesh and Delhi in connection with a money laundering investigation involving the Maulana Muhammad Ali Johar Trust and Muhammad Ali Johar University in Rampur. The ED said the searches were carried out under the Prevention of Money Laundering Act 2002. It added the investigation relates to the alleged diversion of government contract funds through private contractors and their subsequent use, including for creation of assets for the university or the trust. Union Finance Minister Nirmala Sitharaman has today embarked on an official visit to Singapore with a ministerial delegation to participate in the fourth India-Singapore Ministerial Roundtable. The delegation comprised External Affairs Minister Dr. S. Jaishankar, Union Commerce and Industry Minister Piyush Goyal, and Union Minister of State for Electronics and IT Jitin Prasad. Established in 2022, the India-Singapore Ministerial Roundtable is a key high-level economic mechanism between India and Singapore. It provides a platform to review progress and explore new areas of collaboration across six pillars, including

0: including advanced manufacturing, connectivity, digitalization, healthcare and medicine, skill development, and sustainability. Delhi government will hand over official pension letters to eligible women under Delhi Lakshmi Yojana on the 26th of this month at Tyagraj Stadium in New Delhi. The government said that the pension amount will start being credited directly to women's accounts from 1st of the next month. In Jammu and Kashmir, in view of the prevailing adverse weather conditions, Sri Mata Vaishno Devi Shrine Board has temporarily suspended fresh registration for the Sri Mata Vaishno Devi pilgrimage as a precautionary measure. The pilgrims who have already completed their registration and possess valid RFID cards are being permitted to proceed with the pilgrimage subject to weather conditions and directions issued by the authorities. In hockey, Indian men's team will face arch rivals Pakistan in a crucial Pool D encounter of the AFIH World Cup at the Wagener Hockey Stadium in Amstelveen, the Netherlands today. The match will start at 3 p.m. Indian Standard Time. Both teams will battle for a place in the next round. India is currently on 3 points from 2 matches. On the other hand, Indian women's team produced a dominant 6-1 victory against South Africa in their second group stage match of the AFIH World Cup at the Wagener Hockey Stadium last evening. In men's cricket, hosts Sri Lanka were 175 for 6 at lunch in their second innings against India on the fifth day of the first test in Goa. Earlier, India were bowled out for 193 in their second innings, setting a target of 372 runs for Sri Lanka. India's bowlers will look to strike early and wrap up the Sri Lankan innings. Manav Suthar has already claimed 2 wickets, while Mohammad Siraj and Prasidh Krishna have taken 1 wicket each. In the BWF Badminton World Championships, India's Dhruv Kapila and Tanisha Krasto have advanced to the pre-quarterfinals of the mixed doubles event at the Indira Gandhi Indoor Stadium in New Delhi. In football, East Bengal FC will take on Sporting Club Delhi in the first semi-final of the 135th Durand Cup at the Salt Lake Stadium in Kolkata today at 7 p.m. IST. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 12:10.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345
4: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: உங்கள் களம் களத்தில் சந்திப்போம். பெண்ணாகரம் பகுதியை சார்ந்த இறகு பந்தாட்ட வீராங்கனை எஸ் சுமித்ரா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
6: இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இளம் வீராங்கனை நம்மோடு இருக்காங்க, அவங்கள பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுப்போம். வணக்கம்மா.
7: வணக்கம் சார்.
6: எந்த ஊரு, உங்களை பத்தி கொஞ்சம் அறிமுகம் சொல்லுங்க.
7: நான் வந்துட்டு பெண்ணகரத்துல போடூர் அப்படின்ட்டு ஒரு ஊர்ல இருந்து வரேன் சார். நான் வந்துட்டு இப்போ காலேஜ் வந்துட்டு யூஜி முடிச்சேன், இங்க தர்மபுரி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் தான் முடிச்சேன்.
6: போடூர்ன்றது கொஞ்சம் கிராமப்புறம் சார்ந்த பகுதி இல்லைங்களா? இப்படிங்க உங்களுக்கு திடீர்னு இந்த போட்டின் மீது ஆர்வம் வந்துச்சு, நீங்கள் என்ன விளையாட்டு விளையாடுறீங்க அதை பற்றி சொல்லுங்கள்.
7: ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஸ்கூல் படிக்கும்போது சும்மா விளையாடுவேன், பேட்மிண்டன் வந்துட்டு பிடிஏ வரானா வந்துட்டு சும்மா போயிட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுவோம். ஆனால் அங்கே வந்துட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுக்காமல் நான் வந்துட்டு அப்போ வாலிபால் வந்துட்டு போயிட்டு விளையாடிட்டு இருந்தேன். அப்புறம் காலேஜ் வந்துட்டு பின்னாடி தான் வந்துட்டு சிஎம் ட்ராஃபியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ வந்துட்டு விளையாடி தான் வந்துட்டு டிஸ்ட்ரிக் லெவலில் வின் பண்ணேன்.
6: கிராமப்புறங்கள்லாம் இப்போ பெண்கள்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் போனால் கொஞ்சம் அவ்வளோ ஆர்வம் காட்ட மாட்டாங்க, அவங்க வீட்டிலும் சப்போர்ட் கொஞ்சம் ஆதரவு தரமாட்டாங்க, அதில் ஸ்போர்ட்ஸ்லாம் வேண்டாம் நல்லா படி அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர விளையாடப்போ அப்படின்னு அனுப்பிச்சு விட மாட்டாங்க. உங்கள் வீட்டில் எப்படிங்க உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட்?
7: எங்கள் வீட்லேயும் ஃபஸ்ட்டு நான் அதை பற்றி கேட்கல. காலேஜ் வந்தப்போ வந்துட்டு அப்பா இப்படி தான் நான் வந்துட்டு டோர்னமெண்ட் போகிறேன் அப்படின்னு மட்டும்தான் சொன்னேன். அதுக்கு முன்னாடி நாள் ப்ராக்டிஸில் எதுவுமே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அங்கே விளையாடினேன். அதை வின் பண்ணிட்டு அப்புறமேட்டுக்கு தான் வந்துட்டு நான் போய் சொன்னேன், அப்பா இந்த மாதிரி நான் தர்மபுரியிலே வந்துட்டு ஒரு கிளாஸ் இருக்குது, அகாடமி இருக்குது, நாங்கள் போயிட்டு டெய்லி கோச்சிங் எடுக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஃபர்ஸ்ட் அப்பா

0: வேணாம் அப்படின்னு தான் சொன்னார். அதுக்கப்புறம் அண்ணா வந்துட்டு அவர் ஸ்போர்ட்ஸ் பிளேயர், வாலிபால் பிளேயரு, அவர் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அவள் ப்ராக்டிஸ் இல்லாமலே வந்துட்டு வின் பண்ணியிருக்கா, இன்னும் ப்ராக்டிஸ் இருந்தாக்கில் இன்னும் நிறைய வின் பண்ணுவா, அவளை அனுப்பிவிடுங்கப்பான்னு சொல்லி அண்ணா சப்போர்ட்னால தான் நான் வந்துட்டு இது வின் பண்ணேன்.
1: சரிங்க, இந்த ஷெட்டில் கார்க்க இறக பந்துன்னு சொல்கிறா இல்லையா, இந்த விளையாட்டை தேர்வு செய்யறதுக்கு என்ன காரணம், உங்களுக்கு எப்படி இதுமாரி ஒரு ஆர்வம் வந்துச்சுங்க?
0: அது சின்ன வயசுல வந்துட்டு சார் நிறைய டிவி ஆட்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல, அதுல பி வி சிந்து வந்துட்டு விளையாடுற மாதிரி, அது சின்ன வயசுலயே வந்துட்டு ஒரு ஆசை இருந்தது. நம்மளும் ஒரு நாள் வந்துட்டு இந்த மாதிரி பி வி சிந்து மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்தது. சரி, அப்போ வந்துட்டு அது மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால அதை அப்படியே விட்டுட்டேன். அப்புறமேட்டுக்கா ஒரு சான்ஸ் கிடைச்சது, இப்போ அதுல வந்துட்டு கண்டினியூ பண்றேன் சார்.
1: சரிங்க, நீங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா நிறைய டைம் வந்து பி வி சிந்துன்னு ரொம்ப பிடிச்சி போய் நீங்க சொல்றீங்களா, இப்போ அவங்க விளையாட்டுல நீங்க பாத்துருக்கீங்களா, டிவியில பாத்துருக்கீங்களா?
0: நான் டிவியில பார்த்தது இல்லை சார், இப்போ ரீசெண்டா ஒரு 7 மந்த்ஸா மொபைல்ல தான் அவங்க டோர்னமெண்ட் போறது. ஒரு 2 இயர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு கேப் ரெஸ்ட் விட்டுட்டாங்க, அதுக்கப்புறமேட்டுக்கா மறுபடியும் இப்பதான் வந்துட்டு ஜப்பான் ஓபன் டோர்னமெண்ட்ல வந்துட்டு வின்
1: பண்ணாங்க
0: சார்.
1: அது குறிப்பா சொல்லணும், அந்த நாட்டு சேர்ந்த வீராங்கனையும்
0: ஃபைனல்ஸ்ல வின் பண்ணாங்க.
1: மிடில் கிளாஸ் ஃபேமிலி வர்றது, நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கணும், அது கூட நமக்கு எக்கனாமிக்ல நம்ம க்ரோத் ஆகணும், ரெண்டாவது படிப்பு, இதெல்லாம் எப்படி நீங்க பேலன்ஸ் பண்றீங்க எல்லாத்தையும்?
0: அது காலையில் டெய்லி எழுந்து ரெகுலராக காலேஜுக்கு வர டைமுக்கு வருவேன் சார், வந்துட்டு அப்புறம் காலேஜ்லேயே கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துட்டு கிளாஸ் ஸ்டார்டிங் வந்துட்டு எனக்கு பேட்மிண்டன் கிளாஸ் வந்துட்டு 4:30 ஸ்டார்ட்டு, 4:30 6:30 வரைக்கும் நான் வந்துட்டு கிளாஸ் போவேன். அதுக்கப்புறமேட்டுக்கு அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு போகிறதுக்கு 8 மணி ஆகிடும் சார்.
1: சரிங்க, எப்படி இப்போ நைட்டு 8:00 போகிறீங்க வீட்டில், எப்படி அப்பம்மாலாம் ஒன்றும் ப்ராப்ளம் எதுவும் சொல்ல மாட்டாங்களா?
0: ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் பயந்தாங்க,
1: ஏன்னா
0: லேட்டாக வருது, டைமிங் வந்துட்டு ஈவினிங் டைம்ல இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு 1 வீக் வந்துட்டு போகாதன்னே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா நான் சொன்னேன், இப்போ இந்த மாதிரி கிளாஸ்னா ஒன்று மார்னிங் வந்துட்டு 5 AM to 8 AM வரைக்கும், அப்படி இல்லைனா ஈவினிங் வந்துட்டு 4 PM to அப்புறமேட்டுக்கா நைட்டு 10 மணி வரைக்கும் கூட இருக்குதுப்பா, அதுக்கு முன்னாடி சென்டர்ல எல்லாம் வந்துட்டு டைம் எதுவும் இருக்காது, இந்த டைமுக்கு தான் நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கா நான் போனேன் சார்.
1: இப்போ உங்களுடைய சாதனை அப்படின்னு நீங்க எது சொல்லுவீங்கன்னா, இந்த அளவுக்கு இப்போ போயிருக்கேன் சார், இந்த அளவுக்கு பிரைஸ்லாம் வின் பண்ணியிருக்கேன், அதை உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: ஃபஸ்ட்டு போன இயர் வந்துட்டு சிஎம் ட்ராஃபி நடந்துச்சு இல்லை சார், அதில் வந்துட்டு டிஸ்ட்ரிக் லெவலில் 3rd place பண்ணியிருக்கேன் சார்.
1: 3rd place வந்துருக்கீங்க, சூப்பருங்க. எத்தனை மாதமாக பயிற்சி எடுக்கிறீங்க?
0: நான் ஒரு 7 மந்த்ஸாக எடுக்கிறேன் சார்.
1: இப்போ உங்களுடைய பலம் அப்படின்னு என்னங்க, இந்த போட்டியில் எனக்கு இந்த ஷெட்யூல் காருக்கு சம்மந்தப்பட்டது என்னுடைய பலம் இதுதாங்க அப்படின்னு எதை பற்றி
0: கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்துட்டு நான் வந்துட்டு எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி கிளாஸில் வந்துட்டு ஒர்க் அவுட் அப்படின்னா மோஸ்ட்லி யாரும் செய்யவே மாட்டாங்க, அந்த மாதிரி ஒர்க் அவுட் அதெல்லாம் அதிகமாக பண்ணுறதுனால நமக்குள்ளே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வேணும் சார். நம்ம வந்துட்டு இதில் அச்சீவ் பண்ணணும், நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் நினச்சி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு அதில் அச்சீவ் பண்ண முடியும் சார்.
1: சரிங்க, 2 hours டெய்லி ப்ராக்டிஸ் எடுத்துருங்க. ஓ, இந்த டைம் போதும் அப்படின்னு நினைக்கிறேன், இன்னும் எனக்கு ப்ராக்டிஸ் டைம் வேணும் அப்படின்னு
0: நினைக்கிறேன். எனக்கு வந்துட்டு இன்னும் அதிகமாக தான் சார் வேணும், ஏன்னா வந்துட்டு ஒர்க் அவுட் அந்த மாதிரி கொடுக்குற டைமில் வந்துட்டு 1.5 hours அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒர்க் அவுட் மட்டும்தான் கொடுப்பாங்க. கேம் விளையாடுறது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 1/2 hour அந்த மாதிரி மட்டும்தான் இருக்கு, ஏன்னா வந்துட்டு நான் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு வீட்டுக்கு போகணும், எனக்கு டைம் ஆகிடும், அது வந்துட்டு பார்க்கணும், அதனால டைம் எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும்.
1: கிட்டத்தட்ட நமக்கு தருமபுரிக்கும் போடுருக்கும் ஒரு கிட்ட ஒரு 37 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறோம். டெய்லி அப் அண்ட் டவுன் ஒரு 75 கிலோமீட்டர்ஸ் மேலே ட்ராவல் பண்ணி வரத்துக்கு வந்து உங்களுக்கு அந்த போட்டியின் மீது இருக்கக்கூடிய ஒரு ஆர்வமா இல்லை ஏதாவது சாதிக்கணுன்ற ஒரு
0: எனக்கு வந்துட்டு பேட்மிண்டனில் அச்சீவ் பண்ணோம் சார், வந்துட்டு ஒரு நேஷனல் லெவலாச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு ட்ரீம் இருக்கு சார்.
1: இருக்கு, சரிங்க. கேம் நடக்குது, கேமுக்கு முன்னாடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணி உங்களை மனதளவிலும் சரி உடல்
0: வந்துட்டு நம்ம வந்துட்டு கேம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்துட்டு ஃபியர் ஆகக்கூடாது சார், நம்ம ரொம்ப பயந்தா மட்டும்தான் நம்ம வின் பண்ற சிச்சுவேஷன் இருந்தா கூட நம்ம தோத்துருவோம், அதுவே நம்ம வந்துட்டு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருந்தாக்குல வந்துட்டு நம்ம எந்த கேம்னாலுமே அச்சீவ் பண்ணலாம் சார். தீபக் விக்னேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தர்மபுரி காலேஜ்லயே தான் சார் அந்த அண்ணா படிச்சாங்க, அவரு தான் வந்துட்டு எனக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தது, அவரு தான் வந்துட்டு எனக்கு கோச்சா இருந்தார். அவருக்கு மேல ஒரு கோச் இருக்காரு, லோகநாதன் கோச் சொல்லிட்டு, ஆனா அவரை விட வந்துட்டு எனக்கு வந்துட்டு இவர் வந்துட்டு அவரு தான் மோஸ்ட்லி கிளாஸ பாத்துக்குவாரு, இந்த மாதிரி இதுதான் உன் தப்பு, இதை வந்துட்டு நீ திருத்திக்கோ, இதை மாத்திக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லி அவர் மோட்டிவேட் பண்ணி தான் வந்துட்டு நிறைய கத்துக்கிட்டேன்.
1: சரிங்க, அப்பா அம்மா என்ன பண்றாங்க?
0: அப்பா வந்துட்டு இப்போ பெண்ணாகரம் அந்த டவுன் ஃபுல்லாக வந்துட்டு காசு வசூல் பண்ணுறாரு சார், அம்மா வந்துட்டு டெய்லர் சார்.
1: நீங்கள் என்ன விளையாடுறீங்கன்னு உங்களுக்கு முழுசாக தெரியுமா? என்ன மாதிரி விளையாட்டு?
0: பேட்மிண்டன் விளையாடுறேன் அது மட்டும்தான் சார் தெரியும்.
1: என்னமாரி கடினமான பயிற்சியில் மேற்கொள்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும்?
0: நான் வந்துட்டு சொல்லுவேன் வீட்டில் போயிட்டு, அதிகமாகலாம் சொல்ல மாட்டேன், ரொம்ப என்னால் முடியல, கால் வலிக்குது அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நான் வந்துட்டு முடியலம்மா, நான் எந்த வேலையும் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன்.

0: அவங்க சரி போய் படுத்து தூங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம்.
1: சரிங்க, இப்போது ஒரு இறகு பந்த ஷெட்டில் காருக்கு விளையாட வரவங்க என்ன மாதிரி வகையான விதிமுறைகள்லாம் தெரிஞ்சுக்கணும், அந்த அந்த விளையாட்டை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்க பார்க்கலாம்.
0: சரி, இப்போ வந்துட்டு கேம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வந்துட்டு நிறைய ரூல்ஸ் இருக்குது சார்.
1: சரிங்க,
0: சர்வீஸ் வந்துட்டு ஃபால்ட்டு அந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஃபிட்னஸ் முக்கியம் சார், ஃபிட்னஸாக இருக்கணும். எப்படின்னா கேமில் வந்துட்டு நிறைய ரூல்ஸ் இருக்குது. நிறைய வந்துட்டு ஓவராக வந்துட்டு ஷவுட் அந்த கத்திக்கிட்டு, இப்போ கரோலினா மரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் இருக்காங்க, பேட்மிண்டன் பிளேயர். அவங்க வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு பாயிண்ட் எடுத்தால் கூட நிறைய கத்துவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு அந்த மாதிரியெல்லாம் பிஹேவ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் பீஸாக அந்த மாதிரி.
1: ஆனால் அது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு ஒரு மோட்டிவேட், ஒரு பூஸ்ட் பண்ணக்கூடிய விஷயமா
0: பூஸ்ட் பண்ணதான். அதுவே நீங்கள் ஃபுல்லாக ஒவ்வொரு பாயிண்ட்டும் கத்தாமல் மேட்ச் முடிஞ்ச பின்னாடி வந்துட்டு நம்ம அது கத்திக்கலாம்லாம், அந்த மாதிரி பண்ணால் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் நம்ம மேலே நெகட்டிவ் மார்க் அதிகமாக வரும் சார்.
1: பட் ஆப்போனன்ட்டை வந்து அவங்களுக்கு சைக்காலஜிக்கலாக வந்து லோ பண்ணுறக்கூடிய விஷயமாக நம்ம அதை பார்க்கலாம்.
0: அந்த மாதிரி பார்த்தா நிறைய பேர் அந்த மாதிரி அதிகமாக கத்தி ரெட் கார்டு தான் அதிகமாக வாங்கியிருக்காங்க.
1: சரிங்க, இப்போ ஷட்டில் கார்க்கில் அந்த அந்த கிரவுண்டோட எவ்வளோ மெசரிங் இருக்கணும் அதுங்க
0: சார்? அது வந்துட்டு இன்னும் எனக்கு அது முழுசாக அது வந்துட்டு தெரியல சார். கோட்டு வந்துட்டு லென்த் அதெல்லாம் முழுசாக இன்னும் அதை பற்றி இன்னும் அது வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு வந்து நம்ம தனியாக படிக்கணும் சார். கோச் இருக்குது சார், அதுக்கு அதுக்குன்னே கோர்ஸ் இருக்குது சார். இப்போது ஒரு கேம் இருக்குன்னா அதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கே கோர்ஸ் இருக்குது சார்.
1: சரிங்க, இப்போ ஷெட்டில் கார்க்னா எவ்வளோ டூரேஷன் டைமுங்க ஒரு கேம் நடக்கணும்?
0: அந்த நம்ம விளையாடுற ரேலியை பொறுத்து தான் சார். இப்போ வந்துட்டு ஒரு ரேலி வந்துட்டு கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் எல்லாம் கூட ஒரே ஒரு பாயிண்ட் வந்துட்டு அவ்வளோ நேரம்
1: எடுத்துப்பாங்க.
0: இப்போ மோஸ்ட்லி வந்துட்டு இன்டர்நேஷ்னல் லெவலெல்லாம் போனால் ஈஸியாக, இப்போ நம்ம இங்கே விளையாடுறது வந்துட்டு மோஸ்ட்லி 30 செகண்ட்ஸ்க்குள்ளே வந்துட்டு ஒரு பாயிண்ட் முடிஞ்சிடும். ஆனால் இன்டர்நேஷ்னல் லெவலெல்லாம் போனால் ஒரு ரேலியே 5 மினிட்ஸ் அந்த மாதிரி 5 மினிட்ஸ் எல்லாம் அந்த மாதிரியெல்லாம் எடுத்துப்பாங்க சார்.
1: ஸோ மற்ற விளையாட்டுக்கும் இதுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? மற்ற அந்த நம்ம குழு கேம், அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு குரூப்பாக விளையாடுற கேம் கூட, இது சிங்கிள் விளையாடுறதுக்கு ஒட்டு மட்டுமே நம்மளுடைய கான்ஃபிடென்ட்டு நம்மளுடைய.
0: இதில் வந்துட்டு சிங்கிள்ஸும் இருக்குது டபுள்ஸும் இருக்குது சார். சிங்கிள்ஸில் விளையாடணுன்னாலும் நம்ம வந்துட்டு நிறைய வந்துட்டு நம்மளுக்கு ஃபிட்னஸ் தான் சார் முக்கியமே இதில்.
1: சரிங்க,
0: ஃபிட்னஸ் வந்துட்டு இருக்கணும். நம்ம வந்துட்டு ரொம்ப நேரம் லாங்காக ரேலி விளையாடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கல, அதுக்கேற்ற மாதிரி நம்மளை ப்ராக்டிஸ் பண்ண மட்டும்தான் சார் கேமில் வின் பண்ண முடியும்.
1: இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய பிளானிங்லாம் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி பிளான்லாம் லைஃப்பில் வச்சுருப்பீங்க, ஒரு எதிர்கால லட்சியம் வச்சிருப்பீங்களா, என்ன மாதிரி விஷயம் வச்சிருக்கீங்க?
0: சரி, இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இந்த காலேஜ் முடிக்கிறதுக்குள்ள ஃபார்ம் 3 சர்டிஃபிகேட் அது வாங்கணும்னு.
1: ஃபார்ம் 3 அது என்னங்க?
0: ஃபார்ம் 3 சர்டிஃபிகேட் வந்து சார் சவுத் ஜோன்கா அந்த டீமுக்காக போனாக்கில் வந்துட்டு அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க சார்.
1: சவுத் ஜோன் லெவலில்,
0: சவுத் ஜோன் லெவலில் வந்துட்டு அந்த டீமில் நம்ம செலக்ட் ஆகிட்டு அங்கே போய் பார்ட்டிசிபேட் பண்ணால் தான் சார் அந்த சர்டிஃபிகேட் வரும். அந்த சர்டிஃபிகேட் வந்தாக்கில் நம்ம கவர்மெண்ட் ஜாப் எழுதுனா கொஞ்சம் ஈஸியாக
1: கொடுப்பாங்க,
0: ஈஸியாக ஒர்க் போய் ஜாயின் பண்ணலாம். நம்ம மார்க் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வரும் சார்.
1: அப்படி
0: அதுவும் ஒரு பக்கம் இருக்கும். இன்னும் வந்துட்டு பேட்மிண்டன்லேயும் இன்னும் நிறைய வந்துட்டு ஸ்டேட் லெவல் அந்த மாதிரியெல்லாம் போயிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு கண்டினியூவாக போயிட்டே இருக்கணும்ன்ற ஒரு ஆசை சார்.
1: இப்போது நீங்கள் உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க இல்லையா? இப்போ பள்ளிக்கூடம்லாம் கல்லூரி படிக்கிற போதும் கூட இப்போ ஸ்போர்ட்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பாங்களா? இப்போ இவங்க உங்கள் கூட இந்த செட்டில்கார் விளையாடுற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வர உங்களுக்கு?
0: எனக்கு வந்துட்டு வந்ததுன்னா சுஜிதா தான் சார். அவள் வந்துட்டு நாங்கள் சும்மா வந்துட்டு எப்பயாச்சும் காலேஜ் லெவலில் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் மேட்ச் வச்சாங்க. அப்போ நானும் அவளும் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு விளையாட்டுக்கு தான் வந்துட்டு இதில் நாங்கள் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம ரெண்டு பேரும் டபுள்ஸ் போடலாம், பார்ட்னராக விளையாடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு விளையாடணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவள் ஒரு கொஞ்சம் நல்லா விளையாடுவாள். அவகிட்ட வந்து பார்த்துட்டு நானும் ஒரு சில விஷயம் நானும் கற்றுக்கிட்டேன். எனக்கு பார்ட்னராக இருந்து நான் இந்த அளவுக்கு வரதுக்கான ரீசன் வந்துட்டு சுஜிதா.
1: இப்போ பொதுவாக நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பயணமாக இருந்தாலும் கூட ஒரு சின்ன புள்ளியில் தான் ஸ்டார்ட் ஆகலாம். அந்த மாதிரி உங்களுக்கு யதார்த்தமாக ஆரம்பித்த இந்த போட்டி வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை வந்து கனவை வந்து உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு, அதை நான் ரீச் பண்ணுன்றதுக்காக. சரி, இப்போ போட்டிக்கு முன்னே நிறைய அந்த மன அழுத்தங்கள்லாம் சொல்லுவாங்க, ஐ மீன் நம்ம விளையாடும் போது சில டிப்ரெஷனாக இருக்குது, அது போட்டி சார்ந்திருக்கும் இல்லை நம்ம தனிப்பட்ட லைஃபு குடும்பம் சார்ந்திருக்குல்ல, ஸோ அதை எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணி போகிறீங்க அது இதுவும்?
0: இப்போ வந்து சார் இதுக்கு முன்னாடி ஒரு டோர்னமெண்ட் போகிறப்ப கூட அப்பா வந்து ஃபஸ்ட்டு போன மந்த்து 2 மந்த்ஸ் பிஃபோர் வந்துட்டு தர்மபுரி SDAT-லேயே ஒரு டோர்னமெண்ட் நடந்துச்சு. லாஸ்ட் மினிட்ல தான் அந்த மேட்ச் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அன்றைக்கி மார்னிங் ஒரு 8:00 தான் வந்துட்டு PT சார் கால் பண்ணி எனக்கு சொன்னார், இப்படி தான் சுமித்ரா இங்கே வந்துட்டு SDAT-ல உமன்ஸ் டோர்னமெண்ட் நடக்குது, போய் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அவர் சொன்னதும் சரி நான் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உடனே ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. வீட்டில் போய் சொன்னதும் இல்லை வேணாம், நீ வந்துட்டு இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிட்டு நீ வந்துட்டு எதுவுமே ப்ரிப்ரேஷனே இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு 1 மந்த் வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் வீட்டில் இருந்துச்சு சார், ப்ராக்டிஸும் எதுவுமே பண்ணல, நீ அது இல்லாமல் எப்படி நீ போவ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க.

0: இல்லைப்பா நான் அது வந்துட்டு அதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போவும் அப்பா இருந்துட்டு இல்லை நீ வேணாம் போகவே போகாத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அண்ணா தான் வந்துட்டு நீ போ பரவாயில்ல, தோத்தாலும் பரவாயில்ல, நீ போய் விளையாடிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எதை பற்றியும் யோசிக்காம விளையாடிட்டுவான்னு சொல்லிட்டு மேட்ச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்து காமாக ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு தோத்தாலும் சரி வின் பண்ணாலும் சரி நம்ம கேம் நம்ம வந்துட்டு விளையாடிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு போயிட்டு ரெண்டு மூணு மேட்ச் வின் பண்ணால் நாலாவது மேட்ச் லாஸ் ஆயிடுச்சு சார்.
1: சூப்பர், பெரிய விஷயம். இதுமாதிரி நமக்கு ஜெயிக்கிறமே இல்லாமல் போய் விளையாடணும்
0: விளையாடணும் சார்.
1: இப்போ ஒரு விளையாட்டு வீரர் இருக்காங்க இல்லை வீராங்கனை சார், அவங்களுக்கு என்ன மாதிரி வகையான அந்த ஹேபிட் இந்த குணங்கள்லாம் இருக்குன்னு நீ உங்களுடைய பார்வை நினைக்கிறீங்க?
0: மோஸ்ட்லி வந்துட்டு சார் இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்லலாம் வந்துட்டு நான் அதிகமாக வெயிட்லாம் அதிகமாக தூக்க மாட்டேன், கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சாலுமே கொஞ்சம் லேசியாக செய்வேன். இப்போது ஸ்போர்ட்ஸில் இருக்கிற முக்கால்வாசி பேர் பார்த்தாக்கில் வந்துட்டு வெளியில் லைட்டாக இன்ஆக்டிவாக இருப்பாங்க, ஆனால் மோஸ்ட்லி எல்லாருமே ஆக்டிவாக தான் சார் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு அதிகமாக ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, ஒரு ரெகுலராக ஹெல்த்தி ரொட்டீன் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க சார்.
1: சரிங்க, இப்போது நம்ம உங்கள் கூட நிறைய இப்போது உங்கள் டீம்லாம் இருப்பாங்க கோச்சு கூட

0: வரணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு போயிட்டு ரெண்டு மூணு மேட்ச் வின் பண்ணால் நாலாவது மேட்ச் லாஸ் ஆயிடுச்சு சார்.
1: சூப்பருங்க, பெரிய விஷயம். இதுமாதிரி நமக்கு ஜெயிக்கிறமே இல்லாமல் போய் விளையாடுறோம்,
0: விளையாடணும் சார்.
1: இப்போ ஒரு விளையாட்டு வீரர் இருக்காங்க இல்லை வீராங்கனை இருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி வகையான அந்த ஹேபிட் இந்த குணங்கள்லாம் இருக்குன்னு நீ உங்களுடைய பார்வை நினைக்கிறீங்க?
0: மோஸ்ட்லி வந்துட்டு சார், இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்லலாம் வந்துட்டு நான் அதிகமாக வெயிட்லாம் அதிகமாக தூக்க மாட்டேன், கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சாலுமே கொஞ்சம் லேசியாக செய்வேன். இப்போது ஸ்போர்ட்ஸில் இருக்கிற முக்கால்வாசி பேர் பார்த்தாக்கில் வந்துட்டு வெளியில் லைட்டாக இன்ஆக்டிவாக இருப்பாங்க, ஆனால் மோஸ்ட்லி எல்லாருமே ஆக்டிவாக தான் சார் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு அதிகமாக ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, ஒரு ரெகுலராக ஹெல்த்தி ரொட்டீன் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க சார்.
1: சரிங்க, இப்போது நம்ம உங்களுக்கு கூட நிறைய இப்போது உங்கள் டீம்லாம் இருப்பாங்க, கோச் கூட ட்ரைனிங் எடுத்து வந்திருப்பாங்களா, ஸோ அவங்க கூட எப்படி நீங்கள் நட்பு பாராட்டுறீங்க, பாயிண்ட்ஸ் கேட்பீங்க, நீங்கள் எப்படி அவங்களுக்கு இன்ஸ்பயர் கொடுப்பீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: ஃபஸ்ட்டு நான் கிளாஸ் போய் ஜாயின் பண்ணதும் ஒரு ஒன் வீக் வந்துட்டு யாருமே வந்துட்டு அதிகமாக பேசலை, ஏன்னா நான் அப்போ தான் வந்துட்டு புதுசாக போய் ஜாயின் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு எல்லாருமே 2 இயர்ஸ் அந்த மாதிரி இருந்தவங்க, எனக்கு முன்னாடியே இருந்தவங்க. என்னை விட சின்ன பசங்கள்லாம் வந்துட்டு என்னை விட சூப்பராக விளையாடுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கோச்சு தீபக் அண்ணா அவர் வந்துட்டு சொல்லுவார், இப்படியே யார்கிட்டும் பேசாமல் இருக்காத, அவங்க கூட பேசு, அவங்ககிட்ட வந்து நிறைய கற்றுக்கோன்னு சொல்லி அவங்ககிட்ட வந்துட்டு நானும் சரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி, சின்ன பசங்களாக இருந்தாலும் அவங்ககிட்ட வந்து நான் நிறைய விஷயம் நானும் கற்றுக்கிட்டேன் சார்.
1: ம், சரிங்க. இப்போது நீங்கள் விளையாடுறீங்களா, அந்த விளையாட்டு வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துருக்கல, ஒரு லெசன், விளையாட்டு என்பது நம்மளோட வாழ்க்கையோட தொடர்புடையது. ஸோ நீ என்ன இதுவரை இப்போ நீங்கள் போனது என்ன கற்றுக்கிறீங்க அந்த விளையாட்டை சார்ந்த வாழ்க்கை விஷயங்கள்?
0: இப்போ வந்துட்டு சார், நம்ம முயற்சி பண்ணாமல் இருந்தால் தான் சார் தப்பு. முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் அது வந்துட்டு தோத்தாலும் பரவாயில்ல. நம்ம வந்துட்டு எத்தனை பேர் சும்மா இருக்கிற இடத்துல நம்ம வந்துட்டு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம்ல, நம்ம தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ ஃபஸ்ட்டு அதில் வந்துட்டு விளையாடணும், எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக போய் நிற்கணும் சார்.
1: சூப்பர்மா, ரொம்ப மகிழ்ச்சிமா. சரிங்கம்மா, ஃபுட்டு சாப்பாடு தான், அந்த சாப்பாடு தான் நம்மளுடைய மனசையும் சரி உடலையும் வந்து ஆரோக்கியம் வச்சுருக்கோம். ஸ்போர்ட்ஸ் மாதிரி நீங்கள் எப்படி இதுக்கு தனிப்பட்ட ஏதாவது ஃபுட் ஐட்டம் நம்ம வந்து சாப்பிடணும் இல்லை நோக்க ஈவன் ஒரே மாதிரி இருந்தால் கூட?
0: நான் மோஸ்ட்லி வந்துட்டு சாப்பாடே அதிகமாக சாப்பிடவே மாட்டேன் சார், வீட்லேயே திட்டுவாங்க ஏன் இப்படி பண்ணுறேன். ஏன்னா காலேஜுக்கு வந்துட்டு மார்னிங் 7:15 வந்துட்டு எனக்கு பஸ்ஸு, அந்த டைமுக்கு பஸ் ஏறினா மட்டும்தான் காலேஜுக்கு வந்துட்டு 9 மணிக்குள்ளே பஸ்ஸுக்கு வர முடியும். மார்னிங் சாப்பாடு ஸ்கிப் பண்ணிடுவேன், மதியத்தில் மட்டும்தான் சார் சாப்பிடுவேன் நான். இப்போ வந்துட்டு ஸ்போர்ட்ஸுக்கு போனதுக்கப்புறம் நான் சாப்பாடு எடுத்துக்கிறதுனா மோஸ்ட்லி ஆஃப்டர்நூன் ஃபுட்டு ஸ்கிப் பண்ணாலும் ஸ்கிப் பண்ணுவேனே தவிர மார்னிங் வந்துட்டு ஸ்கிப் பண்ண மாட்டேன். மார்னிங் நைட்டு கன்ஃபார்ம் ஃபுட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்காக மோஸ்ட்லி இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸு ஜங்க் ஃபுட் அதெல்லாம் ஜங்க் ஃபுட்லாம் சின்ன வயசுலேருந்தே நான் சாப்பிடவே மாட்டேன், சின்ன வயசுலேருந்து சாப்பிடவே மாட்டேன். மோஸ்ட்லி அதிகமாக ஃப்ரூட்ஸு ஃப்ரெஷ் ஜூஸு அந்த மாதிரி தான் சார் எடுத்துக்கணும்.
1: நமக்கு சாப்பாடு எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி தூக்கமோ ரெஸ்ட்டமோ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அதாவது ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்களுக்கு ரெண்டுமே ஈக்குவலாக நம்ம நின்று பண்ணணும். இவ்வளோ நேரம் நீங்கள் ஓய்வெடுப்பீங்க, தூங்குவீங்க?
0: அது தூங்குறது தான் சார் ப்ராப்ளமே வந்துடும், ஏன்னா வந்துட்டு டெய்லி ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு, ஏன்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணோம், போனால் ஒரு நைட்டு 11 மணி வரைக்குமே தூக்கமே வராது. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் தூங்கலான்னு சொல்லிட்டு தூங்கும் போது திடீர்னு வந்துட்டு காலையிலேருந்து பார்த்தா காலையில் வந்துடும், விடிஞ்சிரும், 5 மணி 6 மணி ஆகிடும், மறுபடியும் எழுந்து அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு அதை பார்த்துட்டு போகிறதுக்கு அப்படியே டைம் சரியாக போயிடும் சார்.
1: சரிங்க, இப்போ டெய்லி இங்கே வரணும் இல்லையா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தருமபுரிக்கு, இப்போ உங்கள் பக்கத்தில் ஏதாவது இந்த பெண்ணகர் அந்த ஏரியாவில் இந்த மாதிரி கிரவுண்டு அது மாதிரி இருக்கீங்களா?
0: பெண்ணகரத்தில் ஒன்று இருக்குது சார், ஆனால் அங்கே வந்துட்டு இந்த மாதிரி சொல்லியெல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க, ஜஸ்ட் அவங்க போனால் விளையாடிட்டு வரலாம் அவ்வளோதான். அங்கே வந்துட்டு சொல்லி கொடுக்குற அளவுக்கு யாருமெல்லாம் இல்லை சார் அந்த மாதிரியெல்லாம்.
1: இப்போ நீங்கள் கல்லூரி முடிச்சிருக்கீங்க, இப்போ அடுத்தது நமக்கு ஏதாவது நமக்கு அடுத்து ஜாப்போ இல்லை எதிர்காலத்தில் எக்கனாமிக்கலாக இப்போ பேரண்ட்ஸ் உங்களை சப்போர்ட் பண்ணி தான் படிக்க வைக்கிறாங்களா?
0: ஆமாம் சார்.
1: இப்போ நம்ம அடுத்து மூவ் கட்டு அப்படி போகாமல் இப்போ என்னால் ஸ்போர்ட்ஸ் தான் எனக்கு சாதிக்கணும்னு ஆசை இருக்குது, ஏன்னா ஸ்போர்ட்ஸ்ன்றது நீண்ட பெரிய தூரங்கள் பயணிக்க வேண்டியது இருக்கும், அது நம்ம வெற்றி பெறுவதற்கு. அது எப்படி நீங்கள் அந்த மன தைரியத்தோடு உள்ளே வந்தீங்க?
0: ஃபஸ்ட்டு நான் மட்டும் டிசைட் பண்ணியிருந்தேன், நான் வந்துட்டு சரி ஓகே விட்டுடலாம், காலேஜ் முடிஞ்சதும் விட்டுடலாம், அதுக்கப்புறமேட்டுக்கா ஜாப் போயிட்டு மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு அப்படியே விட்டுருப்பேன். ஆனால் எனக்கு வந்து டெய்லி எங்கள் அண்ணா தான் சார் எனக்கு மோட்டிவேட் பண்ணுவார், நீ இப்போ இதில் வின் பண்ணதெல்லாம் பெருசு இல்லை, இன்னும் வின் பண்ண வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது, நீ வந்துட்டு இன்னும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயர் இயர் வந்துட்டு மார்ச் 18 உமன்ஸ் டே அப்போ ஒரு டோர்னமெண்ட் வச்சாங்க, ஜூனியர்ஸ் சாம்பர்ஸ் இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்துட்டு நிறைய பிளேயர்ஸ் வந்திருந்தாங்க. ரத்னம் அகாடமியில் தான் நடந்துச்சு. அங்கே வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் அதுதான் ட்ராஃபி எடுத்துகிட்டு போய் கொடுத்தது வீட்டில். அண்ணா வந்துட்டு அண்ணாவுக்கு அம்மாவுக்குலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேஸில் அந்த சந்தோஷத்தை பார்த்துட்டு நம்ம வந்துட்டு இன்னும் இவங்களுக்காக

0: நிறைய செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு சார். அதனால இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார்.
1: இப்போ உங்கள் ஊருக்கார உங்களோட படித்த சக தோழிகள் அவங்கெல்லாம் வந்து ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்காங்களா? இப்போ அவங்க இல்லை, நீங்கள் மட்டும்தான் தனியாக பயணிக்கிறீங்களா?
0: வேறு யாரும் ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு பெருசாக யாரும் எதுவும் காட்ட மாட்டாங்க சார். ஏன்னா அவங்க வந்துட்டு படிக்கிறேன்னு சொல்லிட்டு அதிலே போயிடுவாங்க. ஸ்போர்ட்ஸ் இருந்தால் ஜஸ்ட் அந்த பிடி ஹவர் வரும், அந்த ஹவர் மட்டும் விளையாடிட்டு அப்படியே போயிடுவாங்க. ஸ்போர்ட்ஸ்லலாம் யாரும் வந்துட்டு இன்வால்வ் ஆகி அதை பெருசாக எடுத்து பண்ணுறதில்ல சார்.
1: இதுக்குண்டான எக்யூப்மெண்ட்ஸ் சொல்லுவாங்களே நம்ம
0: சார்,
1: பேட்டு பந்து, இப்போ அதெல்லாம் வந்து ஸ்பெஷலாக ஏதாவது நீங்கள் வாங்கணுமா இல்லை ஆர்டினரி கிடைக்கக்கூடியதான் பண்ணிக்கலாம்?
0: ஆர்டினரியாக வந்துட்டு அதெல்லாம் வேஸ்ட்டு சார். ஜஸ்ட்டு வீட்டில் சும்மா டைம் பாஸ்க்கு விளையாடுறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ரேக்கெட் ஒரு 300 வரும், அது வாங்கிக்கலாம். நம்ம இப்போ வந்துட்டு கேம் கற்றுக்கணும், பிளேயர் ஆகணும், ப்ரொஃபஷ்னலாக வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கில் வந்துட்டு ரேக்கெட் வந்துட்டு ஹை ரேட்டில் போட்டு தான் சார் வாங்கணும். ரேக்கெட் வாங்கணும், கிட் பேக் வாங்கணும், இன்டோர் ஷூஸ் வாங்கணும், நிறைய வாங்கணும் சார்.
1: எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராக்டிக்ஸ் போகிற எல்லா ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் ஸ்போர்ட்ஸ் அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க தந்த ஸ்போர்ட்ஸ் மாதிரி ஏதாவது பேக் கொண்டு போவாங்க, எக்யூப்மெண்ட்ஸ் பேக் மாதிரி கொண்டு போகிறாங்க. இப்போ அது அங்கே நம்ம எங்கே ட்ரைனிங் போகிறோம் அங்கே கிடைக்காதா இல்லை நமக்குன்னு இதுதான் அப்படின்னு போகணும்?
0: அங்கே வந்துட்டு கிடைக்காது சார். நம்ம வந்துட்டு நமக்கு வேணும்னா நம்ம தான் சார் கடையில் வாங்கிட்டு போகணும். அது கிட் பேக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒவ்வொரு கேமுக்கும் இருக்கும், கிரிக்கெட்டு, பேஸ்கெட் பாலு, இப்போ பேட்மிண்டனுக்கும் கிட் பேக் இருக்குது சார். அது வந்துட்டு நம்ம தான் சார் வாங்கணும்.
1: இப்போ அதுலேயும் விளையாட்டி பழக்கப்பட்டதுனால் அது கொண்டு போகிறாங்களா இல்லை எப்படிங்க? அது
0: அது வந்துட்டு சார் இப்போ எல்லாருமே அது வாங்கல சார். அது வாங்கினாக்கில் நம்ம வந்துட்டு டெய்லி, இப்போ நான் வந்துட்டு கிட் பேக் இன்னும் வாங்கலை. கிட் பேக் வாங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நான் என்னோடய ஷூ வந்து கிளாஸில் வச்சுட்டு வந்துடுவேன், ரேக்கெட் மட்டும் டெய்லி எடுத்துகிட்டு வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பேன். அந்த மாதிரி பண்ணுறதுனால இதை தூக்கிட்டு தூக்கிட்டு சப்போஸ் பஸ்ஸில் வரும்போது ரேக்கெட்டை யாராச்சும் அது மேலே கால் வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுத்தாக்கல என்னோடய ரேக்கெட் போயிடும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுனால வந்துட்டு கிட் பேக் வாங்கி அதை கிளாஸ்லேயே வச்சுருவாங்க, அப்படின்னா கிட் பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போவாங்க சார்.
1: பொதுவாக ஸ்போர்ட்ஸ் மேனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தனிப்பட்ட நபருக்கு வந்து நமக்கு வெற்றி வரணும், நம்மளோட அந்த கிரெடிட் பாயிண்ட் வரணும் அப்படின்றத விட அவங்க சார்ந்த அந்த சமூகத்துக்கு இல்லை சார்ந்த மாவட்டம் மாநிலம் அந்த நாட்டுக்கு பெருமை வரணுன்றதுக்காக தான் நிறைய பேர் ஓடிட்டுருக்காங்க. ஒருத்தர் ஜெயிச்சாருன்னா நம்ம வந்து அந்த வீரத்தை கூட இந்தியாவை சார்ந்தது ஜெயிச்சார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், தமிழகத்தை சார்ந்தது ஜெயிச்சா தான் நம்ம அப்படி சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு என்ன மிடில் கிளாஸ்ன்றதுனால இப்போ ஸ்பான்சர்ஷிப் அந்த மாதிரிலாம் ஏதாவது வந்தாங்கன்னா இல்லை கிடைச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எந்தமாரி விஷயங்களும் இன்னும் உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுவீங்க உங்களுடைய ஸ்போர்ட்ஸில்?
0: நான் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும்னா சார் இன்னும் ஃபஸ்ட்டு என்னோடய கேம்லேயும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது சார். நான் வந்துட்டு இப்போ தான் பாதி தான் கற்றுட்ருக்கேன், இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. இன்னும் ஸ்பான்சர்ஷிப் அந்த மாதிரி எல்லாம் வந்தாங்களான்னா கன்ஃபார்ம் நேஷ்னல் லெவல் ரீச் ஆகணும், இன்டர்நேஷ்னல் லெவல் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்ம் இருக்குது சார்.
1: இருக்குது நம்பிக்கை
0: இருக்குது சார்.
1: இப்போ இது நிறைய பேர் ஹாஸ்டலாம் தங்கி படிக்கிறாங்களா, பெரிய பெரிய மெட்ரோ சிட்டி சென்னை
0: சார்,
1: பெங்களூர், கோயம்புத்தூர் அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி இருக்கவங்க எப்படிங்க? அது
0: அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு என்னை விட இன்னும் அவங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் சார். இப்போ இந்த மாதிரி பேட்மிண்டன்லாம் போகிறது, இப்போது போன மந்த்து கூட வந்துட்டு ஓப்பன் டோர்னமெண்ட்லாம் நடந்துச்சு, ஆல் இண்டியா ஓப்பன் டோர்னமெண்ட்டு. இப்போது சென்னையில் இருக்கிறவங்க அந்த மாதிரியெல்லாம் அங்கே வந்துட்டு இன்னும் கோச்சிங் நல்லா ரொம்ப ஹெவியாக சொல்லி கொடுப்பாங்க சார். அங்கே வந்துட்டு ஈஸியாக இன்னும் கேம் ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் இங்கன்றதுனால நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இவ்வளோதான் சொல்லி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் இன்னும் போக போக தான் சார் நிறையா சொல்லி கொடுப்பாங்க.
1: இப்போது நீங்கள் போகிறது வந்து எப்படி ப்ரைவேட்டோட அந்த கிரவுண்டு இல்லை எப்படிங்கிறதுங்க?
0: அது வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாமே ப்ரைவேட் தான் சார் இருக்கும். தர்மபுரியில் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கில் எஸ்டிஏடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அது மட்டும்தான் சார் கவர்மெண்ட்டோட கிரவுண்டு. இது மற்றது எல்லாமே வந்துட்டு ப்ரைவேட் கிரவுண்ட் தான் சார்.
1: சரிம்மா, நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிட்ருக்கோம் இல்லைங்களா. உங்களை மாரி இந்த இறகு பந்தாட்ட போட்டிக்கு வரக்கூடிய பெண்களை இருக்கிற அவங்களுக்கு என்ன விஷயம் சொல்ல விரும்புகிறீங்க?
0: ஃபஸ்ட்டு வந்துட்டு சார் நம்ம வந்துட்டு கேம் நல்லா முழுசாக கற்றுக்கிட்டு அந்த ஸ்போர்ட்ஸில் நல்லா கான்சன்ட்ரேஷனோட நல்லா பெருசாக ட்ரீம் அச்சீவ் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நம்ம இந்தியாவுக்காக நம்ம நாட்டுக்காக வந்துட்டு பெருமை சேர்க்கணும் சார்.
1: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. இப்போ அடிப்படையில் வந்து இப்போ எத்தனை மாதமாக போயிட்டுருக்கீங்க?
0: 7
1: நேஷ்னல் லெவலில் விளையாடுறாங்க, ஸ்டேட் லெவலில் விளையாடுறாங்களா, அதுக்குன்னு ப்ராசஸ் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க
0: சார்? அது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப்பில் வந்துட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டில் வரணும், டிஸ்ட்ரிக்ட் ரேங்கிங்லேருந்து டிவிஷனல் கூட்டிகிட்டு போவாங்க. டிவிஷனல் மோஸ்ட்லி இப்போ வந்துட்டு டிவிஷனல் அதிகமாக கூட்டிகிட்டு போவாங்க, ஸ்டேட்டு டைரெக்டாக ஸ்டேட் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்டேட் ரேங்கிங்கில் ஃபஸ்ட்டு டாப் இப்போ 10 அந்த மாதிரி போனாக்கில் வந்துட்டு நம்ம இந்தியா டீமுக்கும் செலக்ட் ஆகலாம் சார். நம்ம பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் சார். அந்த ரேங்கிங்கில் வந்துட்டு நம்ம ஹையாக இருந்தாக்கில் நம்ம வந்துட்டு இந்தியா லெவலில் விளையாடலாம் சார்.
1: இந்த இறகு பந்துலாம் சொல்கிறோம்ல ஷெட்யூல் கார்க்கு, இதில் என்ன மாதிரி வகையான டைப் இருக்குது, எந்த வகையான வகைகள்லாம் இருக்குதுங்க
0: சார்? மோஸ்ட்லி கார்க் வந்துட்டு நிறைய பிராண்ட் இருக்குது சார். ஃபெதர் கார்க் இருக்குது, பிளாஸ்டிக் கார்க். இப்போ ஃபெதர் கார்க்லேயே பிளாஸ்டிக்லேயும் வந்துட்டு மாவிஸ் 350 லோ குவாலிட்டி

0: லோவும் வரதும் இருக்குது, ஹை குவாலிட்டியும் வரதும் இருக்குது சார். ராக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் விக்டர், யானெக்ஸ், அதுக்கப்புறமேட்டுக்கா 100, ட்ரான்ஸ்ஃபார்ம், அந்த மாதிரி நிறைய இருக்குது சார்.
1: இப்போ நீங்கள் இது சொன்னீங்களே, இப்போ வந்து ஃபெதர் சொன்னீங்க, ரெண்டாவது
0: ஆமாம்
1: வந்து
0: சார்.
1: பிளாஸ்டிக் சொன்னீங்களே, இப்போ ரெண்டுமே என்ன மாதிரியான கேம்ஸில் பயன்படுத்துவாங்க இந்த இது?
0: ஃபெதர் ஷட்டில் வந்துட்டு மோஸ்ட்லி ஸ்டேட் லெவல் போனாவே ஃபெதர் ஷட்டில் தான் சார் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் இப்போ நம்ம ப்ராக்டிஸ் எடுக்கிறதுலேருந்தே ஃபஸ்ட்லேருந்தே ஃபெதர் ஷட்டிலில் ப்ராக்டிஸ் எடுக்கும்போது நம்ம வந்துட்டு கேம் கண்ட்ரோலாக விளையாட முடியும். ஸ்டார்டிங்லேருந்தே பிளாஸ்டிக்கில் வந்துட்டு விளையாடிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா ஃபெதர் போகும்போது ஒரு கண்ட்ரோல் கிடைக்காம விளையாடுவாங்க சார். இப்போ யூனிவர்சிட்டி மேட்ச் அந்த மாதிரியெல்லாம் போனாக்கலாம் அங்கே வந்துட்டு ஃபெதர் ஷட்டிலில் மட்டும்தான் சார் விளையாட முடியும். இங்கே நார்மலாக சிஎம் ட்ராஃபி அந்த மாதிரி விளையாட முடியும். இங்கே டிஸ்ட்ரிக்ட் லெவல் மட்டும்தான் வந்துட்டு பிளாஸ்டிக் ஷட்டில் கொடுப்பாங்க. ஸ்டேட் போகும்போது வந்துட்டு ஃபெதர் ஷட்டிலில் தான் சார் விளையாட முடியும்.
1: ரொம்ப மகிழ்ச்சியமாக பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமப்புறத்தை சார்ந்த மாணவி இருந்தாலும் கூட நம்ம ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தோடு இந்த இறகு பந்தை விளையாடிட்டுருக்கீங்க. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்குற இந்த பிவிஸ் இந்த மாதிரி நாங்களும் வருங்காலத்தில் இந்த மாதிரி நம்ம பகுதியை சார்ந்த சுமித்ரா அவங்க வந்து சாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய நாங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஆர்வமாக இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி அந்த உச்சத்தை நீங்கள் அடைவீங்கன்னு சொல்லிட்டு சார்பாக வாழ்த்துகிறோம். நன்றிங்கம்மா.
0: தேங்க்யூ சார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் உங்கள் களம் களத்தில் சந்திப்போம். இன்று நிகழ்ச்சியில் பெண்ணாகரம் பகுதியை சார்ந்த இறகு பந்தாட்ட வீராங்கனை எஸ் சுமித்ரா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் ஜே. மாரிமுத்து அவர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உணவு உற்பத்தியில் இந்தியாவை முதன்மை நாடாக உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் பால் கொள்முதல் விலை உயர்வு, புதிய மருத்துவமனைகள், புற்றுநோய் ஆராய்ச்சி மையங்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு வாகன வசதி உள்ளிட்ட அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டப்பேரவையில் வெளியிட்டார். ஈரானுடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் நிறுத்திக் கொள்வதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிரஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உத்தரப்பிரதேசம் ஜப்பான் முதலீட்டு உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், நாடு 8% பொருளாதார வளர்ச்சியை அடைந்து வருவதாக கூறினார். கட்டமைப்பு துறையில் முதலீடு, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, உற்பத்தி துறையில் முன்னுரிமை ஆகியவற்றின் அடிப்படையில் நாடு வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்தியா ஆண்டுதோறும் 130 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு முதலீடு செய்து வருவதாக அவர் கூறினார். பொருளாதார நடவடிக்கைகளின் மூலம் நிலையான பொருளாதாரம், புதிய வேலைவாய்ப்புகள், அனைத்து பிரிவினருக்குமான மேம்பாடு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நாட்டின் 99.6% ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் 38,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 162 மித அதிவிரைவு ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு நாட்டின் வளர்ச்சிக்காகவும் விவசாயிகளின் நலனுக்காகவும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். வேளாண் உற்பத்தியை அதிகரித்து உணவு உற்பத்தியில் முதன்மை நாடாக இந்தியாவை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். வேளாண் உற்பத்தி செலவினத்தை குறைக்க விவசாய இயந்திரமயமாக்கல் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பத்தின் பயன்கள் விவசாயிகளுக்கு நேரடியாக சென்றடையும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்திய தர நிர்ணய ஆணையம் BIS தில்லியில் உள்ள தனியார் நிறுவனங்களில் இன்று சோதனை நடத்தியது. வடகிழக்கு தில்லி மற்றும் அந்தோ

0: பகுதியில் உள்ள நிறுவனங்களில் நடத்திய சோதனையில் தரமற்ற 2350 அலுமினிய காகித சுருள்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் பல்வேறு ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டதாகவும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிஐஎஸ் அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். பேரவை விதியன் 110 கீழ் பல்வேறு அறிவிப்புகளை இன்று வெளியிட்ட அவர், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் தற்போதுள்ள 5 லட்சம் ரூபாய் 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தெரிவித்தார். சென்னை பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதிகளுடன் கூடிய பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டப்படும் என்று அவர் கூறினார். தஞ்சை, கோவை, மதுரை, திருநெல்வேலி, விழுப்புரம் ஆகிய 5 இடங்களில் மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் 7 புதிய செவிலியர் கல்லூரிகள் மற்றும் பல்வேறு துணை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் தொகுதிகளுக்கு சென்று வரவும் சிறப்பான மக்கள் பணி ஆற்றுவதற்கும் ஏதுவாக அரசின் சார்பில் அவர்களுக்கு வாகனம் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். வாகன ஓட்டுநர் மற்றும் கார் பராமரிப்பு செலவுகளுக்காக அனைத்து உறுப்பினர்களுக்கும் மாதந்தோறும் 75,000 ரூபாயும் உதவியாளரை அமர்த்திக் கொள்வதற்கு 25,000 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தனது அறிவிப்பில் வெளியிட்டார். இதற்கு சட்டப்பேரவையில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் வரவேற்பையும் பாராட்டையும் தெரிவித்தனர். இதனிடையே முன்னாள் முதலமைச்சரும் அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி, மீனவர்கள் தொடர்பான கவனஈர்ப்பு தீர்மானத்தை இன்றே விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். பேரவைத் தலைவர் அதற்கு அனுமதி மறுத்ததை அடுத்து அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். சட்டப்பேரவையில் இன்று நீர்வளத்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஆகியவற்றின் மீதான மானிய கோரிக்கையை அமைச்சர் திரு ஆனந்த் தாக்கல் செய்தார். சுற்றுலா மற்றும் பண்பாட்டுத்துறை மானிய கோரிக்கையும் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமாரும் கலை மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகனும் மானிய கோரிக்கைகளை தாக்கல் செய்தனர். மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் பேரவையில் தற்போது நடைபெற்று வருகிறது. மத்திய அரசின் பஞ்சாயத்து ராஜ் திட்டத்தின் கீழ் மாநில அரசின் பங்கேற்புடன் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அரசின் மானிய கோரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பஞ்சாயத்து ராஜ் விருதுகள், தீன்தயாள் உபாத்யாய் பஞ்சாயத்து ராஜ் விருதுகள், நானாஜி தேஷ்முக் பஞ்சாயத்து விருதுகள், ஆத்ம நிர்பார் விருதுகள், கிராம மின்சக்தி சுயசார்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெறுவதற்கு தகுதியுடைய கிராமங்களாக உருவெடுக்கும் அளவிற்கு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ஜூலை 1 முதல் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த ஏப்ரல் 1 முதல் ஜூன் 30 வரை 31 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், 29 லட்சம் குடியிருப்புகளுக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 1,804 கோடி ரூபாய் செலவில் வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு மத்திய அரசு 60% நிதியையும் மாநில அரசு 40% நிதியையும் வழங்கி வருகிறது. 81 லட்சம் குடியிருப்புகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், 103 லட்சத்திற்கும் அதிகமான தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மத்திய அரசின் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் வீடு ஒன்றுக்கு நாள்தோறும் 55 லிட்டர் குடிநீர் வழங்குவதற்கான உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் உணவு விடுதி ஒன்றில் இன்று காலை நேரிட்ட தீ விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உத்தராகண்ட் மாநிலத்தில் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது.

வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவால் குல்கார்க் பகுதியில் உள்ள பாலம் சேதமடைந்துள்ளது. இதனையடுத்து தர்சுலா தவாஹட் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. தர்சுலா பகுதியில் உள்ள சாலைகளில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. பாலத்தை சரி செய்யும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். ரியாசி மாவட்டத்தில் உள்ள பனாசா கிராமம் அருகே நேற்றிரவு கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதனிடையே ரஜோரி மாவட்டத்தில் நேரிட்ட மற்றொரு சாலை விபத்தில் 6 பேர் காயமடைந்தனர். ஈரானுடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் நிறுத்திக் கொள்வதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐக்கிய அரபு அமீரக வெளியுறவு அமைச்சகத்தின் தகவல் தொடர்பு இயக்குநர் அஃப்ரா அல் ஹமேலி வெளியிட்டுள்ள பதிவில், மண்டல அளவில் அமைதியை நிலைநாட்ட இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரக வான் எல்லையில் ஈரானின் ஏவுகணைகள் தென்பட்டதை அடுத்து அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதனிடையே ஐக்கிய அரபு அமீரகம் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக வந்த குற்றச்சாட்டை ஈரான் மறுத்துள்ளது. ஈரான் வெளியுறவு செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மையில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த குற்றச்சாட்டு மண்டல அமைதிக்கு ஊறு விளைவிப்பதாக அமையும் என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அமெரிக்காவுடனான அமைதி ஒப்பந்தம் கையெழுத்திடும் வரை ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிரஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-11, 21-11 என்ற செட் கணக்கில் மெகாவோ இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீன் நகரில் இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உணவு உற்பத்தியில் இந்தியாவை முதன்மை நாடாக உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் பால் கொள்முதல் விலை உயர்வு, புதிய மருத்துவமனைகள், புற்றுநோய் ஆராய்ச்சி மையங்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு வாகன வசதிகள் உள்ளிட்ட அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டப்பேரவையில் வெளியிட்டார். ஈரானுடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் நிறுத்திக் கொள்வதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிரஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 12:51.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
6: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
7: நேர்களின் கேட்கலாம் சூழல் காப்பு.
8: அடட, இந்த மூலையில ஒரே குப்பையா இருக்கே, இத தூக்கி இப்ப எங்கேயாவது போடணும். எடுத்துட்டு போய் அந்த மூலையில கொட்டிடலாமா?
9: ஹலோ ஹலோ, என்னங்க, என்ன எங்க கொண்டு போறீங்க?
8: யாரு பேசுறது? பக்கத்துல கூட யாருமே இல்லையே, யாரா இருக்கும்? சத்தம் மட்டும் வருது, ஒருவேளை பேய் ஏதாவது வருமோ?
9: பட்ட பகல்ல பேயா? நான்தானா உங்க குப்பை. தினமும் என்ன தூக்கி எறிஞ்சிட்டு இப்ப யாருன்னு கேக்குறீங்களே?
8: அடப்பாவி, குப்பை பேசுதா?
9: ஆச்சரியமோ, நான் பேச ஆரம்பிச்சது என்னவோ புதுசுதான், ஆனா நீங்க என்ன பிரிக்காம எல்லாத்தையும் ஒன்னா போடுறீங்கல்ல, அது ரொம்ப பழசு.
8: இது ரொம்ப பழசா? அப்படி போட்டா என்ன தப்பு? குப்பனா குப்பை தானே.
9: அதுதான் உங்க பெரிய பிரச்சனை. நான் எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒரே மாதிரி இருக்க மாட்டேன்.
8: ஏன், உனக்கு வேற வேற முகம் இருக்கா? அடிக்கடி அந்நியனா மாறிடுவியோ?
9: ஆமா, இந்த குப்பைக்கு ஒரு முகம் மட்டும் இல்ல, பல முகம் இருக்கு. காய்கறி கழிவுகள், உணவு கழிவுகள் அப்படின்ற ஒரு முகம், பிளாஸ்டிக், கண்ணாடி, உலோகம் அப்படின்ற மறுமுகம்.
8: போதுமா, இவ்வளவுதான் வச்சிருக்கேன், இல்ல வேற ஏதாவது?

0: இன்னும் பல முகம் இருக்கு, அதுல ஒரு முகம் தான் இந்த மருத்துவ கழிவு.
1: இவ்ளோ இருக்கா? இத்தனையும் பிரிக்க எனக்கு எங்க நேரம் இருக்கு? நேரமும் இல்ல ஒண்ணும் இல்ல, போயிட்டு வா.
0: ஆஹா, என்ன தெருவுல போட மட்டும் உனக்கு நேரம் இருக்கா?
1: அது வேற விஷயம், அதெல்லாம் நீ கேட்காத.
0: வேற விஷயமா? நீங்க என்ன ரோட்டு ஓரம் போட்டுட்டு போறீங்க? மழை வந்ததும் நான் கால்வாய்க்குள்ள போல, மழை வந்ததும் நான் கால்வாய்க்குள்ள போய் விழுந்துடுறேன். கால்வாயும் அடைஞ்சி தண்ணீர் அப்படியே தேங்கி நிக்குது. அப்புறம் வெள்ளம் வந்துருச்சு, வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னு நீங்களே புலம்புறீங்க.
1: ஆனா அது உண்மைதான்.
0: ஆனா அது உண்மைதான் இல்ல, அதுதான் உண்மை. நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், அதெல்லாம் உங்களோட தப்பு.
1: எல்லா இடத்துலயும் தான் நீர்நிலைகள் இருக்கு, நான் எல்லா இடத்துலயுமா குப்பை போடுறேன், அதுவும் தான் மாசடைஞ்சிருக்கு, நான் எப்படி காரணமாவே?
0: கண்ட இடத்துல பிளாஸ்டிக் கழிவு, அந்த கழிவு, இந்த கழிவுன்னு எதையும் பிரிச்சு போடாம மொத்தமா கொட்டிட்டு போயிடுறீங்க. தண்ணி வந்தா அதெல்லாம் அடிச்சுட்டு போய் ஆறுல சேரும். ஆறு, ஏரி அந்த மாதிரிலாம் சேரி கடைசியில அது போய் கலக்கிற இடம் கடல் தானே, அந்த கடல்லும் போய் சேரும்.
1: அப்படி சேர்ந்த என்ன ஜாலியா நீ தண்ணியில மிதந்துட்டு போவதானே?
0: எது ஜாலியா மிதந்துட்டு போறனா? சொல்ல, எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா என்னால நிறைய பேரு செத்து போயிட்டு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு என்னை பிளேம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. முக்கியமா நான் கடல்ல போய் சேர்ந்தனா அங்க இருக்கிற உயிரினங்கள் ஒண்ணு கூட வாழ்றதே இல்லை.
1: சரி சொல்லு, உன்னை பார்த்தாலும் எனக்கு பாவமா தான் இருக்கு. உனக்கு என்ன வேணுமோ நான் அதை செய்யறேன்.
0: முதல்ல என்ன முறையா எடுத்துட்டு போய் குப்பை தொட்டியில போடுங்க. அதுவும் முடிஞ்சா மக்கும் குப்பை மகாத குப்பைன்னு பிரிச்சு போடுங்க.
1: நீ சொல்றதெல்லாம் கேக்கும் போது நல்லாத்தான் இருக்கு, ஆனா அப்படி போட்டா எனக்கு என்ன பயன் இருக்கும்?
0: இப்ப கேட்டியே, இது கரெக்டான பாயிண்ட். இத ஃபர்ஸ்டே நீ கேட்டிருந்தா நான் அப்பவே சொல்லியிருப்ப, உனக்கும் பயனுள்ளதா தான் இருந்திருக்கும். நீயும் அத போலவே பயன்படுத்தியிருப்ப. என்ன, உணவு கழிவுகள்ல இருந்து உரம் தயாரிக்கலாம். நீயும் வீட்டை சுத்தி மரங்கள்லாம் வச்சிருக்கல்ல, அதெல்லாம் நல்லா வளரணும்னா அந்த உரத்தை எடுத்துட்டு போய் பயன்படுத்திக்கலாம். அதே போல மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களை மீண்டும் பயன்படுத்தலாம். உதாரணமா சொல்லணும்னா, நீ தேவையில்லைன்னு தூக்கி போடுறல பிளாஸ்டிக் பொருள், அதெல்லாம் எடுத்துட்டு போய் உங்க வீட்டை அலங்கரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பொருளா செஞ்சு பயன்படுத்தலாம். இத பத்தின விழிப்புணர்வு எல்லாம் இப்ப கூட சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்னு என் ஃப்ரெண்டு சொன்னா. மருத்துவ கழிவு
1: கேள்விப்பட்ட? கேட்க வேண்டிய கொடுமைதான்.
0: ஆமா ஆமா, அவ பேரு மருத்துவ கழிவு.
1: உன் ஃப்ரெண்டு பேரு கூட நல்லா தான் இருக்கு. நான் கூட உன்னை வெறும் குப்பன்ல நினைச்சிருந்தேன். உனக்கு இத்தனை முகம் இருக்குது, உன்னை வச்சு இவ்ளோ பண்ணலாம்னு எனக்கு இன்னைக்கு தானே தெரியும். இனிமே நீ சொன்ன மாதிரியே நானும் பண்றேன். எனக்கும் நிறைய பயன் தர பொருளா நீ மாறிடு.
0: அதெல்லாம் சரிதான், உனக்கு பயன் தராம நான் எங்க போயிட போறேன்? உனக்கு பயன் தர அளவுக்கு நீ என்ன மாத்திக்கோ, அவ்வளவுதான், ஒரு பிரச்சனையும் இல்ல.
1: ஆனா எனக்கு ஒரு சந்தேகம்.
0: ஆஹா, இப்பதானே கரெக்டா யோசிக்கிற போல, அதனாலதான் சந்தேகம் எல்லாம் வருது. சொல்லு சொல்லு கேப்போம்.
1: நீ பேசுறதெல்லாம் சரிதான், ஆனா இவ்ளோ நாள் நான் தூக்கி தூக்கி போட்டேன்ல, அப்பெல்லாம் உனக்கு கோவமே வரலையா?
0: அதெல்லாம் ரொம்பவே வந்தது.
1: எவ்வளவு கோவம் இருக்கு?
0: அதான் சொன்னேனே, ரொம்பன்னு. என்ன மதிக்கலையே அப்படின்னு எனக்கே குப்பை கோபம் வரும்.
1: எது குப்பை கோபம் வருமா? நீயே உனக்கு குப்பன்னு ஒத்துக்கிட்ட பத்தியா? சரி சரி, கோவிச்சுக்காத, சிரிச்சுட்டேனே. இனிமே நான் உனக்கு மரியாதை கொடுக்கறேன்.
0: எனக்கு மரியாதை எல்லாம் ஒன்னும் வேணாம், சரியான குப்பை தொட்டி மட்டும் போதும்.
1: அது ஒண்ணு மட்டும் போதுமா?
0: இரு இரு, இன்னொரு விஷயமும் இருக்கேன், அதையும் கேட்டு அதையும் செய்ய பாரு.
1: என்னது?
0: என்னன்னா, நீ இப்போ தெரிஞ்சுக்கிட்ட இல்ல இந்த விஷயம், இந்த விஷயத்த உன்னை போலவே இருக்கிற நாலு பேர்கிட்ட சொல்லி அவங்களுக்கும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்கும் குப்பை மகாத குப்பைன்னு பிரிச்சு போடுற பழக்கத்தை கத்துக்கொடு. அவங்க போயிட்டு இன்னும் நாலு பேருக்கு கத்து கொடுக்கட்டும். அப்படியே எல்லாரும் கத்துக்கிட்டு என்ன முறையா பயன்படுத்துங்க.
1: அருமையா சொல்லிட்டேன், உனக்காக இனிமே நான் இதை பண்றேன். எல்லாரையும் இத பண்ணவும் வைக்கிறேன், சரியா? நேர்களே, நீங்களும் இத பண்ணுங்க. குப்பைய குப்பை தொட்டில போடுங்க, முடிஞ்ச அளவுக்கு மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சு போடுங்க.
0: சுற்றி இருப்பவர்களை காப்போம், இது சூழல் காப்போம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள், இனி கேட்கலாம் அறிவிப்புகள். தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்டத்தில் வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகளின் கணக்கெடுப்பு பணி 1/8/2026 முதல் 30/8/2026 வரை மாவட்டம் முழுவதும் நடத்தப்பட உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நாட்டின் வளர்ச்சி திட்டங்கள்

0: மக்களுக்கு அடிப்படையாக விளங்கும் மிக முக்கியமான தேசிய பணியாகும். கல்வி, சுகாதாரம், குடியிருப்பு, அடிப்படை வசதிகள் மற்றும் மக்கள் நல திட்டங்களை திட்டமிடுவதற்கு கணக்கெடுப்பு தரவுகள் பெரிதும் உதவுகின்றன. எனவே ஒவ்வொரு குடும்பமும் தங்களது உண்மையான மற்றும் சரியான விவரங்களை வழங்குவது மிகவும் அவசியம். தருமபுரி மாவட்டத்தில் இக்கணக்கெடுப்பு பணிக்கு 2376 கணக்கெடுப்பாளர்களும் 399 மேற்பார்வையாளர்களும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கணக்கெடுப்பாளர் உங்கள் இல்லத்திற்கு வரும்போது அவரை அன்புடன் வரவேற்று அவரது அடையாள அட்டையை சரிபார்த்து உங்கள் குடும்பம் மற்றும் வீட்டை பற்றிய துல்லியமான தகவல்களை வழங்கி இப்பணிக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக டாப் செட்கோ கடன் திட்டம் பிசி, எம்பிசி மற்றும் டிஎன்சி வகுப்பினருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்க மற்றும் மேம்படுத்த கடன் உதவி வழங்கப்படுகிறது. இதற்கான தகுதிகள் குடும்ப ஆண்டு வருமானம் ₹500,000 மிகாமல் இருக்க வேண்டும். இதற்கான வயது 18 முதல் 60 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடனுதவி வழங்கப்படும். கடன் விவரங்கள்: தனிநபர் கடன் அதிகபட்சம் ₹25,00,000 வரை, குழுக்கடன் ஒருவருக்கு ₹1,25,000 வரையும், குழுவுக்கு ₹25,00,000 வரையும், கறவை மாடு கடன் 2 மாடுகளுக்கு ₹1,20,000 வரையும் வழங்கப்படும். இதற்கான விண்ணப்பிக்கும் முறை https://topsetco.net என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக மகளிருக்கு நில உரிமை மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்காக மண்ணின் மகள் திட்டம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிரை நில உரிமையாளர்களாக உருவாக்கி அவர்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்யும் திட்டம். இதற்கான தகுதி 18 முதல் 55 வயது வரை இருக்க வேண்டும். ஆண்டு வருமானம் ₹3,00,000 இருக்க வேண்டும். சொந்த விவசாய நிலம் இருக்கக்கூடாது. இதற்கான நிபந்தனைகள்: 2.5 ஏக்கர் நஞ்சை அல்லது 5 ஏக்கர் புன்சை நிலம் வாங்கலாம். முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்திற்கு முழு விலக்கு வழங்கப்படும். வாங்கிய நிலத்தை 10 ஆண்டுகள் விற்கக்கூடாது. இதற்கான மானியமாக 50% மானியம், அதிகபட்சம் 5,00,000. நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் நாள் 22/8/2026 காலை 9 மணி முதல் 3 மணி வரை நடைபெறும். இடம் அரசு கலைக்கல்லூரி தருமபுரி. முகாமின் சிறப்பு அம்சங்கள்: 100க்கும் மேற்பட்ட முன்னணி தொழில் நிறுவனங்கள், 5000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள், இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான பதிவுகள், மாவட்ட தொழில் மையத்தின் தொழில் முனைவோருக்கான ஆலோசனைகள், மாவட்ட முன்னோடி வங்கியின் வங்கிக் கடன் குறித்த வழிகாட்டுதல்கள் வழங்கப்படும். இதற்கான கல்வி தகுதிகள்: 8ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை ஐடிஐ ஆர் டிப்ளமோ ஆர் பொறியியல் படித்திருக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 04342 என்ற முன்னிணைப்போடு 28 88 90 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: நேர்களினி கேட்கலாம் மெல்லிசை முதல் பாடலாக.

0: Vaishno Devi Shrine Board has temporarily suspended fresh registration for the Sri Mata Vaishno Devi pilgrimage as a precautionary measure. The pilgrims who have already completed their registration and possess valid RFID cards are being permitted to proceed with the pilgrimage. External Affairs Minister Dr. S. Jaishankar today met his Singaporean counterpart Vivian Balakrishnan on his arrival in the country for the fourth India-Singapore Ministerial Roundtable being held tomorrow. In a social media post, Dr. Jaishankar informed that he later joined Mr. Balakrishnan in laying the foundation stone of the new Chancery Complex of the High Commission of India in Singapore. The minister expressed confidence that the complex will reflect the new era of India-Singapore comprehensive strategic partnership and further strengthen services for the Indian diaspora. Benchmark domestic equity indices were trading around 0.5% lower in the afternoon session today. The Sensex dropped 315 points to 76,921, while the Nifty shed 97 points to 24,058 when reports last came in. In hockey, Indian men's team will face arch rivals Pakistan in a crucial Pool D encounter of the AFIH World Cup at the Wagener Hockey Stadium in Amstelveen, the Netherlands, today. The match will start at 3 p.m. Indian Standard Time. Both teams will battle for a place in the next round. India is currently on 3 points from 2 matches. On the other hand, Indian women's team produced a dominant 6-1 victory against South Africa in the second group stage match of the AFIH World Cup at the Wagener Hockey Stadium last evening. In the BWF Badminton World Championships, India's Dhruv Kapila and Tanisha Krasto have advanced to the pre-quarterfinals of the mixed doubles event at the Indira Gandhi Indoor Stadium in New Delhi. And that is the end of this news bulletin.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்களே நாம் இணைந்திருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சி.
2: பத்தாண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி அனுபவம் மிக்க பேராசிரியர்கள் காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: நேயர்களே நாம் இணைந்திருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் கடிதம் வழியா விருப்ப பாடலை கேட்கும் நிகழ்ச்சி தாங்க. இன்னைக்கு முதலாவதாக தன் விருப்ப பாடலை தெரிவிச்சிருக்காங்க கடத்திக்குட்டை பகுதியிலிருந்து சிவகாமி. அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் காக்கி சட்டை திரைப்படத்திலிருந்து ஒரு இனிய பாடல். நேயர் கேட்ட அந்த இனிய பாடல்

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: நேயர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. என்ன நேயர்களே, உங்க விருப்ப பாடலும் இந்த பகுதியில் இடம்பெறணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஒரு அஞ்சல் அட்டையில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய ஊர், உங்களுடைய பெயர் ஆகியவற்றை எழுதி நேயர் விருப்பம் பகுதி அகில இந்திய வானொலி நிலையம், அதியமான்கோட்டை அஞ்சல் நல்லம்பள்ளி, தர்மபுரி 6368077 என்ற பண்பலையின் முகவரிக்கு அனுப்புங்க. உங்க விருப்ப பாடலையும் காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில். அடுத்ததா கடிதம் வழியா பாடலுக்கு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க குக்கல் மலையிலிருந்து ராணி. அவங்க கேட்டுக்கக்கூடிய பாடல் சின்ன கவுண்டர் என்ற திரைப்படத்திலிருந்து நேயர் கேட்ட அந்த இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610. ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
4: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி,

0: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
1: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கடிதம் வழியா பாடலுக்கு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. எடப்பாடி பகுதியிலிருந்து தங்கவேல் அவங்க கேட்டுக்கக்கூடிய பாடல் செம்பருத்தி என்ற திரைப்படத்திலிருந்து நேயர் கேட்ட அந்த இனிய பாடல் நாமும் கேட்போம்.

0: மாநிலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: நேயர்கள் கவனத்திற்கு இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் வெற்றிகரமான இறால் வளர்ப்பிற்கு தரமான இறால் குஞ்சுகளை தேர்வு செய்யும் முறைகள் பற்றி பொன்னேரி டாக்டர் MGR மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் டேனியல் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பண்பலை இசைக்கும் நேரம் 1:30. நேயர்கள் இனி கேட்கலாம்.
4: தர்மபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
5: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். அனைவரும் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று வந்து இந்த நிணநீர் பாதைகளில் வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசுகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நிணநீர் பாதைனா என்ன? நம்ம உடம்புல வந்து ஆர்டரிஸ் அப்படின்னு வந்து ரத்த நாளங்கள் இருக்குது. அதாவது ஆர்டரிஸ்னால் நல்ல ரத்தங்களை எடுத்து, சுத்தப்படுத்தப்பட்ட ரத்தங்களை எடுத்து போகிறது. அடுத்தது வெயின்ஸ் அப்படின்னாக்க வந்து கெட்ட ரத்தங்களை எடுத்துப்பட்டு சுத்திகரிக்கப்பட வேண்டிய ரத்தங்களை எடுத்துக்கொண்டு போக வேண்டியது. இன்னொன்று வந்து இருக்கும், அதுதான் வந்து இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம், அதாவது நிணநீர் பாதைகள் அப்படின்னு அதுக்கு வந்து பேர். இது இப்போ வந்து எங்கே இருக்கும் அப்படின்னாக்க உடம்பு பூராவுமே ஓடும். அப்படியே நிறைய வந்து சின்ன சின்ன நரம்புகள் மாதிரி அப்படியே சின்ன சின்னதாக வந்து நம்ம உடம்புகள் பூராவுமே ஓடும். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படின்னாக்க இந்த நிணநீர் பாதைகள் என்று சொல்லக்கூடிய இந்த வெயின்ஸ் ஆர்டரிஸ் மாதிரியே வந்து அது வந்து ஒரு பக்கம் சின்னதாக வந்து ஒரு ரத்த நாளங்கள் மாதிரியே ஓடிக்கிட்டு இருக்கும். இது இல்லாத அங்கங்கே வந்து நமக்கு வந்து இந்த நோட்ஸ்னு ஒன்று இருக்கும், அதெல்லாம் தான் வந்து அந்த வடிபாதைகள் மாதிரி. அது எங்கே இருக்குன்னாக்க கழுத்தில் இருக்கும், ஆக்சிலா என்று சொல்லக்கூடிய அக்கலில் இருக்கும், தொடை இடுக்கு பகுதியில் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். இது இல்லாத வந்து அதுக்கு தனியாக ஒரு சில உறுப்புகள்னு ஒன்று இருக்கும். அது எதுனாக்க வந்து நம்ம ரத்த மஜ்ஜை மற்றும் வந்து மண்ணீரல், தைமஸ் என்று சொல்லக்கூடியது, இந்த டான்சில்னு சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே வந்து இந்த அடினாய்ட்ஸ் டான்சில் இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த நிணநீர் பாதைகளோட உறுப்புகளாக தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். சரி, இப்போ இது என்ன பண்ணுது, இதோட வேலை என்ன உடம்புல அப்படின்னாக்க, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர்த்தன்மையை வந்து பேலன்ஸ் பண்ணுறது, அதாவது ஃப்ளூயிட் லெவலை வந்து பாடியிலேருந்து பேலன்ஸ் பண்ணுறது ஒன்று. ரெண்டாவது, இதுக்கு உடம்புக்கு வந்து இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை வந்து கூட்டுறது, அதாவது வந்து இந்த உடம்புல வந்து எங்கே வந்து இந்த கிருமிகள் என்ட்ரானாலும் இந்த நிணநீர் பாதையில் தான் வந்து ஃபில்டர் ஆகி அதுதான் வந்து நமக்கு பாதுகாப்பு அரண் மாதிரி வந்து நம்ம உடம்புல வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறது செய்கிறது பண்ணுறது. இது வந்து என்ன கலரில் இருக்குன்னாக்கா ஒயிட் கலரில் இருக்கும். ஒயிட் கலரில் வந்து இந்த லிம்ஃபேட்டிக் ஃப்ளூயிடுன்றது வந்து இருக்கும். இது உடம்பு பூராமே ஓடிக்கிட்டு இருக்கும். மெயினான ஃபங்க்ஷன் வந்து இது பார்த்தீங்கன்னாக்கா உடம்புல வந்து நமக்கு நீர் ஃப்ளூயிடை வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகும். இந்த ஃப்ளூயிடு வந்து நிறையாவதா கம்மியாகுதா, நிறையானா என்ன பிரச்சனை வருது, கம்மியான என்ன பிரச்சனைன்றது எல்லாமே வந்து இதுதான் வந்து பேலன்ஸ் பண்ணுறது ஒன்று. ரெண்டாவது, கிருமிகள் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி அதை வந்து உடம்புலேருந்து வந்து எலிமினேட் பண்ணுறது முக்கியமான வேலைகள் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த லிம்ஃபேட்டிக் ஃப்ளூயிடு தான் வந்து பண்ணிகிட்ருக்கு செய்யுது. இதில் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் வந்து நமக்கு இந்த நிணநீர் பாதை கட்டிகள். இந்த நிணநீர் பாதைகளில் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, ஏற்கனவே அந்த நோடு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு, நோடுனாக்க வந்து நெறிகட்டி, நம்ம சிம்பிளாக சொல்லுவோம்ல நெறிகட்டி. இப்போ சிம்பிளாக உதாரணத்துக்கு சொல்லோம்னா, இப்போ நமக்கு வந்து கையில் வந்து புண்ணு வந்தது செஞ்சதுன்னு வைங்களேன், அக்கலில் வந்து நெறிகட்டியும். இது எதனால் அப்படின்னாக்கா இந்த கையில் புண்ணாகி அதில் இன்ஃபெக்ஷன் ஆகி அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா எல்லாத்தையும் வந்து நம்ம அக்கலில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிம்ஃப் நோடு தான் வந்து ஃபில்டர் பண்ணும். அது ஃபில்டர் பண்ணி இது பண்ணும்போது அந்த கிருமிகள் வந்து அந்த லிம்ஃப் நோடில், அந்த அக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய லிம்ஃப் நோடில் போய் உக்காந்துருச்சுன்னா அது வீக்கமாயிருது. அதுதான் நெறிகட்டின்னு நம்ம சொல்கிறத செய்கிறது. செலந்தி வந்துருச்சு, எனக்கு நெறிகட்டி வர அளவு செலந்தி வந்துருச்சு அப்படின்னு வந்து நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க.

0: வாங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த நெறிகட்டி தான் வந்து அந்த லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த வடிப்பாதை. இந்த லிம்ஃபேட்டிக் சிஸ்டத்தில் வந்து நிறைய விதமான வியாதிகள் வரும். அதில் குறிப்பாக டிபி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க நுரையீரலில் தாக்கும். இந்த நுரையீரலில் தாக்காத ஒரு வகையான டிபி இந்த லிம்ஃபேட்டிக் சிஸ்டத்துலேயும் வரும். அது பேர் தான் அதுவும் வந்து இந்த நெறிகட்டிகள் எல்லாத்தையுமே வந்து உண்டு பண்ணும் செய்யும் பண்ணும். இன்னொன்று லிம்ஃபோமா என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான கேன்சர் வெரைட்டியும் வந்து இந்த நெறிகட்டிகளை தாக்கும் செய்யும் பண்ணும். இது இல்லாத வந்து கேன்சர், அதாவது வந்து இந்த வாய்ப்பகுதியில் வந்து ஒரு வகையான புண்ணு கேன்சர் இந்த மாதிரிலாம் வந்து செஞ்சு பண்ணிச்சுனாலும் இந்த நெறிகட்டி தாக்கம் வரும் செய்யும் பண்ணும். இது ஒவ்வொன்றத்துக்கும் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், ஒவ்வொன்றத்துக்கும் நம்ம என்னென்ன மாதிரியான டெஸ்ட் பண்ணணும், ஒவ்வொன்றத்துக்கும் என்னென்ன வகையான ட்ரீட்மெண்ட் பண்ணணும் செய்யணுன்றத நான் வரும் நாட்களில் சொல்கிறேன்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: தருமபுரி அருவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
4: நேயர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கடிதம் வழியா பாடலுக்கு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. சேலம் பகுதியிலிருந்து குருநாதன் இந்திரா அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் மௌன கீதங்கள் என்ற திரைப்படத்திலிருந்து நேயர் கேட்ட அந்த இனிய பாடல்.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: நேயர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் நேய விருப்பம் நிகழ்ச்சி. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் கடிதம் வழியா அடுத்த பாடலுக்கு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. கரூர் பகுதியிலிருந்து மனோகரன் சுமதி அவங்க கேட்டுக்கக்கூடிய பாடல் பாரதி கண்ணம்மா என்ற திரைப்படத்திலிருந்து நேயர் கேட்ட அந்த இனிய பாடல்.

0: தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவை விதி 110 கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர், திருநங்கையருக்கான மருத்துவம் அறுவை சிகிச்சை சேவைகள் கூடுதலாக சென்னை ஸ்டான்லி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, செங்கல்பட்டு, திருவாரூர், தர்மபுரி, கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் என்றார். புற்றுநோய் தாக்கத்திலிருந்து மக்களை காக்கும் வகையில் 673 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார்.
1: சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 471 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் G+14 தளங்களுடன் ஒருங்கிணைந்த புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அமைக்கப்படும். 5 மண்டல புற்றுநோய் மையங்கள் தஞ்சாவூர், கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி மற்றும் விழுப்புரம் ஆகிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நிறுவப்படும். முதற்கட்டமாக மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் ரூபாய் 84 கோடியில் G+8 தளங்களுடன் மண்டல புற்றுநோய் மையம் தொடங்கப்படும்.
0: வடசென்னை மக்கள் பயன்பெறும் வகையில் பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதிகளுடன் உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும். தமிழ்நாட்டில் 7 புதிய அரசு செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்பட்டு 660 BSc செவிலியர் மாணாக்கர் இடங்கள் உருவாக்கப்படும் என்றும் கூறினார். செவிலியர், மருந்தியல், துணை மருத்துவ பணியாளர்களை உருவாக்கும் வகையில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 351 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6098 கூடுதல் மாணாக்கர் இடங்கள் உருவாக்கப்படும் என்றும் கூறினார். பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இதன் மூலம் அரசிற்கு மாதத்திற்கு 30 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும் என்றார் அவர். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மக்கள் பணியை தொய்வின்றி மேற்கொள்ளும் வகையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும். இது தொடர்பான செலவினங்களுக்காக மாதந்தோறும் 75,000 ரூபாய் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். அலுவலக பணிகளில் உதவியாளரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் 25,000 ரூபாய் படியாக வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட உத்தேசித்திருப்பதை தடுத்து நிறுத்த தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை மானிய கோரிக்கை கொள்கை விளக்க குறிப்பை இன்று தாக்கல் செய்து பேசிய அமைச்சர், காவிரி டெல்டா பகுதியின் நீர்வளம், நிலவளம், வேளாண் உற்பத்தியை பெருக்கும் வகையில் சுற்றுச்சூழல் சீரமைப்பு

0: இயக்கம் 5000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்படும் என்றார். நீர் உள்கட்டமைப்பு திட்டங்களை விரைந்து செயல்படுத்தும் வகையில் ஆனைமலையாறு, நல்லாறு, எர்தலா, புலிக்கரை இணைப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும். நாமக்கல் மாவட்டத்தில் காவிரி திருமணி முத்தாறு பகுதிகளில் தடுப்பணைகள், கதவணைகள் கட்டப்படும் என்றும் கூறினார். சென்னை மாநகருக்கு குடிநீர் வழங்கலை அதிகரிக்கவும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வெள்ள தணிப்பு திட்டம் உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். பருவமழை முன்னெச்சரிக்கையாக நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை திறம்பட மேற்கொள்ள இதற்கான அதிகாரம் வட்டாட்சியருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றார். களிமண் வண்டல் மண்ணை அகற்றுவதற்கான கால அவகாசம் 30 நாட்களாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையில் மட்டுமே பதிவு முறை செயல்படுத்தப்படும் என்று கூறிய அவர், வட்டார அளவில் தனித்தனியாக மேற்கொள்ளப்படும் பதிவு முறை நீக்கப்படுவதாக அறிவித்தார். 2 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட பணிகளுக்கு பதிவின்றி அனுமதி வழங்கப்படும் என்றும் அமைச்சர் திரு ஆனந்த் குறிப்பிட்டார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் சுற்றுலாத்துறை மானிய கோரிக்கை மீதான கொள்கை விளக்க குறிப்பில் இதனை தெரிவித்த அமைச்சர், திறன் மேம்பாட்டு கழகத்துடன் இணைந்து சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்த திட்டமிட்டிருப்பதாக குறிப்பிட்டார். திருச்சி கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியில் நடப்பு கல்வியாண்டில் 232 மாணாக்கர் பயின்று வருவதாக மாநில கலை பண்பாட்டு தொல்லியல் துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை கொள்கை விளக்க குறிப்பில் இதனை தெரிவித்த அவர், கலைத்துறையில் சிறந்து விளங்கும் கலைஞர்கள் அரசு நிதியுதவி, சலுகை உள்ளிட்டவற்றை பெறும் வகையில் 86,050 பேருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலத்தின் தனித்துவமான கலை பண்பாட்டு பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கைகளை அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றார். சட்டப்பேரவையிலிருந்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர். மயிலாடுதுறையைச் சேர்ந்த மீனவர்கள் ஈரானில் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தாம் கொடுத்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். இது நாளை எடுத்துக்கொள்ளப்படும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியதை ஏற்க மறுத்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தென் மாநில முதலமைச்சர்கள் 2 நாள் மாநாடு சென்னை அருகே கோவளத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நாளை தொடங்குகிறது. இந்த 2 நாள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக திரு அமித்ஷா இன்று மாலை சென்னை வரவுள்ளார். இதனால் சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாட்டின் வளர்ச்சி பாதையில் முதலீடுகள் மிக முக்கிய பங்காற்றுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுடெல்லியில் முதலீட்டு மாநாட்டில் இன்று உரையாற்றிய அமைச்சர், ஆண்டொன்றுக்கு 130 பில்லியன் டாலர் முதலீடுகளை நம் நாடு மேற்கொள்வதாக எடுத்துரைத்தார். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு திருவிழா வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குவதையொட்டி முன்னேற்பாட்டு பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் கூறியுள்ளார். வெளி மாநில பக்தர்களிடம் அதிக கட்டணம் வசூலிக்கும் விடுதி உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா வருகிற 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. பக்தர்களின் அடிப்படை தேவைகளை கருத்தில் கொண்டு குடிநீர், கழிப்பறை, சுகாதாரத்துறை மூலம் 7 இடங்களில் சிறப்பு மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட உள்ளன. கடற்கரையில் பாதுகாப்பிற்காக நீச்சல் வீரர்கள் மற்றும் படகுகள் மூலம் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. வெளி மாநில சுற்றுலா பயணிகளிடம் தங்கும் விடுதிகள் கூடுதல் கட்டணம் வசூல் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நாளை மாலை 4 மணிக்கு வருவாய் கோட்ட அலுவலகத்தில் நடைபெறும். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் திடக்கழிவு மேலாண் மைய செயல்பாடுகளை ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா இன்று ஆய்வு செய்தார். நெல்லை மாவட்டத்தில் இன்றும் நாளையும் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று ஆட்சித்தலைவர்

0: திரு ஆனந்த் மோகன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தூத்துக்குடி மாவட்ட மீனவர்களுக்கும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலத்தில் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, நாகை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி, சேலம், ஈரோடு, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை இன்று பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேலை கிரிக்கெட் டெஸ்டில் இந்தியா இலங்கையை 165 ரன் வித்தியாசத்தில் அபாரமாக வென்றுள்ளது. 372 என்ற வெற்றி இலக்குடன் விளையாடிய இலங்கை 5வது இறுதி நாளான இன்று 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் தனது 2வது இன்னிங்ஸை தொடர்ந்த நிலையில் 206 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸ் 462, 2வது இன்னிங்ஸ் 193, இலங்கை முதல் இன்னிங்ஸ் 284. இரு அணிகளுக்கிடையிலான 2வது இறுதி டெஸ்ட் போட்டி கொழும்பில் வரும் 23ஆம் தேதி நடைபெறும். புதுடெல்லியில் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் 2வது சுற்றில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷ்யா சென் ஆயுஷ் ஷெட்டியும், மகளிர் ஒற்றையர் பிரிவில் PV சிந்து, உன்னாட்டி ஹூடாவும் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டுத் தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். காவிரி டெல்டா பகுதியின் சுற்றுச்சூழல் சீரமைப்பு இயக்கம் 5000 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். திறன் மேம்பாட்டுக் கழகத்துடன் இணைந்து சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சென்னை வருகிறார். கேலை டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இலங்கையை 165 ரன் வித்தியாசத்தில் அபாரமாக வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்களின் கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிவிப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. பதிவான மழையின் அளவு அதிகபட்சமாக மதுரை சிட்டம்பட்டியில் 39.4 மில்லிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. மதுரை சிட்டம்பட்டி, ராமநாதபுரம், RS மங்கலம் ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டரும், திண்டுக்கல், கொடைக்கானல், படகு குளம், மதுரை கல்லந்திரி, நீலகிரி தேவாலா, கன்னியாகுமரி முள்ளங்கினா விலை, சிவகங்கை பயணியர் விடுதி, கன்னியாகுமரி கோழிப்போர் விலை, சென்னை மணலி ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டரும், சென்னை மணலி, சிவகங்கை காரைக்குடி, பெரம்பலூர், கோயம்புத்தூர் வால்பாறை, சிவகங்கை சிங்கம்புணரி, நீலகிரி தாலுகா அலுவலகம் பந்தலூர், கோயம்புத்தூர் சின்கோனா, உபாசி, மதுரை மேட்டுப்பட்டி, சென்னை பெரம்பூர், கோயம்புத்தூர் வால்பாறை தாலுகா அலுவலகம், கோயம்புத்தூர் சோலையார், கன்னியாகுமரி நாகர்கோவில், சென்னை திருவெற்றியூர், சென்னை மணலி, மதுரை தல்லாக்குளம், திருவள்ளூர் புழல், கோயம்புத்தூர் வால்பாறை, சென்னை தண்டையார்பேட்டை, மாதவரம், கோயம்புத்தூர் சின்னக்கல்லார், நீலகிரி நடுவட்டம், திருவள்ளூர் சோழவரம், செங்குன்றம், கன்னியாகுமரி குளச்சல், மதுரை மேலூர், கன்னியாகுமரி குருந்தன்கோடு, சென்னை கொளத்தூர், கன்னியாகுமரி தக்கலை ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டரும் மழையளவு பதிவாகியுள்ளது. அடுத்ததாக வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் தமிழகத்தில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் 39.7 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதியான கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதியான உதகமண்டலத்தில் 11.8 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை அளவு பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன்

கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்து மீனவர்களுக்கான அறிவிப்பு: தமிழக கடலோர பகுதிகள், தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அடுத்து வங்கக்கடல் பகுதிகள். தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அடுத்து அரபிக்கடல் பகுதிகள். மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்போது அறிவிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நேர்கள் இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் 2 மணி. நேயர்கள், இனி கேட்கலாம் விவசாய அரங்கம். அதற்கு முன்னதாக,
1: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சாரதா காலேஜ் ரோட், ஃபேர்லாண்ட், சேலம். நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், காஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி. நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், காஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
3: என்ன இது, இந்த இறால் பண்ணைக்கு இந்த தண்ணி பத்தாது போலயே. இன்னொரு பம்பு வச்சாதான் சரியா இருக்கும்.
4: என்ன தேனே, குட்டி நறுப்பிட்டு இருக்கு போலயே.
3: ஆமா செண்பகம், இன்னொரு மோட்டார் போடுறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: அது சரி, நான் கூட நீ இறால் பண்ண போடுறேன்னு சொன்னப்ப சந்தேகமா தான் பார்த்தேன். ஆனா இப்பதானே தெரியுது நீ இதுல எவ்வளவு தீவிரமா இறங்கிருக்கேன்னு.
3: அட, எல்லாமே ஒரு தன்னம்பிக்கை தான் காரணம். ஒரு விஷயத்துல இறங்கணும்னு யோசிச்சுட்டா உடனே அதை செஞ்சிடணும், இல்லனா தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும்.
4: உண்மைதான் தேனு, நான் கூட என்னோட பண்ணையில கோழி வளர்க்க ஒரு கூண்டு தயார் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒன்னும் கை கூட மாட்டேங்குது. சரி, அதை விடு, எப்ப நீ இறால் குஞ்சுகளை விட போற?
3: அதுதான் ஒரே குழப்பமா இருக்கு செண்பகம். சந்தையில ஏகப்பட்ட பேரு இறால் குஞ்சுகளை விக்கிறாங்களா, எப்படி தேர்வு பண்றதுன்னு ஒரே சிக்கலா இருக்கு.
4: சரியான இறால் குஞ்சுகளை தேர்ந்தெடுக்கிறது தான் இறால் வளர்ப்புல ரொம்ப முக்கியமான கட்டம். அதனால நீ இத பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு தெரிஞ்சுக்கோ முதல்ல.
3: நான் கேட்டுக்க தயாரா தான் இருக்கேன், ஆனா யாருக்கிட்ட கேக்குறதுன்னு தான் தெரியல.
4: அப்படியா, சரி கவலைய விடு, தண்ணிய நிறுத்திட்டு ஏன் கூட வா.

0: இதுதான் நீ சொன்ன இடமா? சரி சரி, இங்க யாரு என்ன தகவல் சொல்ல போறாங்க?
1: வெற்றிகரமான இறால் வளர்ப்பிற்கு தரமான இறால் குஞ்சுகளை தேர்வு செய்யும் முறைகள் பத்தி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் டேனியல் அவங்க சொல்றத கவனமா கேட்டுக்கோ.
2: சமீபத்திய ஆண்டுகளில் இறால் வளர்ப்பு தொழில் இந்தியாவின் ஏற்றுமதி வருவாய், வேலைவாய்ப்பு உருவாக்கம், வறுமை ஒழிப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருகிறது. இந்தியாவின் பரந்த கடலோரப் பகுதியும் சாதகமான சூழலும் இறால் வளர்ப்பின் விரிவாக்கத்திற்கு வழிவகுத்துள்ளன. வெற்றிகரமான இறால் வளர்ப்பில் இறால் குஞ்சுகளின் தரம் ஒரு முக்கியமான காரணியாக இருப்பதால் எதிர்கால வளர்ச்சியை கருத்தில் கொண்டு குஞ்சுகளின் ஆரோக்கிய தரத்தை மதிப்பிடுவதற்கு விவசாயிகளுக்கும் குஞ்சு பொறிப்பக உற்பத்தியாளர்களுக்கும் ஒரு விரைவான மற்றும் எளிமையான தொழில்நுட்பம் தேவைப்படுகிறது. சமீபத்திய ஆண்டுகளில் மீன் வளர்ப்பு துறையின் சீரான வளர்ச்சிக்காக இறால் குளங்களில் உற்பத்தியை மேம்படுத்துவதற்கும் தொற்று நோய்களை குறைப்பதற்கும் இறால் சுகாதார மேலாண்மை முக்கிய மையமாக மாறியுள்ளது. இந்த இலக்கை அடைவதற்கு குளத்தில் விடுவதற்கு முன்பு இறால் குஞ்சுகளின் தரம், குறிப்பாக நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கும் குஞ்சிறால்களை தேர்ந்தெடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். பொதுவாக இறால் வளர்ப்பிற்கு கோஸ்டல் அக்வாகல்ச்சர் அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய சிஏ ஒப்புதல் பெற்ற குஞ்சு பொறிப்பகங்களில் இருந்து மட்டுமே சான்றளிக்கப்பட்ட எஸ்பிஎஃப் என்று சொல்லக்கூடிய குறிப்பிட்ட நோய் அல்லது எஸ்பிஆர் என்று சொல்லக்கூடிய குறிப்பிட்ட நோய் எதிர்ப்பு வாய்ந்த குஞ்சுகளை மட்டுமே வாங்க வேண்டும். வெற்றிகரமான இறால் வளர்ப்பு என்பது நம்பகமான குஞ்சு பொறிப்பகங்களில் இருந்து ஆரோக்கியமான மற்றும் நோயற்ற குஞ்சுகளை தேர்வு செய்வதை பொறுத்து அமைகிறது. இதுதான் அறுவடையின் வெற்றியை சுமார் 70% வரை தீர்மானிக்கிறது. அடுத்ததாக தரமான இறால் குஞ்சுகளை எப்படி தேர்வு செய்வது என்பதை கூறுகிறேன். பொதுவாக இறால் குஞ்சுகளின் மொத்த உடல் நீளமானது 12 மில்லிமீட்டருக்கு மேல் இருக்க வேண்டும். ஏனெனில் சிறிய அளவுள்ள குஞ்சுகள் குளங்களில் உயிர் வாழ இயலாது. அடுத்ததாக இறால் குஞ்சுகளின் தலைப்பகுதிகளில் கேரபேஸ் என்று சொல்லக்கூடிய பகுதிகளில் ராஸ்ட்ரம் என்ற முட்கள் காணப்படும். அந்த முட்கள் குறைந்தது 4 அல்லது 5 இருக்க வேண்டும். அடுத்ததாக அந்த குஞ்சுகளானது போஸ்ட் லார்வே 12 என்ற வகை குஞ்சுகளை மட்டுமே வளர்ப்புக்காக நாம் தேர்வு செய்ய வேண்டும். வளர்ச்சி சமமாக இருக்கும் மற்றும் ஒரே அளவில் இருக்கக்கூடிய இறால் குஞ்சுகளை மட்டுமே தேர்வு செய்ய வேண்டும். இறால் குஞ்சுகளின் உடல் பகுதியில் உள்ள இணைப்புகள் அப்பண்டேஜஸ் மற்றும் ராஸ்ட்ரம் ஆகியவை இயல்பான தோற்றத்தில் இருக்க வேண்டும். வயிற்றுப்பகுதியின் தசை தெளிவாக இருக்க வேண்டும். நல்ல தரமான குஞ்சுகள் பழுப்பு அல்லது அடர் பருப்பு நிறங்களை கொண்ட ஒளிபுகும் உடல்களை கொண்டிருக்கும். உடலின் எந்த பகுதியும் நிறமற்றமோ சேதமோ இருக்கக்கூடாது. குஞ்சுகளின் வயிற்றுப்பகுதியில் கருமையான குடல் காணப்பட வேண்டும். அது அவற்றின் நல்ல செரிமான திறனையும் ஆரோக்கியமான உணவெடுக்கும் திறனையும் காட்டுகிறது. குஞ்சுகள் பெரிய மற்றும் கருமையான கல்லீரல்களை கொண்டிருக்க வேண்டும். குஞ்சுகளின் 6வது வயிற்றுப்பகுதியில் தசை மற்றும் குடல் விகிதம் சுமார் 4:1 என்ற அளவில் இருக்க வேண்டும். குஞ்சுகளை பூச்சி தொற்றுகளின் அறிகுறிகள் மற்றும் உருக்குலைவுகள் போன்றவை ஏதேனும் உள்ளதா என்பதை பரிசோதிக்க வேண்டும். இறால் குஞ்சுகள் வெளிப்புற ஒட்டுண்ணி, பாக்டீரியா மற்றும் பிற ஒட்டுண்ணிகளிலிருந்து இருக்க வேண்டும். இவ்வொட்டுண்ணிகள் இருப்பது ஆரோக்கிய மற்ற நிலையை காட்டுகிறது. இது குஞ்சுகளின் வளர்ச்சி மற்றும் உயிர் வாழ்வாதாரத்தை பாதிக்கும். அடுத்ததாக இறால் குஞ்சுகளின் வால் தெளிவாக திறந்திருக்க வேண்டும். அது ஈரோபோட்களில் உள்ள நிறமிசல்களை பொறுத்து அமையும். ஈரோபோட்களில் நிறமிசல்கள் இல்லாததால் வால் மூடியது போல் தோன்றினால் அவ்வகை குஞ்சுகள் போதுமான அளவு வளர்ச்சி அடையவில்லை என்று பொருள். அடுத்ததாக சில மற்ற தேர்வுகள் மூலமும் தரமான குஞ்சுகளை கண்டறியலாம். இவ்வகை சோதனைகள் நடத்துவதன் மூலம் ஆரோக்கியமான இறால் குஞ்சுகளை தேர்வு செய்யலாம். சில கவனிப்பு சோதனைகள் உள்ளன. பல தூரங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட இறால் குஞ்சுகளை பொதுவாக ஒரு தொட்டியில் வைத்து கவனமாக உற்று நோக்க வேண்டும். சிறு நேரம் கழித்து தொட்டியில் இறந்த குஞ்சுகள் காணப்பட்டாலோ அல்லது அவற்றில் நிலத்தில் மாற்றம் தெரிந்தாலோ அவற்றை இறால் வளர்ப்பிற்கு தேர்வு செய்யக்கூடாது. எந்த ஒரு சேதமும் இல்லாமல் இருப்பின் அவ்வகை குஞ்சுகளை வளர்ப்பிற்கு தேர்வு செய்யலாம். அடுத்ததாக உப்புத்தன்மை எதிர்ப்பு சோதனை, சலைனிட்டி டெஸ்ட் என்று சொல்வார்கள். ஒரு தொட்டியில் அதிக உப்புத்தன்மை கொண்ட நீரை எடுத்து அதில் ஒரு பிஎல் குஞ்சுகளை விட வேண்டும். அடுத்ததாக உப்பே இல்லாத தண்ணியில் அந்த குஞ்சுகளை வந்து மாற்ற வேண்டும். 30 நிமிடங்கள் கழித்து அவற்றை உற்று நோக்க வேண்டும். 100% குஞ்சுகள் உயிருடன் இருந்தால் இவ்வகை இறால் குஞ்சுகளை இறால் வளர்ப்புக்கு நாம் தேர்வு செய்யலாம். அடுத்ததாக ஃபார்மலின் டெஸ்ட் என்று சொல்லக்கூடியவை. ஒரு தொட்டியில் சுமாராக ஒரு 100 குஞ்சுகளை எடுத்து அதில் ஃபார்மலின் 1 லிட்டர் நீருக்கு 0.25 மில்லி ஃபார்மலின் சேர்க்க வேண்டும். அடுத்ததாக 60 நிமிடங்கள் அதாவது 1 மணி நேரம் கழித்து அவற்றை உற்று நோக்க வேண்டும். இவைகளில் 90% குஞ்சுகள் உயிருடன் இருந்தால் அவ்வகை இறால் வகைகள் மட்டுமே நாம் இறால் வளர்ப்புக்கு தேர்வு செய்யலாம். அடுத்ததாக டெம்பரேச்சர் டெஸ்ட் என்ற சொல்லிய வெப்பநிலை சோதனை. இவ்வகை சோதனைகளில் குஞ்சுகளை அதிக வெப்பத்துக்கு உட்படுத்த வேண்டும். அடுத்து 30 நிமிடங்கள் கழித்து குஞ்சுகளின் ஆரோக்கியத்தை உற்று நோக்க வேண்டும். மீன்களின் ஆரோக்கியம் சரியாக இருந்தால் அவ்வகை இறால் குஞ்சுகளை நாம் வளர்ப்பிற்கு தேர்ந்தெடுக்கலாம். அடுத்ததாக ஸ்டார்வேஷன் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய பட்டினி சோதனை. ஒரு சுமாராக 100 குஞ்சுகளை எடுத்து

0: ஒரு 24 மணி நேரம் எந்த ஒரு உணவும் விடக்கூடாது. ஸோ 24 மணி நேரம் கழித்து குஞ்சுகளை உற்று நோக்க வேண்டும். இவ்வாறு உற்று நோக்கும் பொழுது அவை இயல்பு நிலையில் இருப்பின் அவகை குஞ்சுகள் வளர்ப்பிற்கு மிகவும் தகுதியாக இருக்கும். அடுத்ததாக பிஹேவியரல் டெஸ்ட். குஞ்சுகளை வெளிப்புற தூண்டுதலுக்கு விரைவாக செயல்படுத்த வேண்டும். மேலும் வலிமையாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க வேண்டும். ஸோ இறால் குஞ்சுகளை ஒரு தொட்டியில் வைத்து கலக்க வேண்டும். அதுபோல கலக்கும் போது ஆரோக்கியமான குஞ்சுகள் மட்டுமே ஓட்டத்திற்கு எதிராக பாய்ந்து ஓரங்களில் சேரும். பலவீனமான குஞ்சுகள் மையத்தில் சேரும். அது அவற்றின் செயல்திறனை காட்டுகிறது. அவற்றை இறால் வளர்ப்புக்கு தேர்வு செய்யக்கூடாது. இவ்வாறு பல சோதனைகள் செய்வதன் மூலம் ஆரோக்கியமுள்ள மற்றும் பலவீனமான இறால் குஞ்சுகளை வகைப்படுத்தலாம். முடிவாக, எந்த ஒரு பண்ணை நடவடிக்கையின் வெற்றியும் சரியான நேரத்தில் தேவையான அளவில் உயர் ஆரோக்கியமான குஞ்சுகள் கிடைப்பதை சார்ந்துள்ளது. வணிக ரீதியான இறால் வளர்ப்பின் வளர்ச்சியாலும் மற்றும் இறால் குஞ்சுகளுக்கான தேவை அதிகரித்துள்ளதாலும் அதிக எண்ணிக்கையிலான வணிக இறால் குஞ்சு பதிப்பகங்களும் நிறுவப்பட்டுள்ளன. இந்த குஞ்சு பதிப்பகங்களில் பெரும்பாலானவை தேவையான உட்கமைப்பு வசதிகளை கொண்டிருந்தாலும் ஆரோக்கியமான மற்றும் நோயற்ற இளம் உயிர்களை உற்பத்தி செய்வதற்கு ஏற்றவாறு அவற்றை மேம்படுத்த வேண்டியதுள்ளது. இவ்வாறு மேம்படுத்துவதன் மூலம் இறால் வளர்ப்பின் வளர்ச்சியை அதிகரிக்க முடியும்.
1: வெற்றிகரமான இறால் வளர்ப்பில் தரமான இறால் குஞ்சுகள் தேர்வு செய்யும் முறைகள் பற்றி பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் டேனியல் அவங்க சொன்னது உனக்கு புரிஞ்சுதா?
2: தெளிவா புரிஞ்சுது செண்பகம். சரியான நேரத்துல சரியான தகவலை தெரிஞ்சுக்கிட்ட.
1: ரொம்ப சந்தோஷம் தேனு. தாமதிக்காம உடனே அடுத்த கட்ட வேலைய ஆரம்பிச்சிரு.
2: சரி செண்பகம், நீயும் உன்னோட கோழி வளர்ப்ப தாமதிக்காம தொடங்கிடு. காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றதுன்னு உனக்கு தெரியாதா என்ன?
1: நீயே சொல்லிட்டல, அதுக்கான வேலைய நான் உடனே ஆரம்பிச்சிடுறேன்.

வேளாண் திட்டங்கள். வேளாண் இயந்திரமயமாக்கலுக்கான அரசின் திட்டங்கள். விவசாய உற்பத்தி திறனை அதிகரிப்பதில் வேளாண் இயந்திரமயமாக்கல் முக்கிய பங்கு வகிக்கிறது. விவசாயத்தை நவீனமயமாக்கல், விவசாய உற்பத்தி திறனை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் மூலமாக கிராமப்புறங்களை செழிப்படைய செய்வதால் இந்தியாவில் வேளாண் இயந்திரமயமாக்கல் வரவேற்பை பெற்றுள்ளது. இதனை கருத்தில் கொண்டே நமது இந்திய அரசாங்கம் வேளாண் இயந்திரமயமாக்கலை அதிகரிக்க செய்ய பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. வேளாண் இயந்திரமயமாக்கலுக்கான துணை திட்டம் மூலம் பண்ணை இயந்திர பயன்பாட்டை ஊக்குவிக்க அரசு முயற்சித்து வருகிறது. குறிப்பாக சிறு மற்றும் குறு விவசாயிகளிடையே வேளாண் இயந்திரமயமாக்குதலை ஊக்குவிக்கிறது. இந்த திட்ட நிதியை மத்திய மாநில அரசுகள் முறையே 60-40 என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொள்கின்றன. இந்த திட்டத்தின் மூலம் ஆதி திராவிடர், பழங்குடியினர், சிறு குறு மற்றும் பெண் விவசாயிகளுக்கு 50% மானியமும் இதர விவசாயிகளுக்கு 40% மானியமும் வழங்கப்படுகின்றன. ஆதி திராவிட பழங்குடியினர் அல்லாத இதர வகுப்பில் உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு விசை களையெடுக்கும் கருவி மற்றும் நெல் நாற்று நடவு செய்யும் இயந்திரம் வாங்க கூடுதலாக மாநில நிதியிலிருந்து 10% மானியம் வழங்கப்படுகிறது. கிராமப்புற தொழில் முனைவோர்கள், பதிவு செய்யப்பட்ட விவசாய சங்கங்கள், விவசாய கூட்டுறவு சங்கங்கள், சுய உதவி குழுக்கள், உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் போன்றவற்றிற்கு வட்டார அளவிலான வேளாண் இயந்திர வாடகை மையம் அமைக்க 40% மானியமும், கிராம அளவிலான வேளாண் இயந்திர வாடகை மையம் அமைப்பதற்கு 80% மானியமும் வழங்கப்படுகிறது. வேளாண் இயந்திரங்கள் அல்லது கருவிகளான பவர் டில்லர், விசை களையெடுப்பான், தட்டை வெட்டும் கருவி, புதர் அகற்றும் கருவி, நெல் நடவு இயந்திரம், டிராக்டர், சுழற்கலப்பை, லேசரால் இயங்கும் நிலம் சமன் செய்யும் கருவி, விதை மற்றும் உரமிடும் கருவி, கதிரடிக்கும் இயந்திரம் போன்றவை

ஆகியவற்றை வழங்குவதற்கும் வாடகை விடும் மையம் அமைப்பதற்கும் மானியம் வழங்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது சூரிய கூடார உலர்த்திகள் போன்ற மதிப்பு கூட்டும் இயந்திரங்களுக்கான மானியமும் தனிப்பட்ட விவசாயிகளுக்கு வழங்கப்படுகின்றன. இந்த சூரிய உலர்த்திகள் மூலம் ஈரப்பதம் கட்டுப்படுத்தப்பட்டு விளைபொருட்களின் ஆயுட்காலம் அதிகரிக்கப்படுகிறது. இது விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கும். புதிதாக உருவாக்கப்பட்ட அல்லது கண்டுபிடிக்கப்பட்ட வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை விவசாயிகளிடையே பிரபலப்படுத்த வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளின் செயல் விளக்கம் அளிக்கப்படுகிறது. இதன் மூலம் புதிய கண்டுபிடிப்புகளை விவசாயிகளிடையே அறிமுகப்படுத்தி உபயோகிக்க ஊக்குவிக்கப்படுகிறது. மேலும் வேளாண் இயந்திரங்கள், கருவிகள் அல்லது உபகரணங்களை கையாளுதல் மற்றும் பராமரிப்பு குறித்த பயிற்சியும் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகின்றன. விவசாயிகள் உற்பத்தி செய்த பல்வேறு வகையான எண்ணெய் வித்துக்கள், சிறுதானியங்கள் மற்றும் பயிர் வகைகளுக்கு லாபகரமான விலை கிடைக்க வேண்டும் என்றால் அந்த பொருளை நன்றாக சுத்தப்படுத்தி அதன் மதிப்பை கூட்டுவது மிகவும் முக்கியம். இதனை கருத்தில் கொண்டு விளைபொருட்களை மதிப்பு கூட்டும் வேளாண் இயந்திர மையங்கள் அமைப்பதற்கான மானியம் வழங்கும் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. வேளாண் பொறியியல் துறையின் மூலம் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மதிப்பு கூட்டும் இயந்திர மையம் அமைப்பதற்கான மானியத்தை மாநில அரசு வழங்கி வருகிறது. இதில் விவசாய குழுக்கள், உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளுக்கு 50% மானியம் வழங்கப்படுகிறது. இந்த மையங்களில் விவசாயிகள் தாங்கள் விளைவித்த விவசாய விளைபொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய முடியும். இதன் மூலம் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைப்பதோடு கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பும் அதிகரிக்கும். இயந்திரங்கள் விவசாய பணிகளை விரைவாகவும் திறமையாகவும் செய்ய உதவுகின்றன. இதன் மூலம் உற்பத்தி திறன் மற்றும் செயல்திறன் மேம்படுகிறது. மனித உழைப்பை விட வேகமாக வேலை செய்வதால் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் பணிகளை முடிக்க முடிகிறது. நீண்ட கால நோக்கில் இயந்திரங்களின் பயன்பாடு தொழிலாளர் செலவை குறைத்து வருவாயை அதிகரிக்கிறது. துல்லியமான நடவு மற்றும் அறுவடை மூலம் பயிரின் தரம் மேம்படுகிறது. வேளாண் இயந்திரமயமாக்கல் மூலம் துல்லியமான விவசாயம் சாத்தியமாகியுள்ளது. இதற்கு உற்ற துணையாய் அரசின் திட்டங்கள் விளங்குகின்றன. தேசிய கால்நடை இயக்கம். தேசிய கால்நடை இயக்கம் என்பது இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டமாகும். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் கால்நடை வளர்ப்பை ஊக்குவித்தல், கால்நடைகளின் உற்பத்தி திறனை அதிகரித்தல், விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துதல் மற்றும் கிராமப்புற பொருளாதாரத்தை வலுப்படுத்துதல் போன்றவை ஆகும். இந்தியாவில் வேளாண்மைக்கு அடுத்தபடியாக அதிக மக்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கும் துறையாக கால்நடை துறை விளங்கி வருகிறது. குறிப்பாக சிறு மற்றும் குறு விவசாயிகள், நிலமற்ற தொழிலாளர்கள் மற்றும் பெண்களின் வாழ்வாதாரத்தில் கால்நடை வளர்ப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது. இதை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் தேசிய கால்நடை இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று கால்நடைகளின் இனப்பெருக்க தரத்தை மேம்படுத்துவதாகும். உயர்தர இனங்களை பெருக்குதல், செயற்கை கருவூட்டல் வசதிகளை விரிவுபடுத்துதல், தரமான தீவனங்களை உற்பத்தி செய்தல் மற்றும் தீவன பற்றாக்குறையை குறைத்தல் ஆகியவற்றின் மூலம் கால்நடைகளின் பால், இறைச்சி மற்றும் முட்டை உற்பத்தியை அதிகரிக்க அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. மேலும் நோய் தடுப்பு நடவடிக்கைகள், தடுப்பூசி முகாம்கள் மற்றும் கால்நடை மருத்துவ சேவைகளை கிராமப்புறங்களுக்கே கொண்டு செல்லும் முயற்சிகளும் இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் ஆகும். தேசிய கால்நடை இயக்கத்தின் மற்றொரு முக்கிய அம்சம் தொழில் முனைவோரை உருவாக்குவதாகும். ஆடு, செம்மறி ஆடு, கோழி மற்றும் பன்றி வளர்ப்பில் புதிய தொழில் முனைவோரை ஊக்குவிக்க நிதியுதவி மற்றும் மானியங்கள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக தனிநபர்கள், விவசாயிகள், விவசாய உற்பத்தியாளர் நிறுவனங்கள், சுய உதவி குழுக்கள், கூட்டுறவு அமைப்புகள் மற்றும் தொடக்க நிறுவனங்கள் ஆகியவை இந்த திட்டத்தின் கீழ் பயனடைய முடியும். இதன் மூலம் கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்புகள் உருவாகி இளைஞர்கள் சுயதொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. இந்த திட்டத்தில் தீவன மேம்பாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. தரமான பசுந்தீவன விதைகள் உற்பத்தி, தீவன வங்கிகள் அமைத்தல், தீவன பதப்படுத்தும் மையங்கள் உருவாக்குதல் மற்றும் வறட்சி காலங்களில் கால்நடைகளுக்கு தேவையான தீவனத்தை உறுதி செய்தல் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. கால்நடைகளின் ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தி திறன் பெரும்பாலும் தரமான தீவனத்தை பொறுத்தே அமைகிறது என்பதால் அதற்கு கூடுதல் கவனம் செலுத்தப்படுகிறது. தேசிய கால்நடை இயக்கத்தின் கீழ் குறிப்பாக ஆடு மற்றும் செம்மறி ஆடு வளர்ப்பை ஊக்குவிக்க பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இனப்பெருக்க பண்ணைகள் அமைத்தல், தரமான இனக்கிடாக்கள் உற்பத்தி செய்தல், இன மேம்பாட்டு மையங்கள் உருவாக்குதல் மற்றும் நோய் மேலாண்மை வசதிகளை ஏற்படுத்துதல் போன்றவை

இதில் அடங்கும். இதன் மூலம் இறைச்சி உற்பத்தி அதிகரிப்பதோடு கிராமப்புற மக்களின் வருமானமும் மேம்படுகிறது. கோழி வளர்ப்பு துறையிலும் தேசிய கால்நடை இயக்கம் முக்கிய பங்களிப்பை வழங்குகிறது. நாட்டுக்கோழி மற்றும் வணிக கோழி வளர்ப்பிற்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகள், குஞ்சு உற்பத்தி மையங்கள், தீவன வசதிகள் மற்றும் சந்தைப்படுத்துதல் ஆதரவு ஆகியவை வழங்கப்படுகின்றன. இதன் மூலம் சிறு அளவிலான கோழி வளர்ப்பாளர்களும் பொருளாதார ரீதியாக முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை பெறுகின்றனர். இந்த திட்டத்தின் மூலம் பெண்கள் மற்றும் இளைஞர்களின் பங்களிப்பும் அதிகரிக்கப்படுகிறது. சுய உதவி குழுக்கள் மூலம் கால்நடை வளர்ப்பு தொழில்களை ஊக்குவித்து பயிற்சிகள், தொழில்நுட்ப ஆலோசனைகள் மற்றும் நிதி ஆதரவுகள் வழங்கப்படுகின்றன. இதனால் பெண்களின் பொருளாதார அதிகாரமளித்தல் வலுப்பெறுவதோடு குடும்ப வருமானமும் உயர்கிறது. மேலும் கால்நடை பொருட்களுக்கு மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தைப்படுத்துதல் வசதிகளும் தேசிய கால்நடை இயக்கத்தின் ஒரு பகுதியாகும். பால், இறைச்சி, முட்டை மற்றும் கம்பளி போன்ற பொருட்களின் தரத்தை மேம்படுத்தி அவற்றை உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளுக்கு கொண்டு செல்ல தேவையான உள்கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்படுகின்றன. இதன் மூலம் விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போர் தங்களின் உற்பத்திக்கு நல்ல விலையை பெற முடிகிறது.

கோழி வளர்ப்பாளர்களும் பொருளாதார ரீதியாக முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை பெறுகின்றனர். இந்த திட்டத்தின் மூலம் பெண்கள் மற்றும் இளைஞர்களின் பங்களிப்பும் அதிகரிக்கப்படுகிறது. சுய உதவி குழுக்கள் மூலம் கால்நடை வளர்ப்பு தொழில்களை ஊக்குவித்து பயிற்சிகள், தொழில்நுட்ப ஆலோசனைகள் மற்றும் நிதி ஆதரவுகள் வழங்கப்படுகின்றன. இதனால் பெண்களின் பொருளாதார அதிகாரமளித்தல் வலுப்பெறுவதோடு குடும்ப வருமானமும் உயர்கிறது. மேலும் கால்நடை பொருட்களுக்கு மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தைப்படுத்துதல் வசதிகளும் தேசிய கால்நடை இயக்கத்தின் ஒரு பகுதியாகும். பால், இறைச்சி, முட்டை மற்றும் கம்பளி போன்ற பொருட்களின் தரத்தை மேம்படுத்தி அவற்றை உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளுக்கு கொண்டு செல்ல தேவையான உள்கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்படுகின்றன. இதன் மூலம் விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போர் தங்களின் உற்பத்திக்கு நல்ல விலையை பெற முடிகிறது. தேசிய கால்நடை இயக்கத்தின் மூலம் கால்நடை வளர்ப்பில் நவீன தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. டிஜிட்டல் தகவல் சேவைகள், கால்நடை ஆரோக்கிய கண்காணிப்பு, நோய் தடுப்பு மேலாண்மை, அறிவியல் அடிப்படையிலான வளர்ப்பு முறைகள் மற்றும் மேம்பட்ட இனப்பெருக்க தொழில்நுட்பங்கள் போன்றவை செயல்படுத்தப்படுகின்றன. இவை உற்பத்தி திறனை அதிகரிப்பதோடு விவசாயிகளின் செலவுகளையும் குறைக்க உதவுகின்றன. தேசிய கால்நடை இயக்கமானது இந்தியாவின் கால்நடை துறையை வலுப்படுத்தும் மிக முக்கியமான திட்டமாக விளங்கி வருகிறது. கால்நடை இன மேம்பாடு, தீவன மேம்பாடு, தொழில் முனைவோர் உருவாக்கம், பெண்கள் மற்றும் இளைஞர்களின் முன்னேற்றம், வேலைவாய்ப்பு உருவாக்கம், மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தைப்படுத்துதல் ஆகிய பல்வேறு அம்சங்களை ஒருங்கிணைத்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் விவசாயிகளின் வருமானம் உயர்வதோடு உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து பாதுகாப்பு மற்றும் கிராமப்புற பொருளாதார வளர்ச்சிக்கும் தேசிய கால்நடை இயக்கம் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருகிறது.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
6: நிறைவு பெற்றது இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் வரவேற்பின் அடையாளமாக திகழ்வதே பூங்கொத்து நிகழ்ச்சிங்க. நேயர்களை ஒவ்வொரு நாளும் இசை பயணத்திற்கு வரவேற்கும் விதமாக இந்நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு. இந்நிகழ்ச்சியில் 2 திரைப்படத்தின் பாடல்கள் ஒலிக்கப்படும். நிகழ்ச்சியின் முதல் திரைப்படத்தின் பாடலாக அறிந்தும் அறியாமலும் என்ற திரைப்படத்திலிருந்து இப்படத்திற்கு இசையமைச்சிருக்காரு யுவன் சங்கர் ராஜா. பா விஜய் வரிகளில், சத்யன் சின்மயி குரலில் ஒரு இனிய பாடல்.

நேயர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சி. பூங்கொத்து நிகழ்ச்சியில் அறிந்தும் அறியாமலும் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டுட்டிருக்கோம் நேயர்களே. அடுத்த பாடலாக ரஞ்சித் சுஜாதா மோகன் குரலில் சினேகன் வரிகளில் ஒரு இனிய பாடல்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: இதயங்களோடு உருவாடிக் கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது யுவன் சங்கர் ராஜா, இசையில் நித்தேஷ் கோபாலன், குரலில் பா விஜய், வரிகளில் ஒரு இனிய பாடல்.

நேயர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் 2:45. அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் ஜி என்ற திரைப்படத்திலிருந்து. இப்படத்திற்கு இசையமைச்சிருக்கார் யுவன் சங்கராஜா. மதுபால கிருஷ்ணன் மதுஸ்ரீ குரலில் ஒரு இனிய பாடல்.

நேர்களே, மதிய வேளையில் உங்கள் செவிகளுக்கு இசை ஒட்டி கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூங்கொத்து நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது உதித் நாராயணன், சுஜாதா குரலில், வித்யாசாகர் இசையில், அறிவுமதி வரிகளில் ஒரு இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் பொம்மிடி தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
2: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே.
3: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
6: பூங்கொத்து நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது வித்யாசாகர் இசையில் கே குரலில் ஒரு இனிய பாடல்.

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய பூங்கொத்து நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது கட் செவில் கலக்கல் பாடல்கள்.

ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 3:01 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். இது கட் செவில் கலக்கல் பாடல்கள். இனிமையான மதிய வேலை, அது சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக யோசிப்பீங்க. யோசிக்கிற நேரத்தில் ஒரு சூப்பரான பாட்டை கேட்டுட்டு அடுத்த வேலையை செய்யலாங்க. கட் செவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலையும் காற்றலையில் கேட்டு ரசிக்கணுமா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர் மற்றும் முறை, நம்ம பண்பலையோட வாட்ஸ்அப் என்னான்னு 0434242440 என்ற நிற்கு தட்டச்சு செஞ்சு அனுப்புங்க. உங்கள் விருப்ப பாடலை காற்றலையில் கேட்டு ரசிங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியோட முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை திருவாச்சி சின்னியம்பாளையத்திலிருந்து சோமசுந்தரம், ஜானகி, ரஞ்சித் இவங்க எல்லாரும் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய அந்த பாடல் ஆண் பாவம் என்ற திரைப்படத்திலிருந்து இதோ.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
2: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
1: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: காவேரிப்பட்டினம் தேர்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை வருகின்ற 23 தேதி முதல் புதிய பொலிவுடன் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகிறது.
4: நேரம் 3:07 கேட்டிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவில் கலக்கல் பாடல்கள், இனிமையான பாடல்களை கேட்டிருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் ஒலிக்கு வரும் அடுத்த பாடல் கிழக்கு வாசல் என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த இனிய பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரிலிருந்து ராஜகீதா முருகேசன். இதோ இவர்களுக்காக அந்த இனிய பாடல்.
5: பச்சமலப்பூவு நீ உச்சி மலத்தேன்,

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனம்.

நேரம் 3:13 கேட்டிருக்கும் இது கட் செவில் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. தர்மபுரியில இருந்து பாஸ்கர் ராஜா இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் தனிக்காட்டு ராஜா என்ற திரைப்படத்திலிருந்து. இது அந்த இனிய பாடல்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது 9443449892.
3: நேரம் 3:18. கட் செவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க அண்ணா நகர்லிருந்து முரளி, லேகா இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் தலைவாசல் என்ற திரைப்படத்திலிருந்து இதோ.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுக ஆட்டரை தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
1: தருமபுரி.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
4: நேரம் 3:24 கேட்டு ரசிக்கும் இது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கட்ச் செவில் கலக்கல்.

பாடல்கள், இனிமையான பாடல்கள்லாம் வளம் வந்துட்டுருக்கு. அந்த வகையில் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. திருப்பூர்லேருந்து கிருஷ்ணவேணி, இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் தவசி என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அவர்களுக்காக அந்த இனிய பாடல்.

நேரம் 3:29. இது ஆணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட் செவில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும். நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க சேலம்ல இருந்து ரமேஷ். இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் பசும்பொன் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த இனிய பாடல்.

0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை. வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 8985712345 www.mahindra.org.
7: நேரம் 3:36 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது கட்ச் செவில் கலக்கல் பாடல்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான டே. என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபி டே, அதாவது உலக புகைப்பட தினம். புகைப்படம் எல்லாருக்குமே வந்து ஃபோட்டோ அப்படின்னு பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஆசை. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க போகிற இடமெல்லாம் ஒரு மெமரிக்காக ஒரு சின்ன ஃபோட்டோவாவது எடுத்து வச்சு அதை நம்ம பின்னாடி காலத்தில் பார்க்கும்போது அதை அந்த நினைவலைகளை அசைப்படுறது ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம் அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த ஒரு டேவை வந்து நினைவு கூறதுக்காக இன்றைக்கி நாளை வந்து நம்ம வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபிக் டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். எது அழகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணால் பார்க்குற, அதை தாண்டி மனசால் பார்க்குற எல்லாமே அழகு தான் இல்லையா? கட் செவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி வினோபா நகர்லேருந்து சித்ரா, நாகராஜ், யுவராஜ், கீர்த்தனா, சுரேஷ், வான்மதி இவங்க எல்லாரும் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய அந்த பாடல் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்ற திரைப்படத்திலிருந்து இதோ.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: நேரம் 3:42 கேட்டு ரசிச்சிருக்கோம். அனில் கொல்கத்தை மாவு வழங்கும் கட் செவில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் கொல்கத்தை மாவு. நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க ஈரோடுல இருந்து வளர்மதி. இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் என் தங்கை கல்யாணி என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த இனிய பாடல்.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதா. பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
3: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
4: நேரம் 3:48 கேட்டு ரசித்திருக்கோம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட் செவில் கலக்கல் பாடல்கள், இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்திருக்கோம். நிகழ்ச்சியில் ஒலிக்க வரக்கூடிய அடுத்த பாடலும் அந்த மாதிரி தான். ஒலிக்க வரும் பாடல் கிழக்கு கரை என்ற திரைப்படத்திலிருந்து இந்த இனிய பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. கேஆர்பி டேம் சவுலூர் எக்ஸ் ரோடு இந்த பகுதியிலிருந்து சதீஷ்குமார், இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் கிழக்கு கரை என்ற திரைப்படத்திலிருந்து.
5: I love, love, love, love, love.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

நேரம் 3:54 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது கட் செவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. நாகதாசம்பட்டியிலிருந்து ராணி இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் தவம் என்ற திரைப்படத்திலிருந்து. இது அந்த இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: நேயர்களின் மேடையாய்
4: காத்துல மதக்கிறோம், போற வழியில பூவாசிருக்கிறோம்.
0: விவசாயிகளின் ஊற்று தோழனாய்
5: போல,
0: மாணவ செல்வங்களின் வழிகாட்டியாய், நம்பிக்கை நட்சத்திரமாய், மருத்துவ ஆலோசகராய்,

0: வாழ்த்துக்கள்.
1: மழலைகளை அங்கீகரிக்கும் அழகு குட்டி செல்லமாய்,
2: நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா?
1: நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் தினமும் காலை 9:05 வானலையில் வசந்தம்.
3: நெர்லியத்துடன் நிறைவுக்கு வருகிறது ஆனில் கொழுக்கட்டை மாவு வழங்கிய கட்சிவில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆனில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: இனிய மாலை வணக்கம் நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம் விடை தேடும் வினாக்கள். இன்றைய விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் அறிமுக நேயர்கள் 0 43 42 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் வான்மதி.
1: வணக்கம் கார்த்திகன்.
0: சரிங்க வான்மதி, நிறைய குறிப்புகள், நிறைய நபர்களை பத்தி, இடங்களை பத்தி நிறைய எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா?
1: கண்டிப்பா.
0: முதல்ல ஒரு நேயர் வரப்போறாரு, அவருக்கு 3 குறிப்பு நீங்க தான் தரணும். தயாரா இருக்கீங்களா?
1: தயாரா இருக்கேன்.
0: குறிப்பு தருவீங்களா, பதில சேர்த்து தருவீங்களான்னு நானும் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்ட்டு?
1: வருக வணக்கம்.
2: அம்மா வணக்கம்மா, வாழ்க வளத்துடன், ஜெய ஜெயஸ்ரீலன், கொரமாட்டம்மா.
1: ஐயா வணக்கம். உங்களுக்கான 3 குறிப்புகள். ஐயா இது வந்து ஒரு இசைக்கருவி.
2: சரிவா.
1: நம்ம இந்தியாவில் உள்ள இசைக்கருவி தான். ஒரு மாநிலத்தோட அடையாளமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கான 3 குறிப்புகள் ஐயா.
2: நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்ததா இசைக்கருவி.
1: ஐயா உங்களுக்கான 3 முதல் குறிப்புகள் கொடுத்தாச்சு, அடுத்து வர நேயருக்கான குறிப்பு தரங்க ஐயா. இல்லைங்க ஐயா, முயற்சிக்கு நன்றி.
0: அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
3: மாலை இனி வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
3: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபாலையா.
0: அருமை கோபாலையா, சரியா சொல்லிடுவா. எந்த இசை கருவிங்க?
3: நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா சொல்லிட்டேன் 7 நாளைக்கு வரக்கூடாது.
0: அப்படிங்களா? ஓஹோ, பதில் சொல்லாம 7 நாள் தினமும் வந்து பெயர் சொல்லலாம்னு ஒரு முடிவுல இருக்கீங்க. சரிங்க, சொல்றீங்களா? உங்களுக்கு என்ன குறிப்பு வேணுமா, இல்ல சொல்றீங்களா ஐயா? என்ன இசை கருவி? கண்டிப்பா வேணும். சரிங்க, இந்த இசைக்கருவி யார் பயன்படுத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் பயன்படுத்தக்கூடிய இசைக்கருவி இது. தவறான பதில், நல்ல முயற்சி. அடுத்த நேரி சந்திப்போம்.
1: வருக வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம். சொல்பவர் யார், எங்க இருந்தீங்க? இந்த இசைக்கருவியானது மூங்கில் மற்றும் மரத்தால் செய்யப்படுது அப்படின்னு சொல்லலாங்க ஐயா.
4: புல்லாங்குழல்.
1: புல்லாங்குழல். இங்க முயற்சிக்கு நன்றி. தொடர்ந்து கேளுங்க, பதில் தெரிஞ்சுக்கலாம்.
0: வணக்கம்.
5: ஹலோ.
0: வணக்கம்
5: ஐயா. இருவருக்கும் மாலை வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
5: நாகாவதிடம்தான் ராஜா பேசுறேங்க ஐயா.
0: சொல்லுங்க ராஜா, பதில் கண்டுபிடிச்சிங்களா? ஒரு இசைக்கருவி பத்தி கேட்டுக்கிட்டு
5: இருக்குங்க.
0: உங்களுக்கான ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இவங்க சொல்லுவாங்க உங்களுக்காக வான்மதி,
1: இதனோட சத்தம் இசை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரோத் அப்படின்ற ஒரு இசைக்கருவி போலவே ஒத்துருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
0: தபேலா அப்படின்றீங்களா? இல்லைங்க, தவறான பதில், நன்றி. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
6: நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து லாரன்ஸ் ராஜ்.
0: சரிங்க, லாரன்ஸ் ராஜ், பதில் சொல்றீங்களா? மேலும் குறிப்புன்னு பாத்தீங்கன்னா, இந்த இசைக்கருவி தற்போது மீண்டும் பிரபலமாகி வருகிறது.

0: இது
1: புல்லாங்குழல்.
0: புல்லாங்குழல் இல்லைங்க. தவறான பதில், நல்ல முயற்சி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ,
3: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: தர்மபுரி மாவட்டம் அம்பலூர்ல செல்வி பேசுறேன்.
3: செல்வி அம்மா, குறிப்புகள் கேட்டிங்களா? உங்களுக்கான குறிப்பு, இந்த இசைக்கருவி இதமான, அதாவது அமைதியான ஒரு மெல் இசையா எழுப்பும் தன்மையுடைய கருவி அப்படின்னு சொல்லலாம். என்னங்கம்மா?
2: தார்பா இசைக்கருவி.
3: தார்பா இசைக்கருவி சொல்றீங்களா? இல்லைங்கம்மா, முயற்சிக்கு நன்றி.
0: நன்றி. அடுத்த நேரை சந்திக்கும் முன்,
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
10: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
9: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
10: தொடர்புக்கு 8985712345.
11: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: 4:07 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் விடை தேடும் வினாக்கள். சரிங்க வான்மதி, ஒரு இசைக்கருவியை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? எந்தெந்த இசைக்கருவி வாசித்தால் உங்களுக்கு பிடிக்கும், எந்தெந்த இசைக்கருவி உங்களுக்கு வாசிக்க தெரியும், எந்தெந்த இசைக்கருவிகளோட பெயர் உங்களுக்கு தெரியும்?
2: வாசிக்க தெரியாது,
1: வணக்கம்.
2: இந்த இசைக்கருவியானது திரிபுரா மாநிலத்தோட சேர்ந்த கருவிமா.
1: பாருங்க, டைரக்ட் குறிப்பே கொடுத்தாச்சு.
2: என்னங்கம்மா?
3: தர்கா.
2: இல்லங்கம்மா.
1: தவறான பதிலுமா? நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம்.
4: மாலை வணக்கம் இருவருக்கும் மேடம்.
2: மாலை வணக்கம் சொல்பவர் யார், எங்கிருந்துங்க?
4: நல்லமல்லி ஒன்று நார்த்தமுத்து என்ஆர் முத்து.
2: என்ஆர் முத்து ஐயா, பதில் சொல்றீங்களா?
4: குறிப்பிட்டு கொடுங்க மேடம். ஒரு
1: சரி, இது வந்து இந்த ஒரு நரம்பு இசைக்கருவிங்க. ஐயா, நரம்புனா அந்த இது வீணைக்கெல்லாம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி கம்பி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதைதான் நாங்கள் நரம்பு அப்படின்னு சொன்னாங்க. நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். சரிங்க, கல்யாண சுந்தரம் ஐயா இசைக்கருவி
4: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: உங்களுக்கான குறிப்பு, இந்த இசைக்கருவி வந்து திரிபுரா மாநிலத்தோட சார்ந்தது அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அங்க இருக்கிற பழங்குடி மக்களால் பாரம்பரியமாக பயன்படுத்தப்படும் இசைக்கருவி அப்படின்னு சொல்லலாம்.
5: ஏமாத்திட்டாங்களா?
6: ஒரு லிட்டர் நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
7: Mr. Gold Sunflower Oil.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி மாவட்டம் லக்கிம்பட்டி ஊராட்சி செந்தில் நகரில் எழுந்தருளியுள்ள விநாயகர் செந்தில் பாலமுருகன் மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 23ஆம் தேதி நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். வரவிருப்பது செந்தில் நகர் மக்கள் நலவாழ்வு அமைப்பு மற்றும் கோவில் நிர்வாக குழு.
3: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சாரதா காலேஜ் ரோட், ஃபேர்லாண்ட், சேலம்.
4: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
5: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே.
6: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
7: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
8: நான்கு மணி 12 நிமிடம். கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் விடை தேடும் வினாக்கள். சொல்லுங்க வான்மதி, ஒரு இசைக்கருவி பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க
9: இல்லைங்களா?
8: நிறைய நேர்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திரிபுரா மாநிலத்தோட இசைக்கருவி, அந்த மாநிலத்தோட அடையாளமா இருக்கக்கூடிய இசைக்கருவி, அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா திரிபுராவின் மலைவாழ் பழங்குடி மக்களால் பாரம்பரியமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நரம்பால் செய்யப்பட்ட ஒரு இசைக்கருவி அப்படின்னு சொன்னீங்க. அந்த இசைக்கருவியோட பெயர் என்ன அப்படின்னு நீங்களே சொல்லிருங்களா?
9: சோங்ப்ரங் இசைக்கருவி.
8: வித்தியாசமான பெயர் இருக்கு, மறுபடியும் சொல்லுங்க.
9: சோங்ப்ரங் இசைக்கருவி.
8: சோங்ப்ரங் இசைக்கருவி அப்படின்ற திரிபுரா மாநிலத்தோட நரம்பால் செய்யப்பட்ட இசைக்கருவி.
9: இந்த இசைக்கருவி பார்த்தீங்கன்னா சரோத் இசைக்கருவி, அந்த கருவியை போலவே இசையும் ஒரே மாதிரியான இதோட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மூங்கில் மற்றும் மரத்தால் செய்யப்பட்டது இந்த இசைக்கருவி. அதாவது திரிபுரா மாநிலத்தோட மலைவாழ் பழங்குடி மக்களால் பாரம்பரியமாக இந்த இசைக்கருவி வந்து பயன்படுத்துறாங்க.
8: சரிங்க, இப்போ இந்த இசைக்கருவி தற்போது மீண்டும் பிரபலமாய் வருது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா?
9: தற்போது அதாவது இதனோட பாரம்பரியம் இது மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக மீண்டும் வந்து இப்ப இருக்கிற இளைஞர்கிட்ட வந்து தற்போது உள்ள கலைஞர்கள் வந்து இந்த இசைக்கருவி வந்து பிரபலமாக்கிட்டு இருக்காங்க.
8: இப்ப இந்த இசைக்கருவி பத்தி கேட்கறதுக்கு என்ன காரணம்?
9: காரணம் அப்படின்னா இந்த இசைக்கருவி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட மன்கி பாத் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு.
8: மன்கி பாத் நம்ம அகில இந்திய வானொலியில போயிட்டு இருக்கு.
9: அந்த ப்ரோக்ராம்ல கூட இந்த இசைக்கருவியோட சிறப்பை பத்தி
8: சொல்லியிருக்காரு. குறிப்பிடத்தக்கது என்ன இசைக்கருவி மறுபடியும் சொல்லுங்க. இந்த இசைக்கருவி பேரை கேட்டுக்கிட்டே இருக்கணும். எல்லாம் இசையை கேட்பாங்க, இசையை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் தோணும் இல்லைங்களா? எனக்கு வந்து அந்த இசைக்கருவியோட பெயரை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு.
9: சோங்ப்ரங் இசைக்கருவி.
8: சோங்ப்ரங் இசைக்கருவி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அருமை. சரி, ஒரு பாடலை கேட்டு வந்துடலாங்களா? பதில் சொன்ன உங்களுக்காக ஒரு பாடல் கொடுக்குறேன் நான்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ், புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே, 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே, 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே, 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or ORG.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 9 இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு.

0: மேல்நிலைப்பள்ளி அருகில் நேதாஜி பைபாஸ் ரோடு தருமபுரி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
2: 4:20 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் விடை தேடும் வினாக்கள். சொல்லுங்க வான்மதி, ஒரு இசைக்கருவியை பத்தி கேட்டீங்க. அந்த இசைக்கருவிக்கு உண்டான ஒரு இசை அதிகமாக உள்ள ஒரு பாடல் நம்ம கேட்டிருக்கோங்க. சரி, இப்ப அடுத்ததா ஒரு அறிவியலாளர், அவரை பத்தி கேட்போமா?
3: கண்டிப்பா கேட்கலாம்.
2: அதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள் நம்ம கூட தொடர்பு கொள்ளலாம். அறிமுக நேயர்கள் எந்த எண்களில் தொடர்பு கொள்ளலாம்?
1: 043-42 என்ற முன்னணைப்போடு 24-40-30 என்ற எண்ணிலோ, மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம்.
2: சரிங்க. அதே போல் மற்ற நேயர்கள் 043-42-24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம்
4: சார். வணக்கம்.
2: வணக்கம். முதல் நேயருக்கு 3 குறிப்பு சொல்லுங்க. இவர் ஒரு அறிவியலாளர், சரிங்களா?
4: எந்த மாநிலத்தை
2: சேர்ந்த? நான் 3 குறிப்பு சொல்லணும் இல்லைங்களா? இருங்க, நான் சொல்லி முடிச்சா அப்புறம் நீங்க கேப்பீங்க. இவர் அறிவியலாளர், சரிங்களா? 200 முன்பே சோதனையை தொடங்கியவர்,
4: தவறான
2: பதில், நல்ல முயற்சி. பள்ளிக்கூடத்துல படிச்சது நீங்க நினைவு வச்சிருக்கீங்க, உங்களை பாராட்டுறேன். அடுத்த ஒரு நேயர் வராரு, அவர்கிட்ட பேசிருவோம். அவர் என்ன பதில் சொல்றாரு, நான் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன்.
1: வணக்கம்.
4: அருமையா
2: இருக்குங்க ரகுபதி, பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி சரி. இவர் ஏன் பாத்தீங்கன்னா, இவர் முதல் முதலா ஒரு கருவியை கண்டுபிடித்தவருங்க. அவரு
4: நன்றி.
2: அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். சந்திரசேகர், பதில் சொல்றீங்களா? மீண்டும் உங்களுக்காக சொல்றேன் பாருங்க. இவர் வந்து ஒரு அறிவியலாளர், சரிங்களா? 200 முன்பே சோதனையை தொடங்கியவர். அதே போல் இவர் இந்தியாவை சார்ந்தவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுங்க. அதற்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா, முதன் முதலாக ஒரு கருவியை கண்டுபிடித்தவர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோங்க. உங்களுக்கான குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இவரோட தந்தை ஒரு வழக்கறிஞர் என்பது குறிப்பிடத்தக்கது. எப்படி சொல்றீங்க, ஓ கருவியை கண்டுபிடித்தார் அப்படின்னு தாமஸ் அல்வா எடிசன் சொல்றீங்களா?
5: அவர் தான் எக்கத்துக்கு 1000 மேற்பட்ட கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காரு
2: கேள்விப்பட்டிருக்கீங்க. சரி, 1000 கண்டுபிடிச்சாலும் 1 இருக்காதா அப்படின்னு நீங்க ஒரு ஆர்வத்துல சொல்லிருக்கீங்க. நன்றி, நல்ல முயற்சி, ஆனால் தவறான பதில். அர்த்தனையரை சந்திக்கும் முன்,
6: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
7: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
6: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
12: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை வருகின்ற 23 தேதி முதல் புதிய பொலிவுடன் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகிறது.
12: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த

0: HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: தர்மபுரி மாவட்டம் லக்கியம்பட்டி ஊராட்சி செந்தில் நகரில் எழுந்தருளியுள்ள விநாயகர் செந்தில் பாலமுருகன் மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 23ஆம் தேதி நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். வரவிருப்பது செந்தில் நகர் மக்கள் நலவாழ்வு அமைப்பு மற்றும் கோவில் நிர்வாக குழு.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
4: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு 9443449892.
5: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான்.

0: ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு கண் 9443449892.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் ஏஐ ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
5: என்ஐசி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
6: நிமிடம் இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
7: வருக வணக்கம்.
8: மாலை வணக்கம்.
7: மாலை வணக்கம். சொல்பவர் யார்? எங்க?
8: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம், சண்முக சுந்தரம்.
7: சண்முக சுந்தரம், உங்களுக்கான குறிப்பு. இவர் வந்து கல்லூரி பேராசிரியராகவும் பணியாற்றியிருக்காரு.
8: போலாண்டுக்காரரா?
7: என்னங்கய்யா?
8: போலாண்டு. போலாண்டு
6: இல்ல இல்லைங்க.
7: இல்லைங்கய்யா.
8: அதாவது டேனியல் கேக்கல் பாரசீட்.
6: இல்ல இல்லைங்க. தவறான பதில். நல்ல முயற்சி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
9: ஹலோ.
6: வணக்கம்.
9: நான் கருப்பன்பட்டியில இருந்து மணி பேசுறேங்க.
6: சொல்லுங்க மணி. பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
9: வானொலிய கண்டுபிடிச்சவர் மார்க்கோனி.
6: மார்க்கோனி எப்படி சொல்றீங்க? வானொலி தொடர்ந்து கேளுங்க. அவர் யாரு, என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்றது நம்ம சொல்றோம். வணக்கம்.
9: வணக்கம்.
7: வணக்கம். சொல்பவர் யார்? எங்க இருந்து?
9: அன்பு பேசுறேன்.
7: அன்பு ஐயா, உங்களுக்கான குறிப்பு
9: சொல்லுங்க.
7: இவர் வந்து ராணுவத்திலயும் பணியாற்றி இருக்காரு.
10: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், காஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
11: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
12: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
11: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
13: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
14: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
15: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
12: தொடர்புக்கு 8985712345.
16: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
17: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
18: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணைப்பில் இனியும் நேயரை சந்திப்போம். வணக்கம்.
8: வணக்கம் ஐயா.
6: வணக்கம்.
8: பாட்டு
6: கொடுத்துறேன்.
19: சொல்லி தாக்கல.

0: மலர்ச்சி என்ற படத்துல இருந்து நன்றி சொல்ல என்ற பாட்டு கொடுங்க.
1: நன்றி சொல்லிடலாங்க, நீங்க பதில் சொல்லணும்ல ஃபர்ஸ்ட். ஜிடி நாயுடு. நாங்க என்ன சொன்னங்க, அவர் வந்து இந்தியாவை சார்ந்தவர் இல்லை அப்படின்னு நாங்க
0: சொன்னீங்க,
1: நீங்க அதை கவனிக்காம முடிட்டீங்க. தவறான பதில், நல்ல முயற்சிங்க. மறுபடியும் நன்றி சொல்றோம் உங்களுக்கு.
2: வருக வணக்கம். வணக்கம் வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: மாக்கனூர்ல இருந்து குணசேகரன்
2: பேசுறேன். குணசேகரன் ஐயா, பதில் சொல்றீங்களா? உங்களுக்கு குறிப்புகள் வேணும்.
3: முதல் முறையா
1: சரிங்க, உங்களை அன்போடு வரவேற்கிறது தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7. ஆனா நீங்க வானொலி பெட்டியோட ஒளி அளவை குறைச்சிட்டு எப்பவுமே நேரலை நிகழ்ச்சியில் பேசணும், இல்லைன்னா வானொலி பெட்டியை விட்டுட்டு நீங்க தூரமா வந்துடலாம். ஏன்னா நாங்க பேசுறது எங்களுக்கு பயமா இருக்கு. என்னங்க பதில் சொல்லுங்க. தெரியலீங்களா? சரி, நன்றி. தொடர்ந்து வானொலி கேளுங்க, அடுத்த நேரில் சந்திப்போம்.
4: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
4: வி சுகுமார், மாதப்பரி.
1: சொல்லுங்க சுகுமார், பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: சார், இவர் மருத்துவத்துறைக்கான கண்டுபிடிச்சீங்களா?
1: இவர் வந்து மருத்துவத்துறைக்கான கண்டுபிடிப்பா அப்படின்னு கேக்குறீங்க, இல்லைங்கய்யா.
4: ரெனே
1: என்னங்க? ரெனே
4: ரெனே லெனாக்
1: அப்படிங்களா? இல்ல இல்லைங்க, நாங்க வந்து மருத்துவத்துறை சார்ந்த கண்டுபிடிப்பும் இல்லை, நீங்க சொல்லக்கூடிய நபரும் இல்லை. என்ன ஒன்னு முக்கியமான குறிப்பாக சொல்லணும் உங்களுக்காக, அடுத்த நேரில் சொல்லிடுவோம் அந்த குறிப்பை.
2: வருக வணக்கம். வருக வணக்கம். வருக வணக்கம்.
5: மேடம் வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, யார், எங்க இருந்து பேசுறீங்கன்னு
5: சொல்லுங்க.
1: வணக்கம் ஐயா. வணக்கம், யார், எங்க இருந்து?
5: படிச்சிருப்பீங்க
1: பள்ளிக்கூடங்கள் காலத்துல, அது சொல்றாரு
5: நினைக்கிறேன்.
1: தவறான பதில், நல்ல முயற்சி. பாடல் மற்றும் ஒரு முறை நீங்கள் சரியா சொல்லும் போது வழங்குறங்க. வணக்கம். வணக்கம். சரிங்க லட்சுமிமா, முக்கியமான ஒரு குறிப்பு சொல்றேன், ஏன்னா நீண்ட நேரமா இந்த வினா போறதுனால இந்த வினாவை முடிக்கணும்னு ஒரு முடிவு கொண்டுங்க நாங்க. சரிங்களா, இந்த இவர் கண்டுபிடித்த பொருள் என்ன? பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த விழா காலங்களில் நாம பயன்படுத்துவங்க, கிட்டத்தட்ட அனைவருமே பயன்படுத்தக்கூடிய பொருள் தான் விழா காலங்களில் பயன்படுத்துவங்க. என்ன பொருளா இருக்கும் அது? ஒரு கருவி அப்படி கூட சொல்லலாம்.
6: என்னமா
1: மறுபடியும் சொல்லுங்க? இல்ல இல்லைமா, தவறான பதில், நல்ல முயற்சி.
2: வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம்.
2: வணக்கம். சொல்பவர் யார், எங்க இருந்துங்க ஐயா?
7: நெர்பாவடையிலிருந்து வெள்ளையன் பேசுறேங்கம்மா.
2: என்ன பேருங்க ஐயா?
7: வெள்ளையன் அம்மா.
2: வெள்ளையன் ஐயா, உங்களுக்கான குறிப்பு சொல்லுங்களா?
7: இல்ல வேண்டாம்மா, நான் பதில் சொல்றேன்
1: பாருங்க. சொல்லுங்க
2: அம்மா. சரி சொல்லுங்க.
7: சாமுவேல் மோர்.
1: சாமுவேல் மோர். என்ன, நீங்க மத்த அறிவியலாளர் கண்டுபிடிப்பாளர்லாம் போறீங்க, உங்க வெள்ளையன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தாமதம் பண்ணி எங்ககிட்ட அடுத்த குறிப்பு கேட்டுக்கலாம், உங்களுக்கு நேரடியான குறிப்பே தரத்துக்கு தயாராக இருந்தாங்க. நன்றி வெளியன், தொடர்ந்து கேளுங்க. இந்த அறிவியலாளர் கண்டுபிடிப்பாளர் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவர் என்ன கண்டுபிடிச்சார்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, யார், இங்க இருந்து பேசுறீங்க? சரிம்மா, ராஜேஸ்வரிமா, உங்களுக்கு நேரடியான குறிப்பு வேணுமா இல்ல பதில் சொல்றீங்களா?
8: இவர் அமெரிக்காவை சேர்ந்தவருங்களா?
1: இல்லைங்கம்மா, அமெரிக்காவை சேர்ந்தவர் இல்லை. சரிங்க, இப்ப பதில் சொல்றீங்களா? ஏதாவது இல்ல,
8: இல்லைங்க, அமெரிக்காவை சேர்ந்தவர் நினைச்சேன்.
1: இல்ல இல்லைங்க, இல்ல இல்ல, தவறான பதில், நன்றி. வணக்கம்
9: ஐயா. வணக்கம்.
1: வணக்கம்.
9: கோச்சமல்ல குமார் பேசுங்க.
1: சரிங்க குமார், பதில் சொல்றீங்களா? குமார்,
9: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
1: உங்களுக்கான குறிப்புன்னு பாத்தீங்கன்னா இன்றைய நாளுக்கும் அவருக்கும் ஒரு முக்கியமான தொடர்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். மேலும் இன்னொரு குறிப்பு பாத்தீங்கன்னா இவர் வந்து புகைப்பட கலையின் முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க.
9: அப்படிங்களா?
1: இப்ப பதில் வருது பாருங்க.
9: சாரிங்க சார்.
1: இல்லைங்க, தவறான பதிலுங்க. நன்றி, நல்ல முயற்சி. அடுத்த நேரில் சந்திக்கும் முன்
10: தருமபுரி பண்பலை

0: 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 5 மணிக்கு கேட்கலாம். நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
2: தருமபுரி மாவட்டம் லக்கிம்பட்டி ஊராட்சி செந்தில் நகரில் எழுந்தருளியுள்ள விநாயகர் செந்தில் பாலமுருகன் மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 23ஆம் தேதி நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். வரவிருப்பது செந்தில் நகர் மக்கள் நலவாழ்வு அமைப்பு மற்றும் கோவில் நிர்வாக குழு.
3: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணுங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
4: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
5: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: ஏக்கா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
7: சொல்லுங்க வான்மதி, என்ன ஒரு கண்டுபிடிப்பாளர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நேயர்கள் ரொம்ப தேடிக்கிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். கண்டுபிடிப்பாளரை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்னு நம்ம டைட்டில் கொடுக்கலாம். அடுத்த ஒரு நேயர் இருக்காரு, அவர் சொல்றாரு பாப்போம். வணக்கம்.
8: வணக்கம்.
7: வணக்கம்.
8: ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி புண்ணியம்பாளையம், சரவணன்.
7: சரவணன், எப்படி நாங்க புகைப்பட கலையின் முன்னோடி அப்படின்னு பதில் கண்டுபிடிச்சிருப்பீங்க, சொல்லுங்க.
8: எனக்கு தெரிஞ்சது சார், ஜோசப் நைஸ் போர் நிப்ட்.
7: எப்படி சொல்றீங்க, புகைப்பட கலை முன்னோடி அப்படின்னு?
8: அது எனக்கு அதா வந்தது, அவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க வருது.
7: அதேதாங்க, சரியான பதில் தான். 1900s இவருக்கு பாத்தீங்கன்னா நிறைய சாதனை பண்ணிருக்காரு இவரு. சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
8: படம் உள்ளே வெளியே.
7: சரிங்க.
8: அதுல இசைக்கடவுள் சிங்காணி இளையராஜா இசையில மனோஜ் சித்ரா பாடின கள்ளத்தனமாக கண்ணம் வைத்த காதலன்.
7: சரி, நிச்சயமா அந்த பாடல் கொடுத்துடலாம். தொடர்ந்து கேளுங்க, நிறைய குறிப்புகள் இருக்கு அவரை பத்தி. சொல்லுங்க வன்மதி.
9: இவர் வந்து ஒரு அறிவியலாளர்னு சொன்னோம்
7: இல்லைங்களா,
9: 200 முன்னதாவே இந்த சோதனை வந்து தொடங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம்.
7: சரிங்க.
9: முதன் முதலா வந்து ஒரு கருவியை தான் இவர் வந்து கண்டுபிடிச்சாரு. இவரின் தந்தை வந்து வழக்கறிஞரா இருந்தாரு. இவரோட இயற்பெயர் வந்து ஜோசப். இவர் வந்து கல்லூரி பேராசிரியராகவும் பணியாற்றிருக்காரு, ராணுவத்திலையும் பணியாற்றிருக்காரு, மாவட்ட நிர்வாகியாவும் பதவி வகிச்சிருக்காரு. பீட்ரூட் செடிகளை வந்து
7: சிறந்த விவசாயியும் கூட. இவர் வந்து பீட்ரூட் செடிகளை வளர்த்திருக்காரு.
9: அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரன்ல வந்து உள்ள
7: நம்ம நிலாவில் நிறைய மேடு பள்ளம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பள்ளத்துக்கு வந்து இவரோட பெயர் வச்சிருக்காங்க. ஆண்டுதோறும் பாத்தீங்கன்னா இவரோட பெயர்ல ஒரு பரிசு, அந்த விருது கொடுத்து பரிசும் கொடுக்குறாங்க.
9: புகைப்பட கலையின் முன்னோடி அப்படின்னு சொல்லலாம்.
7: இவர் பாத்தீங்கன்னா அந்த இவரோட நிறைவு காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொருளாதார நிதி நெருக்கடியில் இருந்ததுனால இவர் இறந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இவரோட கல்லறை கட்ட வந்து பார்த்தீங்கன்னா நகராட்சி நிர்வாகம் தான் அந்த நிதி அளிச்சிருக்காங்க. எவ்வளவு சிறப்புக்கும் வாய்ந்தவர் அவருடைய பெயர் சொல்லிருங்க.
9: ஜோசப் நிசாபோர் நிப்ஸ் அப்படின்னு தான்.
7: அருமை. நம்ம நேயர் ஒரு பாடல் கேட்டார் இல்லைங்களா, அந்த பாடல் நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு விளம்பர இடைவேளை, சரிங்களா?
10: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிட்றீங்களா?
11: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
12: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
13: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
14: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
13: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
15: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
2: தருமபுரி மாவட்டம் லக்கிம்பட்டி ஊராட்சி செந்தில் நகரில் எழுந்தருளியுள்ள விநாயகர் செந்தில் பாலமுருகன் மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 23ஆம் தேதி நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். வரவிருப்பது செந்தில் நகர் மக்கள் நலவாழ்வு அமைப்பு மற்றும் கோவில் நிர்வாக குழு.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர்.

0: ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit
3: www.mahindra.org. தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இவ்விடை தேடும் வினாக்கள் சொல்லுங்க வான்மதி. ஒரு புகைப்பட கருவி, அதாவது கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை கண்டுபிடித்த ஒரு அறிவியலாளர் பத்தி கேட்டிருந்தேங்க. சரியான பதில் சொல்லி ஒரு நேயர் பாடலாம் வாங்கிட்டாரு. அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வினா கேட்டிருந்தீங்க.
4: ஆமா, இசைக்கருவி பத்தி
3: கேட்டிருக்கீங்க. வித்தியாசமான பெயரா இருந்தது. இப்ப இந்த அறிவியல் அறிஞரோட பெயர் கூட வித்தியாசமா தான் இருந்தது. இந்த பெயர் வந்து கொஞ்சம் சொல்றது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்தது. நாப்பிரல் வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க, டங் ட்விஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை, அந்த மாதிரி தான் இந்த இரண்டு பெயர் இருந்தது. இந்த இசைக்கருவியோட பெயரும் கூட இதுவும். இப்ப அடுத்ததா இதை பத்தி கேட்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வமா இருக்கேன் நான்.
4: ஒரு ஆறு பத்தி கேட்கலாம்.
3: ஆறு, ஆறுனா இந்த எண்கள்ல வர ஆறா இல்ல ஓடக்கூடிய ஆறா? அந்த நீர்நிலை
4: நதி.
3: நதி, ஓ அப்படி சொல்லுங்க. ஆறுன்னு நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். வணக்கம்.
4: வணக்கம்.
3: ஆறு, நீங்க ஆறுன்னு என்னென்ன ஆறு நீங்க பாத்திருக்கீங்க?
4: பாத்திருக்கீங்க அப்படின்றது எல்லாருமே பார்க்க முடியும். எங்கன்னு போயிருக்கோம் அப்படின்றது
3: இல்ல, அங்க போனாதானே அந்த ஆறை பார்க்க முடியும். நான் நேரடியா பார்த்து சொன்னேன், மேப்ல கேட்கல, இல்ல புகைப்படத்துல கேட்கல, வீடியோல கேட்கல, நேரடியா நீங்க போய் பார்த்தாரு.
4: கங்கை போயிருக்கோம்.
3: கங்கை யமுனை அப்படின்னு பாடல் தோணுது எனக்கு, சொல்லுங்க. கங்கை,
4: கங்கை நதி போயிருக்கோம்.
3: கங்கை போயிருக்கீங்க, ஓ சூப்பர். அடுத்தது இங்க இருக்கிற ஒகேனக்கல் போனது இல்லைங்களா?
4: பாருங்க,
3: நம்ம மாவட்டத்துல இருக்கிற நீங்க ஒகேனக்கல் சொல்லல, வரக்கூடிய நேர் அந்த ஆறு பத்தி சொல்லுவார்னு நினைக்கிறேன். வணக்கம்.
4: வருக வணக்கம்
5: ஐயா. இருவருக்கும் வணக்கம் ஐயா.
4: வணக்கம் சொல்பவர் யார், எங்கன்னு ஐயா?
5: இங்க நான் மரியம்பானை ராமகாயிலிருந்து 1வது வாரணும் 7 பேசுறேன். இருவருக்கும் வணக்கம்.
3: அருமை லட்சுமணன், ஒரு உங்களுக்கு வந்து 3 குறிப்பு சொல்லிடலாங்களா?
5: வேணாங்க, குத்து மோதுபா சொல்லிடுறேன்.
3: சொல்லுங்க பாப்போம்.
5: தென்பெண்ணை யாரு?
3: தென்பெண்ணை யாரு? ஓ எப்படி சொல்றீங்க, தென்பெண்ணை இருமத்தூர்ல போகுது, அந்த ஆறு பத்தி சொல்லிட்டீங்க நீங்க. வணக்கம்.
4: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சாந்தி அம்மா, உங்களுக்கான குறிப்பு கொடுக்கட்டுங்களா? இது ஒரு ஆறு, இந்தியாவில்தான் இருக்கு. குறிப்பா சொல்ல போனா மத்திய பிரதேசத்துல இருக்க ஒரு ஆறை பத்தி தான் கேட்டுட்டு
3: இருக்கோம். நேரடியா பதிலே சொல்லிட்டாங்க உங்களுக்கு.
4: என்ன ஆறு அப்படின்னு நீங்க சொல்லணும் சாந்தி அம்மா.
6: சொல்லுங்க.
3: அதாவது இந்த அமைதிக்கு பெயர் தான் சாந்தி, அதனால அவங்க அமைதியாவே இருக்காங்க. பதில்
6: கண்டுபிடிச்சிட்டீங்களா
3: நீங்க? நன்றி சாந்திமா, தொடர்ந்து கேளுங்க. அது எந்த ஆறா இருக்கும் நாமளே தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம். வணக்கம் வணக்கம் சொல்பவர் யார், எங்க இருந்து? போச்சம்பள்ளியில இருந்து யாருங்க?
3: சரி, உங்க பெயர் சொல்லுங்க.
4: உத்தரப்பிரதேசத்துல ஹமீர்பூர் மாவட்டத்துல இருக்கிற ஒரு ஆறை பத்தி தான் கேட்டுருக்கோம். அதாவது உத்தரப்பிரதேசம் வழியா அந்த மாவட்டத்துல வந்து போயிட்டு இருக்கா?
3: நன்றி. அடி நைல் நதியே அப்படின்னு பாடல் கேட்டிருப்பாரு நினைக்கிறேன். அடுத்த நேரம்

0: சந்திப்போம். வணக்கம்
1: சார். வணக்கம் சார். பாகல்பட்டி பெருமாள்.
0: பெருமாள் ஐயா பதிலோட வந்திருப்பாரு. சொல்லுங்க ஐயா.
1: ஆமாம் சார். நர்மதை.
0: நர்மதை எப்படி சொல்றீங்க? மத்திய பிரதேசம் இருக்குங்களா நர்மதை?
1: ஆமாம் சார்.
0: சரியா இருக்கும் நினைக்கிறீங்களா
1: நீங்க? ஆறுகளின் தாயகம் போட்டிருந்தது.
0: ஓ, அப்படின்னு சொல்றீங்க.
1: அதை வச்சு
0: இல்லை இல்லைங்க ஐயா. எப்பவுமே நம்ம நிகழ்ச்சியில் கேட்கறாங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ இந்த சமீபத்தில் அந்த ஆறு வந்து ஏதாவது செய்திகள் அடிபட்டிருக்கும், அதையும் நீங்கள் கவனிக்கணும். நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம்.
2: வருக. வணக்கம். வணக்கம்.
3: இனிய மாலை வணக்கம். சொல்வது காரி மாலம் போகிறது குமார்.
2: குமார் ஐயா குறிப்புகள் சொல்லுங்க.
3: சம்பல் ஆர்.
2: என்னங்க ஐயா?
3: சம்பல் ஆர்.
2: சம்பல் ஆர் இல்லைங்க ஐயா. முயற்சிக்கு நன்றி.
0: அடுத்த நேரம் சந்திக்கும் முன்
4: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
9: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
10: தொடர்புக்கு 8985712345.
11: தர்மபுரி மாவட்டம் லக்கியம்பட்டி ஊராட்சி செந்தில் நகரில் எழுந்தருளியுள்ள விநாயகர் செந்தில் பாலமுருகன் மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 23ஆம் தேதி நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். வரவிருப்பது செந்தில் நகர் மக்கள் நலவாழ்வு அமைப்பு மற்றும் கோவில் நிர்வாக குழு.
0: நான்கு மணி 53 நிமிடம். வருக. வணக்கம்.
2: வணக்கம்
12: சார். சேலம் மாவட்டம் வாழப்பட்டம்
0: என்னங்க?
12: சாரங்கபாணி ஆறுமுகம்.
0: சாரங்கபாணி ஆறு அப்படின்றாரு இல்லைங்க. தவறான பதில். நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் ஐயா. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
12: வணக்கம். தருமபுரி மாவட்டம் சருகு பி. சிலம்பரசன்.
0: சிலம்பரசன் பதில் சொல்றீங்களா? சிலம்பரசன்
2: உங்களுக்கான குறிப்பு, இந்த ஆறோட நீளம் பாத்தீங்கன்னா 590 முதல் 610 கிலோமீட்டர் வரை இந்த ஆறு பாய்கிறதுன்னு சொல்லலாம்.
12: கோதாவரி
2: இல்லைங்க ஐயா. முயற்சிக்கு நன்றி.
0: வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வானொலி பெட்டியோட ஒளியில குறைச்சிருங்க.
12: ஈரோடு மாவட்டம் கந்தசாமி பாளையம் அக்பர்.
0: சரிங்க அக்பர் பதில் சொல்றீங்களா?
12: பெட்வா.
0: என்னங்க? மத்திய பிரதேசத்தில் இருக்குங்களா அந்த ஆறு? நல்லா தெரியுங்களா? அக்பர் இந்த பதில் தவறா இருந்தா என்ன நடக்கும் தெரியுங்களா உங்களுக்கு? இந்த பதில் தவறா இருந்தா நிகழ்ச்சியில இருந்து நீங்க கட் பண்ணிடுவோங்க. நாங்க உங்க லைன் கட் பண்ணுவோங்க சரிங்களா? இந்த பதில் வந்து சரியா இருக்குமா அப்படின்னு நம்ம இவங்க தான் சொல்லுவாங்க, வான்மதி தான் சொல்லுவாங்க.
2: அக்பர் வந்து கரெக்டா தான் சொல்லியிருக்காரு.
0: அக்பரை கொஞ்சம் குழப்பலாம்னு பார்த்தா அக்பர் தெளிவா அமைதியா இருக்காரு, பேச மாட்டேங்கிறாரு. அக்பர் நீங்க சொன்ன பதில் மிகவும் சரியான பதில், பெட்வா ஆறு அப்படின்றது மிகவும் சரியான பதில். சொல்லுங்க என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
12: சார் எனக்கு சின்னவர் பாடல் வந்து சிந்தூரு கொங்குரா.
0: அப்படிங்களா? சரி நிச்சயமா அந்த பாடல் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி அந்த பெட்வா நதியை பத்தி இன்னும் நிறைய தகவல் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா?
2: இந்த நதி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட மத்திய மற்றும் வடப்பகுதியில் பாயும் ஒரு முக்கியமான ஆறு அப்படின்னு சொல்லலாம். யமுனை ஆற்றின் வலது கரை துணை ஆறுகளில் இந்த ஆறு ஒரு ஆறு அப்படின்னு சொல்லலாம். இதோட நீளம் பார்த்தீங்கன்னா 590 முதல் 610 கிலோமீட்டர் வரை பாய்கிறது இந்த நதியானது. மத்திய பிரதேசின் விந்திய மலைத்தொடரில் தான் இந்த நதி வந்து உற்பத்தி ஆகிறது. வரலாற்று சிறப்பு மிக்க ஒச்சா நகரம் இவ்வாற்றில் தான் இந்த ஆற்றில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்திய கடற்படையில் வந்து ஒரு போர் கப்பலுக்கு INS பெட்வா அப்படின்ற ஒரு நேமும் சூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிடத்தக்கது.
0: அந்த நினைவா சூட்டியிருக்காங்க. அந்த ஆறோட பெயர் மறுபடியும் சொல்லுங்க. பெட்வா ஆறு எங்க இருக்குது?
2: மத்திய பிரதேசம்.
0: மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பெட்வா ஆறு. நம்ம அக்பர் வந்து சரியா பதில் சொல்லிட்டாரு. அவர் கேட்ட பாடல் கொடுத்துடலாங்களா?
2: கண்டிப்பா கொடுங்க.

0: Call 9025400159. Counseling code 2683.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
4: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
5: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி. எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
6: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
7: நீங்கள் கேட்டு ரசித்த அந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய விடை தேடும் வினாக்கள். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மகிழ்ச்சியோடு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். மற்றும் நலம்பலி எஸ் கார்த்திகேயன். நன்றி நேயர்களே, தொடர்ந்து கேட்கலாம்.
8: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை. தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் வழங்குகிறார் டாக்டர் தீபக் அவர்கள்.
9: தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேற்று நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், நம்ம ஒரு கேம்பெயின் மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டலில் வர பேரண்ட்ஸ் அடலசன்ஸ்க்கும் சரி, ஸ்கூல்ஸ் காலேஜஸ் சரி, போதை இல்லா தமிழ்நாடு, பயமில்லா தமிழ் பெண்கள், அதை நம்ம பண்ணிட்டு வரோன்ட்டு நேற்று போதை இல்லா தமிழ்நாடை பற்றி பேசியிருந்தேன். இன்றைக்கி பயமில்லா தமிழ் பெண்கள். இப்போ சமீபத்தில் ஜனநாயகன் படத்தில் ஒரு டைலாக் வரும், பொண்ணுங்களை நம்ம புளி மாதிரி வளர்க்கணும். எப்படி புளி மாதிரி? அவ்வளோ தைரியத்தோடு வளர்க்கணும். ரொம்ப ரொம்ப சரியான விஷயங்க. அது கூட இன்னொரு பக்கம் வரும், பொண்ணுங்களை எப்படி வளர்க்கணும்னு நம்ம சொல்கிற அதே சமுதாயம் ஆண்களை எப்படி வளர்க்கணுங்கிறத யாரும் சொல்கிறதும் இல்லை, அதை செய்கிறதும் இல்லை. சரி பசங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறோம். பொண்ணுங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், அவங்களுக்கு கொடுக்குற அந்த சேஃப்டி, அதாவது சேஃப்டி டிப்ஸ், அவங்கள என்னென்ன பண்ணணும், எந்தெந்த விஷயம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி வளர்ப்போம். ஆனால் ஆண்களுக்கு அப்படி சொல்ல மாட்டோம். அங்கே தான் நம்ம நிறைய கோட்டை விடுறோம். ஆண்களுக்கும் எது சரி தப்பு, ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சினிமாவில் அந்த காலத்து சினிமாவில் ஒரு சீன்ஸ் வரும், நம்ம கூட இருக்கிற பெண்கள், அம்மா, நம்மளுடைய மனைவி, தங்கச்சி, இவங்களுக்கெல்லாம் ஏதாவது வில்லன்கள் கொடுமை பண்ணால் ஹீரோ ஃபைட் பண்ணி காப்பாற்றுவார். அதை இப்போ நாமளே கிளீஷேன்னு கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி சீன்ஸு உங்கள் பையன் போட்டு போட்டு காமிங்க, அதாவது ஒரு படத்தில் அந்த சீன் வந்துச்சுன்னா அதை வந்து அவங்களுக்கு பார்க்க வைங்க, அவனுக்கு மனசில் பதியணும். உன்னை சுற்றி இருக்கிற பெண்களுக்கு நீ தான் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் பதியணும். வேறு எந்த கெட்ட எண்ணத்துலேயும் பெண்களை பார்க்காத அளவுக்கு நாம் பெற்றோர்கள் அவனை வளர்க்கணும். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பெண்களுக்கு அந்த புலி மாதிரி வளர்க்கணுங்கிறது வீரம், அது உடல் பலம் மட்டும் இல்லைங்க. ஏன்னா உடல் பலம் பெண்களுக்கு இருக்குது, அது எங்கள் மாதிரி டாக்டர்ஸ்க்கு தெரியும். ஒரு பிரசவத்தப்போ வர வலியை தாங்கிக்கக்கூடிய வலிமையை விட ஒரு பெரிய சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஸோ அதை பெண்கள் உணரணும். மன வலிமை, நீங்கள் உங்களை தப்பாக நோக்கி வர ஆண்கள்கிட்ட திரும்பி ஒரு தைரியமாக ஒரு பார்வை பாருங்கள், உங்களை தொடர்றதனை தப்பாக கூட பார்க்காம ஓடி போயிடுவாங்க. ஸோ அந்த மன தைரியம், உடல் வலிமைக்கு நிறைய வந்து ஸ்போர்ட்ஸ் மற்றும் தற்காப்பு கலைகள், அது சின்ன வயசுலேருந்தே பேரண்ட்ஸ் நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து பழக வைங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இதை வந்து நான் என்கிட்ட வர சின்ன குழந்தைகள், அதாவது ஸ்கூல் படிக்கிற பெண்களாகட்டும்,

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்.

0: காலேஜ் போகிற அடலசன் கேர்ள்ஸ், இது எல்லாத்துக்குமே நான் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திகிட்ருக்கேன். அதை நிறைய பேர் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு பொண்ணு ரொம்ப பயந்துக்கிட்டே வந்துச்சு. அந்த பொண்ணு 15 வயசு, 10வது படிச்சுட்டு இருந்தது. எது எடுத்தாலும் பயம் இருந்தது. நான் கொடுத்த கவுன்சிலிங்கில் 1-6 மாதம் கழிச்சு அது தற்காப்பு கலைகள்லாம் கற்றுக்கிட்டு, நான் அப்பப்போ 2-3 செஷன் பேசினேன், ஃபோனில் கூட பேசினேன். அவ்வளோ தைரியமாக 1-6 மாதம் கழித்து ஆளே மாறி வந்தது அந்த பொண்ணு. ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்குற சில மோட்டிவேஷனும் அந்த விழிப்புணர்வும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு உதவும். இப்போ நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அடலசன் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இருந்தால், டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் சைல்ட் கேர் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பிகேபி ஓட்டில் தப்பில் இருக்க நம்ம கிளினிக்கு வந்து வர சொல்லுங்கள். என்னாலும் முடிஞ்ச அளவுக்கு விழிப்புணர்வும் கவுன்சிலிங் அவங்களுக்கு தரேன். பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் அவங்களுக்கு தேவையான விழிப்புணர்வு கண்டிப்பாக நடத்துகிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இது இன்றைய குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க, நாளைய சமுதாயம் சீரோட நல்லதனமாக இருக்கிறதுக்கு இது கண்டிப்பாக உதவும். மீண்டும் தொடர்ந்து நாளை பேசுவோம். நன்றி நேர்களே.
1: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கிய நாளும் நலமுடன் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் தீபக் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
2: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மாலை 5:07 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம்.
3: வைக்கிங் பனியன் சண்டு பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன் சண்டு பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
6: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
7: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
9: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
9: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
7: தொடர்புக்கு 8985712345.
10: மாலைத்திரல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது காதலுடன் என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டம் லக்கியம்பட்டி ஊராட்சி செந்தில் நகரில் எழுந்தருளியுள்ள விநாயகர் செந்தில் பாலமுருகன் மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 23ஆம் தேதி நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். வரவிருப்பது செந்தில் நகர் மக்கள் நலவாழ்வு அமைப்பு மற்றும் கோவில் நிர்வாக குழு.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல

0: ஆஸ்ட்ராஸ்டிகாவின் ஏஐ ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
1: என்ஐசி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
5: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
10: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
11: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
12: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: Viking Bunions and Briefs.
1: நேரம் மாலை 5:18 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது மாலை தென்றல் நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் கண்ணால் பேசவா என்ற திரைப்படத்தில் இருந்து. இதோ

0: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டம் லக்கிம்பட்டி ஊராட்சி செந்தில் நகரில் எழுந்தருளியுள்ள விநாயகர் செந்தில் பாலமுருகன் மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 23ஆம் தேதி நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். வரவிருப்பது செந்தில் நகர் மக்கள் நலவாழ்வு அமைப்பு மற்றும் கோவில் நிர்வாக குழு.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: அனில், கொழுக்கட்டை மாவு

0: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: மாலிக்க நல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது என்னுயிர் நீதானே என்ற திரைப்படத்திலிருந்து.
2: ஜனவரி நிலவே நலம் தானா ஜனகனின்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
0: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன் சண்டு பிரீப்ஸ் வழங்கிய மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சண்டு பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா, முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை, ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
6: தருமபுரி மாவட்டம் லக்கியம்பட்டி ஊராட்சி செந்தில் நகரில் எழுந்தருளியுள்ள விநாயகர் செந்தில் பாலமுருகன் மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 23 தேதி நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். வரவிருப்பது செந்தில் நகர் மக்கள் நலவாழ்வு அமைப்பு மற்றும் கோவில் நிர்வாக குழு.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
10: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
1: நேரமாலை 5:35 கேட்டிருக்கோம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தென்றல் நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் கனவே கலையாதே என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், காஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
4: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
5: மாலை திண்டல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது விகடன் என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
1: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: நேரமாலை 5:48 கேட்டு ரசித்திருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, மாலை தென்றல். இப்படியான பாடல்களாக கேட்டு ரசித்திருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடல் விடுகதை என்ற திரைப்படத்தில் இருந்து இதோ அந்த இனிய பாடல்.
6: Ladies and gentlemen, I welcome the newly married honeymoon couple Neelakandan and Anandi to this evening gathering.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர
1: மாபெரும்
3: தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: தர்மபுரி மாவட்டம் லக்கிம்பட்டி ஊராட்சி செந்தில் நகரில் எழுந்தருளியுள்ள விநாயகர் செந்தில் பாலமுருகன் மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 23rd நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். வரவிருப்பது செந்தில் நகர் மக்கள் நலவாழ்வு அமைப்பு மற்றும் கோவில் நிர்வாக குழு.
5: நேர்மாலை 5:54 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது மாலை தென்றல் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக ஒலிக்க வருகிறது. காதல் சுகமானது என்ற திரைப்படத்திலிருந்து சித்ரா குரலில் இது உங்களுக்காக.

0: நேர்களை ஒழித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய மாலைத்தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு உங்கள் அறிவிப்பாளர் தமிழ் செல்வி. நன்றி நேர்களே. ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மாலை 6 மணி. நேர்களின் கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: வணக்கம் நேயர்களே, இன்று நாம் தர்மபுரியின் புகழ்பெற்ற ஸ்ரீ கல்யாண காமாட்சி அம்மன் திருக்கோவிலை தான்

0: தரிசிக்கவிருக்கிறோம். தர்மபுரி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இந்த ஆலயம் பக்தர்களால் அன்புடன் கோட்டை கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த திருக்கோவிலின் இறைவன் மல்லிகார்ஜுனேஸ்வரர், இறைவி கல்யாண காமாட்சி அம்மன் தர்மபுரி மாவட்டத்தின் முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்களில் இந்த கோவிலும் ஒன்றாக திகழ்கிறது. அடுத்ததாக கோவிலின் வரலாற்று சிறப்பை பார்ப்போம். தர்மபுரி முற்காலத்தில் தகடூர் என்ற பெயரால் அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த பகுதியின் பழமையான வரலாற்றோடு இந்த கோவிலும் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளது. தர்மபுரி கோட்டை கோவில் சோழர் காலத்துடன் தொடர்புடையதாக மாவட்ட நிர்வாகத்தின் தகவல்கள் குறிப்பிடுகின்றன. தகடூரை ஆண்ட அதியமான் மன்னரும் இத்தல இறைவனை வழிபட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஆலயத்தில் சிவபெருமானை விட அம்பிகைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சமாகும். மல்லிகார்ஜுனேஸ்வரர் சன்னதியை விட அம்பிகையின் சன்னதி உயர்ந்த நிலையில் அமைந்திருப்பது சக்திக்கு அளிக்கப்படும் சிறப்பை எடுத்துக்காட்டுவதாக கருதப்படுகிறது. கல்யாண காமாட்சி என்ற திருநாமமே பக்தர்களின் மனதில் ஒரு இனிய நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. குடும்பத்தில் ஒற்றுமை, மன அமைதி, திருமண வாழ்வில் நலன், நல்ல வாழ்க்கை துணை ஆகியவற்றை வேண்டி பக்தர்கள் அன்னையை வழிபடுகின்றனர். திருமண தடைகள் நீங்க வேண்டும் என்று வேண்டி பக்தர்கள் சிறப்பு வழிபாடுகளிலும் யாகங்களிலும் கலந்து இந்த ஆலயத்தின் ஆன்மீக சிறப்புகளில் ஒன்றாக குறிப்பிடப்படுகிறது. தர்மபுரி கோட்டை கல்யாண காமாட்சி ஆலயத்தில் திருமண தடை நீங்குவதற்காக பார்வதி சுயம்வர யாகம் நடைபெற்ற நிகழ்வுகளும் உள்ளன. நேயர்களே, அம்மன் கோவில்களில் சூலத்தில் எலுமிச்சை பழம் குத்தி வழிபடுவதை நாம் பார்த்திருப்போம். இக்கோவிலில் உள்ள தொங்கும் சிற்பத்தூண் மற்றொரு குறிப்பிடத்தக்க சிறப்பாகும். தர்மபுரி மாவட்ட நிர்வாகமும் இந்த தொங்கும் சிறப்பு தூணை கோவிலின் சிறப்பு அம்சமாக குறிப்பிடப்படுகிறது. அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, நவராத்திரி போன்ற நாட்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவதாக ஆலய தகவல்கள் குறிப்பிடுகின்றன. மேலும் சண்டி யாகம் இத்தலத்தின் முக்கியமான ஆன்மீக நிகழ்வுகளில் ஒன்றாக குறிப்பிடப்படுகிறது. ராகு கால நேரங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவதாக ஆலய தகவல்கள் தெரிவிக்கின்றன.
1: சந்தன மல்லிகையின் துளி கட்டி போட்டே தாயி நீ கண்வளருதாலேலல்லேலோ.
0: குறிப்பாக ஆடி மாதத்தின் மூன்றாவது செவ்வாய்க்கிழமை அன்னையின் சிறப்பு தரிசனம் நடைபெறும் என்று ஆலய தகவல்கள் குறிப்பிடுகின்றன. ஆடி மாத சிறப்பு வழிபாடுகளில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு விளக்கேற்றி அம்மனை வழிபட்ட நிகழ்வுகளும் பதிவாகியுள்ளன. பக்தர்களின் நம்பிக்கை. கல்யாண காமாட்சி அம்மன் என்ற திருநாமத்திலேயே திருமண வாழ்வின் மங்களமும் குடும்ப வாழ்வின் நலனும் அடங்கியிருக்கிறது என்று பக்தர்கள் நம்புகின்றனர். அம்மனை மனமுருகி வழிபட்டால் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும், மனக்கவலைகள் அகலும், வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்ற நம்பிக்கையுடன் பலரும் இத்தலத்திற்கு வருகின்றனர். இந்த கோவிலுக்கு செல்லும் வழி தர்மபுரி நகரின் முக்கிய பகுதியில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. தர்மபுரி பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் கோட்டை கோவில் இருப்பதாக மாவட்ட நிர்வாக தகவல் தெரிவிக்கிறது. கோவிலுக்கு செல்லும் முன் அன்றைய தரிசன நேரம் மற்றும் சிறப்பு வழிபாட்டு நேரங்களை ஆலய நிர்வாகத்திடம் உறுதி செய்து கொள்வது சிறந்தது. நிறைவாக நேயர்களே, வரலாறு பேசும் தர்மபுரி மண்ணில் ஆன்மீகம் பேசும் கோட்டை கோவிலில் அருளோடு காட்சி தரும் கல்யாண காமாட்சி அம்மனை ஒருமுறை மனமுருகி தரிசித்து பாருங்கள். அன்னையின் அருள் இருந்தால் அகத்தில் அமைதி பிறக்கும், அன்பு இருந்தால் இல்லத்தில் ஆனந்தம் பெருகும். வரலாறும் கட்டிடக்கலையும் ஆன்மீகமும் பக்தியும் ஒருங்கிணைந்து நிற்கும் இந்த அழகிய திருத்தலமான தர்மபுரி ஸ்ரீ கல்யாண காமாட்சி அம்மன் திருக்கோவில் நம் மாவட்டத்தின் பெருமைகளில் ஒன்றாக திகழ்கிறது. கல்யாண காமாட்சி அம்மன் திருவருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
3: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
4: This is Akashvani, the news read by Valsa Williams. The Union Cabinet under the leadership of Prime Minister Narendra Modi today approved 5 projects worth over 13,000 crore rupees. Briefing media after the Cabinet meeting in New Delhi today, Information and Broadcasting Minister Ashwini Vaishnav said 4 multi-tracking projects of railways will cover 8 districts across West Bengal, Odisha, Tamil Nadu and Andhra Pradesh. The minister said the government has also approved the upgradation of the Muzaffarpur Sitamarhi Sonbursa section of National Highway 22 to 4-lane standard in Bihar.
5: 5 बहुत बड़े फैसले लिए हैं.
6: 5 मेजर डिसीजंस हैव बीन टेकन. द फर्स्ट 4 प्रोजेक्ट्स आर रिलेटेड टू द रेलवेज व्हाइल द 5th इज द हाईवे प्रोजेक्ट. द फर्स्ट 4 रेलवे प्रोजेक्ट्स इंक्लूड द क्वाड्रपलिंग ऑफ द हावड़ा चेन्नई मेन रेलवे रूट एंड द क्वाड्रपलिंग ऑफ द कटक पारादीप रेलवे लाइन. द 5th प्रोजेक्ट इज द कंस्ट्रक्शन ऑफ अ 4 लेन हाईवे फ्रॉम मुजफ्फरपुर वाया सीतामढ़ी टू सोनबरसा. दीज प्रोजेक्ट्स विद अ टोटल कॉस्ट ऑफ 13,041 करोड़ रुपीज वर अप्रूव्ड बाय द कैबिनेट टुडे.
5: टोटल 13,041 करोड़ रुपीज के प्रोजेक्ट्स आज कैबिनेट ने अप्रूव किए.
4: Information and Broadcasting Minister Ashwini Vaishnav has said India's economic growth is now recognized globally and the country is growing at a range of 6-8%. He said this growth story is driven by 4 key pillars: investment in social, digital and physical infrastructure, inclusive growth and a strong focus on manufacturing. Mr. Vaishnav was addressing the Uttar Pradesh Japan Investment Summit 2026 in New Delhi today. Road Transport and Highways Minister Nitin Gadkari today said the government's foremost priority is to provide high-quality infrastructure while maintaining cost-effectiveness. He emphasized that there can be no compromise on the quality of infrastructure development. Mr. Gadkari was addressing the 4th edition of the Tunnels and Bridges Conference 2026 in New Delhi. Union Minister of Education Prahlad Joshi today met with senior officials of the Department of Higher Education to review the implementation of the initiative to provide free online coaching to youth preparing for competitive examinations. The program builds on the announcement made by Prime Minister Narendra Modi during his Independence Day address. President Draupadi Murmu today advised public servants to use social media platforms not only to inform and engage citizens, but also to listen to their concerns, understand them, and respond appropriately. She stressed that when information travels rapidly, accuracy, credibility, and public interest must always guide official communication. She said this during her interaction with the officer trainees of Indian Information Service and Indian Statistical Service at Rashtrapati Bhavan. U.S. Ambassador to India Sergio Gore today described the Union Territory of Jammu and Kashmir as an important part of India and said the governments at the centre and in the region have taken significant steps to improve security. Mr. Gore is on his maiden visit to the Union Territory, where he called on Chief Minister Omar Abdullah at his residence in Srinagar. He described the meeting with the Chief Minister as positive and said both sides have identified key follow-ups to be taken forward in the future. Iran's Armed Forces Chief of Staff Major General Ali Abdullahi has warned that countries on the southern shores of the Persian Gulf should not assist or facilitate U.S. military forces. The Armed Forces Chief said Tehran is closely monitoring military activity at regional bases. His warning comes as the U.S.-Iran conflict enters its 4th month, while the Pentagon evaluates its military footprint in West Asia with a view to reducing its presence. In the BWF Badminton World Championships, India's mixed doubles pair of Dhruv Kapila and Tanisha Krasto stormed into the pre-quarterfinals in New Delhi. Home favourites Sattvik Sairaj and Ki Reddy and Chirag Shetty have also advanced to the pre-quarterfinals after receiving a walkover. However, men's singles player Lakshya Sen and women's singles player Unnati Hooda bowed out of the tournament. In men's cricket, India beat host Sri Lanka by 165 runs in the first test of the two-match series in Galle today. India now leads the two-match series 1-0. Chasing a target of 372, Sri Lanka were bowled out for 206 during the post-lunch session on day 5, handing India a comfortable victory. And with that, we end this news bulletin.
7: வணக்கம் நேயர்களே, மாலை தின்றல் வீசும் இனிமையான மாலை நேரம் 6:10. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்களே இணைந்திருக்கிறோம் இசை மின்னல் நிகழ்ச்சி. இசை மின்னல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக டி இமான் இசையில் யுகபாரதி வரிகளில் சான் குரலில் ஒரு இனிய பாடல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சாரதா காலேஜ் ரோட், ஃபேர்லாண்ட், சேலம். ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
4: 98% வேலை வாய்ப்பு.

0: சோதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
0: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நேர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் இசை மின்னல் நிகழ்ச்சி. இசை மின்னல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது யுவன் சங்கர் ராஜா. இசையில் ப விஜய், வரிகளில் ஜாவித் அலி, மதுஸ்ரீ, குரலில் ஒரு இனிய பாடல்.

0: ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு 9443449892.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
4: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
5: நேர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் இசை மின்னல் நிகழ்ச்சி. இசை மின்னல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது யுவன் சங்கர் ராஜா இசையில் நா முத்துக்குமார் வரிகளில் கார்த்திக் மற்றும் சுனிதா சாரதி குரலில் ஒரு இனிய பாடல்.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லைன்னா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தொல்லியல் அகழாய்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் அலுவலக மாற்றத்திற்கான பணிகளை ஒப்பந்தப்புள்ளி கோராமல் எப்படி தொடங்க முடியும் என்று பிஜேபி வினவியுள்ளது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 2229 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் சாலை பணிகள் தரமாக நடைபெற வேண்டும்.

0: கிடைக்கும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தரத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி கூறினார். தொல்லியல் அகழாய்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். இன்று பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சென்னை அரசு அருங்காட்சியக காட்சி கூடங்கள் முழுமையா டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு இணையதள அருங்காட்சியகம் அறிமுகப்படுத்தப்படும். மதுரையில் தமிழர் நாகரிக அருங்காட்சியகம் அமைப்பதற்கு தகுந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு இதற்கான விரிவான திட்ட அறிக்கை DPR ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும். நம்முடைய சென்னை அரசு அருங்காட்சியகம் எழும்பூர் அது தொடங்கப்பட்டு 175 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு சிறப்பு அஞ்சல் தலை வெளியிடப்படும். இதற்கென ரூபாய் 15 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும். 23 மாவட்டங்கள்ல தற்போது செயல்பட்டு வரக்கூடிய அருங்காட்சியகங்கள் மேலும் 15 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்படும் என்பதையும் சொல்லி, இதன் முதற்கட்டமாக 4 மாவட்டங்களுக்கு நாமக்கல், திருவள்ளூர், கன்னியாகுமரி, அரியலூர் அந்த மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்த ஏதுவாக விரிவான திட்ட அறிக்கை DPR ரூபாய் 80 லட்சம் மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும்.
0: முதலமைச்சர் அலுவலக மாற்றத்திற்கான பணிகளை ஒப்பந்தப்புள்ளி கோராமல் எப்படி தொடங்க முடியும் என்று BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். இதுதொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கு முன்பு ஒப்பந்த புள்ளிகள் கோராமல் பணிகள் நடைபெற்றதா என்றும் வினவியுள்ளார். இதுதொடர்பான அனைத்து விவரங்களையும் மக்கள் முன் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட தங்கள் கட்சி அனுமதிக்காது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்ட கர்நாடகாவிற்கு மத்திய அரசு உதவக்கூடாது என்று கூறினார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தினார். பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் தமிழக அரசு உயர்த்தியுள்ளது போதுமானது அல்ல என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் பால் கொள்முதல் விலை கடந்த 4 ஆண்டுகளாக உயர்த்தப்படாததை சுட்டிக்காட்டியுள்ளார். தனியார் நிறுவனங்கள் ஆவின் கொள்முதல் விலையை விட லிட்டருக்கு 12 ரூபாய் வரை கூடுதலாக வழங்குவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 7 ரூபாய் அளவுக்காவது உயர்த்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மாணவர்கள் மற்றும் இளையோரின் ஜனநாயக உரிமைகளை தமிழக அரசு பறிக்கக்கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடந்த 30 ஆண்டுகளாக நடைபெறாமல் உள்ள கல்வி நிறுவனங்களின் மாணவர் பேரவை தேர்தல்களை உடனடியாக நடத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தவிக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு TTV தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாள்தோறும் கொலை, கொள்ளை மற்றும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெறுவதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். குற்றங்கள் நடைபெறாமல் இருப்பதை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு TTV தினகரன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. உலக புகைப்பட தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் வாழ்நாள் நினைவாக மாற்றுவதோடு வார்த்தைகளால் சொல்ல இயலாத நிகழ்வுகளை கலைநயம் மிக்க புகைப்படங்களால் உணர்த்தும் புகைப்பட கலைஞர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி, சேலம், ஈரோடு, நாமக்கல் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த

0: ஐந்து நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும் ஏனைய தமிழகத்தில் பொதுவாக இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு மற்றும் பயனாளிகள் பதிவு முகாமினை ஆட்சியர் டாக்டர் சுகபுத்ரா இன்று தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள குப்பைகளை தரம் பிரிக்கும் திடக்கழிவு மேலாண்மை மையத்தின் செயல்பாடுகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று ஆய்வு செய்தார். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா ஆண்டு பெருவிழாவிற்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த திருவிழா வரும் 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் ராபிட் பிரிவில் விவான் விஷாலும் ஷோராவும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். இப்போட்டியில் இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 21-8, 21-10 என்ற செட்கணக்கில் இலங்கையின் டுமிண்டு அபே விக்ரமாவை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு ஷர்மா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 72 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 11-0 என்ற புள்ளிக்கணக்கில் அசர்பைஜானின் ஜஹ்ரா கரிமஸ்டாவை வென்றார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் சற்றுமுன் தொடங்கியது. இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கலையில் நடைபெற்ற இப்போட்டியின் 5வது மற்றும் இறுதி நாளான இன்று 372 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடனும் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடனும் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இலங்கை 206 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சோனல் தினுஷா அதிகபட்சமாக 84 ரன் எடுத்தார். மனோ சுதர் அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 462 ரன்னுக்கும் 2வது இன்னிங்ஸில் 193 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 284 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் 2வது ஆட்டம் கொழும்பில் வரும் 23ஆம் தேதி தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தொல்லியல் அகழாய்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் அலுவலக மாற்றத்திற்கான பணிகளை ஒப்பந்தப்புள்ளி கோராமல் எப்படி தொடங்க முடியும் என்று பிஜேபி வினவியுள்ளது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
2: இனி விளம்பரம்.
3: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
4: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2 லாக் கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
5: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தூர்க்கா பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23-24 ஆண்டுக்கு வாங்கணும். ஒரு உதவி அவர்கள் ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ள வெடுத்து அறுவடை பண்ண முடியாம
6: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
7: இங்கு கிளைகள் காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
6: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு அழைக்கவும்.
3: பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
2: நேரம் 6:41. ஆகாஷ்வாணி மன

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி தொடர்ந்து கேட்கலாம் வேலை காத்திருக்கு. நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக, சேலம் மாவட்டம் மேச்சேரியில் உள்ள ஆடு ஆராய்ச்சி மையத்தில் காலியாக உள்ள யங் ப்ரொஃபஷனல் பணிக்கு லைஃப் சயின்ஸ் துறையில் பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது 40க்குள் இருக்க வேண்டும். நேர்முக தேர்வு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். விண்ணப்பிக்கும் முறை என்று பார்த்தால், சான்றிதழ்களுடன் நேரில் நேர்முக தேர்வில் பங்கேற்கலாம். முகவரி: மேச்சேரி ஆடு ஆராய்ச்சி மையம், பொட்டநேரி, சேலம் 6364453. நேர்முக தேர்வு நடைபெறும் நாள் 21/8/2026. மேலும் விவரங்களுக்கு tanuvas.ac.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து பாரத ஸ்டேட் வங்கியில் 1538 காலியிடங்கள் உள்ளன. காலியிடங்களின் விவரம் ஜூனியர் அசோசியேட்ஸ் பிரிவில் குஜராத்தில் 289 இடங்களும், மகாராஷ்டிராவில் 165 இடங்களும், மத்திய பிரதேசத்தில் 134 இடங்களும், ஜார்க்கண்டில் 133 இடங்களும், தமிழகத்தில் 66 இடங்கள் என மொத்தம் 1538 இடங்கள் உள்ளன. இதற்கு பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது 20 முதல் 28 வயதுக்குள் இருக்க வேண்டும். இந்த வயது வரம்பானது 1/4/2026 இருக்க வேண்டும். ஆன்லைன் தேர்வு மெயின் தேர்வு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக ₹750 செலுத்த வேண்டும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 27/8/2026. மேலும் விவரங்களுக்கு sbi.bank.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து ரேடியோ 1 இயற்பியலுக்கான தேசிய மையத்தில் 30 காலியிடங்கள் உள்ளன. காலியிடங்களின் விவரம் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பிரிவில் 8, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் 8, கிளர்க் பிரிவில் 2, டிரைவர் பிரிவில் 2, இன்ஜினியர் பிரிவில் 2, லேப் அசிஸ்டன்ட் பிரிவில் 2 இடங்கள் என மொத்தம் 30 இடங்கள் உள்ளன. இதற்கு 10ஆம் வகுப்பு, ITI, டிப்ளமோ, BE, டிகிரி முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது 18 முதல் 40க்குள் இருக்க வேண்டும். இந்த வயது வரம்பானது 31/8/2026 இருக்க வேண்டும். எழுத்து தேர்வு நேர்முக தேர்வு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 31/8/2026. மேலும் விவரங்களுக்கு ncrarec.res.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இந்திய ராணுவத்தில் 76 இடங்கள் உள்ளன. என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி பிரிவில் இந்த இடங்கள் உள்ளன. இதற்கு பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். கூடுதல் தகுதியாக தேசிய மாணவர் படை அதாவது NCCயில் 2 முதல் 3 ஆண்டு பணி அனுபவம் இருக்க வேண்டும். சி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். வயதானது 19 முதல் 25க்குள் இருக்க வேண்டும். இந்த வயது வரம்பானது 1/1/2027 இருக்க வேண்டும். சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்முக தேர்வு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 20/8/2026. ஆம் நேயர்களே, நாளையே கடைசி நாள். மேலும் விவரங்களுக்கு ஜாயின் இந்தியன் ஆர்மி NIC.IN என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இன்ஜினியர்ஸ் இந்தியா நிறுவனத்தில் 22 காலியிடங்கள் உள்ளன. காலியிடங்களின் விவரம் அசோசியேட் மடலேரஸ் பிரிவில் 22 இடங்கள் உள்ளன. இதற்கு டிப்ளமோ, பிஎஸ்சி, பிஇ, பிடெக் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயதானது 18 முதல் 33க்குள் இருக்க வேண்டும். இந்த வயது வரம்பானது 21/8/2026 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை என்று பார்த்தால் சான்றிதழ் சரிபார்ப்பு முறையில் இருக்கும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் எதுவும் இல்லை. விண்ணப்பிக்க கடைசியால் 21/8/2026. மேலும் விவரங்களுக்கு recruitment.eil.co.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து பொதுத்துறையை சேர்ந்த இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் 250 காலியிடங்கள் உள்ளன. இதன் விவரம் உள்ளூர் வங்கி அதிகாரி பிரிவில் தமிழகத்தில் 100, கர்நாடகத்தில் 50, மகாராஷ்டிராவில் 50, குஜராத்தில் 50 என மொத்தம் 250 இடங்கள் உள்ளன. இதற்கு பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது 20 முதல் 30க்குள் இருக்க வேண்டும். இந்த வயதானது 24/8/2026 இருக்க வேண்டும். ஆன்லைன் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். தேர்வு மையம் என்று பார்த்தால் சென்னை, கோவை, மதுரை, திருநெல்வேலி என 14 இடங்களில் நடக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக 800

0: 150 ரூபாய் செலுத்த வேண்டும். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினருக்கு 175 ரூபாய். விண்ணப்பிக்க கடைசி நாள் 24/8/2026. மேலும் விவரங்களுக்கு iob.bank.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். நிறைவு பெறுகிறது வேலை காத்திருக்கு.
1: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. நீலகிரி மாவட்டம் தேவாலாவில் 62 மில்லிமீட்டர் மழை அதிகபட்சமாக பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2 to 4 degrees Celsius வரை உயர்ந்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் பகுதியில் 40.1 degrees Celsiusம், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.6 degrees Celsiusம், மலை பகுதிகளில் உதகமண்டலம் மற்றும் கொடைக்கானலில் 12.8 degrees Celsiusம் பதிவானது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னெச்சரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்டத்தில் வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகளின் கணக்கெடுப்பு பணி 1/8/2026 முதல் 30/8/2026 வரை மாவட்டம் முழுவதும் நடத்தப்பட உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிப்படையாக விளங்கும் மிக முக்கியமான தேசிய பணியாகும். கல்வி, சுகாதாரம், குடியிருப்பு, அடிப்படை வசதிகள் மற்றும் மக்கள் நல திட்டங்களை திட்டமிடுவதற்கு கணக்கெடுப்பு தரவுகள் பெரிதும் உதவுகின்றன. எனவே ஒவ்வொரு குடும்பமும் தங்களது உண்மையான மற்றும் சரியான விவரங்களை வழங்குவது மிகவும் அவசியம். தர்மபுரி மாவட்டத்தில் இக்கணக்கெடுப்பு பணிக்கு 2376 கணக்கெடுப்பாளர்களும் 399 மேற்பார்வையாளர்களும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கணக்கெடுப்பாளர் உங்கள் இல்லத்திற்கு வரும்போது அவரை அன்புடன் வரவேற்று அவரது அடையாள அட்டையை சரிபார்த்து உங்கள் குடும்பம் மற்றும் வீட்டை பற்றிய துல்லியமான தகவல்களை வழங்கி இப்பணிக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக டாப் செட்கோ கடன் திட்டம். பிசி, எம்பிசி மற்றும் டிஎன்சி வகுப்பினருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்க மற்றும் மேம்படுத்த கடன் உதவி வழங்கப்படுகிறது. இதற்கான தகுதிகள்: குடும்ப ஆண்டு வருமானம் ₹500,000 மிகாமல் இருக்க வேண்டும். இதற்கான வயது 18 to 60 இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடன் உதவி வழங்கப்படும். கடன் விவரங்கள்: தனிநபர் கடன் அதிகபட்சம் ₹25,00,000 வரை, குழுக்கடன் ஒருவருக்கு ₹1,25,000 வரையும், குழுவுக்கு ₹25,00,000 வரையும், கறவை மாடு கடன் 2 மாடுகளுக்கு ₹1,20,000 வரையும் வழங்கப்படும். இதற்கான விண்ணப்பிக்கும் முறை https://topsetco.net என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக மகளிருக்கு நில உரிமை மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்காக மண்ணின் மகள் திட்டம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர்

மகளிரை நில உரிமையாளர்களாக உருவாக்கி அவர்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்யும் திட்டம். இதற்கான தகுதி 18 முதல் 55 வயது வரை இருக்க வேண்டும். ஆண்டு வருமானம் ₹3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். சொந்த விவசாய நிலம் இருக்கக்கூடாது. இதற்கான நிபந்தனைகள்: 2.5 ஏக்கர் நஞ்சை அல்லது 5 ஏக்கர் புன்சை நிலம் வாங்கலாம். முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்திற்கு முழு விலக்கு வழங்கப்படும். வாங்கிய நிலத்தை 10 ஆண்டுகள் விற்கக்கூடாது. இதற்கான மானியமாக 50% மானியம், அதிகபட்சம் 5 லட்சம். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம். முகாம் நடைபெறும் நாள் 22/8/2026 காலை 9 மணி முதல் 3 மணி வரை. நடைபெறும் இடம் அரசு கலைக்கல்லூரி தருமபுரி. முகாமின் சிறப்பு அம்சங்கள்: 100க்கும் மேற்பட்ட முன்னணி தொழில் நிறுவனங்கள், 5000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள், இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான பதிவுகள், மாவட்ட தொழில் மையத்தின் தொழில் முனைவோருக்கான ஆலோசனைகள், மாவட்ட முன்னோடி வங்கியின் வங்கிக் கடன் குறித்த வழிகாட்டுதல்கள் வழங்கப்படும். இதற்கான கல்வி தகுதிகள்: 8ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை. ITI ஆர் டிப்ளமோ ஆர் பொறியியல் படித்திருக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 04342 என்ற முன்னிணைப்போடு 28 88 90 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: இனி நிகழ்ச்சி இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் காடை வளர்ப்பு குறித்தான பயிற்சி. சேலம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் டாக்டர் பி முரளி அவர்களின் உரையினை கேட்கலாம். 8:00 இல்லம் தென்றல் என்று விளையாட்டு வினாடி வினாவாக தொடர்ந்து கேட்கலாம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: ஒரு பள்ளிக்கூடத்திலே கல்லூரிலே பேச போறப்ப போய் டிரெஸ் மாத்திக்கலாம், நீங்க வாங்க அங்க வந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கணும். ஆனா எனக்கு தெரியும் வாசல்லயே கேமராவோட இருப்பாங்க. இப்ப நான் வந்து மாற்று இப்படியோ இதெல்லாம் பண்ணாம போயிருந்தேன்னு வைங்களேன், மேடைக்கு போற மாதிரி நான் என்னை தயாரிச்சுட்டு போனாதான் நான் அங்க தப்பிக்க முடியும். இல்லாட்டி இருங்க மாத்திட்டு வரட்டும் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு 1000 பேர் காத்திருப்பாங்க. நான் தள்ளி போடுதல்ங்கிற விஷயத்த ஏற்க கூடாது. நெடுநீர் மறைவிங்கிறாங்க, மறந்து போறது, மறந்து போறதுங்கிறது இயல்பு தான், மனித குணம். ஆனா அதை மறக்காம என்ன செய்யணும், அதுக்கு நினைவு வச்சுக்கிற மாதிரி நமக்கு நாமே சொல்லிக்கிறணும். நான் வீட்டுல என்ன செய்வேன் அப்படின்னா, நாளைக்கு காலையில 6 மணிக்கு எல்லாரும் வச்சு அது எந்திரிக்கணும், நீங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்திடு அப்படின்னு. இப்படி 2-3 தடவை சொல்லவும் ஒரு தடவை எங்க வீட்டுல கேட்டாங்க, நீங்க எனக்கு சொல்றீங்களா உங்களுக்கு சொல்றீங்களா அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன் உங்களுக்கும் சொல்றேன், நான் எனக்கும் சொல்லிக்கிறேன். ஏன்னா 5:30 நான் எந்திரிச்சிருவேன். அப்ப பாருங்க, இந்த முதல்ல சொன்னது தள்ளி போடுதல், அடுத்தது என்ன அப்படின்னா சில சமயத்துல மறந்து போதல் அப்படிங்கிற விஷயம், அங்கெல்லாம் இருக்கணும் நம்ம அப்படிங்கிறது இந்த மறதி. அடுத்ததா சொல்றப்ப சோம்பல்க்கு நாங்க, சோம்பல்னா என்ன அப்படின்னா கொஞ்ச நேரம் ஹாயா இருப்போமே அப்படின்னு அப்படியே உட்கார்ந்துருக்கிறது. வீடு தீபிடிச்சு இருந்தா கூட இரியா மிஸ்டு கால் கொடுத்துருக்கேன் வரும் அப்படின்னா ஒருத்தன் எதுக்கு ஃபயர் என்ஜினுக்கு மிஸ்டு கால் கொடுத்துருக்கானா, அவன் என்ன சொல்றது. அப்ப இந்த சோம்பல் தன்மை, இதுக்கு மேல என்ன அதீத தூக்கம், தூக்கத்தினால வர்ற கெடுதி என்னங்கிறத பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் நாடோடி மன்னன்ல எழுதின பாட்டுல பார்க்கலாம். நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் தெரு கல்லா இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அழுத்து கொண்டார். விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார், உன்போல் குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார்.
4: குரட்டை விட்டோர் எல்லாம் கோட்டை விட்டார்.
3: கோட்டை விடாம இருக்கணும்னு சொன்னா நாம ஜெயிச்சு காட்டணும், தூக்கத்தில் ஆழ்ந்துவிடக் கூடாது.

0: அது எப்போ பார்த்தாலும் தூங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க இருக்காங்கல்ல, இந்த மாதிரி குணம் உள்ளவங்க விரும்பி ஏறுற ஒரு படகு எதுன்னு பார்த்தீங்கன்னா கெட்டுப்போதல் என்ற படகு தானாம். நெடுநீர் மறைவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். அப்போ நாம் இந்த குணங்களை விட்டுட்டா போதும், வேற ஒன்றும் இல்லை. எதை பற்றி கொண்டால் நாம் ஜெயிப்போம், எதை விட்டு விட்டால் நாம் வந்து ஜெயிப்போம். இது டூ டூ நாட், இது ரெண்டு தான் வச்சுக்கிறணும். செய்ய வேண்டியது எது, செய்யக்கூடாது எது, இதை தெரிந்து கொண்டால் நாம் ஜெயித்து விட முடியும். அதனால் தான் விரைந்து போகக்கூடிய நம்ம ரயிலில் ஏறுறது எதுக்காக அப்படின்னா நேரத்தை மிச்சப்படுத்த, முக்கியமாக வச்சுக்கோங்க. நேரம் நமக்கு கிடைக்காத ஒன்று, இந்த விஷயங்களெல்லாம் நினைவில் வச்சுக்கோங்க. சாதித்து காட்ட முடியுமானால் நிச்சயமாக எதையும் சாதித்து காட்டலாம். எனவே மற்றவற்றை விட்டுவிட்டு பற்ற வேண்டியவற்றை பற்றி கொண்டு வெற்றி பெற முயல்வோம். வெற்றி நமதே. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: எஃப்எம்ல பேசணும்னு ஆசையா? கூடவே உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கணுமா? பல நாட்கள் ட்ரை பண்ணி லைனே கிடைக்கலையா? கவலைய விடுங்க, உங்களுக்கான நிகழ்ச்சி தான் இது. தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புணர் அறிமுக நேர்கள் மட்டும் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.
4: நமது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
5: இனி நிகழ்ச்சி 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் காடை வளர்ப்பு குறித்தான பயிற்சி. சேலம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் டாக்டர் பி முரளி அவர்களின் உரையினை கேட்கலாம். 28 இளம் தென்றல் இன்று விளையாட்டு வினாடி வினாவாக. இன்று 28 இளம் தென்றல் இன்று விளையாட்டு வினாடி வினாவாக. இன்று 10 சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்ட நேயர்கள் தங்களின் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்று 10 சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களின் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம். சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சலாக.

0: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
1: தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் வெளியிட்ட பல்வேறு அறிவிப்புகளும், அனைத்து சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் வாகனம் வழங்குவது தொடர்பான அறிவிப்பும், பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வெளியிட்ட அறிவிப்பும் இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்கதாகும். தமிழக சட்டப்பேரவையில் விதி 110 கீழ் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் 3 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் 3,16,000 மேலான பால் உற்பத்தியாளர்கள் பயனடையும் வகையில் பால் கொள்முதல் விலையை 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்த அரசு முடிவு செய்திருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார். இந்த கொள்முதல் விலை உயர்வால் கூடுதலாக ஒரு ஆண்டிற்கு 360 கோடி ரூபாய் செலவாகும் என்றும் அவர் கூறினார். விதி 110 கீழ் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் வெளியிட்ட அறிவிப்புகளிலும் பல்வேறு புதிய திட்டங்களை முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். வடசென்னை மக்களுக்கு உயர்தர மருத்துவ சேவை எளிதில் கிடைக்கும் வகையில் பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதிகள் கொண்ட உலகத்தரம் வாய்ந்த பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும் என்றும், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இலவச மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கு ஆண்டொன்றுக்கு தற்போதுள்ள 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும்

அவர் கூறினார். சென்னை ஸ்டான்லி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, செங்கல்பட்டு, திருவாரூர், தருமபுரி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 7 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் திருநங்கையர்களுக்கான மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை சேவைகள் கூடுதலாக வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 351 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் மாணவர் சேர்க்கை இடங்கள் உருவாக்கப்படும் என்றும், மேலும் 7 புதிய அரசு செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்பட்டு 660 BSc செவிலியர் மாணவர் இடங்கள் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். முதலமைச்சரின் புற்றுநோய் பராமரிப்பு இயக்கம் 673 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என்றும், சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 471 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தரைத்தளம் உள்ளிட்ட 14 தளங்களுடன் ஒருங்கிணைந்த புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் தஞ்சாவூர், கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி மற்றும் விழுப்புரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் மண்டல புற்றுநோய் மையங்கள் நிறுவப்படும் என்றும், இதில் முதல்கட்டமாக மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் 84 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரைத்தளம் மற்றும் 8 தளங்களுடன் மண்டல புற்றுநோய் மையம் தொடங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள 234 சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் வாகனங்கள் வழங்கப்படும் என்றும், வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் 75,000 ரூபாய் வாகன படியாகவும், சட்டமன்ற உறுப்பினர்களின் அலுவலக பணிகளில் உதவி செய்ய ஒரு உதவியாளரை நியமித்துக் கொள்ள 25,000 ரூபாய் உதவியாளர் படியாகவும் வழங்கப்படும் என்று தெரிவித்த முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், இதற்காக உரிய சட்டத்திருத்தங்கள் மேற்கொண்டு ஆணைகள் வெளியிடப்படும் என்றார். பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர், அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு வன்னியரசு, திரு ஷாஜஹான், திருமதி விஜயலட்சுமி, காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி காரகை கத்பட், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார், தவேக உறுப்பினர்கள் திருமதி சத்யபாமா, திருமதி சிந்து, திரு சண்முகம், திரு சபரி ஐங்கரன், திரு கல்லானை, அமமுக உறுப்பினர் திரு காமராஜ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு மாரிமுத்து ஆகியோர் முதலமைச்சர் விதி 110 கீழ் வெளியிட்ட புதிய அறிவிப்புகளை வரவேற்று பாராட்டி பேசினார்கள். தொடர்ந்து பல உறுப்பினர்கள் இதன் மீது பேசுவதற்கு வாய்ப்பு கேட்ட நிலையில், பெரும்பாலான உறுப்பினர்களுக்கு வாய்ப்புகளை வழங்கினால் அவையின் நேரம் போதாது என்று குறிப்பிட்ட பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர், ஆளும் கட்சி மட்டுமல்ல மற்ற உறுப்பினர்களில் சிலரும் சொல்லத்தான் நினைக்கிறேன் ஆனால் சொல்ல முடியவில்லை என்ற மனநிலையில் இருப்பதையும் நான் உணர்கிறேன் என்று தெரிவித்து முதலமைச்சரின் அறிவிப்பை பாராட்டினார். பேரவையில் இன்று நீர்வளத்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, சுற்றுலா, கலை மற்றும் பண்பாட்டுத்துறை ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெற்றது. பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் மானிய கோரிக்கையை தாக்கல் செய்யும் நேரத்தில் அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தாங்கள் கொடுத்திருந்த அவசர கவன ஈர்ப்பு தீர்மானம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர், இந்த கவன ஈர்ப்பு குறித்து முதலமைச்சரின் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும், அங்கிருந்து உரிய பதில் கிடைத்ததும் நாளை இதுகுறித்து விரிவாக விவாதிக்கலாம் என்றும் தெரிவித்தார். இதனை ஏற்க மறுத்த அஇஅதிமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் சிறிது நேரத்தில் அவைக்கு திரும்ப வந்து விவாதங்களில் கலந்து கொண்டனர். பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தை திமுக உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான திரு ஐ பெரியசாமி தொடங்கி வைத்து பேசினார். கடந்த திமுக ஆட்சிக் காலத்தில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டம், பசுமை வீடுகள் திட்டம், கலைஞரின் கனவு இல்ல திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் கீழ் சுமார் 8 லட்சம் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கிராமப் பகுதிகள் பயன்பெறும் வகையிலான அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் பெயரை இந்த அரசு மாற்றியிருக்க கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய திரு ஐ பெரியசாமி, அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு பிரபு, திரு ரமேஷ் ஆகியோர் முந்தைய ஆட்சியில் நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பாக எழுப்பிய கேள்விகளுக்கு என்ன ஆதாரம் உள்ளது என்று கேட்டார். அப்போது இடைமறித்து பேசிய பள்ளிக் கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், முதலமைச்சரிடம் எல்லா ஆதாரமும் உள்ளது, அதை வெளியிட்டால் நீங்கள் என்ன ஆவீர்கள் என்று கூறினார். உடனே முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் எழுந்து, இங்கே ஆதாரம் கேட்கிறார்கள், கடந்த வாரம் பேரவையில் நிதியமைச்சர் பேசும்போது 3 துறைகளுக்கான ஆய்வுகள் முடிக்கப்பட்டு அது பற்றிய விவரங்கள் என் மேசையில் இருப்பதாக கூறினார். அது உண்மைதான், அத்தனையும் ஆதாரங்களுடன் உள்ளது, அதை எப்போது வெளியிட வேண்டுமோ அப்போது வெளியிடுவேன் என்றார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், மக்களிடம் எப்போது, எப்படி, என்ன பேச வேண்டும் என்பதை உணர்ந்து அந்த வகையில் நான் பேசியதால்தான் மக்கள் என் மீது அன்பு காட்டி இந்த பேரவையில் முதலமைச்சராக அமர்த்தி வைத்துள்ளனர். இப்போதும் கூட நான் பேசுவேன். வருகிற இடைத்தேர்தலின் போது சிலருக்காவது நல்லது நடக்க வேண்டும் இல்லையா என்று கூறினார். இந்த விவாதத்தில் பேசிய திரு ஐ பெரியசாமி, 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தி வழங்குவதாக அறிவித்திருப்பதை சுட்டிக்காட்டி, இந்த திட்டத்தை

0: போதுமான நிதி இருக்கிறதா என்பதை சிந்தித்து இந்த அரசு முடிவெடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அப்போது குறுக்கிட்டு பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆனந்த், இந்த திட்டத்திற்கு போதுமான நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறியதுடன், நாங்கள் அரசியல்வாதிகள் அல்ல, மக்களுக்கு சேவை செய்ய வந்தவர்கள், முக்கியமாக முதலமைச்சர் மக்களின் தேவையை அறிந்து செயல்படுவார் என்று கூறினார். இந்த விவாதத்தில் பங்கேற்று பேசிய தவிக உறுப்பினர் திரு ரெட்டியார்பட்டி நாராயணன், உரையின் தொடக்கத்தின் போது முதலமைச்சரை வாழ்த்தி பாராட்டி பேசிக் கொண்டிருந்தார். அப்போது முதலமைச்சரிடமிருந்து துண்டுச்சீட்டு பேரவைத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதை பெற்றுக்கொண்ட பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், முதலமைச்சரின் கருத்தை ஏற்று மானிய கோரிக்கை மீது மட்டுமே பேசுங்கள் என்று கூறினார். இதே கருத்தை வலியுறுத்தி பேசிய அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, முதலமைச்சருக்கு புகழ்ச்சி பிடிக்காது என்றும் துறை ரீதியிலான கருத்துக்களை உறுப்பினர்கள் தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து பேசிய திரு ரெட்டியார்பட்டி நாராயணன், ஐயாவழி பக்தர்கள் ஆண்டுதோறும் மாசி மாதம் 20ஆம் தேதி சாமிப்தோப்பு உள்பட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வழிபாடு நடத்துவதால் அந்த நாளை அரசு பொது விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என்றார். களக்காடு நகராட்சி மற்றும் மூலக்கருப்பட்டி பேரூராட்சி பகுதிகளில் புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். அவரை தொடர்ந்து பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் திரு வெங்கடாச்சலம், மேட்டூர் நகராட்சிக்கு நிரந்தர ஆணையரை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். காவிரி நீர் மூலம் தஞ்சாவூர், கும்பகோணம், பூம்புகார் வரையில் உள்ள மக்கள் பயன்பெறும் நிலையில் மேட்டூர் நகரில் குடிநீர் பிரச்சினை நிலவுவதாகவும், தற்போது 30 நிமிடங்கள் மட்டுமே அந்நகருக்கு குடிநீர் சப்ளை இருப்பதாகவும் தெரிவித்த அவர், குழாய்கள் அனைத்தையும் புதுப்பித்து அங்கு நாள்தோறும் குறைந்தபட்சம் 3 மணி நேரமாவது குடிநீர் விநியோகம் செய்யுமாறும் வலியுறுத்தினார். தருமபுரி மாவட்டம் உள்பட மாநிலத்தில் உள்ள அனைத்து ஏரிகள், கால்வாய் உள்ளிட்ட நீர்நிலைகளை தூர்வாரி பராமரிக்க வேண்டும் என்று பாமக உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி கேட்டுக் கொண்டார். மாநிலத்தில் உள்ள அனைத்து நதிகளையும் இணைத்தாலே நமக்கு ஒருபோதும் குடிநீர் பஞ்சம் ஏற்படாது என்றும், விவசாயமும் செழிக்கும் என்றும் அவர் ஆலோசனை தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திருமதி லதா பேசும்போது, நந்தன் கால்வாய் திட்டத்தை விரைந்து முடித்திட வேண்டும் என்றும், வீடு கட்டும் திட்டத்திற்கு அரசு அறிவித்துள்ள 5 லட்சம் ரூபாயை 10 லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தவிக உறுப்பினர் திரு சுதாகர் பேசும்போது, காட்பாடி பகுதியில் பாலாறு வரை உயர்மட்ட பாலம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்றும், அந்த பகுதியில் ஏற்கனவே சாலை விரிவாக்க திட்டம், ரயில் பாலம் அமைக்கும் திட்டம் ஆகியவற்றுக்கு நிலம் கையகப்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது அந்த பகுதியில் சிப்காட் அமைவதற்கு நிலம் கையகப்படுத்தும் முயற்சி நடைபெறுவதால் அந்த பகுதி மக்கள் கடும் பாதிப்புக்கு ஆளாகி போராடும் நிலை ஏற்பட்டிருப்பதால் அதனை ரத்து செய்துவிட்டு வேறு இடத்தில் சிப்காட் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்றும் கூறினார். மேலும் இன்றைய மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் திரு எஸ் சேகர், திரு எஸ் எம் குமார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு ராமச்சந்திரன், தவிக உறுப்பினர் திரு ஜெகநாத் மிஸ்ரா ஆகியோரும் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களையும் தொகுதி பிரச்சினைகளையும் சுட்டிக்காட்டி பேசினார்கள். இன்றைய விவாதத்தின்போது ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி தரப்பில் பரஸ்பரம் எழுப்பிய குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசியல் ரீதியிலான விமர்சனங்கள் எழுந்தபோது, அவ்வப்போது அவையில் கூச்சல் குழப்பமும் அவளையும் நிலவியது. அப்போதெல்லாம் பேரவைத் தலைவர் குறுக்கிட்டு அவையை அமைதிப்படுத்தி வழி நடத்தினார்.
1: இதுவரை சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம். நேரம் 7:10, ஆகாஷ்வாணி திருவாரூர் மாவட்ட செய்திகள், வழங்குபவர் விஜயகுமார்.
2: திருவாரூர் கோட்டத்தில் மாதந்தோறும் நடைபெறும் விவசாயிகளின் குறை தீர்ப்பது தொடர்பான கூட்டம் வருகின்ற 20ஆம் தேதி மாலை 4 மணியளவில் திருவாரூர் வருவாய் கோட்ட அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் தேசிய அளவிலான புள்ளியியல் துறை கணக்கெடுப்பு பணிகளின் ஒரு பகுதியாக அகில இந்திய கடன் மற்றும் முதலீட்டு கணக்கெடுப்பு மற்றும் விவசாய குடும்பங்களின் நிலை மதிப்பீட்டு கணக்கெடுப்பு ஆகிய கணக்கெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கணக்கெடுப்பின் போது குடும்பங்களிடமிருந்து பெறப்படும் தகவல்கள் புள்ளியியல் நோக்கங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் என்பதுடன் அவை ரகசியமாக பாதுகாக்கப்படும். எனவே தேர்வு செய்யப்பட்ட குடும்பங்கள் கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு தேவையான தகவல்களை துல்லியமாக வழங்கி இக்கணக்கெடுப்பு பணிகள் சிறப்பாக நடைபெற முழுமையான ஒத்துழைப்பு வழங்குமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வ மோகனச்சந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். திருவாரூர் அருகே உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இந்திய குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பட்டம் வழங்கி பேசினார். வேகமாக மாறிவரும் உலகில் வாழ்நாள் முழுவதும் கற்றல், புத்தாக்கம் மற்றும் மாற்றத்துக்கு ஏற்ப செயல்படும் திறன் அவசியம் என்று அவர் கூறினார். தேர்வுகள் மதிப்பெண்களை தாண்டி சுய சிந்தனை, படைப்பாற்றல் மற்றும் சமூக பொறுப்பை வளர்ப்பதே கல்வியின் நோக்கம் என்று குடியரசு துணைத் தலைவர் தனது பேச்சில் குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 பயணத்தில்

0: இளைஞர்களின் பங்கு முக்கியமானது என்று கூறிய அவர், நாட்டின் நலனே முதன்மை என்று கூறினார். போதையில்லா சமுதாயம் அமைய அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மத்திய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கேட்டுக்கொண்டார். திருவாரூர் மாவட்டத்தில் போதிய மழை இல்லாதது மற்றும் ஆறுகளில் தண்ணீர் வராததால் இந்த ஆண்டு குறுவை சாகுபடி முற்றிலும் கேள்விக்குறியாகிவிட்டது. மேலும் வருகின்ற சம்பா சாகுபடியை மேற்கொள்ள விவசாயிகள் ஆர்வமாக உள்ள நிலையிலும் ஆறுகளில் தண்ணீர் வராததால் அவர்கள் வேதனை அடைந்துள்ளனர். மேலும் மழைப்பொழிவும் இல்லாததால் கடுமையான வெப்பமான சூழ்நிலையே நிலவுகிறது. வழக்கமாக கோடைக்காலம், அக்னி நட்சத்திரம் போன்ற காலங்களில்தான் இது போன்ற வெப்பம் காணப்படும் என்று பொதுமக்களும் விவசாயிகளும் கருத்து தெரிவிக்கின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் 50% விவசாய நிலங்களுக்கு மேல் சம்பா சாகுபடி செய்வது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த ஆண்டு தண்ணீர் வரத்துக்கான அறிகுறி எதுவும் இதுவரை தென்படாததால் இந்த சம்பா சாகுபடி குறித்தும் தற்போது சந்தேகம் எழுந்துள்ளது. இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இந்திய அரசு தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் சார்பில் தஞ்சாவூர் கள விளம்பரத்துறை சார்பில் மன்னார்குடியில் 2 தினங்கள் முகாம் நடத்தப்பட்டது. ஆதார் சேவை மையம் உள்ளிட்ட சேவைகள் இந்த முகாமில் வழங்கப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகன சந்திரன், மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் காமராஜ் உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டனர். பள்ளி மாணவ மாணவிகளுக்கான பல்வேறு விழிப்புணர்வு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்த முகாமை ஒட்டி நடத்தப்பட்ட சிறப்பு ஆதார் முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது ஆதார் அட்டையை புதுப்பித்துக் கொண்டனர். இது குறித்து பயனாளி ஒருவர் கூறும்போது,
1: என்னோட பேரு வந்து விஷ்ணுபிரியா. மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம்ல இருந்து இங்க ஒரு நிகழ்ச்சி ஒன்னு நடத்தினாங்க. அதுல வந்து இங்க ஆக்சுவலி ஆதாருக்கு முகாம் போட்டிருக்காங்க. என் குழந்தைக்கு ஆதார் எடுக்கிறதுக்கு அங்க எங்கன்னு அழையாம இங்க வீட்டு பக்கத்திலேயே நாங்க வந்து எடுத்துட்டோம். எங்களுக்கு இது ரொம்ப சௌரியமா இருந்தது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி மேல வீதியில முகாம் போட்டிருக்காங்க.
0: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியிலிருந்து தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டைக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு துவக்கப்பட்ட ரயில்வே பாதைக்கு நிலம் கையகப்படுத்தும் பணிக்கு தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளது. இந்த ரயில் பாதை பணிகள் துவக்கப்பட்டுள்ளதால் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை பட்டுக்கோட்டை, காரைக்குடி, ராமேஸ்வரம் போன்ற நகரங்களுடன் எளிதில் இணைக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலில் கமலாம்பாள் ஆடிப்பூர தேர் திருவிழா மற்றும் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் உள்ள செங்கமலத்தாயார் ஆடிப்பூர தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதேபோல மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து அம்மன் கோவில்களிலும் ஆடி மாதத்தை ஒட்டி சிறப்பு வழிபாடுகள், சுவாமிக்கு வளையல் அலங்காரம், தேர் திருவிழா ஆகியவை நடத்தப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே உள்ள முன்னாவல் கோட்டை சோனாப்பேட்டை பெரியார் நகரைச் சேர்ந்த பிரவீன் சித்திரவேல் காட்லாந்தில் நடைபெற்ற காமன்வெல்த் போட்டியில் மும்முனை தாண்டுதலில் வெள்ளிப்பதக்கம் பெற்று சாதனை படைத்துள்ளார். அவருக்கு கிராம மக்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது.
2: திருவாரூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் விஜயகுமார்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். அரசு அதிகாரிகள் மக்களுக்கான சேவைகளை அர்ப்பணிப்புடன் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ள 4 பன்னடுக்கு ரயில்பாதை திட்டங்கள் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள ஜப்பான் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்சூமி மும்பையில் இன்று கடற்படை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாரசீக வளைகுடா நாடுகள் அமெரிக்க ராணுவத்திற்கு உதவக்கூடாது என்று ஈரானின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி எச்சரித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். இந்திய தகவல் பணி மற்றும் புள்ளியியல் சேவை அதிகாரிகள் தங்களது பொறுப்புகளை அர்ப்பணிப்புடனும் வெளிப்படைத் தன்மையுடனும் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிவுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் தம்மை சந்தித்த பயிற்சி தகவல் பணி அதிகாரிகளிடையே உரையாற்றிய திருமதி திரௌபதி முர்மு, அதிகாரிகள் நேர்மையுடன் செயல்பட வேண்டும் என்றும் முடிவுகளை மிகுந்த பொறுப்புடன் எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். மனிதாபிமானத்துடன் மக்கள் பணியை கவனமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். நாட்டில் 4 ரயில்வே திட்டங்கள்

0: மற்றும் ஒரு நெடுஞ்சாலை திட்டத்தை மேற்கொள்வதற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், மேற்கு வங்கம், ஒடிஷா, தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேச மாநிலங்களின் 8 மாவட்டங்களில் பல்தட ரயில்வே திட்டங்களை மேற்கொள்வதற்கு 13,041 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியிருப்பதாகவும் தெரிவித்தார். காரக்பூர் பத்ரக் இடையே 4 வழித்தடமும், பத்ரக் ஹரிதாஸ்பூர் இடையே 4 வழித்தடமும், கும்முடிப்பூண்டி கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடமும், கட்டக் பாரதீப் இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடம் அமைப்பதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இதன் மூலம் ரயில்வே கட்டமைப்பில் 410 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய வழித்தடங்கள் அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 2030-31 ஆண்டுக்குள் இந்த திட்டங்கள் முழுவதும் நிறைவேற்றப்படும் என்றும், இத்திட்டங்களுக்கான மொத்த செலவு 9,450 கோடி ரூபாயாக மதிப்பீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த புதிய வழித்தடங்கள் ரயில்வே போக்குவரத்து கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்றும், பயணியர் மற்றும் சரக்கு போக்குவரத்து சேவைகள் விரிவடையும் என்றும் அவர் தெரிவித்தார். புதிதாக அமைக்கப்பட உள்ள பன்னடுக்கு ரயில் பாதை திட்டங்கள் மூலம் 6,448 கிராமங்களில் உள்ள 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பயன்பெறுவர் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். பீகார் மாநிலத்தில் நெடுஞ்சாலை எண் 22 முசாஃபர்பூர், சீதாமடி, சோன்பர்சா இடையே 82 கிலோமீட்டர் தூரத்திற்கு நவீன தரத்திலான 4 வழிப்பாதை அமைக்கும் திட்டத்திற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், ஒடிஷா, மேற்குவங்க மாநிலங்களில் கொண்டுவரப்பட உள்ள 4 பன்னடுக்கு ரயில்வே திட்டங்கள் சரக்கு போக்குவரத்து மற்றும் லட்சக்கணக்கான மக்களின் பயணத்திற்கு ஆதாரமாக விளங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ள ரயில்வே திட்டங்கள் குறித்து தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ள பிரதமர், பன்னடுக்கு ரயில்பாதை திட்டங்கள் போக்குவரத்து கட்டமைப்பை வலுப்படுத்துவதுடன் வர்த்தகம் மற்றும் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் என்றும் கூறியுள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நாளை மகாபலிபுரத்தில் நடைபெறுகிறது. தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகா, கேரளம், தெலங்கானா மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேசங்களும் தென்மண்டல குழுவில் இடம்பெற்றுள்ளன. மாநிலங்களின் முதலமைச்சர்கள் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் மற்றும் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் 2 மூத்த அமைச்சர்கள் இதில் பங்கேற்கின்றனர். இக்கூட்டத்தில் மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் சமர்ப்பிக்கும் கோரிக்கைகளை மாநில தலைமைச் செயலர்களின் நிலைக்குழு ஆய்வு செய்து மத்திய அரசுக்கு தெரிவிக்கும் என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் டீம் பாரத் கூட்டுறவு தன்னாட்சிக்கு இந்த மண்டல குழுக்கள் வலு சேர்க்கும் என்றும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரசு போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு பிரதமரின் ஆன்லைன் பயிற்சி திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று உயர்கல்வித்துறை மூத்த அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சுதந்திர தின உரையின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்திட்டம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: 2 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள ஜப்பான் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்மூசி இன்று மும்பையில் மேற்கத்திய கடற்படை பிரிவை பார்வையிட்டார். கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதனையும் மேற்கத்திய கடற்படை பிரிவின் தளபதி வைஸ் அட்மிரல் சஞ்சய் வட்சியான் ஆகியோருடன் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் கலந்துரையாடினார். இந்த கடற்படையின் பொறுப்புகள், செயல்திறன் ஆகியவற்றை அவர் கேட்டறிந்தார். இந்திய பசிபிக் மண்டலத்தில் தாராளம் மற்றும் வெளிப்படையான பொருளாதாரம் மற்றும் வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கில் இந்தியாவும் ஜப்பானும் செயல்பட்டு வரும் நிலையில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் கடற்படை அதிகாரிகளை சந்தித்திருப்பது பாதுகாப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. ஜப்பான் அமைச்சர் நாளை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் முக்கிய விஷயங்கள் குறித்து பேசவிருக்கிறார். பாதுகாப்புத்துறையில் ஒத்துழைப்பு, இந்தோ பசிபிக் மண்டலத்தில் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்வது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து இந்த பேச்சு

பேச்சுவார்த்தையில் இடம்பெறும் என்று கூறப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் முக்கிய பகுதி என்று இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். முதல் முறையாக ஜம்மு காஷ்மீர் பயணம் மேற்கொண்ட அவர் ஸ்ரீநகரில் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லாவை சந்தித்து பேசினார். ஜம்மு காஷ்மீரில் மத்திய அரசும் யூனியன் பிரதேச அரசும் பாதுகாப்பை வலுப்படுத்தி இருப்பதாக தெரிவித்தார். முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லாவுடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது என்றும் திரு செர்ஜியோ கோர் கூறினார். தேசிய மரபணு தரவு மற்றும் பயோமெட்ரிக் அடையாள கட்டமைப்பை உருவாக்குவது குறித்து பதிலளிக்குமாறு மத்திய அரசை உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனு மீது தேசிய குழந்தைகள் உரிமை ஆணையம் கருத்து தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. காணாமல் போன குழந்தைகளை கண்டுபிடிப்பதற்கும் பெற்றோரிடமிருந்து பிரிந்த குழந்தைகளை மரபணு பரிசோதனை மற்றும் பயோமெட்ரிக் தரவு அடிப்படையில் அவர்களின் பெற்றோர்களிடம் ஒப்படைப்பதற்கு இந்த முறை உதவிடும் என்று மனுவில் கூறப்பட்டுள்ளது. பாரசீக வளைகுடாவின் தென் கரையோர பகுதியில் உள்ள நாடுகள் அமெரிக்க ராணுவத்திற்கான வசதிகளை அளிக்கக்கூடாது என்று ஈரானின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி எச்சரித்துள்ளார். ஒவ்வொரு பகுதியிலும் நிகழும் ராணுவ நடவடிக்கைகளை தாங்கள் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அவர் கூறினார். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கலையில் நடைபெற்ற இப்போட்டியின் ஐந்தாவது மற்றும் இறுதி நாளான இன்று 372 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடனும் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இலங்கை 206 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சோனல் தினுஷா அதிகபட்சமாக 84 ரன் எடுத்தார். மானவ் சுதார் அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்களை வீழ்த்தினார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 462 ரன்னுக்கும் இரண்டாவது இன்னிங்ஸில் 193 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 284 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இரண்டு போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் இரண்டாவது ஆட்டம் கொழும்பில் வரும் 23 தேதி தொடங்குகிறது. சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியான்சு ராஜாவத், மீராபாய் லுவாங் மைனஸ்நாம், அனேதி கோட்டக், லிஷா பால், தன்வி பாத்ரி, மேதாவி நாகர், ஜியா ராவத் மற்றும் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சிங்க்வீல் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில்லும் 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான பேட்டிங் பிரிவில் இஷான் கிஷனும் முதலிடத்தில் நீடிக்கின்றனர். ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் ராபிட் பிரிவில் விவான் விஷாலும் ஸ்ரோத்ராவும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். இப்போட்டியில் இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசு அதிகாரிகள் மக்களுக்கான சேவைகளை அர்ப்பணிப்புடன் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ள 4 பல்வழி ரயில்பாதை திட்டங்கள் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள ஜப்பான் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்மூசி மும்பையில் இன்று கடற்படை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாரசீக வளைகுடா நாடுகள் அமெரிக்க ராணுவத்திற்கு உதவக்கூடாது என்று ஈரானின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி எச்சரித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.
4: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன்

0: ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
4: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்

0: ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், காஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
1: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சாரதா காலேஜ் ரோட், ஃபேர்லாண்ட், சேலம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் சேலம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் முயல் மற்றும் காடை வளர்ப்பு குறித்தான பயிற்சி நடைபெற்றது. இதில் காடை வளர்ப்பு குறித்தான பயிற்சியினை வழங்குகிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரியின் உதவி பேராசிரியர் டாக்டர் பி. முரளி அவர்கள்.
1: ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பொதுவாக இந்த டாபிக் காடை வளர்ப்பு. ஸோ பொதுவாக வந்து ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் தாங்கிறதே ரொம்ப கடினமான செயல். நீங்கள் 87 பேர் எப்படி ரெண்டு டாபிக் சேர்ந்து வந்தீங்கன்னா எனக்கு தெரியல. ஸோ கொஞ்சம் ஓவர் லோடாக இருக்கும். ஸோ கம்ஃபர்டபுளா இல்லை கொஞ்ச நேரம் ஏதாவது பிரேக் எடுக்கிறீங்களா? கம்ஃபர்டபுளா? சரி ஓகே. காடை வளர்ப்பு. ஸோ எதனால் காடை வளர்க்கணும், என்ன ஸ்பெஷல், எப்படி? ஸோ பொதுவாக என் கிளாஸ் வந்து லெக்சராக இருக்காது, இன்ட்ராக்ஷன் தான். ஸோ கேள்வி கேட்பேன், பதில் தான். ஸோ அதை ஒரு ஒரு கொஞ்சமாக அப்போ தான் வந்து ஆக்சுவலாக இந்த நோட் எழுதுறதெல்லாம் வந்து எனக்கு பெரிய ஒரு உடன்பாடு கிடையாது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆனோடனே 2-3 ட்ரைனிங் சொல்லுவாங்க, நோடு ஃபுல்லாக நிரப்புவோம், முடிச்சு வந்து 1 மாதம் கழிச்சு அந்த நோடு எங்கே இருக்குன்னே தெரியாது. ஸோ அதனால் இன்ட்ராக்ஷன் வச்சோம்னா தான் ஓரளவுக்கு ஒரு 4 விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசில் நிற்கும், அது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் புக்கு இருக்குது எல்லாத்துலேயும், நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா சேட் ஜிபிடியில் கொடுத்தீங்கன்னா அது கேட்குற பதில் சொல்லாத இதுவே இருக்காது. அதெல்லாம் நோட்ஸ் எல்லாம் எழுதி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் இன்ட்ராக்ஷன். ஸோ ஏதாவதுனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேணால் நீங்கள் ஸ்லைடு ஃபோட்டோ எடுத்துலாம் எடுத்துக்கலாம். ஸோ அதில் ஒன்றும் புதுசாலாம் எதுவும் இருக்காது. டே டு டே ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ணுறோமோ அதுதான். ஸோ எதுக்காக காடை வளர்க்கணும், என்ன ஸ்பெஷல்? ஆடு இருக்குது, மாடு இருக்குது, கோழி இருக்குது, இப்போ முயலே இருக்குது. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு ஏன் நான் காடை வளர்க்கணும்? 1 மந்த் ப்ராஃபிட் கிடைக்கும், சீக்கிரத்தில் வந்து ரிட்டர்ன் கிடைக்கும். வேற ஒரு காடை 60 ரூபா. ஸோ ரிட்டர்ன் வந்து சப்ளை வந்து அதிகமாக இல்லை. சரி, வேற வேற என்ன ஸ்பெஷல்? கொஞ்சம் முதலீடு. ஸோ வீட்டில் இருக்க சின்ன ஸ்பேஸில் வந்து காடையை நம்ம வளர்க்கலாம். சரி, வேற செலவு பண்ணுற நேரம் குறையும், ஃபேட்டு கம்மி, கோழிலையும் ஃபேட்டு கிடையாது. ஸோ நீங்கள் கோழியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோலை உரிச்சிங்கன்னா அதுலேயும் ஃபேட்டு கிடையாது, காடையில் தோலை உரிச்சிங்கன்னா அதுலேயும் ஃபேட்டு வந்து பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு கிடையாது. இன்னும் டீப்பாக போனோம்னா மட்டன் சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க, தெரியுங்களா? ஸோ மட்டன்னா எதோட கறி, வெள்ளாடா செம்பரியாட்டு கறியா? ஸோ வெள்ளை மட்டன்றது செம்பரியாட்டு கறி, செவ்வானுன்றதான் வெள்ளாட்டு கறி. வெள்ளாட்டு கறியிலும் பெருசாலாம் கொழுப்பு கிடையாது. ஸோ கொழுப்புன்றது வந்து நீங்கள் வயசு அதிகமாகும் போது குடலுக்கு சுற்றி டெபாசிட் ஆகிறது தான் கொழுப்பு. ஸோ மட்டன்றது செம்பரியாட்டு கறி, செம்பரியாட்டில் தான் கொழுப்பு. ஸோ அதனால் வந்து கொழுப்புன்ற கான்செப்ட்லாம் வேறு மாதிரி. சரி ஓகே. ஸோ அது ஒரு டைட்டிலாக பேசினா அது ஒரு 1.5 நாள் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு கம்மின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து கம்மியான இடம் வசலாம். சரி, இதெல்லாம் அட்வான்டேஜ். இப்போ என்னுடைய கேள்வி, 87 பேரில் எத்தனை பேர் மாதத்தில் காடை சாப்பிடுவீங்க? 8 பேர் இல்லை 10 பேர்? இப்போ ஏன் தெரியுதுங்களா ஏன் சப்ளை கிடைக்க மாட்டேங்குதுன்னு? புரியுதுங்களா, சப்ளை வந்து டிமாண்டு கிடைக்காதனால தான் கிடைக்கல. ஸோ வளர்க்க முடியாமலாம் கிடையாது. ஸோ காடையை நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், காடையை நான் வளர்க்கணும், பெருசாகணும்னா மக்களிடையில், மக்களுக்கு நடுவில் போயிட்டு காடையில் என்ன ஸ்பெஷலு, நாட்டுக்கோழிக்கு பிராய்லர் கோழிக்கும் மாட்டுக்கறிக்கும் மற்ற கறிக்கும் உள்ள வித்தியாசம், காடையில் என்ன ஸ்பெஷல்?

அப்படின்றத மக்களுக்கு என்ன பண்ணணும், நம்ம புரிய வைக்கணும். நீங்கள் கற்றுக்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ட்ரெயின் அட்டன் பண்ணீங்கன்னா நீங்கள் உங்களை பேர் வந்து மாஸ்டர் ட்ரெயினர்ஸ். ஸோ நீங்கள் போய் மக்களுக்கு சொல்லணும். அட்வான்டேஜ் நிறைய இருக்குது. ஸோ பயிற்சியில் வந்து நான் அதெல்லாம் மட்டும் சொல்ல மாட்டேன். டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ், காடை முட்டை வாங்குவீங்க, வளர்க்குறீங்க, முட்டை போட்டுடுச்சு, யாருக்கிட்ட விற்பீங்க? ஸோ நெகட்டிவாக சொல்கிற நினைக்காதீங்க. ரெண்டுத்துக்கும் பதில் தெரிஞ்சால் தான் பிஸ்னஸ் சக்ஸஸ் பண்ண முடியும். சூப்பர் மார்க்கெட்டில் எவ்வளோ கொடுப்பீங்க, எவ்வளோ விற்கிறாங்க சூப்பர் மார்க்கெட்டில் காடை முட்டை? ஸோ ஒரு ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா 12 முட்டை பிடிக்கும். 12 முட்டை ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க யாருக்கா தெரியுங்களா, 70-80 ரூபா வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ நான் கேவிகள் இருக்கும்போது நான் கொடுத்த இந்த காடை முட்டை வந்து ஒரு காடை முட்டை 2.50 ரூபா. ஸோ இந்த 2.50 ரூபாக்கு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன், கீழே ஒரு கூண்டு இருக்கு இல்லையா, இதே சைஸில் 20-40 காடை தான் வளர்த்தேன். ஒன்று நாமக்கல் மீட் கோயில், ஒன்று நாமக்கல் கோல்டு கோயில், ரெண்டு நாமக்கல் கோல்டு கோயில்ன்றது முட்டை அதிகமாக போடும், நாமக்கல் மீட் கோயில் வந்து கறிக்காக வளர்க்குறது. சரி, மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும், வித்தியாசம் தெரிஞ்சால் நான் ரெண்டுமே வளர்த்தேன். ஒரு நாளைக்கு வந்து எனக்கு இதில் 18 அதில் 18, ஒன்லி ஃபீமேல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுறது ஃபீமேல 20 வச்சுருந்தேன் நான், 5:1:5 ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மேல் இருக்கும், மொத்தம் 25-50. எனக்கு ஒரு நாளைக்கு 36 முட்டை கிடச்சிது. ஸோ வார நடுவில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, விற்கலைன்னா நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவேன், எவ்வளோ வளர்த்ததுக்கு நான் காசு கட்டி முட்டை எடுத்துகிட்டு போவேன். காடை முட்டை செய்கிறது டேஸ்ட்டு குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். காடை முட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்மா, அதாவது வந்து பார்த்தா ஆஸ்மா இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க தொடர்ந்து 2-3 மாதம் சாப்பிட்டா ஆஸ்மா குறையுதுன்றது ஒரு அறிக்கை. அதாவது வந்து சயின்டிஃபிக் எவிடன்ஸ் வந்து 100% கிடையாது, பட் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் சொல்லுவாங்க இல்லையா, அதை நம்ம சாப்பிட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோம் சயின்ஸ் முடித்தவங்க நிறைய ட்ரையல் பண்ணியிருக்காங்க. அதாவது நான் சொல்லுறது கிளினிக்கல் ட்ரையல்ஸ் கிடையாது, இந்த சப்ஜெக்ட் தீசிஸ் ஒர்க்காக பண்ணுறவங்க வந்து பண்ணி இது மாதிரி ஆஸ்மாலாம் நல்லா குறையுதுன்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த காடை முட்டைலாம் வாங்கி எடுத்துகிட்டு போனோம்னு வச்சிங்களேன், வேக வச்சனோடனே பனிஷ்மெண்ட் வரும். என்னென்னா உரிக்கணும், யார் உரிக்கிறது, வாங்கின்னு வந்த நீ உரி. ஸோ அதனால் வந்து காரை முட்டையில் வந்து ஆனால் அதே உரித்து தக்காளி வெங்காயம் மட்டும் போட்டு பெரட்டி சாப்பிட்டீங்கன்னா அந்த காரை முட்டை டேஸ்ட்டு நாட்டுக்கோழி முட்டை பிச்சை வாங்கணும். ஸோ ஆனால் அந்த குவாலிட்டியை எப்படி நீங்கள் இது பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் ஏன் மார்க்கெட்டிங் பேசுகிறேன்னா, மார்க்கெட்டிங் கிரியேட் பண்ணாமல் நீங்கள் காரையை வாங்கிட்டு போய் விட்டுட்டு வளர்க்க முடியலன்னா முரளி ஞாபகம் தான் வரும். சொன்னால் நல்லா தேன் இன்னைக்கே சொன்னாங்க, விற்கும் போது வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ என் கேவிக்கையில் ஏன் ஓடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே அந்த மார்க்கெட்டிங் வந்து, இப்போ எனக்கு வந்து நான் சொல்லுவேன் என் வீட்டுக்கிறமா மா டாக்டர் தான். ஸோ நான் 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு, என் வீட்டுக்கிறமா ஆல்மோஸ்ட் 8 வருஷம் சர்வீஸ் ஆகுங்க. இருந்தாலும் எங்களால் ஒரு போய் ஒரு காடை பண்ணியே வைக்க முடியாது, கோழி பண்ணியே வைக்க முடியாது. ஏன், ஒரு மா அதாவது வந்து ஒரு தொழில்னா கால்நடை சம்மந்தமான எந்த தொழில், ஆடு மாடு கோழி முயல் பன்றி காடை எது எடுத்தாலும் ஆளை போட்டெல்லாம் ஜெயிக்க முடியாது. சொந்தமாக போய் இறங்கி செய்யணும், சொந்தமாக போய் மார்க்கெட்டிங் செய்யணும். எடுத்துகிட்டு போய் என்ன சூப்பர் மார்க்கெட் கொடுத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டை சம்பாதிக்க போகிறோம். ஸோ என்றைக்குமே என் ப்ராடக்ட் செல்லர்ஸ் தான் ப்ராஃபிட்டபுள் பர்சன்ஸ். ஸோ அது காய்கறி விற்றாலும் சரி, விவசாயியாக இருந்தாலும் சரி, கால்நடை வளர்ப்பவர்களாலும் சரி, இந்த விஷயத்தை ஆணித்தனமாக நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஸோ காடை முட்டை எடுத்தால் ஒரு ஆன்லைன்லேயோ எடுத்து போய் சேல் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கெப்பாசிட்டி உருவாகணும். வீட்டுக்கு டெலிவரி கேட்டாங்கன்னா எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகணும். அது ரெடியாமல் நான் கூண்டு கம்மி காசு வீட்டு பின்னாடி இருந்தால் வளர்க்கலாம்னு நினச்சிங்கன்னா காடை முட்டை போடும். ஒரு வாரத்தில் அது என்ன ஆகும்னா, மேலோடு வச்சிங்கன்னா ஒரு 10 நாளுக்கு அப்புறம் வச்சிங்கன்னா வாங்கி போகிறவங்க என்ன சொன்னால் உள்ளே கோழி குஞ்சு இருக்குன்னு வாங்க. சீரியஸ்லி, ஸோ இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம். இப்போ ஏன் மேடம் என்ன கூப்பிட்டு வந்தாங்கன்னா, எத்தனையோ பேர் ஸ்பெஷல் இருந்தாலும், ஸோ கடந்த ஒரு 4 வருஷமாக அந்த காடை விட்டு நான் போராடிட்டு இருந்தேன். ஸோ காடை முட்டை ஒரு ஒரு வெள்ளிக்கிழமை வரும்போதும் எங்கள் ஒரு அட்டண்டர் வருவாங்க, அந்தம்மா சார் முட்டை இத்தனை இருக்குது சார் அப்படின்னு வாங்க. முட்டை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 70%, 80% இல்லை, எனக்குலாம் 98% வரும் இல்லையே இருக்கும். ஒன்றும் கிடையாது, ஸ்டாண்டர்ட் ஃபுட் தான். காடைக்கு வந்து நீங்கள் கோழிக்கு போடுற மாதிரி, நீங்கள் நாட்டுக்கோழிக்கு போகிற மாதிரி கீரையெல்லாம் போட்டுலாம் இருக்க முடியாது. கீரை போடலாம், பட் ப்ரோட்டீனை வந்து உங்களால் கூப்பர் பண்ண முடியாது. ஸோ குவாலிட்டியான ப்ரோட்டீன் கொடுக்கலாம், காடை முட்டையே போடாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் காடையை மைண்டில் நல்லா இறக்க வேண்டியது, எங்கே யாருக்கு எப்படி விற்க போகிறோம். சூப்பர் மார்க்கெட் கொடுக்குறோன்னு சூப்பர் மார்க்கெட் 3 ரூபா சொன்னாலும் வாங்க மாட்டான், 2 ரூபாய்க்கு கேட்பான், 2.5 ரூபாய்க்கு கேட்பான், அவன் 5 ரூபாய்க்கு விற்பான், 6 ரூபாய்க்கு விற்பான். ஸோ அந்த கார்ட்டூன் பேப்பர் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் ஒரு காடையை அந்த 12 கார்ட்டூன் விற்கிறதுக்கு, அதாவது 12 முட்டை 60 ரூபா விற்றீங்கன்னா ஒரு கார்ட்டூன் வந்து 8 ரூபா, எவ்வளோ அப்போனா ஒரு பேக்கெட் ஒரு முட்டை எவ்வளோ வருது, பேக்கிங் காஸ்ட் எவ்வளோ வருது.

பன்னெண்டு டிவைடு பை எட்டு, ஒரு முட்டைக்கு கார்ட்டூன் பாக்ஸ் 75 பைசா, புரியுதுங்களா? ஸோ காடை முட்டையில் பிரச்சனை புரியுதா? இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு கன்சியூமர் கிட்ட போகும்போது ஒரு கோழி முட்டை லெகான் முட்டை இன்னைக்கு விலை 5 ரூபா 14 பைசா நாமக்கல்ல, நம்ம கிட்ட வர்றது கடையில் விற்கிறது 6 ல் இருந்து 7 ரூபா. ஒரு முட்டை வாங்கினீங்கன்னா 5 காடை முட்டைக்கு சமம். ஸோ 3 × 5 × 5 அது 7 ரூபா. ஸோ 7 ரூபா பெனிஃபிட். ஸோ இதை நீங்கள் எப்படி சப்ஸ்டான்ஷியல் பண்ணுவீங்க? எத்தனை பேர் காடை கறி சாப்பிட்ருக்கீங்க? ஸோ அதுவும் மீகர், 10% கூட இல்லை. ஸோ இருக்கிறதுலே டேஸ்டியஸ்ட் மீட்டுன்னு நான் சொன்னேன்னா காடை தான். அதே சேம் கான்செப்ட் தான், சிம்பிள். ஒரு வெங்காயம் தக்காளியை போட்டு பெரட்டி டாட்டி வச்சு இது பண்ணிங்கன்னா அந்த காரம், அதாவது வந்து இந்த ஒரு எப்படி சொல்லுது, உப்பு சப்பு இல்லாமல் சாப்பிட்டா காடை 10 பைசாக்கு உதவாது. நல்ல ஒரு ஸ்பைஸியாக வச்சு பெப்பர் சிக்கன் மாதிரி சாப்பிட்டிங்கன்னா, பெப்பர் காடை ஃப்ரை போட்டிங்கன்னா 2 நாளைக்கு நாக்கில் தங்கும் டேஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அது என்ன பண்ணணும்னா, ஒரு லோக்கலில் நீங்களோ ஒரு 4-5 பேர் ஃபார்மர்ஸ் இருக்கீங்கன்னா, ஒரு ஏரியாவிலேருந்து வரீங்கன்னா ஒரு கடை ஏரியாவில் பண்ணி காடை ஸ்பெஷல், ஒரு ஈவினிங் 5 மணிக்கு ஆனால் காடை அங்கே கிடைக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் என்ன பண்ணணும், க்ரியேட் பண்ணணும். நீங்கள் வந்து டிமாண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதை வந்து எப்படி க்ரியேட் பண்ண முடியும்? ஒரு அவுட்லெட் போட்டால் தான் வரும். நீங்கள் எடுத்துகிட்டு போய் திருப்பி அதே சூப்பர் மார்க்கெட்டில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா முட்டை ஓடும். காடை கறி, காடை கறி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் முட்பட, நான் என்ன சப்ஜெக்ட் உள்ள போகல, நான் எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு இந்த டாப்பிக்கில் நீங்கள் வேறு எதில் புரிஞ்சுக்கிறது வந்து மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காடை எவ்வளோ கோடி குஞ்சு, காடை குஞ்சு எவ்வளோ, காடை குஞ்சு ஒரு நாள் காடை குஞ்சியோட விலை என்ன, 10 ரூபா வச்சுப்போம். ஒரு காடை என்னைக்கு மார்க்கெட்டிங், காடையோட மார்க்கெட்டிங், மார்க்கெட்டிங் நாட்கள் 28 டேஸ், 30 நாள் வச்சுப்போம். 30 நாளில் ஒரு காடை 1/2 கிலோ தீவனம் சாப்பிடும். இன்றைக்கி ரேட்டுக்கு காடக தீவனத்தோட விலை 38 ரூபா, 40 ரூபான்னு ரவுண்டு வச்சுங்க, 20 ரூபா எதுக்கு, ஃபீடுக்கு. காடையோட விலை 10 ரூபா, 30 ரூபா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதர செலவுகள்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ பொதுவாக லேபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபான்னு வச்சு, அதாவது நம்மளே வேலை செஞ்சாலும் அந்த லேபருக்கு வந்து ஒரு 5 ரூபா, 35 ஆச்சா, கரண்ட் பில்லு அதுக்கெல்லாம் சேர்த்து அந்த இதர செலவுகள் சத்துட்டு அணி ஊற்றுறதா ஒரு 5 ரூபா, 40 ரூபா ஆயிடுச்சா. அதுக்கடுத்து முக்கியமான கதை, 30 நாளில் விற்றுட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு காடை 35 கிராம் சாப்பிடும். எவ்வளோ, 35 கிராம். ஸோ ஒரு நாளைக்கு அதாவது வந்து 100 கிராம் 40 ரூபா, சாரி 100 கிராம் 4 ரூபா, ஒரு நாளைக்கு 35 கிராம் சாப்பிட்டுச்சுன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபாவில் பார்த்து 2 ரூபா, ஒரு நாளைக்கு 2 ரூபா சாப்பிட்ருமா, 5 நாள் என்ன 10 ரூபா, 40 + 10 50 ரூபா, 50 ரூபாய்க்கு கொடுத்தா கடையில் வாங்க மாட்டான். அவங்க கேட்குறது 40 ல் இருந்து 45 ரூபா. நீங்கள் 45 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் ஒரு காடையில், 5 ரூபா கிடைச்சா பெரிய விஷயம். ஸோ எக்கனாமிக்ஸ் புரியுதா? நான் மறுபடியும் சொல்கிறேன், நெகட்டிவ் கிடையாது இது. ஸோ இது பேர் யதார்த்தம். இந்த யதார்த்தம் புரிஞ்சிக்கிட்டால் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், எவ்வளோ கிடைக்குன்றது இது பண்ணலாம். இப்போ இதே காடை கோயில் ஃபார்மிங்கை, ஒரு பேக்யார்ட் கோழி வளர்க்க முடியல என்னால், கோழி தோட்டத்தெல்லாம் காலி பண்ணிடுது, ஒரு கூண்டை வச்சு வளர்க்குறோம், பெஸ்ட். குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான எக்கு கொடுக்கணுன்னா பெஸ்ட். ஸோ ஃபீடு பெருசாக யூஸ் ஆகாது, நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம். ஸோ ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்னா இந்த கேள்விக்கெலாம் பதில் இருக்கணும். ஸோ காடை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் தருமபுரி கிருஷ்ணகிரி நான் இந்த நாமக்கல் பெல்ட்லேருந்து வந்து லோடாக இறக்குவான், அவனுக்கு நீங்கள் காம்படிட் பண்ணணும். ஸோ கறிக்கடியில் காம்படிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு அவுட்லெட் போட்டு, ஸோ மக்களுக்கு கறிக்கடியில் எப்படி கொடுக்குறான் நம்ம எப்படி கொடுப்போம். ஸோ இதெல்லாம் நீங்கள் மைண்டில் நல்லா வச்சுக்கிட்டு காடை பேசணும். நல்ல ஒரு லாபகரமான தொழில், முட்டையெல்லாம் கரெக்டாக ஃபீடு போட்டுட்டிங்கன்னா மத்தியானம் 2 மணிக்கு போனீங்கன்னா 4 மணிக்குள்ள முட்டையை வச்சுரும், நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ கூண்டில் தான் வளர்ப்போம், கிளீனினஸ் எந்த பிரச்சனையும் இருக்காது, தடுப்பூசி போடுற வேலை கிடையாது. ஸோ மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம ப்ராப்பராக பண்ணோம்னா. ஸோ அதனால் காடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தொழில் மூலதனம், நீங்கள் நல்லா மார்க்கெட்டிங் பண்ணால் தவிர, சரிங்களா? ஸோ டாப்பிக்கில் போகலாமா? ஸோ இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு ஹிஸ்ட்ரி தான். நமக்கு காடை வந்து பார்த்தீங்கன்னா பலகாலமாக இருக்குது. 1974 இந்தியாவில் வந்தது, தமிழ்நாட்டுக்கு 83 வந்தது. ஸோ 83 வந்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சென்னை நந்தனம்னு ஒன்று ஏரியா இருக்கும் சைதாப்பேட்டை பக்கத்தில், அங்கே தான் வந்து நான் கோயிலில் வந்து நந்தனம் கோயில் 1, 2, 3, 4 வெரைட்டி உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் நாமக்கல்ல மீட் கோயில் 1. ஸோ இதெல்லாம் தான் இனங்கள். ஸோ நம்ம வளர்க்குறது ஒரே ஒரு காடை தான், என்ன காடை பேர், ஜப்பானிய கடை. எதனால் அந்த பேர், ஜப்பான்லேருந்து வந்தனால ஜப்பானிய கடை. ஸோ உங்களுக்கு ஒரு 18 வருஷத்துக்கு முன்னே இதை வந்து ஒரு வைல்ட் லைஃப் ஆக்டில் போட்டாங்க, முன்னே ஒரு 18-20 வருஷம்னு நினைக்கிறேன். அப்புறம் திரும்பி ரிவோக் பண்ணாங்க. ஸோ எல்லா கடை பண்ணி க்ளோஸ் ஆகி

இஷ்யூ ஆனவொடனே அதை ரிவோக் பண்ணி இப்போ வைல்ட் லைஃப் ஆக்ட்லேருந்து விட்டு டொமஸ்டிக் பேர்டாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ப்ரீடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இப்போ கரண்ட்டாக கிடைக்கிறது வந்து ஜப்பானிய கடை. ஸோ இது வந்து நாமக்கல் கோல்டு கோயில், இது கீழே இருக்குது நாமக்கல் மீட் கோயில், பெரிய வித்தியாசம்லாம் தெரியாது. ஸோ நாமக்கல் கோல்டு கோயிலுக்கும் நார்மல் கோயிலுக்கும் ஒன்றும் கிடையாது வித்தியாசம். ஸோ இதில் வந்து எக் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ நார்மலாக ஒரு காடை எத்தனை முட்டை போடும், ஸோ அதிலே போட்டிருக்கு பாருங்கள். ஸோ 170 முட்டைலேருந்து 180 போடும். ஸோ இந்த கோல்டு வந்து ஒரு நான் சொல்கிறது ஒரு வருஷத்துக்கு 250 முட்டை போடும் நாமக்கல் தங்க கடை. ஸோ நார்மல் கடைனா 180 முட்டை போடும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு மெயினாக டிஃபரன்ஸ். முட்டைக்காக வளர்க்குறதா இருந்தால் நாமக்கல் கோல்டு கோயில் வாங்குங்க, கறிக்காக வளர்க்குறதா இருந்தால் நாமக்கல் கோயில் ஒன்று, இல்லைன்னா வந்து உங்களுக்கு நார்மலாக கமர்ஷியலில் கிடைக்கிற எந்த கடை வேணால் வளர்க்கலாம். ஸோ எல்லா கடையுமே முட்டை போடும். ஸோ உங்களுக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடு வந்து ப்ராப்பராக கொடுக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் அட்வான்டேஜஸ். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் சும்மா பேசிக்ஸ் தான். ஸோ 4 to 5 வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டுக்கு கமர்ஷியல் நம்ம சேல் பண்ணிடலாம். ஸோ 6 to 7 வாரத்தில் இயர்லியஸ்ட் எக் லேயிங் வந்து காடை தான். ஸோ நீங்கள் 6வது வாரத்தில் 7வது வாரத்துலேயும் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், முட்டை எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் கம்மி தான். ஸோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு வளர்ந்த கடை அதிகபட்சமாக சாப்பிட்றது 35 கிராம் ஒரு நாளைக்கு. ஸோ அதனால் ஃபீட் காஸ்ட் ஒன்றும் பெருசாக ஒன்றும் உங்களுக்கு இதுவாகாது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம், அதெல்லாம் தடுப்பூசி பெருசாக போட்டு இப்போ கோழின்னு வச்சிங்கன்னா வெள்ளை காய்ச்சலுக்கு போடணும், அம்மைக்கு போடணும், குறைசாக போடணும், அந்த மாதிரி லைன் கட்டும் கோழிக்கெல்லாம். இதுக்கு அப்படிலாம் கிடையாது, தடுப்பூசியெல்லாம் எதுவுமே தேவை. பயோசெக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க, சுத்தமான சூழ்நிலையில் மெயின்டைன் பண்ணும். ஸோ இது ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 230 வரைக்கும் கிடைக்கும். 5 வாரத்தில் 220 கிராம் வரைக்கும் வெயிட் வர வாய்ப்பு உண்டுது. எல்லாமே ஃபீடு தான். ஸோ இதில் காடையை பொறுத்த வரைக்கும் எங்களோட வேலை வந்து ரொம்ப அதிகம். நியூட்ரிஷன் ப்ராப்பராக இல்லைன்னா முட்டையே போடாது, அப்படி போட்டுச்சுனாலும் குடிச்சிடும். முட்டை சாப்பிடும் தெரியுங்களா கோழி, இது காடையெல்லாம் காடை கோழியெல்லாம் சாப்பிடும் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஒரு முட்டையை சாப்பிட்டு பழகிடுச்சின்னா கண்ணில் திரும்பி முட்டையே பார்க்க முடியாது. முட்டை சாப்பிட்டதுக்கான ஒரு இதுவே இருக்காது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இல்லை, ஈவன் வந்து ஒரு வரலாறு இந்த நெருப்பு கோழிகளுக்கு ஆஸ்ட்ரிச். ஸோ ஆதிபராசக்தி காலேஜில் ஆசிச் சொன்னாங்க, ஒரு சின்ன ஒரு கதை இது. ஆசிச் முட்டை போட்டோன்னா ஒரு ஆசிச் முட்டை அப்போ வந்து 4000 ரூபா ஒரு முட்டையோட விலை. முட்டை போடுது, ஈவினிங் போனால் முட்டை இல்லை. இன்சார்ஜ் டாக்டர் மேலே கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதாவது ஆல்மோஸ்ட் 20 முட்டை காணும். ஸோ இது பண்ணும்போது எப்படி இதுனா அவருக்கு ஒரே கன்ஃபியூஷன் தான். ஸோ எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, சிசிடிவி கேமரா வைக்கிறாங்க. பின்னாடி கீழே வந்தோடனே திரும்பி ஒரு லொட்டு லொடக்கு குடிச்சிட்டு அந்த ஓடு கடைசி மைனட் ஓடு இருக்கிற வரையும் காலி பண்ணுது. ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஒரு ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சியும் மினரல் டிஃபிஷியன்சியும் சுண்ணாம்பு சத்து குறைபாடுது. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்களில் நாட்டுக்கோழி வளர்க்குறவங்க அந்த முட்டையோட காய வச்சு தட்டி போடுவாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் வந்து ப்ராப்பர் ஃபீடிங் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் காடையில் வளர்க்கக்கூடாது. நாட்டுக்கோழி வேறு கான்செப்ட், காடை வரச்சு. ஸ்பெஷல் அட்வான்டேஜ் வந்து இந்த இறைச்சி சதவீதம். இறைச்சி சதவீதம்னா என்ன, அதாவது வந்து ஒரு கோழியை உரிச்சா எவ்வளோ கறி சதவீதம் கிடைக்கும், பிராய்லரில் எவ்வளோ தெரியுமே, எவ்வளோ எலும்பு வருதுன்னு தெரியும்ல. இப்போ மட்டன் வாங்கினா எவ்வளோ எலும்பு வருதுன்னு தெரியும். 75%-76% வரைக்கும் உங்களுக்கு அதில் கறி இருக்கும். ஸோ காடையில் வந்து பார்த்தீங்கன்னா 70%-74% நீங்கள் கறி எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்ட் கொடுக்குறதே அந்த எலும்பு வந்து குச்சி குச்சியாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை குடிக்கும் போது அந்த போன் மேரம் இருக்கலையே மென்று சாப்பிடும் போது அந்த போன் மேரக்கு அந்த ஜூசினஸ் வந்து இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் காடையில். ஸோ அதனால் வந்து ட்ரைனிங் முடிச்சு காடை சாப்பிடாதவங்க நல்ல ஹோட்டலில் போய் ஃபஸ்ட்டு காடையை டேஸ்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் சுவைச்சாதான் அந்த சுவையை வந்து மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நாங்களாம் நந்தனம் சொன்னோம் இல்லையா, நந்தனத்தில் இன்டர்ன்ஷிப் அப்போயே அவங்க ஒரு ஒர்க்கர் இப்போ அட்டன்ரு, அவர்கிட்ட காசு கொடுத்துட்டோம்னா 1 ரூபா அப்போ முட்டை, நான் சொல்கிறது 2010 அப்போ வந்து கொடுத்துட்டோம்னா காசு கொடுத்துட்டா அவங்க மத்தியானம் பார்த்ததில் காடை ஃப்ரை, காடை முட்டை ஃப்ரை, அதாவது கறி ஃப்ரையும் முட்டை ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் ரெகுலராக நாங்கள் ஒரு மந்த்லி ஒன்ஸாவது அந்த காடையை பசங்களுக்கு இன்னுமே கொடுத்துருவோம். இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் வந்து நீங்கள் மார்க்கெட்டிங்கை இது பண்ணணுன்னு வச்சிங்களேன், பெருசாலாம் அப்ரோச் பண்ணுவோன்னா ஸ்கூல் டீச்சரை பிடிச்சிங்கன்னா விற்றுலாம். நான் கடைசியாக கண்டுபிடிச்ச கடைசியாக இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி அதுதான். ஸ்கூலுக்கு என் பையனுக்கு 4 முட்டை கொடுத்தனா அவன் 8 கொடுன்னுவான். ஒன்றும் இல்லை, அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுத்து காக்கா பிடிக்கிறது முட்டையை வச்சு. அந்த முட்டையை சின்னதாக இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பை சீயிங் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் அட்ராக்ட். அதாவது வந்து பார்த்தோன்னா அவங்களை பார்த்தோன்னே பசங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதே மாதிரி என் பையன் எடுத்துகிட்டு போகிறத பார்த்து அவங்க மேம் ஃபோன் பண்ணி என்கிட்ட வந்து வாரம் வாரம் காடை வாங்க முட்டை ஆரம்பித்தாங்க. தாகூர் ஸ்கூல், தேவகுச்சி தாகூர் இருக்கு இல்லையா அங்கே.
ஸோ மார்க்கெட்டிங் வந்து நம்ம எப்படி வேணால் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன், எவ்வளோ விற்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 36 முட்டையை விற்கிறது.

பத்து நாளைக்கு 360, ஒரு மாசத்துக்கு 1000 முட்டை. பார்க்கறது இவர் 40 காடையே வச்சு. எனக்கு அதெல்லாம் வெறிய பெரிய தலைவலியா இருந்தது ஃபர்ஸ்ட் 1 இயர். அதுக்கப்புறம் ஒன்ஸ் அது ஆக்சுவலாக எங்களுக்கு டிராபேக் வந்து இந்த மாதிரி சேலம் மாதிரி ஒரு மெயின் கிடையாது. வீக்குட் ரோட்லேருந்து இறங்கினோம்னா அங்கேருந்து வந்தோன்னா 6 கிலோமீட்டர் வரணும், பஸ்ஸே கிடையாது. ஸோ அதனால் அது முக்கிய மிஷினாக மெயின் ரோட்லையும் இருக்காது, அது அங்கேருந்து இன்னொரு உள்ள குறுக்களை போகணும். ஸோ அதனால் அந்த மார்க்கெட்டிங் இது, அதனால் வந்து முடிஞ்சாலே நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணீங்கன்னா காடை வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒன்றும் கிடையாது, எக்கனாமிக்ஸ்னு சொல்லுவாங்க, காடை உற்பத்தி திறன். ஸோ இந்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கிளாஸ் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னதான், ஒரு முட்டையோட எடை 8-13 கிராம் இருக்கும், ஒரு நாள் குஞ்சியோட எடை 7-12 கிராம் இருக்கும். சைஸ் குறைய குறைய உங்களுக்கு அவுட்புட் வராது. ஸோ நீங்கள் காடை முட்டையை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலைன்னா சைஸ் குறையும், அதுலேருந்து வர குஞ்சும் உங்களுக்கு வெயிட் குறையும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது அவுட்புட்டு கிடைக்காது. ஸோ மற்றதெல்லாம் பேசிக்ஸ் தான். இந்த தீவன மாட்டுத்திறன்னா என்னென்னு தெரியுமா சார் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். தீவன மாட்டுத்திறன் அப்படின்னா என்னென்னா, ஒரு காடை 1 கிலோ சாப்பிடாத, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், 1 கிலோ தீவனம் சாப்பிட்டா எவ்வளோ கறி கொடுக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து 500 கிராம் தீவனம் சாப்பிட்டு அது எவ்வளோ கொடுக்குது, 180 கிராம் கறி கொடுக்குது. ஸோ அப்படின்னா தீவன மாட்டுத்திறன் வந்து பார்த்தா 2.75, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 3 கிராம் தீவனம் சாப்பிட்டா 1 கிராம் கறியாக மாறும். புரியுதா? இதுதான் தீவன மாட்டுத்திறன். இந்த தீவன மாட்டுத்திறன் வந்து எவ்வளவு நீங்கள் நல்லா கொடுக்குறீங்களோ அந்த அளவு இருக்கும். நிறைய பேர் வந்து இப்போ கோழிங்களா நாட்டு கோழிங்களா இந்த அரிசி போடுவாங்க பார்த்தீங்களா, அரிசி போடுவாங்களா, எதுக்காக போடுறாங்க அரிசி, இலவசமாக கிடைக்குதுனாலையா? ஸோ இன்னும் ஈஸியாக புரியணும்னு வச்சிங்களேன், இருக்கிற காலகட்டத்தில் மனுஷனே சோத்தலை கை வைக்காதான்றாங்க. ஆமாவா இல்லையா? ஒரு தட்டு எடுத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்ஸ். ஸோ ஒரு தட்டு எடுக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஆள் எவ்வளோ காய்கறி சாப்பிடணும் தெரியுமா? எவ்வளோ எவ்வளோ கிராம் எல்லாத்துக்கும் ஆற்றுல போட்டாலாம் ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஒரு வளர்ந்த மனிதன் என்ன மாதிரி ஒரு எடை கொண்ட ஒரு 70 கிலோ இருக்குவீங்க, ஒரு நாளைக்கு 400 கிராம் காய்கறி சாப்பிடணும். நம்ம வாங்குறதே 1/2 கிலோ கத்திரிக்காய் தான். ஏன்னாலும் சேர்த்து எல்லா விஷயம் எனக்கும் தெரியும், ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள், பட் பாசிபிள் பண்ணால் கொஞ்சம் நாள் சேர்த்து வரலாம். ஸோ ஒரு பிளேட் எடுத்திங்கன்னா முக்காவாசி காய்கறியும் கால்வாசி சாதம் இருக்கணும். ஸோ நம்ம கான்செப்ட் எப்பவுமே ஒன்று தான், நம்ம சாதம் முக்காவாசி இருக்கும், காய்கறி காய்கறி இருக்காத சாம்பார் மாதிரி ஒன்று மிதந்து ஓடும். ஸோ காய்கறி நம்ம போட்டால் நம்மளே நினச்சிக்க வேண்டியது தான். ஸோ அந்த மாதிரி தான் வந்து என்ன ஆச்சுன்னா, இப்போ மனுஷங்க சாப்பிட்றதால அதை அதிகமாக இருக்கும்போது அதை கோழிகளுக்கு போட ஆரம்பித்தாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒன்றே ஒன்று தான், சமச்சீர் ஊட்டச்சத்து. மாவுசத்து இருக்கணும், புரோசத்து இருக்கணும், நார் சத்து இருக்கணும், மினரல்ஸ் இருக்கணும். ஸோ இதுதான் சமச்சீர். இந்த 4 ஐட்டம் சேர்ந்தது தான் பேர் சமச்சீர் உணவு. நம்மளும் சமச்சீர் எடுத்துக்கிறது கிடையாது, அது கார்போஹைட்ரேட் அதிகமாகிறதுனால தான் இந்தியா வந்து சுகரில் கொடி கட்டி பறக்குது. எதில் பறக்குதோ இல்லையோ, ஒலிம்பிக்ஸ் மெடல் பறக்குதோ இல்லையோ, சுகர் வந்து நல்லா சைனாக்கு அடுத்து நம்ம நல்ல ஒரு நிலை அடைதோம், குடியுறையில் முதலாம் நிலையை அடைவோம். ஸோ அது காரணம் வந்து என்னென்னா ஒரு விழிப்புணர்வு தான். ஸோ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் ஃபீடிங் நியூட்ரிஷன் ஏன் எடுத்துன்னு வச்சிங்கன்னா, நியூட்ரிஷனில் முடிச்சா சீக்கிரம் வேலை கிடைக்கும், ஏன்னா அதில் அவேர்னஸ் கிடையாது. ஸோ அதுக்காக தான். ஸோ அதே மாதிரி நான் முடிச்சு ஒரு நாள் கூட வீட்டில் இருந்ததில்லை, நான் பிஜி யூஜி முடித்தேன், பிஜி முடித்தேன், பிஜி முடித்து அடுத்த நாள் ப்ரைவேட்டில் இருந்தேன், அடுத்த நாள் ஜாயின் பண்ணி கவர்மெண்ட்டில் வந்துட்டேன். கவர்மெண்ட்லேருந்து 11 வருஷம் சர்வீஸ். ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செலவு பண்ணுவாங்க, ஆடுக்கும் சரி மாட்டுக்கும் சரி கோழிக்கும் செலவு பண்ணுவாங்க. ஆனால் செலவு பண்ணுறது எப்படி இருக்குன்னா, இந்த பேலன்ஸ் சமைச்சி தீவனமாக கொடுக்காமல் ஒன்று அதிகமாக கொடுப்பாங்க, ஒன்று கம்மியாக கொடுப்பாங்க, ஆட்டோமேட்டிக்காக அதோட மாடோட உற்பத்தி அந்த தேவை வந்து பூர்த்தி அடையாதனால என்ன ஆகும், ப்ரொடக்ஷன் ஆகாது. இந்த தீவன மாட்டுத்திறன் என்ன ஆகுனாங்க, இப்போ மாட்டுக்கெல்லாம் வச்சிங்கன்னு வச்சிங்களேன், ஆக்சுவலாக மாட்டு டப்பிலாம் பண்ணால் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஆக்சுவலாக மாடுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 100 ரூபா செலவு பண்ணுறாங்கன்னா பிடுங்குற தேவையில்லாத ஆணி எல்லாமே 80 ரூபாய்க்கு அதில் தான் இருக்கும், 20 ரூபா மட்டும்தான் கரெக்டாக போயிட்டுருக்கும். 80 ரூபா வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறது எல்லாமே தேவையாங்க. கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மாடு வச்சுருங்க பார்த்தீங்கன்னா தவிடு கொட்டுவாங்க, கேட்டால் தவிடு சாப்பிட்டா தான் வயிறு நறுனாங்க, நிறைய தவிடு வச்சிங்கன்னா நிறைய சாணி போடும். சீரியஸாக நீங்கள் இது எல்லாத்தையுமே தவிடுன்றது நார் சத்து, நார் சத்து நம்ம சாப்பிட்டு வாழைப்பறம் சாப்பிட்றக்காக தான் மாட்டுக்கும். ஸோ நீங்கள் அதே மாதிரி வந்தால் பண்ணோம்னா புண்ணாக்கு கம்மியாக வைப்பாங்க. இது ஆட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வைக்க மாட்டாங்க, அதனால தான் பார்த்தீங்கன்னா கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பால் சைஸே தான் இருக்கும், கேட்டால் 6 மாதம்னு வாங்க. நீங்கள் இதெல்லாம் வளர்க்குறவங்களை சுற்று வட்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், வயிறு பானை மாதிரி இருக்கும், எவ்வளோ போட்டாலும் தின்னும், தின்றது எல்லாமே உள்ள இருக்க புழு தான் சாப்பிட்டு போவோம். சேம் கான்செப்ட் மாட்டுக்கும். ஸோ அந்த நாட்டுக்கோழிக்கு அதே தான், சோறு வைப்பாங்க, நல்லா வச்சுட்டே வைப்பாங்க, நல்லா இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது, திடீர்னு அடிக்கும் வெள்ளை காய்ச்சல் காலி. ஸோ பேக் ஹேர்டில் வளர்க்கும் போது அவங்க பெருசாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, அதோட எஃபெக்டே தெரியாது. காடைக்கு சோறு போடுறவங்களாம் இருக்காங்க. நான் ஒரு ஸ்கீம் வச்சேன், இந்த காடை இது பண்ணணுன்னே இந்த கலெக்டரேட்லேருந்து வரும்போது நீங்கள் ஏன் காடையை ப்ரொமோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்படி தான் காடை வந்தது உள்ள. காடையை கொண்டு வந்தோடனே நான் என்ன பண்ணேன், ஸ்கீமில் போட்டு ஒரு ஆளுக்கு 50 காடைன்னு சொல்லி 65 பேர் கொடுத்தேன். அதில் 15 பேர் டாப்பாக வந்துட்டாங்க. சின்ன சேலத்தில் சீனிவாசன் ஒருத்தர் இருக்கார், அவர்லாம் வந்து நம்பர் 1 கோயில் ஃபார்மர் இப்போ கள்ளக்குறிச்சியில். ஸோ இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க தெரியுங்களா,

நாங்கள் தீவனம் இலவசமாக தீவனமும் கொடுத்தோம். ஒரு ஒரு 2 மாதத்துக்கு தீவனம் கொடுக்குற வரைக்கும் காடை முட்டையை கண்ணில் காட்டுச்சு. தீவனம் போடாத அப்புறம் காடை பல்குண்டு மாதிரி வீக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்க என்ன போய், எனக்கு ஒன்றுமே புரியல, காடை வீட்டு ஏறுது ஆனால் இதில். அப்புறம் போய் பார்த்தா பார்த்தா வெறும் சோதை வேக வச்சு மாடு வைக்கிறது ஒரு பகுதி எடுத்து காடைக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காடை வெயிட்டை சொன்னால் நம்ப மாட்டேங்க, 600 கிராம் இருந்தது, வெறும் கொழுப்பு. மனுஷனுக்கு மாதிரி தான், மாட்டுக்கும் சரி மாட்டுக்கும் ஆடுது. நீங்கள் சாதம் நிறைய வச்சிங்கன்னா கொழுப்பு ஏறும், ஃபேட் டெபாசிட் ஆகும், உங்களுக்கு எனர்ஜி தான். நமக்கும் சரி கோழிக்கும் சரி மனுஷன் மாட்டும் சரி எதுவும் இருந்தாலும் எனர்ஜி ஒரு தேவைக்கு மேலே கொடுத்தீங்கன்னா கொழுப்பாக தான் டெபாசிட் ஆகும். இந்த தீவனம் மாட்டுத்திறனில் நீங்கள் ப்ராப்பராக பண்ணலைன்னா, காடையில் பண்ணலைன்னா உங்களுக்கு முட்டையே போடாது. ஸோ அதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியாச்சு. செக்ஸிங் ரேஷியோ, அதாவது வந்து ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா 1:3, 3 பெட்டைக்கு ஒரு காடை ஒரு சேவல் வைக்கலாம், இல்லை 5 வரைக்கும் வைக்கலாம். ஸோ பொதுவாக வந்து நீங்கள் ப்ரீடிங்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக மேல் இருக்கணும். ஸோ மேல் இல்லைன்னா காடை முட்டை போடுவோம் போட்டாதா? இப்போ இந்த லெகான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேவல் இருக்கா தெரியுங்களா? சேவல் வச்சு வளர்க்குறாங்களா இல்லையா தெரியுமா? லெகான் முட்டை வருது இல்லையா? ஸோ பொதுவாக இது நிறைய பேர் இதில் ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ கோழிகள் பறவையினங்கள் எது வந்தாலுமே பருவம் அடைய உடனே முட்டை போட ஆரம்பிச்சிடும், சேவல் இருந்தாலும் இல்லைனாலும் சரி. பட் சேவல் இல்லைன்னா கரு கூடாது. ஸோ காடையில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கறிக்கு முட்டையாக வளர்க்குறீங்கன்னு பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சேவலை முடிஞ்ச அளவுக்கு வச்சிக்கக்கூடாது. வச்சிக்கினா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வாரம் நீங்கள் கரெக்டாக டெய்லி எடுத்து ஒழுங்காக ஃப்ரிட்ஜில் வைக்கலைன்னா உங்களுக்கு வந்து கரு கூட ஆரம்பிச்சிடும், முட்டை கெட்டு போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் எக் பர்பஸ் நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா ஃபீமேலை தனியாக வளர்த்துங்க. ப்ரீடிங்னு பிளான் பண்ணிங்கன்னா மேலோட சேர்த்து வளங்க. ஸோ அதனால் அது நீங்கள் ப்ளஸ்டே பிளான் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ் தான். ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன் நான். ஸோ சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து 23% புரதம் இருக்கும், வைட்டமின் அதிகமாக இருக்கும் காடை கறியில். ஸோ மற்ற இதில் வந்து டிஃப்ரென்ஸ் சொன்னீங்களா, இப்போ ப்ரோட்டீன் அது ஃபேட்டு கம்மியெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து வைட்டமின்ஸ் நிறைய இருக்கும், ப்ரோட்டீன் நிறைய இருக்கும். ஸோ இது மாதிரி நம்மக்கிட்ட நிறைய காடரேகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து கிரியேட் பண்ணாங்க. இப்போ நான் சொன்னது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் வந்து நந்தனத்தில் 4 வெரைட்டியும் நாமக்கல்ல 2 வெரைட்டியும் இருக்குது. ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஸ்டியூஷன் வந்து நிறைய வெரைட்டி ஒரு ஒரு பேரில் வந்து இது பண்ணாங்க. வெள்ளை கலர்லேயும் காடை உண்டு பார்த்துருக்கீங்களா, காடை வெள்ளை கலரில், காடை வெள்ளை கலர்லேயும் உண்டு, பழுப்பு நிறத்துலேயும் உண்டு, அதாவது சிமெண்ட் கலர்லேயே இருக்கும். ஸோ நிறைய கடை ரகங்கள் இருக்குது. ஸோ நம்ம கன்வீனியன்ட்டுக்கு நீங்கள் எது வேணால் பண்ணலாம். ஸோ அந்த கடை செக்கியில் இருக்கிற காரி உத்தம்னு சொல்லிவிட்டு அதுதான் நம்ம நார்மல் கலர். ஸோ இந்த இங்கே இருக்கிறது. ஸோ உங்களுக்கு ஆண் பெண் காடை எப்படி வித்தியாசம் கண்டுபிடிப்பீங்க? யாருக்கு தெரியுமா? 2 பேர். ஸோ உங்களுக்கு அந்த புள்ளி இருக்கு இல்லையா, இந்த புள்ளி இருந்தால் பெண் கடை, புள்ளி இல்லைன்னா ஆண் கடை. இன்னும் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் பாருங்கள், தெரியுதா? இன்னொரு விஷயம் என்னென்னா மற்ற ஸ்பீசிஸ் இல்லை, அதில் வந்து பெண் கடை பெருசாக இருக்கும், ஆண் கடை சிறுசாக இருக்கும் அதில். ஸோ எல்லாத்துலையுமே அது அது வந்து இதில் காடையில் ஒரு ஸ்பெஷல் அது. ஸோ நீங்கள் சைஸ் பார்த்தே சொல்லலாம், பட் அது எல்லா டைம் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் இந்த பேட்டர்ன் வச்சு சொல்லலாம். 100 முக்கியமான விஷயம், காடை ஆண் காடை வந்து கத்தியே டார்ச்சல் பண்ணும். ஒரு வீட்டுக்கு நடுவில் ஒரு ரொம்ப ஒரு அடர்த்தியான இருக்கிற இடத்துல காடையை விட்டீங்க அப்படின்னா பக்கத்தில் கம்ப்ளைண்ட் கேரண்டியாக வரும். வெறும் ஃபீமேல் இருந்துட்டால் பிரச்சனை இல்லை, நீங்கள் மேல் சேர்த்து வளர்த்தீங்கன்னா கயாங்கயாங்கயான்னு கத்தி ஊரை கூட்டும். இது வந்து நான் காமெடிகளாக சொல்ல, கேரண்டியாக நடக்கும். ஸோ ஒன்று வந்து காரையை கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸில் வச்சிங்கன்னா சத்தம் வந்து டிஸ்போஸ் ஆகிற மாதிரி இருக்கணும், இல்லைன்னா ஃபீமேல் மட்டும் வச்சுக்கணும். ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சிங்கன்னா அந்த சவுண்டு டிஸ்போஸ் ஆகிறதுக்கான ஸ்பேஸை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதில் இன்னும் நல்லா தெரியுதா, அந்த சைஸே பாருங்கள், ஓகேவா? ஸோ இப்போ தான் டாபிக். ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும் சரி, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்பு ஆடு மாடு கோழி எந்த ஒரு ப்ரீடாக இருந்தாலுமே சரி, 3 விஷயம்தான் பேசிக்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டிங். ஸோ விற்பனை வசதிகள் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ஸோ நீங்கள் எதுவுமே சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் கொடுக்கலான்னு நினச்சிங்க அப்படின்னா, எனக்கு கடலூரில் இது பண்ணும்போது கடலூர்லேயும் நான் காடையில் கொஞ்சம் நிறைய எஸ்டப்ளிஷ் பண்ணேன். ஸோ அதில் ஒரு ஃபீட்பேக் எனக்கு வந்தது, கொஞ்சம் அதை சொல்ல பாராட்டுற மாதிரி திட்டுவாங்க சொன்னீங்களா, சார் நீங்கள் வந்தோடனே நிறைய காடை பண்ணி ஆயிடுச்சு. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் கடை வச்சு 1 வருஷம் வச்சேன், பின்னாடி தெருவில் வச்சு அவங்க ஒன்று வச்சிட்டாங்க, பக்கத்து தெருவில் வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக லைனாக காடை ஆகிட்டுட்டு கடைசியாக 4 பேர் முட்டாங்க. ஸோ அவை அது ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ அந்த மார்க்கெட்டிங் ஏரியாவை வந்து வைடன் பண்ணாமல் ஒரே தெருவை கான்செப்ட் பண்ண தான் தப்பு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பகண்டையில் நடந்தது, பண்ருட்டி பக்கத்தில் பகண்டைன்னு சொல்லுவாங்க, அந்த ஏரியாவில் கொஞ்சம் காடை அதிகமாக இருக்கும்.
இந்த ஃபீட்பேக் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அது வந்து ஆக்சுவலாக கான்செப்ட் வந்து

0: இப்போ இதுக்கு தான் நான் என்ன சொல்லணும்னா, இப்போ மார்க்கெட்டிங் சேனல் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, வெறும் நார்மல் மாட்டுப்பால். ஸோ கடலூரில் நான் ஃபார்மர் இருக்கும்போது கடலூரில் கறந்து பாலை வந்து பார்த்தீங்கன்னா நெய்யாக்கி, நெய் எடுத்துகிட்டு போய் எங்கே விற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அப்பார்ட்மெண்ட்ஸில், லிட்டர் 1400 ரூபா. ஸோ இது பேர் தான் மார்க்கெட்டிங். சொசைட்டியில் ஊற்றுனா 30 ரூபா, அதே எடுத்து போய் வீட்டுக்கு ஊற்றுனா 45 ரூபா, தண்ணி கலக்காமல் ஊற்றுனா 60 ரூபா, பட் மெனக்கெடணும். ஸோ யார் வந்து ஒரு காலை தொழில, இது கால்நடை, இது காலைன்னு கிடையாது, கால்நடை பண்ணையில் நீங்கள் வெற்றி அடையணும்னு நினச்சா ஒர்க் பண்ணணும். நான் வந்து காலை 8 மணிக்கு தீவனம் வச்சியா தண்ணி வச்சியான்னு கேட்டிங்கன்னா வேலைக்காரர் வச்சேன்னு வச்சிருக்க மாட்டார். தீவனம் கொட்டினியானு கேட்டால் கொட்டியிருப்பார், கொட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பார். ஸோ நிறைய நடக்கும். ஸோ அதனால் வந்து விற்பனை வசதிகள் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இறங்கி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் என்ன ஆகும், தொழில் வந்து பாசிட்டிவ் ஆகும். ஸோ பொருளாதார நிலை, சார் ஆல்ரெடி சொன்னார் இல்லையா, இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ பொதுவாக வந்து நீங்கள் முயலும் சரி ஆடு, நான் எதை சொன்னாலுமே எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தான் சொல்லுவேன். எந்த தொழிலாக இருந்தாலுமே பெருசாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு காடையா, ஒரு 20 காடையை வாங்கி கூண்டு செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது பழைய கிளி கூண்டு செகண்ட்ஸில் போயிட்டு வாங்கிட்டு வந்து அதில் கூட வளர்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தொழில் நமக்கு செட் ஆகுமா, ஒரு வேலை செய்கிறோம் எனக்கு மாதம் 10000 ரூபா சம்பளம் வருதுன்னா வேலையை விட்டெல்லாம் கால்நடை தொழில செய்யாதீங்க. வீட்டில் வீட்டுக்காரம்மா இருக்காங்களா, அப்பா இருக்காங்களா, அம்மா இருக்காங்களா, யாராவது ஒருக்கும் உப தொழில், கால்நடை சம்மந்தமான எதுவாக இருந்தாலுமே அது என்னது, அது ஒரு உப தொழில், அது வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரி தான். நீங்கள் அதை ஒரு பெரிய தொழிலாக பண்ணோன்னா அதுக்கு நிறைய பொருளாதாரம் வேணும். ஸோ நீங்கள் வந்து எடுத்தோடனே அச்சன் ஆரோக்கிய பால் விற்கிற மாதிரி ஆக முடியாது. ஸோ உங்களுக்கு திருமலா மாதிரியும் ஆகிட முடியாது. ஸோ எல்லாருமே இந்த ஆரோக்கியம் சரி, எஸ்கேஎம் ஃபீட்ஸ் இருக்காங்க இல்லையா, நான் வந்து கேஎஸ் மாருத்தியத்தில் வந்து நான் ஒரு 3 வருஷம் மேனேஜராக இருந்தேன். அந்த ஃபீட் இண்டஸ்ட்ரிக்கு எது கேஎஸ் மாருத்தியத்தில் டீலர்ஷிப் கேட்டு வந்தவர் எஸ்கேஎம் ஓனர். இவங்க இன்னத்தோட ரெவன்யூ வந்து 1300 கோடி ஆனுவல், அவங்களது எங்கேயோ போயிடுச்சு எஸ்கேஎம். ஸோ இதுதான் மார்க்கெட்டிங் சேனலை உருவாக்குது. எஸ்கேஎம்மோட பெனிஃபிட் அட்வான்டேஜ் என்னென்னா டைவர்சிஃபிகேஷன், அவங்க கையால் வைக்காத தொழிலே கிடையாது. ஸோ கான்செப்ட் அதுதான். ஸோ நீங்கள் காடை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு வீட்டில் ஒரு லேடிஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு தெரியலாம், தப்பு இல்லை. நீங்கள் வேலையை விட்டு பண்ணுறீங்கன்னா அது வந்து ஒரு 1000 காடையை வந்தப்புறம் பண்ணலாம், 1000 காடையோ 10000 காடையோ நீங்கள் வந்தப்புறம் பண்ணலாம். ஸோ பெருசாகும்போது அதோட பிரச்சனைகளும் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு சிம்பிளாக பண்ணுங்கள். நீங்கள் ஆடு வளர்த்தாலும் சரி, மாடு வளர்த்தாலும் சரி, முயல் வளர்த்தாலும் சரி. ஸோ அதனால் வந்து திருப்பி திருப்பி நம்ம மைண்டில் நல்லா வச்சுக்கணும். ஸோ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை எப்படி கொண்டு போகிறன்றது தான். ஸோ அதனால் வந்து பொருளாதார இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. பொதுவாக இன்வெஸ்ட் பண்ணாலும் எதில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா நல்ல தரமான காடைகள், நல்ல தரமான தீவனம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வயல்வெளி நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் காடை வளர்ப்பு குறித்தான பயிற்சியினை வழங்கினார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரியின் உதவி பேராசிரியர் டாக்டர் பி. முரளி அவர்கள்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
5: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம் இளம் தென்றல். இன்று விளையாட்டு வினாடி வினாவாக நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் 40 என்ற எண்ணிலோ 94 86 81 10 25 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31 என்ற எண்ணிலும் 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இளம் தென்றல் இன்று விளையாட்டு வினாடி வினாவாக இணைப்பில் இனியும் முதல் நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: அன்பு சகோதரர் கார்த்திகேயன், வணக்கம்.
0: வணக்கம் சொல்பவர்
1: ராஜசேகர்.
0: சரிங்க ராஜசேகர், அந்த நிகழ்ச்சியோட விதிமுறைகள் உங்களுக்கு தெரியும். விளையாட்டு தொடர்பான மூன்று வினாக்கள் உங்ககிட்ட கேட்கப்படும். மூன்று வினாக்களுக்கும் நீங்க சரியா பதில் சொன்னா நீங்க கேட்கக்கூடிய பாடல் பரிசு பாடலா கொடுக்கப்படும். சரிங்களா? முதல் வினா கொடுத்துடலாங்களா? ஒலிக்கிட்டு கொடுக்குறேன், கேளுங்க.
2: 5 or 6 years I went every single day without missing a single day. I was in the water on Christmas, birthday, holidays, everything. It didn't matter.
0: கேட்டிங்களா? இந்த குரல் யாருடையது?
1: விராட் கோலி.
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி, நல்ல முயற்சி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஐயா வணக்கம்.
0: வணக்கம்.
3: நாகலாபுரம் கண்ணியப்பன்.
0: சரிங்க கண்ணியப்பன், உங்களுக்கு ஒரு வர்ணனை கொடுக்குறேன். சரிங்களா? அந்த கமெண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா,
3: தவறான
0: பதில். நல்ல முயற்சி. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
4: சக்கரவர்த்தி
0: மஞ்சுப்பட்டி. சரி, உங்களுக்காக முதல் வினா கேக்குறேன், கேளுங்க, பதில் சொல்லுங்க. கால்பந்து விளையாட்டில் மஞ்சள் அட்டை எதை குறிக்கிறது? எல்லோ கார்டு. என்னங்க?
3: வாய்ப்புக்கு நன்றி.
0: ஃபுட்பால்ல எல்லோ கார்டு அப்படின்னு காட்டுவாங்க, நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம்.
5: சரிங்க
0: துரை, பாருங்க ஒரு வாய்ஸ் குடுக்கற உங்களுக்கு குரல், அந்த குரல் யாருடையது அப்படின்னு நீங்க சொல்லுங்க.
6: There's one thing in life. Be happy with what you have. At home, we used to get 1,000 euros. My father, mother, me, my younger brother, 2 elder sisters. We were 6 people.
0: கேட்டிங்களா?
5: கேட்டங்க.
0: இந்த குரல் யாருடையது?
5: கங்குலி.
0: கங்குலி, எப்படி சொல்றீங்க? இல்லைங்க, தவறான பதில். நல்ல முயற்சி. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
7: என்னங்க?
0: கோபால் நாகாவதி அணையிலிருந்து. சரிங்க கோபால், ஒரு வர்ணனை கொடுக்கற, நீங்க அதை கேளுங்க. அது எந்த விளையாட்டு கொண்டு வர்ணனை அப்படின்னு
7: சொல்லுங்க.
0: என்னங்க?
7: உங்களை
0: அன்போடு வர இருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7. இது எந்த விளையாட்டுன்னு கண்டுபிடிக்கிறீங்களா?
7: நன்றி,
0: நல்ல முயற்சி செஞ்சீங்க. அடுத்த நேயரை சந்திக்கும் முன்
8: எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
9: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
10: தொடர்புக்கு 8985712345.
11: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
12: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
13: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
14: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
13: வருடம் தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
14: தொடர்புக்கு 8985712345.
15: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3.

0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: 8:08 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இளம் தென்றல். இன்று விளையாட்டு வினாடி வினாவாக வருக. வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், யாருங்கிறது?
5: நல்லமலை காத்திரம் மாவட்டம் அரசம்பட்டி பக்கம் காவகட்டி தென்னை.
4: சரிங்க முருகன் ஐயா, உங்களுக்கு ஒன்று முதல் வினா கேட்டுலாங்களா? சுருக்கமான எழுத்து, அதோட விரிவாக்கம் என்ன? நல்ல முயற்சி செஞ்சீங்க, நன்றி. அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம்
6: ஐயா. வணக்கம் ஐயா.
4: வணக்கம்.
6: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
4: சரிங்க சந்திரசேகர், உங்களுக்கான உண்டான முதல் ஒலி கேட்டு கொடுக்கறேன், கேளுங்க. கேட்டீங்களா? ஒரு விளையாட்டு வீரர் வந்து தமிழ்ல பேசிருக்காரு, அந்த விளையாட்டு வீரர் யார்?
6: தமிழ்ல பேசிருக்காந்த்.
4: இல்லைங்க, தவறான பதில். ஏன்னா இந்த தமிழ் உச்சரிப்பு கேட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கு, வந்து வேற மாநில வீரர் இவரு, ஆனா தமிழ்ல பேச முயற்சி செஞ்சிருக்காரு. வணக்கம்.
7: வணக்கம்.
4: சரிங்க, உங்களுக்காக ஒரு வர்ணனை கொடுக்கறேன், கேளுங்க. அது எந்த விளையாட்டுக்கு உண்டான வர்ணனை அப்படின்னு நீங்க சொல்லணும், சரிங்களா? கேட்டீங்களா? ஹாக்கியா? நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். வார்த்தை வந்தது அதுல. நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
8: வணக்கம் சார்.
4: முதல் வினா கேக்கலாங்களா? உலக கோப்பை கால்பந்து போட்டியை நடத்தும் அமைப்பு எது? மிகவும் எளிமையான கேள்வி. ஆமா, அந்த வேர்ல்ட் கப் அப்படின்னு அந்த அமைப்போட பெயர் முன்னாடி வரும், ஐசிசி வேர்ல்டு கப். அந்த மாதிரி கால்பந்து போட்டி சமீபத்தில் நடக்கும்போது கூட நீங்க செய்தித்தாள பாத்துருக்கலாம். அருமை, நல்ல முயற்சி. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
9: தூத்துக்குடி மாவட்டம் முளக்காடு பாபு.
4: சரிங்க பாபு, உங்களுக்கு ஒரு ஒலி கேட்டு கொடுக்குறேன், கேளுங்க. இந்த குரல் யாரோடையது அப்படின்னு கண்டுபிடிங்க.
10: மொமெண்ட் ஐ அம் ட்ரைங் அஸ் எ பிளேயர், ஐ ஹவ் பீன் ட்ரைங் ஃபார் சோ மெனி இயர்ஸ். இட்ஸ் மை டியூட்டி டு ட்ரை பிகாஸ் ஐ லவ் தி கேம், ஐ லவ் தி ஸ்போர்ட், ஐ ஹவ் பீன் ப்ளேயிங் இட் ஃபார் சோ மெனி இயர்ஸ்.
4: கேட்டிங்களா?
9: ஆமா சார்.
4: இந்த குரல் யாரோடையது
9: சார்? இது ஏதாவது சின்ன க்ளூ கிடைக்குமா சார்?
4: சின்ன க்ளூ அப்படின்னா, ஒரு இந்திய வீராங்கனையோட குரல்
9: சார். நம்ம மித்தாலி சர்மா சார்.
4: மித்தாலி,
9: இந்திய கிரிக்கெட் வீராங்கனை கேப்டன்.
4: மித்தாலி ராஜ். மித்தாலி ராஜ் இல்லைங்க. நன்றி, நல்ல முயற்சி. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்
11: ஐயா. வணக்கம் ஐயா.
4: வணக்கம்.
11: இங்க எக்கச்சக்கமான மலைங்க.
4: மலைங்களா?
11: ஆமா, இங்க மதியம்பாளைய ராமகாயர் இருந்து
4: எளிமையான ஒரு வினாவை கேக்குறேன். ஒலிம்பிக் போட்டிகள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும்?
11: நான்காண்டுகள்.
4: மிகவும் அருமையான பதில். சரி, உங்களுக்கு ஒரு ஒலிக்கீற்று கொடுக்குறேன், இந்த குரல் யாருடையது அப்படின்னு சொல்லுங்க. மிகவும் எளிமையான ஒலிக்கீற்றை கொடுக்குறேன் உங்களுக்காக.
12: My life between 22 yards for 24 years. It's hard to believe that wonderful journey is coming to an end.
4: கேட்டிங்களா?
11: ஐயா சச்சின்.
4: சச்சின் டெண்டுல்கர்

0: மிகவும் சரியான பதில். உங்களுக்கு உண்டான வர்ணனை ஒன்று கொடுக்கலாங்களா? முயற்சி பண்ணிடலான்றீங்க, கேளுங்க. இது
1: 5 to go here in the second period and winding it up again. McDavid looking for the give and go. Splits the D and Oscar with the stop on the backhand.
0: கேட்டிங்களா?
2: ஐயா கரண்ட் போயிடுச்சிங்க.
0: கரண்ட் போயிடுச்சா? போன்ல கேட்டுக்கலாம் இப்போ. சரி மறுபடியும் கொடுக்கணுங்களா?
2: கொடுங்க. கரண்ட் போயிடுச்சு.
0: இல்லை இல்லை, நீங்கள் ஃபோன் வந்து காதில் வச்சு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஃபோன் மூலமாக கேட்கும். சரி இப்ப கொடுக்கற பாருங்க, போன் வந்து காதுல வச்சு கேளுங்க.
1: 5 to go here in the second period and winding it up again. McDavid looking for the give and go. Split the D and Oscar with the stop on the backhand.
0: கேட்டிங்களா?
2: ஐயா டோனி.
0: டோனியா? இல்லங்க, ஒரு விளையாட்டோட வர்ணனை இது வந்து, கமெண்ட்ரி அப்படினு சொல்றாங்க இல்லீங்களா, அந்த விளையாட்டுக்குண்டான வர்ணனை. இது எந்த விளையாட்டுக்குண்டான வர்ணனை அப்படினு நீங்க சொல்லணும், வேற ஒண்ணும் இல்ல.
2: ஐயா கால்பந்து.
0: ஐ இல்லங்க, தவறான பதில். நல்ல முயற்சி, அடுத்த நேரே சந்திப்போம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: யாருங்க இருந்து?
3: திருப்பத்தூர் அடுத்து மூக்குனர் ஜெயராமன்.
0: சரிங்க ஜெயராமன் ஐயா, உங்களுக்கு ஒரு வினா கேட்டலாங்களா?
3: கேளுங்க
0: அப்படின்றீங்களா? சரிங்க, இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் சுருக்கம் என்ன? நம்ம இப்ப ஐசிசி வேர்ல்டு கப் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு சுருக்கமா ஒரு நாலு எழுத்துல ஒரு வார்த்தை இருக்கு, அதை சுருக்கமா சொல்லுவாங்க இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தை. நீங்க செய்தித்தாள் அடிக்கடி பார்த்துருக்கலாம்.
3: நன்றிங்க.
0: நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
4: நான் சென்னையில இருந்து பிரமிளா பேசுறேன்.
0: பிரமிளாமா? சரிமா, உங்களுக்கு முதல் என்னங்க
4: க்வெஸ்சன் கேளுங்க சார். முதல் க்வெஸ்சன்,
0: முதல் க்வெஸ்சன் உங்களுக்கு கேட்கலாமா? மிகவும் ஆர்வமா இருக்கீங்க. சரிங்க, உசேன் போல்ட் எந்த நாட்டை சேர்ந்தவர்?
4: இது
0: ஜமைக்கா என்பது மிகவும் சரியான பதில். ஜா ஜா நீங்க. சரி உங்களுக்கு இரண்டாவது உங்களுக்கு வந்து வர்ணனை கொடுக்கறது, எந்த விளையாட்டோட வர்ணனை அப்படின்னு
1: நீங்க சொல்லுங்க. Here goes Rojas. Oh my word. That's the resolve of a champion.
0: கேட்டிங்களா? இது எந்த விளையாட்டுக்குண்டான வர்ணனைங்க?
4: குத்துச்சண்டை.
0: இல்லம்மா, தவறான பதில். நல்ல முயற்சி, அடுத்த நேரில் சந்திப்போம். வருக வணக்கம். வணக்கம். இளங்கோவன், தயாரா இருக்கீங்களா நீங்க? முதல்ல வினா கேட்டலாமா உங்களுக்கு? சரிங்க, புள்ளேலா கோபி சந்த் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்? ஐயா புள்ளேலா கோபி சந்த் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்? ஹாக்கி. எப்படி சொல்றீங்க ஹாக்கி? இல்ல, தவறான பதில். நல்ல முயற்சி, அடுத்த நேயரை சந்திக்கும் முன்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை,
6: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், காஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24

0: வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit
3: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
4: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
5: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: அணில் கொழுக்கட்டை மாவு

0: 8:23 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இளம் தென்றல். இன்று விளையாட்டு வினாடி வினாவாக இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம். நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முகசுந்தரம்.
0: சரிங்க சண்முகசுந்தரம், முதலாவது உங்களுக்கு ஒலிக்கிட்டு கொடுக்கலாங்களா?
1: கேள்வி கேளுங்க.
0: மூன்றுமே உண்டு. சரி, முதல்ல வினா கேக்குறீங்களா உங்களுக்கு?
1: சரி.
0: கிரிக்கெட் விளையாட்டு பாத்திருக்கீங்களா?
1: பாத்திருக்கேன்.
0: சரிங்க, அந்த LBW அப்படினு சொல்வாங்க இல்லீங்களா?
1: ஆமா.
0: அப்படினா விரிவாக்கம் என்ன? LBW என்பதன் விரிவாக்கம் என்ன?
1: லெக் பைஸ் விக்கெட்.
0: இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லலாம்.
1: அதான் லெக் பைஸ் விக்கெட்யா?
0: அப்படிங்களா?
1: ஆமா.
0: நல்லா யோசனை பண்ணி பாருங்க.
1: பாத்திருக்கேன்.
0: பாத்திருக்கீங்க. இந்த இரண்டாவது வர வார்த்தை சரியா சொல்லல நீங்க. லெக் பைஸ் வராது. நீங்க லெக் பைஸ் அப்படின்னா அதாவது இந்த காலில் பால் பட்டுட்டு பின்னாடி ஓடுறாங்க இல்லைங்களா, ரன் ஓடுறாங்க இல்லைங்களா, அது வந்து லெக் பைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. LBW அப்படின்னா என்ன? ரன் ஓடுறதுக்கு தான் நாங்கள் லெக் பைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றி, தொடர்ந்து கேளுங்க, அதுக்கு உண்டான விளக்கம் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். சரிங்க ராஜா, முதல் ஒலிக்கேற்று கேளுங்க, இந்த குரல் யாருடையது அப்படின்னு சொல்லுங்க.
2: Well, this was my last T20 World Cup, and this is exactly what we wanted to achieve. This is an amazing game. I was telling Rohit today when we went out to bat, I was like, one day you feel like you can't get a run.
0: Kettingla?
1: Indha kuram
0: theriyilingla?
1: Aamaaya.
0: Nandri, adutha neeri sendippom. Vanakkam. Vanakkam, yaar engirundhu?
3: Pagalpetti Peymal.
0: சரிங்க பெருமலையா, உங்களுக்கு ஒரு வர்ணனை கொடுக்கிறேன். இது எந்த விளையாட்டுக்குண்டான வர்ணனை
3: அப்படின்னு
2: சொல்றீங்களா? ஷார்ட் பாஸ் ஒரு கோல் ஆனா சாஹிய நஹி, ek baar phir se mauka.
0: கேட்டிங்களா?
3: கிரிக்கெட்டா?
0: அது நடுவில் ஒரு கோல் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தது, நீங்கள் அதை கவனிக்கல நினைக்கிறேன். நான் கொடுக்கக்கூடிய அந்த வர்ணனை அதெல்லாம் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா அந்த விளையாட்டுக்குண்டான ஒரு கோடு வேட் ஒன்று வரும். நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். டி என் ராம், தேங்காய் மரத்து.
0: சரிங்க ராம், உங்களுக்கு ஒரு வினா கேட்கலாமா ராம்?
1: சொல்லுங்க பார்ப்போம்.
0: சரி, ஒலிம்பிக் போட்டிகளின் தோற்றம் எந்த நாட்டில் ஏற்பட்டது? அதாவது ஒலிம்பிக் போட்டி எந்த நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டது?
1: இங்கிலாந்து.
0: இங்கிலாந்தா? இன்னும் கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லியிருக்கலாம் நீங்க. நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். இணைப்பிலிருந்து விடுபட்டுட்டாங்க. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இளம் தென்றல். இன்று விளையாட்டு வினாடி வினா என்ற பொருளில் வருக. வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம்.
4: நான் கருப்பன்பட்டியில இருந்து மணி பேசுறேங்க.
0: சரிங்க மணி, ஒரு ஒலிக்கேற்று கொடுக்கிறேன். இந்த குரல் யாருடையது அப்படின்னு சொல்றீங்களா?
4: சொல்லுங்க, கொடுங்க.
5: டென் பின் ஏ அகர் ஏக் லீடர் நே யே சோச்சா, டீம் கோ அப்னே அப்னே சே ஆகே ரக்கே யே நிர்ணய லியா, யே டிசிஷன் லியா, தோ இஸ்மே முஜே நீ லக்தா கி கோய் கராபி ஹே.
0: கேட்டிங்களா?
4: இந்தியில வருது.
0: ஆமாங்க.
4: கிரிக்கெட்
5: தொடர்பான ஒரு நபர் தான் பேசியிருக்காரு.

0: इसमें मुझे नहीं लगता कि कोई खराबी है।
1: கேட்டிங்களா?
2: வர்ணனையாளர் சொன்னங்களா?
1: இல்லைங்க, அந்த குரல் யாருடையது, யார் பேசி இருக்காங்க அப்படின்னு நீங்க
2: அசருதீன். அசருதீன்
1: இல்லைங்க. நன்றி, தவறான பதில். அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். வணக்கம்
3: சார். வணக்கம்.
1: வணக்கம்.
3: அன்பளை சித்தன் தாசரமடி சார்.
1: சரிங்க சித்தன், முதல் வினா உங்களுக்காக
3: கேட்கிறேன்.
1: ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா சார்பாக முதல் தனிநபர் தங்கப்பதக்கம் வென்றவர் யார்?
3: நன்றி
1: சார். அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். தருமபுரியில் இருந்து யார் பேசுறீங்க? சரியா புரியல உங்க பெயர். கலையரசன். என்ன படிக்கிறீங்க கலையரசன்? எயித் ஸ்டாண்டர்ட் பார்ப்பீங்க. ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பார்ப்பீங்களா? சரி, உங்களுக்காக ஒரு வர்ணனை கொடுக்குறேன். அந்த வர்ணனை எந்த விளையாட்டுக்கு உண்டான வர்ணனை, அதாவது கமெண்ட்ரி அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? 5 minutes of stoppages remain. This is Martinelli. It's a great run over the top of Donnarumma.

0: என்ன படிக்கிறீங்க கலையரசன்? எயித் ஸ்டாண்டர்ட் பார்ப்பீங்க. ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பார்ப்பீங்களா? சரி, உங்களுக்காக ஒரு வர்ணனை கொடுக்குறேன். அந்த வர்ணனை எந்த விளையாட்டுக்கு உண்டான வர்ணனை, அதாவது கமெண்ட்ரி அப்படின்னு சொல்லணும். சரிங்களா?
1: Five minutes of stoppages remain. This is Martinelli. It's a great run over the top of Donnarumma. And it's in!
0: Kettingla? Ah. Yenda velaiyattu kundana varnana idu?
2: Volleyball.
0: Volleyball. Illinga thavarana badhil. Nandri. Ini nergalin thirumbu 10 manikku sugamana ragangal. இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் கலந்து கொள்ளலாம். இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: ராதாகிருஷ்ணன்.
0: ராதாகிருஷ்ணன் எங்கிருந்து பேசுறீங்க?
3: தருமபுரி மாவட்டம்.
0: தருமபுரி மாவட்டத்திலிருந்து ராதாகிருஷ்ணன். சரிங்க ராதாகிருஷ்ணன், உங்களுக்கு ஒரு ஒலிக்கீற்று கொடுக்கறேன். இந்த குரல் யாருடையது அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்றீங்களா?
3: சொல்லுங்க.
4: Hola Santi Vito, bueno nada, le mando un abrazo grande a los dos, espero que anden bien, cuídense mucho y todo lo mejor. Chao, nos vemos.
0: கேட்டிங்களா?
3: கேட்டேன்.
0: இது யாருடைய குரல்?
3: கவாஸ்கர்.
0: கவாஸ்கர் இல்லைங்க, இவர் கிரிக்கெட் வீரர் கிடையாது. நன்றி, அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
5: நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொடுக்கும் அன்பத்தோர் நல்லபடி காட்டி என்று பணிவான முன்னிறப்பு கூறுவது திருப்பூர் மாநகர் மன்னரை பாராட்டி சேரங்க இரு திங்களுக்கு பிறகு.
0: சரிங்க ரங்கசாமி, முதல் வினா கேட்டலாங்க உங்களுக்கு. சரிங்க, எம் எஸ் தோனி தலைமையில் இந்தியா எந்த ஆண்டு ஒரு நாள் உலக கோப்பையை வென்றது?
5: 2007.
0: கொஞ்சம் பின்னாடி வந்திருக்கலாம். நன்றி, அடுத்த நேயரை சந்திப்போம். வருக. வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம்.
6: தருமபுரி மாவட்டம் கரியப்பநாடு.
0: சிவனேஸ். சரிங்க, முதல் வினா கேட்டலாங்களா உங்களுக்கு. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை நடத்தும் அமைப்பு எது?
6: அமெரிக்கா.
0: தவறான பதில். நன்றி, 8:30 தொடர்ந்து கேட்கலாம்.
7: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
8: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
7: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை. ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
8: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
7: வழங்குகிறார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
9: தாய்மார்கள் வந்து ஆரோக்கியமான ஃபுட்டு பேலன்ஸ் டயட்டுன்னு சொல்லிட்டோம். பட் பர்டிகுலராக நிறையா பவுடர் ஃபார்முக்கு இதுக்கெலாம் போகிறாங்க, ஆர்டிஃபிஷியல் உற்பத்தி பண்ணுறதுக்கு. அதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய மெயினாக அந்த காய்கறிகள், கீரை, கேரட்டு, மெயினாக பச்சை காய்கறிகள் சாப்பிடலாம். நான்வெஜ் நல்லா எடுத்துக்கலாம் அவங்க. அதே மாதிரி வால்நட்டு, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிடலாம். நிலக்கடலை நல்லா சாப்பிடலாம். சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடலாம். இந்த மாதிரி சுரக்காய் அந்த மாதிரி பொருட்கள்லாம் சாப்பிடலாம். தண்ணி நல்லா குடிக்கணும். ப்ராப்பராக நல்ல ரெஸ்ட்டு கொடுக்கணும் மதருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். இதை வந்து நம்ம நினைக்கிறது வந்து எல்லா நேரங்களையும் எல்லா வேலையுமே பணமாகவே மட்டுமே பார்க்கக்கூடாது. நம்ம குழந்தையோட எதிர்காலம்னு அதை திங்க் பண்ணுறப்ப அதுவுமே ஒரு முதலீடு தான். அதனால் நல்ல ரெஸ்ட்டு, நல்ல ஆரோக்கியமான உணவு, ப்ளஸ் நல்ல தூக்கம், இது இருந்தால் தான் தாய்ப்பால் நல்லா சுரக்கும். அதனால தான் நம்ம கவர்மெண்ட் வந்து 1 இயர் மெட்டர்னிட்டி லீவ் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த இதுலேயுமே இது இல்லை. இது வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். இப்போ நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ்லேயுமே 6 மந்த்ஸ் வரைக்குமே கொடுக்குறாங்க, எக்ஸ்டெண்டட் லீவும் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு அந்த பொறுப்புணர்வை உணர்ந்து இந்த 1 இயர் கொடுத்ததை வந்து குழந்தைய ஆரோக்கியமாக உருவாக்கக்கூடிய ஒரு அடிப்படை முதலீடு தான் இது. நீங்கள் இதையும் வேற ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு குழந்தைய சரியாக கவனிக்காமல் இருக்கிறது, அதில் வந்து வேற எது மூலமாவது பணம் ஈட்டலாம், அது எல்லாமே பணமாக பார்க்காதீங்க.
10: எப்போனாலும் பணம் சம்பாதிச்சுக்கலாம்
9: கண்டிப்பாக. இது வந்து ஒரு முதலீடு, குழந்தைக்கான ஆரோக்கியத்துக்கான முதலீடு. இதுல பேபியோட ஐக்யூ நல்லா வளருதுன்னா அது நாளைக்கு அதுவே படிச்சு நல்லா சம்பாரிச்சுக்க போகுது. ஸோ இதையும் எல்லாத்தையுமே பணமா பார்க்க கூடாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல வந்து கணவரோட ஒத்துழைப்பும் இருக்கணும், மனைவிக்கு

0: வந்து பால் புகட்டும் பொழுது அவங்க சோர்வாக இருக்கப்ப அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுக்கறது, வீட்டு வேலைகளை பார்த்து கொடுக்கறது, கொஞ்சம் அவங்களுக்கு அன்பாகவும் ஆறுதலாகவும் அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிறது, இது எல்லாமே வந்து ஃபேமிலியும் சேர்ந்து செய்யணும். இப்போ எல்லாரும் தனி குடித்தனம், தனி வீடு அப்படின்னு போகிறப்ப கண்டிப்பாக அதுக்கான கவனங்கள் வந்து குறையவும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் குறைய தான் செய்யும். ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலியே சேர்ந்து செஞ்சு ஒரு வளமான எதிர்காலத்தை குழந்தைக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய செயல் தான் இது. ஸோ தாய்ப்பாலை வந்து எல்லா ஃபேமிலியே என்கரேஜ் பண்ணணும் கொடுக்கறது.
1: நேயர்கள், இதுவரை ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்
1: கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
3: எட்டு மணி 8:34 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இளம் தென்றல் இன்று விளையாட்டு வினாடி வினவாக. வருக வணக்கம். வணக்கம்
4: வணக்கம்
3: வணக்கம். யாரங்கிருந்து?
4: அதியமான் சத்யா நகர், அதியமான் நகர்ல இருந்து குமார்.
3: குமார், சரிங்க, முதல் வினா கேட்டலாங்களா குமார்?
4: கேளுங்க சார்.
3: ஐபிஎல் என்பதன் விரிவாக்கம் என்ன?
4: இந்தியன்
3: பிரீமியர் லீக் என்பது மிகவும் சரியான பதில். சரி, உங்களுக்கு உண்டான அடுத்த ஒலிக்கிட்டு கொடுத்துடலாங்களா? ட்ரை பண்ணுவோம், அதுவும் பார்த்துருவோம் அப்படின்றீங்க. சரி, இந்த குரல் யாருடையது அப்படின்னு நீங்க சொல்லலாம். சரிங்களா?
4: ஓகே.
5: டஃபஸ்ட் பேட்ஸ்மேன் ஐ எவர் போ டு இஸ் வீரேந்திர சேவா. His attitude is like a different attitude than any other cricketer. He doesn't care who you are and how respect you, he just comes and smashes.
3: கேட்டிங்களா?
4: பின்னால ஒரு பேக்ரவுண்ட் வருது இல்லைன்னா கண்டுபிடிச்சிருக்கலாம்.
3: கண்டுபிடிச்சிருக்கலான்றீங்களா? ஆமா.
4: பழைய வெஸ்ட் இண்டீஸ் வீரர்.
3: வெஸ்ட் இண்டீஸ் வீரர் அப்படின்றீங்களா? ஸ்ரீலங்கா பிளேயர் இவரு. நன்றி, நல்ல முயற்சி. அடுத்த நேயரை சந்திக்கும் முன்,
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
8: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
9: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
10: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
11: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
12: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
13: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா?
14: அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.

தங்க கும்மரிச்சம் போட்டுக்கிட்டு மழையும் கொட்டுது. தெக்கிட்டு கரட்டு பக்கம் இருட்டு கட்டுது, அங்க கும்மரிச்சம் போட்டுக்கிட்டு மழையும் கொட்டுது. குச்சிக்குள்ள வந்துருடி கொஞ்சம் ஒதுங்கி, மழை விட்டதுமே போயிரலாம் ஊர நெருங்கி.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி.

0: கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
1: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: 8:43 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இளம் தென்றல். இன்று விளையாட்டு வினாடி வினா என்ற பொருளில் வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம்.
3: காரிமங்கலம் வட்டம் கெங்கச்செட்டி பீமராஜன்.
2: சரிங்க பீமராஜன் ஐயா, உங்களுக்காக ஒரு வர்ணனை கொடுக்கறேன். அந்த எந்த விளையாட்டோட வர்ணனை அப்படின்னு சொல்லணும் சரிங்களா?
3: கொடுங்க ஐயா.
4: Kogar to serve. Well played. Somehow. Seki kept it off the floor. That was kept off the floor. Oh my goodness. Oh, and that is a little bit of a scramble for Brazil.
2: கேட்டீங்களா?
3: கேட்டுங்க ஐயா.
2: எந்த விளையாட்டுக்கு உண்டான வர்ணனை இது?
3: ஏ கால்பந்து.
2: கால்பந்து இல்லைங்க. தவறான பதில், நன்றி. அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம்
5: ஐயா. வணக்கம் ஐயா.
2: வணக்கம்.
5: நான் தர்மபுரி மதிகவன் பாளைய மோகன் பேசியா.
2: சரிங்க மோகன், உங்களுக்கு உண்ட முதல்
6: யாரோட
2: குரல் இது?
6: இவங்களா?
2: இந்திய வீராங்கனை தான்.
6: வணக்கம்.
2: வணக்கம்.
7: மாரியப்பன்.
2: மாரியப்பன், உங்களுக்கு முதல் வினா கேக்கலாங்களா? கோல்டன் கேல் என்று அழைக்கப்படுபவர் யார்?
7: கோல்டன்
2: கேல்.
7: நன்றி சார்.
2: நன்றி. அவசரப்பட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். வருக வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். சரிங்க முனியப்பன், உலக கோப்பை கால்பந்து போட்டியை நடத்தும் அமைப்பு எது? செய்தித்தாள படிச்சிருப்பீங்க, யோசனை பண்ணி பாருங்க. வணக்கம்.
8: வணக்கம். வணக்கம். பாளையமூர் காங்கிரஸ் பேசுறீங்க.
2: சரிங்க தங்கவேல் ஐயா, முதல் வினா கேட்டுறாங்களா உங்களுக்கு?
8: நல்ல கடுமையா போடுங்க.
2: முதல் வினா, கோல்டன் கேல் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஐயா கோல்டன் கேல் ஒரு பெண்மணியை பத்தி கேட்கிறேன். அதாவது தங்க பெண் அப்படின்னு நீங்க அப்படி தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னா தங்க பெண் அப்படின்னு வரும்.
8: தங்க பெண் தெரியலீங்களா?
2: தெரியலீங்களா? நன்றி. அடுத்த நேயரை சந்திப்போம். வருக வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
9: ஹலோ.
2: வணக்கம், யாருங்கிருந்து?
9: வணக்கம், வடிவேல் பெரியாம்பட்டியிலிருந்து பேசுறேங்க.
2: சரிங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு ஒலி கேட்டு கொடுக்குறேன். இந்த குரல் யாருடையது அப்படின்னு சொல்லுங்க.
9: சரி.
10: You talk about Jadeja. Sachin Bhaji had a more powerful arm than Jadeja. We always remember those diving catches. Jonty Rhodes, who was such a strong fielder. He played for India for 24 years. Does anything?
2: கேட்டீங்களா?
9: கபில் தேவ்.
2: கபில் தேவ் இல்லைங்க. தவறான பதில், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
11: வணக்கம் ஐயா.
2: வணக்கம்.
11: மக்கள்
2: வேலைகளுக்கு இருக்கீங்க வெங்கடேஷ். சரி உங்களுக்கு முதல் வினா கேக்கலாங்களா? கால்பந்து போட்டியில் மஞ்சள் அட்டை எதை குறிக்கிறது? கால்பந்து விளையாட்டு போட்டியில் மஞ்சள் அட்டை எதை குறிக்கிறது?
12: ஒரு குரல்
2: கொடுக்கறேன். இந்த குரல்

0: யாருடையது அப்படின்னு சொல்லுங்க.
1: There's a reason to it, because when I played for India and when I captained India, I had Virendra Sehwag singing.
0: கேட்டிங்களா யாருடைய குரல் இது?
2: ஜெய் சூர்யா.
0: இல்லைங்க, தவறான பதில், நன்றி. அடுத்த நேரில் சந்திப்போம், வணக்கம். சொல்லுங்க ராஜஸ்ரீமா, உங்களுக்கு உண்டான முதல் வினா கேட்கலங்களாம்? சரிங்க. எம் எஸ் தோனி தலைமையில் இந்தியா எந்த ஆண்டு ஒருநாள் உலக கோப்பையை வென்றது? நன்றி, அடுத்த நேயரை சந்திப்போம். இனி நிகழ்ச்சி இரவு 10 மணிக்கு சுகமான ரகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களின் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். மீண்டும் உங்கள் நினைவிற்காக இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ரகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களின் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து?
3: என்ன
0: பெயருங்க?
3: மஞ்சுளா.
0: சரிங்க மஞ்சுளா, முதல் வினா கேட்கலாங்களா?
3: சரி,
0: மஞ்சுளாவுக்கு மஞ்சள் அட்டை பத்தியே கேட்போம். கால்பந்தில் மஞ்சள் அட்டை எதை குறிக்கிறது? பவுல். அப்படின்றீங்களா? யோசனை பண்ணி சொல்லுங்க. அதுதான் சொல்றீங்களா? தவறான பதில், நன்றி. அடுத்த நேரில் சந்திப்போம், வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம்,
4: நன்றி.
0: அடுத்த நேயரை சந்திக்கும் முன்,
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

0: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன சொல் சேலம்.
3: 8:57 இளம் தென்றல் இன்று விளையாட்டு வினாடி வினாவாக இனிப்பில் நீயும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். இனி நேர்களில் இரவு 10 சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். வணக்கம். வணக்கம். சரிங்க ரவி, உங்களுக்கு முதல் வினா கேட்டலாங்களாம்? ஒலிம்பிக் போட்டிகளின் தோற்றம் எந்த நாட்டில் உருவானது, ஏற்பட்டது அப்படின்னு
4: கேக்குறேன்.
3: இல்லைங்க, தவறான பதில். நன்றி, நல்ல முயற்சி. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி நெருங்கிட்டுங்க. இன்றைய நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட வினாக்களும் அதற்கான விடைகளும் அதற்கு முன்னதாக ஒரு நேயர் வந்துள்ளார், அவரிடம் பேசிடுவோம். வணக்கம். வணக்கம். சரிங்க ராஜேஸ்வரிமா, உங்களுக்கு முதல் வினா கேட்கலாங்களா? இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் சுருக்கம் என்ன? அது எப்படி சுருக்கமா சொல்லுவாங்க? ஒரு 4 எழுத்துல சொல்லுவாங்க. என்னங்க?

0: நன்றிங்க, நன்றிங்க,
1: நன்றி. ஒலிம்பிக் போட்டிகள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் என்று கேட்டிருந்தோம், அதற்கான பதில் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. ஐசிசி என்பதன் விரிவாக்கம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் சுருக்கமான பெயர் பிசிசிஐ. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை நடத்தும் அமைப்பு ஃபிபா, எஃப்ஐஎஃப்ஏ. கால்பந்தில் மஞ்சள் அட்டை எதை குறிக்கிறது என்று கேட்டிருந்தோம், அதற்கான பதில் எச்சரிக்கை. ஒலிம்பிக் போட்டிகளின் தோற்றம் எந்த நாட்டில் ஏற்பட்டது என்றால் கிரீஸ். இந்தியாவின் முதல் தனிநபர் ஒலிம்பிக் தங்கப்பதக்கம் வென்றவர் அபினவ் பிந்த்ரா. புலேலா கோபிசந்த் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் என்று கேட்டிருந்தோம், பேட்மிண்டன். உசேன் போல்ட் எந்த நாட்டைச் சேர்ந்தவர், ஜமைக்கா. எம் எஸ் தோனி தலைமையில் இந்தியா எந்த ஆண்டு ஒருநாள் உலகக்கோப்பையை வென்றது என்று கேட்டிருந்தோம், 2011. ஐபிஎல் என்பதன் விரிவாக்கம் இந்தியன் பிரீமியர் லீக். LBW என்பதன் விரிவாக்கம் லெக் பிஃபோர் விக்கெட். கோல்டன் கேல் என்று அழைக்கப்பட்டவர் பிடி உஷா. இனி நேர்களின் இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிறைவு பெறுகிறது இன்றைய இளம் தென்றல். இன்று விளையாட்டு வினாடி வினாவாக மலர்ந்தது. இணைப்பில் வந்த நேயர்களுக்கும் இணைப்பில் வர முயற்சித்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட்.

0: Onto sports and hockey, India registered a comprehensive 5-3 victory over arch rivals Pakistan in the final Pool D encounter of Men's FIH World Cup at Amstelveen in the Netherlands today to qualify for the second round. The defeat ended Pakistan's campaign in the group stage. India registered a commanding 165-run victory over hosts Sri Lanka in the first test in Gala today to take a 1-0 lead in the two-match series. Sri Lanka, chasing 372 for victory, were bowled out for 206 during the post-lunch session on the fifth and final day. Indian left-arm spinner Manav Sutar was the architect of India's victory, taking 6 wickets in the second innings to finish with a maiden 10-wicket match haul in only his second test. The 24-year-old also became the youngest Indian spinner to take 10 wickets in an overseas test. And now before we end the bulletin, the headlines once again. Union Cabinet approves 5 infrastructure projects worth over 13,000 crore rupees, clears 4 railway multi-tracking projects across 4 states, also gives nod to widening of National Highway 22 in Bihar. Road Transport and Highways Minister Nitin Gadkari says high quality and cost effective infrastructure top priority, says centre will review subcontracting norms. US Ambassador Sergio Gore hails steps taken by centre and Jammu and Kashmir governments to improve security in the Union Territory. President Draupadi Murmu calls for accurate, credible and citizen-centric government communication in social media era. Iran warns Gulf nations against facilitating U.S. military operations. India beat Pakistan 5-3 to qualify for second round of Men's FIH Hockey World Cup in the Netherlands. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசு முன்னெடுத்துள்ள போதையில்லா இந்தியா இயக்கம் குறித்து தன்னுடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம்.
4: ஞாயிறு தோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கம், அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஈடுபட்டு இன்னைக்கு சைக்கிள்ல வந்து பயணிக்கக்கூடிய நிறைய பேரை இந்த சென்னை மாநகரத்திலேயே வந்து நம்ம பார்க்கிறோம். அப்படி ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஆரோக்கியத்துக்கு எந்த அளவுக்கு நல்லது அப்படின்றத அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஞாயிறு தோறும் இந்த போதை இல்லா இந்தியா அப்படின்ற இயக்கம் வந்து ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்ற நம்பிக்கை நமக்குள்ள இருக்கு. இப்போ இந்த 100 வார கால செயல் திட்டம் சொல்றோம் இல்லையா சார், வளர்ச்சியடைந்த இந்தியா அப்படின்ற ஒரு இலக்கை அடையறதுல வந்து தொழில்துறை, விவசாயிகள், பெண்கள் இவங்க எல்லாருக்கும் எந்த அளவுக்கு வந்து முக்கிய பங்கு இருக்கோ அதே அளவுக்கு இளையோருக்கும் இருக்கு அப்படின்றது தான் நம்ம அரசனுடைய நிலைப்பாடு. அதனால தான் வந்து இளையோர் நலனை கருத்தில் கொண்டு இப்படி ஒரு இயக்கம் அவசியம் அப்படின்னு முன்னெடுத்திருக்காங்களா சார்?
5: நிச்சயமா, போதைப்பொருள் பயன்பாடு அப்படிங்கிற ஒரு டிமோகிராபிக்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து யாரையெல்லாம் பாதிக்கிறது விவரமா பல்வேறு புள்ளிவிவரங்கள் சொல்கின்றன. இப்போ நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு 40-50 வயதுக்கு மேற்பட்டவர்களை அது அதிகம் பாதிப்பதில்லை. அவர்களுக்கு வேறு சிக்கல்கள் இருக்கின்றன, அவர்களுக்கு வேறு விதமான மேபி பழைய பழக்கங்கள் ஏதேனும் இருக்கலாம். அதெல்லாம் வந்து இன்றைய காலகட்டத்து பழக்கங்களை அவர்கள் வந்து இன்றைக்கும் வந்து பின்பற்றி இருக்கலாம், அல்லது அதை விட்டுவிட்டு வெளியே வந்திருக்கலாம், வாழ்க்கை கவலைகள் வேறையாக இருக்கலாம், அதெல்லாம் முற்றிலும் மாறும். அப்போ இந்த ஏஜ் வாரியாக பிரித்து பார்த்தீங்கன்னா இதில் குழந்தைகள் விட்டுருங்க, அவங்கெல்லாம் ஒரு 15 வயசு வரைக்கும் கூட பெரும்பாலும் அவங்களுக்கு தெரியலை அப்படின்னா 16-17 வயதுலேருந்து ஆரம்பித்து படிப்படிப்படியாக இது ஒரு 35-40 வயதுக்குட்பட்டவர்கள் தான், இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க தான் அதிகமாக இந்த போதைப்பொருள் பயன்பாட்டுக்குள்ளே போய் சிக்கிக்கிறாங்க. அப்போ அவங்கள எது வந்து அந்த இடத்துல கொண்டு போய் நிற்குது அப்படின்னா அவர்களுக்கு கற்பனைகள் வந்து நிறைவேறாமல் போகும்போது, அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போகும்போது அப்போ இயல்பாகவே அந்த மாதிரியான சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. அப்போது இந்த என்டையர் ஸ்பெக்ட்ரமில் இந்த ஒரு 15-20 வயசுலேருந்து ஆரம்பித்து 40 வயசுக்கு உட்பட்டவங்க தான் இதில் பெரும்பாலும் ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்கள நாம் எப்படி மீட்கிறது, அதுதான் இந்த 100 வாரத்தினுடைய முயற்சியினுடைய நோக்கம் அதுதான். அப்போ என்ன, அவங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் ஒரு தன்னம்பிக்கையை முதல்ல கொடுத்து தைரியமாக நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணலாம், உங்களுடைய ஆர்வங்களை ஃபேஸ் பண்ண நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்ய முடியும். இன்னொன்று, இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம், 4 பேரை பழக ஆரம்பிக்கும் போது 4 பேரோட நீங்கள் வந்து ஓடுறீங்களோ இல்லை என்ன பண்ணுறீங்களோ அது அப்படின் போது ஒரு 4 விதமான சிந்தனைகள் உங்கள் காதுக்கு வந்து சேரும், வேறு வேறு விதமான வாய்ப்புகள் வந்து சேரும், வேறு வேறு விதமாக உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வுகள் வந்து சேரும். அப்போது நீங்களே உங்களை பற்றி யோசித்து கொண்டிருப்பதை விட நாலு பேரோட பழகும்போது உங்களுக்கு கூடுதலான ஒரு யோசனைகள் வந்து சேரும்போது நீங்களே உங்களுடைய ஒரு சிக்கல்கள்லேருந்து வெளிவதற்கான

0: நிறைய வாய்ப்பு கிடைக்கும். அப்போ இந்த ஏஜ் குரூப் காரங்களை மையப்படுத்தி தான் இந்த மொத்த முயற்சியுமே மேற்கொள்ளப்படுகிறது. அதன் மூலமாக அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு அவநம்பிக்கைகளை கைவிட்டுவிட்டு இயல்பான ஒரு வாழ்க்கைக்குள்ள வருவதற்கான ஒரு தேவையை அல்லது அதற்கான ஒரு இடம் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு புரிய வைப்பது தான் இந்த 100 வாரத்தினுடைய முயற்சியினுடைய நோக்கமாக தான்.
1: நிச்சயமா சார், இளையோர் பத்தி பேசும்போது அவங்களுக்கான பாடத்திட்டத்திலேயே வந்து இது பற்றிய ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தப்படணும் அப்படின்றதையும் வந்து அரசு வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. பள்ளி கல்லூரி பருவத்திலிருந்தே வந்து பாடத்திட்டங்களில் போதைப் பொருள் ஒழிப்பு அப்படின்ற விஷயத்தை முன்னெடுக்கணும். அதே மாதிரி ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் சரி, மாணவர்களுக்கு இது பற்றிய விழிப்புணர்வு வந்து போதிய அளவு ஏற்படுத்தணும் அப்படின்றதும் ஒரு அறிவுரையா தான் இருக்கு. இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க சார்?
0: இப்ப இன்னும் நுணுக்கமா அதை பார்க்க வேண்டியிருக்கு. என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு போதைப்பொருள் பழக்கத்தினுடைய ஸ்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஸ்டேஜ் வந்து அறியா பருவம். அதில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு ஆரம்பிக்கிறது தான். அந்த பழக்கம் வந்து என்னென்னா, அந்த சுவை பிடித்து விட படிப்படியாக அதிலேயே வந்து அவர்கள் ஈடுபட ஆரம்பிக்கிறார். அதுதான் அடிக்ஷன் ஸ்டேஜ் வரைக்கும் அவங்கள கொண்டு போகுது. அப்போது நம்ம வந்து எங்கேருந்து இதை தொடங்க வேண்டியிருக்குன்னா, பள்ளி பருவத்திலேயே நீங்கள் வந்து இந்த சுவைக்கு நீங்கள் அடிமையாகி விடாதீர்கள், இந்த தேவைக்கு அடிமையாகி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல தான் நம்ம அது குறிப்பாக அந்த இளையோர் மத்தியில் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போது அந்த இடத்துல அது வெறும் பாடத்திட்டமாக இருப்பது மட்டுமல்ல, அது வந்து ஒரு வாழ்க்கை கல்வியாகவும் மாற வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்குன்னா, இதனால் ஏற்பட்ட பாதிப்பு என்ன, குடும்பத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன, உறவினர்கள் மத்தியில் ஏற்பட்ட அவப்பெயர் என்ன, நீங்கள் வந்து எப்படி சமூகத்தால் கருதப்படுகிறீர்கள், உங்களை எப்படி சமூகம் புறக்கணித்து வைக்கிறது. நிச்சயமாக இப்படிப்பட்ட பல போதை வஸ்துக்களுக்கு வந்து ஆளானவர்களால் ஒரு ஆக்கப்பூர்வமான உற்பத்தி சார்ந்த நபராக மாறவே முடிவதில்லை. அப்போ அந்த உற்பத்தி இல்லாமல் போகும்போது அவர் முடங்கி போகிறார். அவர் எந்த சமூகத்துக்கும் பயனில்லாதவராக மாறுகிறார். சமுதாயம் அதனால் அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அப்போ இதுதான் அந்த டைனமிக் சைக்கிள். அப்போது இந்த கல்வித்துறை, குறிப்பாக நீங்கள் பள்ளிக்கல்வியிலும் சரி உயர்கல்வியிலும் சரி, இதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் வந்து எப்படி சமுதாயத்திற்கு பயனுள்ள நபராக மாறுவீர்கள், எப்போது மாறுவீர்கள், உங்கள் உடல் ஆரோக்கியமாக, மனதும் ஆரோக்கியமாக, நீங்கள் விவரம் தெரிந்தவராக செயல்படும் போதுதான் சமுதாயம் உங்களை ஏற்றுக்கொள்ளும், நீங்களும் சமுதாயத்தில் முக்கியமான நபராக மாற முடியும், பங்களிப்பாளராக மாற முடியும், உங்களுக்கான எதிர்காலம் என்பது இப்படி அமையும். அப்போது நமக்கு அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டிய மொழியே நிச்சயமாக வேறையாக இருக்கிறது. அந்த இடத்துல அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டிய விஷயமே அவர்களுடைய அந்த வயதுக்கே உண்டான ஆர்வத்தினாலும் ஒன்றை முயற்சி செய்து பார்ப்போமா என்று நினைக்கக்கூடியவர்கள் கூட முயற்சி செய்தால் என்ன ஆகும், அல்லது இதற்கு முன்னாடி உதாரணங்களை பாருங்கள், யாரெல்லாம் என்ன விதமான நிலைக்கு வந்திருக்கிறார்கள், யாரெல்லாம் சீரழிந்து போயிருக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கை தரம் எப்படி இருந்திருக்கிறது, சமுதாயம் எப்படி அவர்களை நடத்தியிருக்கிறது, அவர்கள் எப்படி சமுதாயத்துக்கு பயனற்றவராக போயிருக்கிறார்கள், அப்போ அவர்களுடைய வாழ்க்கையே எவ்வளவு தூரம் வீணாகி போயிருக்கிறது என்பதையெல்லாம் வாழ்க்கை பாடங்களாக உதாரணங்களாக வகுப்பறையில் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்போது இயல்பாகவே நான் இந்த சமுதாயத்தில் முக்கியமான நபராக மாற வேண்டும் என்றால் இவையெல்லாம் செய்யக்கூடாது, இவையெல்லாம் நான் தவிர்க்க வேண்டியவை என்பதை பிள்ளைகள் பள்ளிகளிலேயே கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதைத்தான் நாம் பள்ளியிலிருந்தும் சரி, அதே சமயத்து பட்டப்படிப்பு உள்ளிட்ட இடங்கள்லையும் இந்த வாழ்க்கை கல்வியினுடைய ஒரு பகுதியாக இதையெல்லாம் நிச்சயமாக சொல்லித்தர வேண்டும். அப்போ படிப்படியாக சொல்லித்தர சொல்லித்தர அவர்களுக்கு இது கூடாது, இது செய்ய வேண்டியதில்லை, இது நம்முடைய எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய தொந்தரவாக மாறிவிடும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு கிடைச்சதுனாவே போதும். ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா, இந்த போதைப் பொருளில் இருக்கக்கூடிய ஒரு சுவை மட்டும் இல்லை, அந்த மயக்கம் ஒன்று இருக்கிறது. அந்த மயக்கத்தில் நிறைய பேர் வந்து அதில் போய் சிக்கிக்கிறாங்க. அதுதான் அடிக்ஷன் வரைக்கும் கொண்டு போய் தாக்கல. அப்போ நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டியது, இது எல்லாமே தவிர்க்கப்பட வேண்டியவை, இவை எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக சீரழித்து விடும் என்பதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அதை சொல்வதன் வாயிலாக அவர்களை மீட்டெடுக்க முடியும். அந்த மீட்டெடுப்பதற்கான ஒரு முயற்சியில தான் இன்னைக்கு வந்து அரசாங்கம் இறங்கியிருக்கிறது.
1: நிச்சயமா சார், பாடத்திட்டங்கள் வந்து ஒரு பக்கம் வந்து உதவி புரியுற அதே சூழல்ல இந்த விளையாட்டு, யோகா, கலை, கலாச்சார பயிற்சிகள் எந்த அளவுக்கு இந்த போதை அப்படின்ற தீமையிலிருந்து இந்த இளைய தலைமுறையை விலக்கி வைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்?
0: அடிப்படையில் இது சிந்தனை. நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம், அதாவது நான் முன்னாடி பேசும்போது அவர்கள்லாம் தனிமையில் இருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன். அப்போ தனிமையில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு போதிய சிந்தனை வெளி இல்லை என்று அர்த்தம். அந்த ஸ்பேஸ், திங்கிங் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து திருப்பி திருப்பி திருப்பி ஒரே விதமான சிந்தனைக்குள்ளே உழண்டு கொண்டே இருக்கிறார்கள். அப்போ வந்து உழண்டு கொண்டே இருக்கும்போது தாங்கள் செய்வதெல்லாம் சரிதான் போல் இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கைக்குள் வந்து அவர்கள் சிக்கிக்கொள்கிறார்கள். இப்போது இந்த மாதிரியான விளையாட்டு, யோகா, இந்த மாதிரியான அத்தனை விவரங்களும் வரும்பொழுது அவர்கள் வேறு ஒரு சில

0: விஷயங்களை புரிந்து கொள்ள தொடங்குவார்கள். தங்களுடைய உடலை பற்றியே தெரிந்து கொள்வார்கள், தங்கள் மனதை பற்றி தெரிந்து கொள்வார்கள், தங்களால் இயலக்கூடிய அம்சங்களை பற்றி தெரிந்து கொள்வார்கள். இதற்கு முன்னால் பல்வேறு இந்த மாதிரி பயிற்சிகளை மேற்கொண்டவர்கள் என்ன விதமான முன்னேற்றங்களை அடைந்திருக்கிறார்கள் என்ற கதைகளை தெரிந்து கொள்வார்கள். அதுதான் உதாரணங்களாக அவர்கள் முன்னாடி நிற்கும். அப்படின்னும் போது அப்போ அவர்கள் வந்து இந்த விளையாட்டு, கலையாகட்டும், நடனமாகட்டும், ஓவியமாகட்டும், எழுத்து எல்லாவற்றிலும் அவர்களுக்கான ஒரு முற்றிலுமான வேற ஒரு மாற்று இருக்கிறது. அந்த மயக்கத்தை விட இது வந்து ஆக்கப்பூர்வம். அதாவது இதில் ஒரே ஒரு விஷயம்தான், எது ஆக்கப்பூர்வமானது, எது அழிவுக்கு இட்டு செல்வது? போதை என்பது அழிவுக்கு இட்டு செல்வது, மற்ற அத்தனையுமே ஆக்கப்பூர்வமானது. அப்போ நீங்கள் வந்து கலை, கலாச்சாரம், விளையாட்டு இது அத்தனையுமே ஆக்கப்பூர்வமானது, மனிதத்திற்கு தேவைப்படக்கூடிய முன்னேற்றத்தை வழங்கக்கூடியது, அல்லது அவருடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பது, உடல் நலத்தை பாதுகாப்பது. அப்போ நம்முடைய இந்த ஒரு அத்தனை மாற்று விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கும்போது, ஒன்று, அவர்கள் சமுதாயத்தோடு ஒருங்கிணைந்து வேலை செய்வார்கள். அப்போது அவர்களுக்கு தாங்கள் மட்டும் இல்லாமல் மற்றவருடைய சிந்தனையும் அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டு, தாங்களும் ஆக்கப்பூர்வமானவர்களாக மாற முடியும். நாம் வந்து இந்த சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு வகையில் பங்களிப்பு செய்ய முடியும். எதிர்காலத்திற்கு வேலை வாய்ப்புகளுக்கோ இல்லை நம்முடைய சொந்த முன்னேற்றத்திற்கோ நாம் அடைய வேண்டிய இலக்கு என்னவோ, வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னவோ, அதை பற்றி தெளிவு அவர்களுக்கு கிடைக்கும். நாம் வந்து இந்த போதையினால் நாம் மாட்டிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சீரழிப்பதை விட நாம் அடைய வேண்டிய இலக்கு என்பது 40 வயதுக்குள் இதை செய்ய வேண்டும், 50 வயதுக்குள் இதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் ஒரு மிகப்பெரிய கனவுகளை வளர்த்துக்கொண்டால் அந்த இடத்துக்கு போவதற்கான ஒரு வழிமுறை என்ன, அதற்கான மாற்று வழிமுறைகளை ஒரு கலை, கலாச்சாரம் சார்ந்த, விளையாட்டு சார்ந்த அத்தனை விஷயங்களுமே அவர்களுக்கு அந்த தன்னம்பிக்கையை கொடுக்கும், எதிர்காலத்திற்கான துணிச்சலை கொடுக்கும். அப்போ இயல்பாகவே அவர்கள் தங்களுடைய போர்வை போர்த்து கொண்டு உள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தனி நபர்கள் வந்து வெளியே வருவார்கள். அப்போ இயல்பாக தங்களுடைய எதிர்காலத்தை பார்த்துக்கொண்டு அவர்களால் சொந்தம் நிச்சயமாக முன்னேற முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படும்.
1: நிச்சயமா சார், அதாவது பள்ளிகளில் படிக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் வாயிலாகவும் இந்த மாதிரியான விளையாட்டு, யோகா, கலை, கலாச்சார பயிற்சிகள் மூலமாகவும் வந்து அவங்களுடைய கவனத்தை போதை பக்கத்திலிருந்து திசை திருப்ப முடியும் அப்படின்னு நீங்க சொல்றதை புரிஞ்சுக்க முடியுது. இளையோருடைய நலன் வந்து நல்லபடியா இருக்கணும், நம்ம நாடு வந்து நல்ல முன்னேற்றம் அடையணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல வந்து அரசு வந்து இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்காங்க. இதில் வந்து மக்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கணும் சார், இன்னும் ஏற்கனவே எப்படி இருக்கு, இன்னும் முனைப்பு காட்டணும் நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா நிறைய இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம் இந்த போதைப் பொருளுடைய தீமையை வந்து வயதான பெண்மணிகள் கூட இன்னைக்கு அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து சொல்லித்தராங்க, இந்த மாதிரி போதைப் பொருட்களை வந்து பயன்படுத்தக்கூடாது, இந்த மாதிரி தீமைகள் இருக்கு அப்படின்றத வந்து அவங்களே வந்து சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் போகக்கூடாது அப்படின்னு. அப்போ எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இதை பத்தின ஒரு விழிப்புணர்வு இருக்கு, இன்னும் எந்த அளவுக்கு முனைப்பு காட்டணும் அவங்க?
0: நம்முடைய சமுதாயத்தில் குறிப்பாக தாய்மார்கள் மத்தியில் இதுக்கு இருக்கக்கூடிய விழிப்புணர்வு மிக அதிகமானது. எந்த குடும்பத்திலும் போனாலும் சரி, அது அம்மாவாக இருந்தாலும் சரி, அக்காவாக இருந்தாலும் சரி, தங்கையாக இருந்தாலும் சரி, எல்லாருமே முதல்ல அவங்களுக்கு வந்து எல்லா விதமான பழக்கங்களையும் அவரால் தாங்கிக் கொள்ள முடியும். நிச்சயமாக முறை தவறி போகக்கூடிய இந்த போதை பழக்கத்திற்கு தங்களுடைய மகனோ அக்காவோ தம்பியோ போவதை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா அவங்க தான் வந்து ஃபேமிலியில் அவனுடைய என்ன சொல்ற ஹெல்த் கார்டன் நம்ம சொல்லுவாங்க, அவங்க தான் குடும்பத்தினுடைய ஒரு ஆரோக்கிய வாசல் அவங்க தான். அந்த ஆரோக்கியத்தை தான் அவங்க தான் அவங்க வந்து பாதுகாவலராக நின்று எது போகணும் எது போகக்கூடாதுன்றெல்லாம் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அப்போது இயல்பாகவே அவர்களுக்கு இது வந்து பிடிக்கவே பிடிக்காது. இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வதே கூட அவங்களால தாங்கவே முடியாது. அப்போ என்னன்னா, நாம் இன்னைக்கு இன்னி வரைக்கும் நாம் வந்து நம்முடைய போதையில் பெருமளவு நம்மை காப்பாற்றி இருப்பது என்பது இந்த தாய்மார்கள் தான், ஆண் பெண்கள் தான், எல்லா தரப்புலையும் அவங்க தான் வந்து நிச்சயமாக ஒரு தடையாக இருந்து குடும்பத்தை பாதுகாத்திருக்கிறார்கள். இனியும் சரி, இனிமேலும் சரி, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னென்னா, பெண்கள் ஒரு மிகப்பெரிய பங்கை இந்த போதையில்லா இந்தியாவினுடைய முயற்சியில் பெரிய பங்கை அவர்கள்தான் ஆட்டப்போகிறார்கள். ஏனென்றால் அவர்கள்தான் இந்த ஃபேமிலியினுடைய அந்த ஹெல்த் கேர் கேப் கீட்டர்னு சொன்ன மாதிரி, அவர்கள்தான் குடும்பத்தில் ஒரு குழந்தைக்கோ கணவருக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ என்ன மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது, அவர்கள் எதனால் வந்து துன்பப்படுகிறார்கள், அவர்கள் என்ன விதமான கவலையோடு வருகிறார்கள், அவர்களுக்கு அந்த கவலைக்கான மூல காரணம் என்ன என்பதை உடனடியாக கண்டுபிடித்து சொல்லக்கூடியவர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தான். அந்த பெண்கள் தான் இனிமேலும் ஒரு பணியை செய்ய போகிறார்கள். இந்த போதையை தடுப்பது என்பது இன்றைக்கு அவர்கள் கையில் தான் பெருமளவு இருக்கிறது. யோகா இந்த மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் நம்ம சொல்வதெல்லாம் மன ரீதியான வலிமையை உருவாக்குவதற்கும், இதுல இன்னொரு அடிப்படையான சிக்கல் என்னன்னா, அவர்களுக்கு நம்ம வந்து சந்திக்கக்கூடிய சிக்கல்களை எதிர்கொள்வது எப்படின்னு தெரிய மாட்டேங்குது. அப்போ அவங்க வந்து உடனடியாக உடைந்து போய்விடுறார்கள். உடனடியாக வந்து வலிமையோடு அதை வந்து சந்திக்குவதற்கான ஒரு வழிமுறைகள் தெரியாமல் அவர்கள் வந்து இதை மறப்பதற்கான வழியைத்தான் தேடுகிறார்கள். அப்போ நம்முடைய மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, எப்பேற்பட்ட சிக்கலாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை எதிர்கொண்டுதான் தீர வேண்டும், அதை வந்து தப்பித்து போவது என்பது சாத்தியமில்லை என்பதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த கலை, கலாச்சாரம் இந்த மாதிரியான அத்தனை நிகழ்ச்சிகளும் அந்த மன வலிமையை உருவாக்குவதற்காகத்தான் செயல்படுத்தப்படுகிறது.

0: இப்போ என்னன்னா, இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த விதமான போக்குகளை தங்கள் குடும்பத்தில் யாரிடமேனும் பார்ப்பார்களே ஆனால் அந்த மன வலிமையை உருவாக்குவதற்கான ஒரு பொறுப்பையும் அவர்கள்தான் இன்னைக்கு எடுக்க போகிறார்கள். அப்போ இந்த என்டையர் கேமெட்ல வந்து அவர்கள்தான் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பங்கை ஆட்டப்போகிறார்கள். அவர்கள் வாயிலாக அதை தடுப்பது என்பது நிச்சயமாக அந்த குடும்ப பெண்களுடைய கையில தான் இருக்கிறது. அவர்கள் தான் இதை நிச்சயமாக சாதிக்க போகிறார்கள்.
1: நிச்சயமா சார், போதை பொருளால என்ன தீமைகள், அது தனிநபர்களை எப்படி பாதிக்குது, ஒரு சமூகத்தை எப்படி பாதிக்கிறது, இதன் காரணமா வந்து

0: கையில் தான் இருக்கிறது. அவர்கள் தான் இதை நிச்சயமாக சாதிக்க போகிறார்கள்.
1: நிச்சயமா சார், போதைப் பொருளால என்ன தீமைகள், அது தனி நபர்களை எப்படி பாதிக்குது, ஒரு சமூகத்தை எப்படி பாதிக்கிறது, இதன் காரணமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாடு வந்து என்ன மாதிரியான ஒரு சிக்கல்களை சந்திக்கும், இதையெல்லாம் உணர்ந்துதான் வந்து அரசு வந்து இந்த போதைப் பொருள் இல்லா இந்தியா அப்படின்ற இந்த இயக்கத்தை முன்னெடுத்திருக்காங்க. 100 வார காலம் வந்து செயல்பட போகக்கூடிய இந்த இயக்கம் பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து நல்ல ஒரு முடிவை தரும், நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும் நம்ம நாட்டுக்கு அப்படின்னு நம்பலாம். நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி சார்.
0: மிக்க நன்றி மேடம்.

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
2: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ, பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
5: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
4: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ, பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
0: இனி தொடர்ந்து கேட்கலாம் இடைவிடாத இசை மலை.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
4: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. BE, BTech அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
3: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

நிலையத்தில் நேரம் 10 மணி. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம் சுகமான ரகங்கள். இன்றைய சுகமான ரகங்கள் நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் கலந்து கொள்ளலாம். கலந்து கொண்டு தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் 0 43 42 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பாக இது சுகமான ராகங்கள்.

0: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
1: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
2: அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865-75422. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
4: 10:05. இமைகள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் உங்களை இசையால் தாளாட்டி கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் கலந்து கொண்டு தங்களின் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இனிப்பில் இனியும் முதல் நேயரை சந்திப்போம். வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
4: வணக்கம்.
5: திருப்பத்தூர் மாவட்டம் பாலநங்குப்பம் மேல்வட்டம் ரவீந்திரன் ஐயா.
4: சொல்லுங்க ரவீந்திரன், என்ன பாடல் கேட்கலாம்?
5: மக்களை பற்றி மகராசி படத்தில் இருந்து மனப்பாற மாறுகட்டு.
4: சரி, இதோ அந்த இனிய பாடல் அனைவருக்காகவும்.
6: விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோ

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்களாக இன்றைய நிகழ்ச்சியை திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் உங்கள் நினைவிற்காக இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் கலந்து கொள்ளலாம். கலந்து கொண்டு தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
2: வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: திருப்பத்தூர் மாவட்டம் பால்நாப்பம் கிராமம் ஓம் சக்தி கோயில் பூசாரி கே ரகு ஐயா.
2: சரிங்க, சொல்லுங்க ரகு, என்ன பாடல் கேட்கலாம்?
3: பொன்னுஞ்சல் படத்துல இருந்து.
2: சரிங்க.
3: ஆகாய பந்தரி.
2: சரிங்க, இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.

0: காலத்தால் அறியாத காவிய கானங்களை காற்றாலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ரகங்களாக இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் கலந்து கொண்டு உங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இனி பிள்ளனையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: பார்த்திபன்.
0: சொல்லுங்க பார்த்திபன், என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து காஞ்சி தலைவன்.
0: சரிங்க.
1: வானத்தில் வருவது ஒரு நிலவு பாடல்.
0: சரிங்க. இது வந்து நீ பாடல் அனைவருக்காகவும்.

10:18 இமைகள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் உங்களை இசையால் தாளடி கொண்டிருக்கிறது. தருமபுரி 102.5 ஏற்காடு 103.7 சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியை திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.

வணக்கம். வணக்கம். வணக்கம்.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
2: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்க இணைப்பில் காத்திருக்கும் நேயரை சந்திப்போம். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
2: வணக்கம்.
3: திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, சவுந்தரராஜன், ஜானகி.
2: சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்?
3: இது சுமதியன் சுந்தரி படத்துல பொட்டு வைத்த முகமோ அந்த பாட்டு.
2: சரிங்க, இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.

0: 10:27 தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களின் விருப்ப பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: திருப்பத்தூரில்
0: இருந்து சொல்லுங்க முத்துராஜ், என்ன பாடல் கேட்கலாம்?
1: குடியிருந்த பாடல்.
0: இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.

0: சத்தியம்மன் கோயில். இன்றைய நிகழ்ச்சியில் நிதயத்திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளிவந்த பழைய படம் பழனி படத்திலிருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா என்ற பாடலை எமது திருப்பத்தூர் நேயர்கள் எல்லாருக்காகவும் கொடுங்க ஐயா. நன்றி ஐயா, வணக்கம் ஐயா.
1: இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.

0: 10:34 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்கள். இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: அன்போடு அறிவிப்பாளர் அன்பு சகோதரன் நல்லமல்லி கார்த்திகேயன் அவர்களுக்கு இனிமையான இரவு வணக்கம் கூறுவது நான் கோவிந்தசாமி, திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி அருகில் கனகநாச்சி.

0: 10:38 காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்களாக இன்றைய நிகழ்ச்சியை திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம். தீபக்ராஜ் சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்? சரிங்க, ஜெமினி கணேசன் பாடல். இதோ உங்களுக்காக ஒரு இனிய பாடல்.
1: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

அல்லவா பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா பால்லிலாவை போல வந்த பாவை அல்லவா நானும் பாடக்கீறி ஓடி வந்த காளை அல்லவா.

வானம் பார்த்த பூமி போல வாழலாகுமா? பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா? பாலினாவை போல வந்த பாவை அல்லவா நானும், பாட கேடி ஓடி வந்த காளை அல்லவா? பாட்டு பாடவா, பாட்டு பேசவா.

பால்லீலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாட கேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு கேட்டவா.

0: 10:42 இணைப்பில் இனியும் அடுத்த நேயர். வருகம் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம்.
1: திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி, காக்கநாடு மாவட்டம் விஜயகுமார் செந்தாமரை.
0: சொல்லுங்க விஜயகுமார்,
1: ஆயிரம் பொய் பாடல் வந்து புலவர் சொல்றதும் பொய்.
0: சரிங்க, இதோ இனிய பாடல் அனைவருக்காக.

0: பத்து மணி 46 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ரகங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களின் விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: திருப்பத்தூர் மாவட்டம் மூக்குனூர்ல இருந்து ரகுபதி.
0: சொல்லுங்க ரகுபதி, என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஸ்கூல் மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து.
0: சரிங்க.
1: பூங்கொடியே பூங்கொடியே அப்படிங்கிற பாடல்.
0: இது வந்து நீ பாடல் அனைவருக்காகவும்.

0: கட்டி மாலையில வருவாயோ, மாலையில வருவாயோ.
1: பத்து மணி 50 நிமிடம். சுகமான ராகங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யாரங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க கௌஷிகா, என்ன பாடல் கேட்கலாம்?
2: சிவாஜி கணேசன்.
1: இது ஒரு இனிய பாடல் உங்களுக்காக.

0: 10:55. இமைகள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் உங்களை இசையால் தள்ளடி கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ரகங்கள் இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம்.
1: நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்கனூர் ஜெயராம் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஜெயராமன், என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் ஒரே சாக்கி.
0: சரிங்க.
1: டிஎம் சவுந்தரம் பாடல், சாக்கி ஒரே சாக்கின்னு பாடு கொடுங்க.
0: சரிங்க. இது வந்து இனிய பாடல்.

0: 10:59 இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொல்லுங்க வீரமணி, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்தா
0: வீரமணி
1: பாடல் போடுங்க.
0: சரிங்க, உங்களுக்காக ஒரு இனிய பாடல். நன்றிங்க.

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த இனிய பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களின் விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்தார்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பால்நாங்குப்பம் ரவீந்திரன், பால்நாங்குப்பம் கே ரகு, ஜோலார்பேட்டை பார்த்திபன், திருப்பத்தூர் பழனியம்மாள், வாணியம்பாடி சவுந்தரராஜன், திருப்பத்தூர் முத்துராஜ், கனகநாச்சியம்மன் கோவில் திரு கோவிந்தசாமி, திருப்பத்தூர் தீபக் ராஜா, ஜோலார்பேட்டை விஜயகுமார், மூக்கனூர் ரகுபதி, திருப்பத்தூர் கௌஷிகா, மூக்கனூர் ஜெயராமன், திருப்பத்தூர் வீரமணி ஆகியோர் தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்தார்கள். இணைப்பில் வந்த நேயர்களுக்கும் இணைப்பில் வர முயற்சி தாத்துணை நேயர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மகிழ்ச்சியோடு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நான் என்றும் உங்கள் இனியவன் நல்லம்பள்ளி எஸ் கார்த்திகேயன். தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
1: Cabinet today approved five projects worth over 13,000 crore rupees, including four railway and one highway project. Briefing media after the meeting in New Delhi today, Information and Broadcasting Minister Ashwini Vaishnaw said the Union Cabinet under the leadership of Prime Minister Narendra Modi has cleared four multi-tracking projects of railway covering eight districts across four states of West Bengal, Odisha, Tamil Nadu and Andhra Pradesh. He said, with total estimated cost of 9,450 crore rupees, the projects are scheduled for completion by 2030.
2: पांच बहुत बड़े फैसले लिए हैं. पहले चार प्रोजेक्ट जो कि रेलवे के हैं और पांचवा प्रोजेक्ट हाईवे का है. पहले चार प्रोजेक्ट में जो हावड़ा से चेन्नई की रूट है, मेन लाइन है, इस मेन लाइन के क्वाड्रुपलिंग के डिस्टेंस है और एक है कटक से पैरादीप रेलवे लाइन का क्वाड्रुपलिंग का थर्ड एंड फोर्थ लाइन. पांचवा प्रोजेक्ट है मुजफ्फरपुर से सीतामढ़ी होते हुए सोनबरसाई तक ये फोर लेन हाईवे बनाने का. टोटल 13,041 करोड़ रुपीज के प्रोजेक्ट आज कैबिनेट ने अप्रूव किए.
1: Road Transport and Highways Minister Nitin Gadkari today said the government's foremost priority is to provide high-quality infrastructure while maintaining cost-effectiveness. He emphasized that there can be no compromise on the quality of infrastructure development. Mr. Gadkari was addressing the fourth edition of the Tunnels and Bridges Conference in New Delhi. He said his ministry would review the existing provisions governing subcontracting of highway works to ensure that contractual requirements are strictly adhered to and that responsibility for quality and timely execution remains clearly with the principal contractor. U.S. Ambassador to India Sergio Gore today described the Union Territory of Jammu and Kashmir as an important part of India and said governments at the center and in the region have taken significant steps to improve security in the Union Territory. The U.S. envoy was talking to media after holding a meeting with Jammu and Kashmir Chief Minister Omar Abdullah at his residence in Srinagar. Chief Minister Omar Abdullah said the meeting focused on India-U.S. relations and areas where the United States can engage with Jammu and Kashmir. India's young sensation Ayush Shetty has expressed happiness after securing a second round victory in the men's singles event at the BWF Badminton World Championships in New Delhi. Talking to media, Shetty said it was a comfortable victory and he is happy to move forward in the tournament. 21-year-old shuttler is the only Indian remaining in men's singles draw. India's Unnati Hooda today described her match against Canada's Michelle Lee as a good contest and praised her opponent for playing really well. Talking to media, the Indian prodigy said she was happy with the way she played but felt unfortunate that she could not convert her performance into a win. Defence Secretary Rajesh Kumar Singh has concluded his two-day visit to Armenia. The visit, he held bilateral meetings with Deputy Defence Minister of Armenia, Karen Brutyon, and First Deputy Defence Minister and Chief of General Staff of Armenia, Edward Azrian. The Defence Ministry said that the discussions covered the entire gamut of ongoing defence and military technical cooperation, with particular emphasis on capacity building, training, military technical cooperation, and defence research and development. It added that the two sides

0: guides also extend the terms of reference for institutionalizing joint services staff talks between the Indian and Armenian armed forces. In hockey, India registered a comprehensive 5-3 victory over arch-rivals Pakistan in the final Pool D encounter of Men's FIH World Cup at Amstelveen in the Netherlands today to qualify for the second round. Defeat ended Pakistan's campaign in the group stage. India registered a commanding 165-run victory over host Sri Lanka in the first test in Nepal today to take a 1-0 lead in the two-match series. Sri Lanka, chasing a target of 372 runs for victory, bowled out for 206 during the post-match session on the fifth and final day. Indian left-arm spinner Manav Suthar was the architect of India's victory, taking 6 wickets in the second innings to finish with a 10-wicket match haul in only his second test. And that is the end of this news bulletin.
1: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தொடர்ந்து கேட்கலாம் உறங்கும் முன் ஓர் சிந்தனை. பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் சிரமங்கள் என்னும் மலையை வென்றுவிடலாம். பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் சிரமங்கள் என்னும் மலையை வென்றுவிடலாம். உறங்கும் முன் ஓர் சிந்தனை கேட்டீர்கள். இனி தொடர்ந்து கேட்கலாம் நாளை உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வலம் வரும் நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் மு கற்பகம் அவர்கள். 6:35 தர்மபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக. 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. நாளைய மழலை யகனமோடு ஏ சுதீக்ஷா. காலை 7 மணிக்கு காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தர்மபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். தர்மபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் இன்றைய விலை நிலவரம். தர்மபுரி உழவர் சந்தையின் நாளைய காய்கனி விலை நிலவரம். தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். நாளை காலை 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சரல். 8 மணிக்கு தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புணல். 8:30 தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ். தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். நாளை காலை 9 மணிக்கு தர்மபுரி சங்கர் ஸ்கன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமது. நாளை காலை 9:05 வானொலியில் வசந்தும். நாளை நம்பிக்கை நட்சத்திரமாக. கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் நிறுவனத்தின் மேலாளர் கே சம்பத்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சியது. நாளை காலை 10 மணிக்கு தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் ஜே என் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். நாளை காலை 10:05 சத்பவன திவாஸ். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்த தின உரை. அதனைத் தொடர்ந்து நீங்கள் கேட்டவை. முற்பகல் 11 மணிக்கு தர்மபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். அதனைத் தொடர்ந்து பூவே பெண் பூவே. 12:10 மருத்துவ மலர். குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு ஜே கே சைல்டு கேர் ஹாஸ்பிட்டல் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் பி ரமேஷ்குமார் அவர்களோடு நேர்முகம் கேட்கலாம். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த மண் வள மேலாண்மை குறித்து திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய துணை பேராசிரியர் சி தமிழ்ச்செல்வி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 பூங்கத்து. 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்கள். 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள். 5 மணிக்கு மாலை தென்றல். 6 மணிக்கு தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:10 இசை மின்னல். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று. 7:25 வயல்வெளி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி. 8:00 இளம் தென்றல் சினிமா சினிமாவாக. 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 சுகமான ராகங்கள். நாளைய நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்கள் தங்களின் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேயர்கள் இதுவரை நாளைய நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.